0: Are you feeling comfortable?
1: ஒண்ணும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
2: உனக்கு இப்ப 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு

0: இப்ப நீ என்ன பண்ற?
1: அப்பாவோட அம்பாசிட்டர் கார்ல ரேடியோல பாட்டு கேட்டுட்டு.
2: ஹலோ டாக்டர், இருங்க இருங்க, ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க?
3: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே, ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
4: தெரிக்கோ எவ்வளவு நாள் தான் தேடுவேன், பேசாம தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணு, பாட்டாச்சு கேட்போம்.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும்
1: ஹுக்கும் அர்த்தமாயிட்டா ராஜா.

0: அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
1: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

0: 99.4 தமிழ் FM. தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: கதை சொல்ல போறேன், கதை சொல்ல போறேன்.
2: என்ன கதைப்பா?
1: ராஜா ராணி கதை சொல்ல போறேன். காக்கா குருவி கதை சொல்ல போறேன்.
2: ராஜா கதையா காக்கா கதையா?
1: என்ன கதை? என்ன கதை?
3: கதையா? அதெல்லாம் எதுக்கு சொல்ல சொல்லாத? யாராவது திருடி படம் எடுத்துட்டாங்கன்னா?
4: ராஜா கதை சொல்லு.
5: ராஜாதி ராஜா இளையராஜா கதை சொல்லு.

0: டைனோசர் தானே சாகணும், புள்ளியா செத்துச்சு.
1: நாடெல்லாம் வாழ்த்து ராஜா வாழ்க.

0: எங்கள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னீரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
1: இதை விட பெஸ்ட் என்டர்டைன்மெண்ட் ஒரு எஃப்எம் காட்டுறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்.

0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
2: ஆனா எனக்கு கிடைச்சது
3: எனிவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு நான் வந்துறேன்.
4: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிம்பிளே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கைத்தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோ ஹோஸ்டா இருக்கணும்.
5: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
3: பாய். அவ்வளோதான், அவளே சொல்லிட்டா. ஸோ 4 o'clock டு 8 o'clock எவ்ரிடே ஈவினிங், ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜே பிராவோ. டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
6: The Evening Karak, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. Kalai Nayam Mikka Nagaigaludan, Tamilagathilirundhu Ungalukkaga Dubaiyil. Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai.

0: 89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: We'll be back after a short commercial break.
2: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
3: ஹாய், நான் காஃபி.
4: ஹலோ, நான் தான் டிராவல்.
5: வணக்கம், நான் நினைவுகள்.
4: ஹாய், நான் தான் இயற்கை.
2: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
4: எங்கப்பா மனசு காணோம்?
3: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
4: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
6: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
5: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அத கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.

0: கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: மேடம் ஒரு நிமிஷம்.
2: எஸ்.
1: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
2: ஹா, நல்லா தெரியுமே.
1: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
2: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
1: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனை தெரியுமா?
2: எது, மதுவா?
1: அட என்ன மேடம், பெண்கள் அவன் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலிவா சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
2: ஓ மை காட், யார் அவரு?
1: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.
2: டாம் இட்.
0: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது.
2: அடிங்க.
0: Masala Cafe brought to you by Corporate Tax on time ku file panna the VAT consultant, your trusted partner for tax compliance and business growth. Ayers Premium Veg Restaurant JLT matrum Dubai Internet City ai thodarndhu tharpodu Burj Man Exit 1 Rag Bank arigilum Jafsa vil pudhiya kilai brahmandamaga thirakkapattullathu matrum
3: there is no place like home, there's

0: 99.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: Star of the month.

அனைவருக்கும் அன்பு நிறைந்த காலை வணக்கங்கள். 89.4 தமிழ் எஃப்எம், இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். நித்தமும் உலைக்கும் புத்தம் புது காலையில் நான் உங்கள் விஷ்வா. புதியதாக நம்முடைய வாழ்க்கையிலே மலர்ந்திருக்கிற மற்றும் ஒரு மகத்தான தினத்தின் காலை பொழுதிலே மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாள் எல்லா விதங்களிலும் நமக்கு நன்மை தருகின்ற நாளாக அமைந்திட என்னுடைய வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் அனைவருக்கும் உரித்தாகட்டும். மகிழ்ச்சியாக வாழ்வது, பெருமிதமாக வாழ்வது எல்லா மனிதர்களுக்கும் இருக்கக்கூடிய உரிமைதானே. உங்களுக்கும் அதற்கான உரிமை உண்டு, எனக்கும் அதற்கான உரிமை உண்டு. ஆனால் பல நேரங்களிலே நாம் மகிழ்ச்சியாக இருக்க மாட்டோமா, நமக்கு பெருமையான ஒரு வாழ்க்கை கிடைக்காதா என்று நாம் ஏங்க வேண்டி இருக்கிறது. நமக்கு உரிமையான ஒன்றை நாம் கேட்டு பெறுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய கடமையை ஒழுங்காக செய்திருக்க வேண்டும். நீங்கள் கடமையிலே கண்ணும் கருத்துமாக இருந்தால் உங்களுக்கு உரிமையானது உங்களை வந்து சேரும். நீங்கள் அதற்காக காத்திருக்கவோ எதிர்பார்த்திருக்கவோ தேவையே இல்லை. இப்போது ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே அப்படி மகிழ்ச்சியையோ நிம்மதியையோ பெருமையையோ வெற்றியையோ நாம் எதிர்பார்த்திருக்கிறோம் என்றால், கண்டிப்பாக நாம் நம்முடைய கடமையை செய்வதிலே சற்று கவனம் தவறியிருக்கிறோம் என்பதுதான் அதற்கு அர்த்தம். அப்படி நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கான நன்மைகளை நாம் உரிமையாக பெற்றுக்கொள்வதற்கு நாம் ஆற்ற வேண்டிய மிக முக்கியமான ஒரு கடமை, நல்லொழுக்கங்களை எப்போதும் வாழ்க்கையிலே கடைபிடிப்பது. இந்த நல்லொழுக்கம் என்பதிலே பொய் சொல்லாமல் இருப்பது, மற்றவர்களினுடைய பொருளை திருடாமல் இருப்பது போன்ற குணாதிசயங்கள் மட்டுமல்ல, நம்முடைய திறமையின் அடிப்படையிலே, நம்முடைய விருப்பத்தின் அடிப்படையிலே நாம் செய்ய வேண்டிய செயல்கள் என்னவோ, நாம் முன்னெடுக்க வேண்டிய முயற்சிகள் என்னவோ, அவற்றையெல்லாம் மிகச்சரியாக ஒரு நாளுக்கு ஒரு நாள் ஒரு துளியும் குறைந்து விடாத வண்ணம் நாம் தொடர்ந்து மேற்கொண்ட வண்ணம் இருக்க வேண்டும். அதுவும் கூட நல்லொழுக்கம்தான். அப்படி எல்லா விதங்களிலும், குணத்தின் அடிப்படையிலும் சரி, திறமையை வெளிப்படுத்துகின்ற விதத்திலும் சரி, நாம் நல்லொழுக்கத்தை தொடர்ந்து கடைபிடித்து வருகிறோம் என்றால், அந்த கடமையை சரியாக செய்ததற்கான பலனாய் அதற்குரிய நல்ல விஷயங்கள், பெருமைகள், வெற்றிகள், சந்தோஷம் நமக்கான உரிமையாய் நிச்சயம் நம்மை வந்து சேரும். அதிலே மாற்றுக்கருத்தே கிடையாது. அந்த வகையிலே நாம் பெற விரும்புகின்ற மிகப்பெரிய பெருமைகளை எல்லாம் பெற்றுக்கொள்வதற்கான தகுதியை நமக்கு வழங்கக்கூடிய நமக்கான கடமையை, நல்லொழுக்கத்தை பேணுவதின் வாயிலாக நாம் செவ்வனே செய்கின்ற ஒரு தினமாக இந்த நாள் நம் அனைவருக்கும் அமையட்டும். தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் FM, இது புத்தம் புது காலை.

0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட். இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள். ஹாய், நான் காஃபி.
1: ஹலோ, நான் தான் டிராவல்.
2: வணக்கம், நான் நினைவுகள்.
1: ஹாய், நான் தான் இயற்கை.
0: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
1: எங்கப்பா மனசு காணோம்?
3: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
1: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
4: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
5: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

89.4 தமிழ் FM, இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். புத்தம் புது காலை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, உங்க விஸ்வா கூட. பல பேர் பல விஷயங்களாலே மனதளவிலே அவதிப்பட்டு கொண்டே இருப்பார்கள். ஏதோ ஒரு கவலை, ஏதோ ஒரு சங்கடம், மன அழுத்தம், இது போன்ற விஷயங்கள் அவர்களை அல்லலுக்கு உள்ளாக்கி கொண்டே இருக்கும். அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் அறிவுரையாக தத்துவஞானி சாக்ரட்டிஸ் அவர்கள் ஒன்று சொல்லியிருக்கிறார். நீண்ட நாட்கள் மனம் கலவரமுற்றிருந்த நிலையிலே மீண்டும் என் மனம் அமைதிக்கு திரும்பிய போதுதான் ஒன்றை நான் உணர்ந்து கொண்டேன். அந்த மன அமைதியை நமக்காக நாம் தான் மீட்டெடுக்க வேண்டும், வேறு யாரும் அதை நமக்காக செய்ய மாட்டார்கள் என்று. எத்தனை நிதர்சனமான உண்மை தெரியுமா? நாம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், நாம் நிம்மதியாக இருக்க வேண்டும், மனதளவிலே வருந்தாமல் இருக்க வேண்டும் என்று நமக்காக நாம் தான் பிரதானமாக முயற்சி செய்ய வேண்டும். நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த மன அமைதி என்பது குலையாமல் அதை கட்டி காக்க வேண்டியது நம்முடைய கடமை. ஒருவேளை ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்திலே அந்த மன அமைதி குலைந்து போகுமேயானாலும் கூட, உடனடியாக நம்மை சமாதானப்படுத்திக் கொண்டு நிஜத்தை நிதர்சனத்தை ஏற்றுக்கொண்டு நம்முடைய மனதிற்கு பக்குவம் சொல்லி அதை அமைதிப்படுத்துவதற்கு நாம் தான் முதலிலே முயற்சிக்க வேண்டும். ஒருவேளை நாம் முயற்சிக்கவில்லை என்றால் வேறு யார் முயற்சித்தாலும் கூட அது நமக்கு பலன் தராது. மற்றவர்கள் வெளியிலிருந்து சொல்லலாம், நீ கவலைப்படாதே, பதட்டப்படாதே, வருந்தாதே என்று. ஆனால் நீங்கள் அதை முடிவு செய்தால்தான், யதார்த்தத்தை ஏற்றுக்கொண்டு கவலைகளை தூர நகர்த்திவிட்டு நடந்தது நடந்ததாக இருக்கட்டும், இனி நாம் நடக்க வேண்டியதை நல்ல முறையிலே கவனித்துக் கொள்வோம் என்று நீங்கள் உங்கள் மனதிற்கு ஆறுதல் சொல்லி கவலையிலிருந்து வெளிவந்தால் மட்டுமே உங்கள் மனம் அமைதி பெறும். ஆகவே உங்கள் மன அமைதிக்கு முழு பொறுப்பு நீங்கள் தான் என்பதை எப்போது உணர்கிறீர்களோ அப்போதிலிருந்து உங்கள் மன அமைதியை, உங்கள் நிம்மதியை யாராலும் எந்த விதத்திலும் தொந்தரவு செய்யவே முடியாது. உண்மைதானே? தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் FM. இது புத்தம் புது காலை.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.
1: மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு
0: இன்கமிங்,
1: சுட சுட புத்தம் புது பாட்டு.
2: Brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

0: போலே.
1: சங்கத்திலே மொழி உச்சங்கள்.

மொழிகள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.

89.4 தமிழ் FM, இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். புதம்புது காலை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, உங்க விஷ்வா கூட. முதன் முதலாய் அப்படிங்கிற இந்த பகுதி மூலமாக ஆகஸ்ட் மாதம் 26ஆம் தேதி இதே நாள்ல கடந்த காலங்களில் நிகழ்ந்திருக்கக்கூடிய சிறப்பான பல துவக்கங்கள் பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். பிரிட்டனைச் சேர்ந்த வானியல் ஆராய்ச்சியாளரான எட்மண்ட் ஹேலி அவர்கள் மிகவும் புகழ்மிக்க வானியல் ஆராய்ச்சியாளராக இருந்தவர். குறிப்பாக நட்சத்திரங்களை பற்றி ஆய்விலே ஈடுபட்டவர். 341 நட்சத்திரங்களை பற்றி மிகச்சிறப்பான பதிவுகளை வானியல் ஆராய்ச்சிக்கு துணையாக அவர் கொடுத்திருக்கிறார். அதில் 1682 இதே நாளில் ஒரு வால் நட்சத்திரத்தை அவர் ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறார். அப்போது அந்த வால் நட்சத்திரத்தினுடைய சுற்றுவட்ட பாதையை கணிக்கிறார். எப்படி பூமி சூரியனை சுற்றி வருகிறதோ அது போல இந்த வால் நட்சத்திரமும் கூட ஒரு நீள்வட்ட பாதையிலே சுற்றி வருகிறது. அந்த அடிப்படையிலே இப்போது பூமியிலிருந்து நம்மால் இந்த நட்சத்திரத்தை பார்க்க முடிவது போலவே மீண்டும் குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு பிறகு அந்த நீள்வட்ட பாதையிலே அதை சுற்றி வரும்போது மறுபடியும் அதை நாம் பார்க்க முடியும் என்பதை கணிக்கிறார். இப்படி அவர் முதன் முதலாக கணித்த தினம் இன்றைய தினமாகவே அவரால் இனம் காணப்பட்டு நீள்வட்ட பாதையும் மீண்டும் அது பூமியிலே இருந்து பார்ப்பதற்கான அந்த தன்மையும் கண்டறியப்பட்ட நட்சத்திரம் பின்னாளிலே ஹேலிஸ் காமெட் என்று அவருடைய பெயராலேயே அழைக்கப்பட்டது. அவர் கணித்தது போலவே 1758 அந்த வால் நட்சத்திரம் மீண்டும் பூமியிலிருந்து ஆராய்ச்சியாளர்களுடைய கண்களுக்கு புலப்பட்டது. இப்படி ஒரு மகத்தான சாதனையை அவர் நிகழ்த்திய தினம் இன்றைய தினம். அதே போல 1873 இதே நாளில் தான் அமெரிக்காவைச் சேர்ந்த கல்வியியலாளரான சூசன் ப்ளோ அவர்கள் மிசோரியினுடைய செயின்ட் லூயிஸுக்கு அருகில் இருக்கக்கூடிய கேரோண்டிலட் என்கிற ஒரு இடத்திலே கிண்டர் கார்டன், முதன் முதலாக கிண்டர் கார்டன் என்கின்ற ப்ரீ ஸ்கூல் கல்வி முறையினை துவங்குகிறார். அதாவது பள்ளியிலே படிக்கக்கூடியவர்கள் 1ஆம் வகுப்பிலிருந்து படிக்க துவங்குகிறார்கள். 1ஆம் வகுப்பிலிருந்து படிக்க துவங்குவார்கள். அதற்கு முன்பாகவே LKG, UKG இப்படி கிண்டர் கார்டன் வகுப்புகளை நடத்தக்கூடிய முறையை முதன் முதலாக அவர் அறிமுகப்படுத்தினார். கல்வியியல் மற்றும் கல்வியியல் சார்ந்த தத்துவத்துறையிலே மிகப்பெரிய நிபுணராக அறியப்படுகிற சூசன் ப்ளோ அவர்கள் இந்த கிண்டர் கார்டன் முறையை முதன் முதலாக அறிமுகப்படுத்தி அதற்கான பள்ளியை முதன் முதலாக துவங்கிய தினம் இன்றைய தினம். இதே போல 1959 பிரிட்டிஷ் மோட்டர் கார்பரேஷன் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் மோரிஸ் மினி மைனர் அப்படிங்கிற ஒரு வாகனத்தை, 4 சக்கர வாகனத்தை அறிமுகப்படுத்துகிறது. 10 அடி நீளம் மட்டுமே கொண்டது. 4 பயணிகள் அமர்ந்து செல்லக்கூடிய வகையிலே ஒரு சிறிய ரக மகிழுந்து காராக இது அறிமுகப்படுத்தப்பட்டது. 1959 இது அறிமுகப்படுத்தப்பட்டு 2000ஆம் ஆண்டு வரை இது தயாரிக்கப்பட்டு விற்பனை செய்யப்பட்டது. பலராலும் பெரிதும் விரும்பி வாங்கப்பட்ட இந்த வாகனம் இந்த இடைப்பட்ட காலத்திலே 5 மில்லியன் இந்த இடைப்பட்ட காலத்திலே 5.3 மில்லியன் அளவுக்கு விற்பனையாகி இருக்கிறது. அப்படி ஒரு சிறிய ரக கார் எல்லோராலும் விரும்பப்படுகின்ற வடிவமைப்போடு முதன் முதலாக தயாரித்து அறிமுகப்படுத்தப்பட்ட தினம் இன்றைய தினம். இப்படி பல சிறப்பான, குறிப்பிடத்தகுந்த, பயனுள்ள பல துவக்கங்கள் இந்த தினத்திலே நிகழ்ந்திருக்கின்றன. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அப்படிப்பட்ட பல ஆரம்பங்கள் அணிவகுக்கக்கூடிய ஒரு தினமாக இந்த தினம் அமையட்டும். தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் FM. இது புத்தம் புது காலை.

0: கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர்,
1: கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர்,
2: brought to you by பிரைட் கலெக்ஷன் அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். ஜோய் ஆலுகாஸ், தி வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
3: சிலு சிலு வென குளிர் அடிக்குது, அடிக்குது சிறு அரும்புகள் மடல் வெடிக்குது, வெடிக்குது வனம் விட்டு வனம் வந்து மரங்கொத்தி பறவைகள் மனம் விட்டு சிரிக்கின்றது.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் எஃப்எம். ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.

0: 89.4 தமிழ் எஃப்எம், இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். புத்தம் புது காலை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, உங்க விஷ்வா கூட. காய்கறி வாங்குவதற்காக கடைக்கு செல்லுகிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். பலவிதமான காய்கறிகளை அங்கே அடுக்கி வைத்திருப்பார்கள். அதிலே வேண்டியதை நாம் எடுத்துக் கொள்ளுகிறோம், வேண்டாததை நாம் அப்படியே விட்டுவிட்டு வருகிறோம். வேண்டாத காய்கறிகள் எல்லாம் ஏன் இங்கே இருக்கின்றன, எனக்கு வேண்டியது மட்டும்தானே இந்த கடையிலே இருக்க வேண்டும் என்று நாம் அங்கே விவாதம் செய்து கொண்டிருக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு விவாதம் அறிவார்ந்த ஒன்றாகவும் நிச்சயம் இருக்க முடியாது. வாழ்க்கையிலே நாம் என்ன செய்கிறோம், அப்படித்தான் வேண்டாத பல விஷயங்களை நம் மனதிலே சுமந்து பாரப்படுகிறோம், வருந்துகிறோம், கவலையுறுகிறோம். உண்மையில் நாம் மிக மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு என்ன தேவையோ அதை நமக்கு வாழ்க்கை கொடுத்து கொண்டே இருக்கிறது. கிடைத்திருப்பது என்னவோ அது நம்முடைய நல்வாழ்க்கைக்கு போதுமானது என்கிற அளவிலே நாம் சிந்தித்து செயல்பட தொடங்கினோமே ஆனால் அதுவே மூலதனமாக இருக்கும். அதை கொண்டு நாம் வாழுகின்ற வாழ்க்கை நமக்கு பெரும் மகிழ்ச்சியை, வெற்றியை கண்டிப்பாக கொடுக்கும். சில நேரங்களிலே இல்லாத ஒன்றை நாம் தேடிக்கொண்டே இருப்போம். எவ்வளவு தேடினாலும் அது கிடைக்காது, எவ்வளவு முயற்சித்தாலும் அது கிடைக்காது. அப்போதே நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், அது நமக்கானது இல்லை. எது நமக்கானது இல்லையோ அதை தேடி ஓடுகின்ற வாழ்க்கை என்பது நேரத்தை மட்டுமல்ல உங்கள் மன அமைதியையும் கூட வீணாக்கிவிடும். அதுபோன்ற அனாவசியமான விஷயங்களுக்கு பின்னால் தலை தெறிக்க ஓடி நம்முடைய வாழ்க்கையை நாமே வீணடித்துக் கொள்ளக்கூடாது என்பதிலே நாம் மிக கவனமாக இருக்க வேண்டும். வாழ்க்கை நமக்கு வழங்கி இருக்கின்ற வளமான விஷயங்களை வைத்து இன்னும் இன்னும் சிறப்பாக சிந்தித்து செயல்பட்டு எப்படி நாம் மென்மேலும் மேன்மையுற முடியும் என்பதிலே நாம் கவனம் செலுத்தினாலே போதும், நமக்கு வேண்டியதெல்லாம் வந்து சேரும். வேண்டாததை பற்றி நாம் ஏன் சிந்திக்க வேண்டும் இல்லையா? இது போன்ற தெளிவும் புரிதலும் அது சார்ந்த செயல்பாடுகளும் நம்முடைய வாழ்க்கையை அழகாக்குகின்ற அற்புதமான ஒரு தினமாக இந்த நாள் நம் அனைவருக்கும் அமையட்டும். தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் எஃப்எம், இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் எஃப்எம். 89.4 தமிழ் எஃப்எம்.

0: 89.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of Mersal Morning is brought to you by Pride Collection. அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். ஜோயாலுகாஸ்.

0: ஹாப்பி ஓணம். காலை வணக்கம், 7:08 ஆகுது. மெரிசல் மார்னிங்காக நான் கீர்த்தனா வந்தாச்சு. ஒரு பியூட்டிஃபுல்லான டே இன்னைக்கு இல்லையா? திருவோண தினம். ஸோ திருவோண தின ஆசம்சைகள் கேட்டுட்டு இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஓணம் பண்டிகை நல்வாழ்த்துகள். நல்ல கலர்ஃபுல்லான ஒரு டே இது. அண்ட் ஓணம் வந்து இன்னி ஒரே ஒரு நாளோட நின்றது கிடையாது. ஓணம் செலிப்ரேஷன் வந்து போன வாரமே ஆரம்பிச்சாச்சு. போன வீக்கெண்ட்ல இருந்து இப்போ வர வீக்கெண்ட், அதுக்கு அடுத்த வீக்கெண்ட், மேபி இன்னொரு 2-3 வீக்கெண்ட் கூட தொடரும். அப்படியே ஆல்மோஸ்ட் ஒரு மாசத்துக்கு இங்கே ஓணம் செலிப்ரேஷன் வாரா வாரம் ஒரு ஒரு அசோசியேஷன் ஒரு குரூப்ஸ் இல்ல ஒரு ஆபீஸ்ல செலிப்ரேஷன் சொல்லி இந்த ஹோல் மந்த்மே அப்படி செலிப்ரேஷன்ல போகும். அண்ட் அதற்கு அடுத்தபடி பார்த்தோம்னா அடுத்தடுத்த மாசங்கள்ல இன்னும் நிறைய செலிப்ரேஷன்ஸ், ஃபெஸ்டிவல்ஸ், ஈவென்ட்ஸ் எல்லாம் வரப்போகுது. எனிவே கேட்டுட்டு இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஒன்ஸ் அகேன் இந்த ஓணம் பண்டிகை நிறைய நிறைய நிறைய நல்ல விஷயங்களை கொண்டு வந்து சேர்க்கட்டும். பூக்கலங்கள்ல பூக்கலம்ல இருக்கக்கூடிய பூக்கள்ல இருக்கக்கூடிய அந்த கலர்ஸ் மாதிரியே நிறைய நிறைய கலர்ஃபுல்லான விஷயங்கள் நம்ம எல்லாரும் லைஃப்லயும் நிறையட்டும். சத்யால இருக்கக்கூடிய அவ்வளவு டேஸ்டியான உணவு மாதிரி டேஸ்டியான பண்டங்கள் மாதிரி நம்ம லைஃப்லயும் நிறைய டேஸ்டி டேஸ்டியான விஷயங்கள் சிறப்பா நடக்கட்டும். ஓகே, ஒன்ஸ் அகேன் விஷிங் யூ ஆல் வெரி ஹாப்பி ஓணம். அண்ட் ஆஸ் ஆல்வேஸ் இப்ப இருந்து ஆரம்பிச்சு 11 AM வரைக்கும் மெரிசல் மார்னிங்ல நான் கீர்த்தனா உங்ககிட்ட பேசிட்டு இருக்க போறேன். அண்ட் என்ன உங்க ஆபீஸ்ல எல்லாம் இன்னைக்கு ஓணம் செலிப்ரேஷனா இல்ல வீக்கெண்டா வர வீக்கெண்டா இல்ல ஆல்ரெடி முடிஞ்சாச்சா? ஏன்னா போன வீக்கெண்டே பார்த்தோம்னா நிறைய ஆபீசஸ்ல ஓணம் செலிப்ரேஷன்ஸ் எல்லாம் முடிச்சு அப்பையில இருந்தே பிக்சர்ஸ் எல்லாம் போடுறது, யூனோ ஓணம் செலிப்ரேஷன்ல அந்த கேம்ஸ்ல கலந்துகிட்டு வீடியோஸ் ஷேர் பண்றதுன்னு சொல்லி ஃபுல்லா ஃபீடு ஃபுல்லா ஓணமா நிறைஞ்சிருந்தது. அண்ட் இப்போ இன்னைக்கு நம்ம பார்த்தோம்னா நம்ம 89.4 தமிழ் எஃப்எம், அதுக்கப்புறம் நம்ம ஹோம் 92.2 FM, நம்ம ஆர்ஜிஸ் எல்லாரும் வந்து அழகாக இன்னைக்கு எப்படி ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ல வந்திருக்கோம். நான் கூட பார்த்தீங்கன்னா சத்தம் கேட்குதா, கண்ணாடி வலை எல்லாம் போட்டுட்டு வந்திருக்கேன். ஸோ அப்படி இன்னைக்கு ஓணம் செலிப்ரேஷன்ஸ் நடக்க போகுது. நீங்களும் உங்களால் எப்படி முடியுமோ அந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணுங்க, சந்தோஷமா இருங்க, சரியா? அண்ட் நவ் பேக் டு பேக் ரெண்டு பாட்டில் கச்சேரி ஆரம்பம், அதுக்கப்புறம் துப்பாக்கி படங்கள்ல இருந்து ரெண்டு பாட்டு உங்களுக்காக நான் ப்ளே பண்ண போறேன். கேளுங்க, எங்கிருந்து கேட்டுட்டு இருக்கீங்க இப்போ நான் பேசுறது அப்படிங்கிறதையும் எனக்கு இன்ஸ்டாகிராம் வழியாக தெரியப்படுத்தலாம். ஆர்ஜே கீர்த்தனா, KIRTHANA, இதுதான் என்னோட ஸ்பெல்லிங். ஸோ என் ப்ரொஃபைல போயிட்டு எனக்கு சொல்லுவீங்களாம் இங்கிருந்து கேட்டுட்டு இருக்கேன் அப்படின்ட்டு. உங்க ஊர்ல ஓணம் செலிப்ரேஷன்ஸ் எல்லாம் ஆயிட்டு இருக்கா எப்படி, அதையும் வந்து எனக்கு நீங்க சொல்லுங்க. ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? குட் மார்னிங் அண்ட் ஹாப்பி ஓணம்.
1: Back to back. அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு.

0: இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அது கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.
1: அலன்சாரி எக்ஸ்சேஞ்ச் வழியா டிரான்சாக்ட் பண்ணி உங்க பணத்தை டபுள் பண்ணுங்க. இந்த சம்மர்ல அலன்சாரி எக்ஸ்சேஞ்ச் வழியா நீங்க பண்ற ஒரு ஒரு டிரான்சாக்ஷன் மூலமா உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 திரம்ஸ் இன் கேஷ் அண்ட் a brand new jet or T1 car வின் பண்ணுங்க. Valid until 13th August. TNCs apply. Download the Alansari Exchange app now.
2: சொல்லுங்க மிஸ்டர் ராமானுஜம், are you feeling comfortable?
3: ஒண்ணும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
4: உனக்கு இப்ப 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு

0: பதினஞ்சு வயசு. இப்ப நீ என்ன பண்ற?
1: அப்பாவோட அம்பாசிட்டர் கார்ல ரேடியோல பாட்டு கேட்டுட்டு.
2: ஹலோ டாக்டர், இருங்க இருங்க, ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க? நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே. ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
3: உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். ஜோயா லுகாஸ் தி வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர். மெர்சல் மார்னிங் ப்ராட் யூ பை ALD ப்ராப்பர்ட்டிஸ். வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட் புக் பண்ணுங்க. கோ ஸ்பான்சர்ட் பை
2: ஆலன்சாரி எக்ஸ்சேஞ்ச். உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 திரம்ஸ் இன் கேஷ் பிளஸ் a brand new jet or T1 win பண்ணுங்க வித் ஆலன்சாரி எக்ஸ்சேஞ்ச்.

0: அப்டேட் brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
1: லாஸ்ட் ஃபியூ டேஸ் தான் இருக்கு. எதுக்கு அப்படின்னு கேட்டால், மியூசியம் ஆஃப் ஃபியூச்சரை விசிட் பண்ணுறதுக்காக. ஏன்னா மியூசியம் ஆஃப் ஃபியூச்சர் வந்து டெம்பரரியாக செப்டம்பர் 1st ஒரு ஃபியூ மந்த்ஸ்க்கு க்ளோஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. 2027 அவங்களுடைய ரெனோவேஷன் ஒர்க் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமாக ஓப்பன் பண்ணுவாங்கங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. ஸோ அவங்களுடைய ஒஃபிஷியல் சோஷியல் மீடியா பேஜஸ்ல எல்லாம் பார்த்தா சி இட் பிஃபோர் தி ஃபர்ஸ்ட்ங்கிற மாதிரி ஒரு இன்ஸ்டாகிராம் ரீல் எல்லாம் வந்து போட்டிருந்திருக்காங்க. ஸோ ரெசிடென்ஸ் ஆகட்டும், டூரிஸ்ட் ஆகட்டும், இது வரைக்கும் நீங்க மியூசியம் ஆஃப் ஃபியூச்சரை விசிட் பண்ணலை அப்படின்னா அது க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உள்ள இருக்கிற அந்த அட்ராக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கணும்னு வச்சிங்கன்னா ப்ளீஸ் டூ விசிட்ங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய அந்த எக்ஸிபிட்ஸ் அண்ட் அதில் இருக்கிற அந்த அட்ராக்ஷன்ஸ் அண்ட் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம்னா ஒரு சில வருஷங்களாக அங்கேயே தான் இருக்கு. இல்லை இப்போ அதை வந்து புதுப்பிக்கணுங்கிறதுக்காக, நியூ ஜெனரேஷன் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸஸ் கொடுக்கணுங்கிறதுக்காக தான் இப்போ வந்து நாங்கள் க்ளோஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ பார்ப்போம், செப்டம்பர் 1st ஒரு ஃபியூ மந்த்ஸ் க்ளோஸ் பண்ணிட்டு புது வேலைகள்லாம் அங்கே பண்ண போகிறாங்க, புதுப்பிக்கக்கூடிய பணிகள்லாம் பண்ண போகிறாங்க. ஸோ அடுத்த வருஷம் வந்து இல்லை மியூசியம் ஆஃப் ஃபியூச்சரோட 5th anniversary இருக்க போகுது. ஸோ அந்த 5th anniversary கொண்டாடும் வகையில் அவங்க இதை புதுப்பிச்சு ஓப்பன் பண்ண போகிறாங்க. அண்ட் இன்னொன்று, மியூசியம் ஆஃப் ஃபியூச்சரில் ஒரு பெரிய ஒரு அனவுன்ஸ்மெண்ட் கூட ஒன்று கொடுத்துருந்தாங்க. என்னன்னா, உங்களுக்கு ஏதாவது ஐடியாஸ் அண்ட் சஜஷன்ஸ் அண்ட் ப்ரப்போசல்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா இன்ட்ராக்டிவ் எக்ஸ்பீரியன்ஸஸ் கொண்டு வரதுக்கு ப்ளீஸ் டூ கிவ் இட் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்களா. அதில் வந்து மோர் தென் 1000 ஐடியாஸ் அண்ட் சஜஷன்ஸ் வந்து மியூசியம் ஆஃப் ஃபியூச்சரோட சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் வழியாக அவங்க ரிசீவ் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ அதில் இன்ட்ரெஸ்டிங்கான அட்ராக்ஷன்ஸ் என்ன இருக்குது, இன்ட்ராக்டிவ் எக்ஸ்பீரியன்ஸஸ் என்னெல்லாம் வந்து நல்லா இருக்குது, புதுசாக இருக்குங்கிற மாதிரி பார்த்துட்டு அதெல்லாம் இன்கார்பரேட் பண்ணுவாங்கங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது.
0: Update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் சேஃபா உங்கள் கார்கோவை அனுப்புங்கள். The bridge to your home. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae.
2: என்னக்கண்ணா 91 போடு.
3: என்னது?

0: 99.4. We'll be back after a short commercial break.
1: Hey, உனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் சொல்லவா?
2: என்ன?
1: செப்டம்பர் 5th அன்னைக்கு முருனால் தாக்கூர் இருக்காங்கல்ல, அவங்க அபுதாபிக்கு வராங்களாமா.
2: ஃபார் வாட்?
1: மெரால்டா ஜுவல்ஸோட ஹம்தான் ஸ்ட்ரீட் கிராண்ட் இனாகரேஷனுக்கு தான்.
2: வாவ்! அப்ப ஜுவல்லரி லவர்ஸ்க்கு ஒரு ஸ்பெஷல் ட்ரீட் தானே?
1: எக்ஸாக்ட்லி, லிமிடெட் பீரியட் ஸ்பெஷல் இனாகரேஷன் ஆஃபர் இருக்கு.
2: அப்போ இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணவே கூடாது.
1: செப்டம்பர் 5th, மெரால்டா ஜுவல்ஸ், ஹம்தான் ஸ்ட்ரீட், அபுதாபி.
3: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
4: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
5: This hour of Mersal Morning is brought to you by Pride Collection. அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joyalukkas, the world's favorite jeweler.

0: brought to you by Jetor UAE. Discover the power of Jetor with amazing offers like buy now, pay in 2027, 0 VAT, 0% interest, 1 million kilometer warranty. Monthly EMI வெறும் 966 dirhams தான்.
1: ஓகே, டிராஃபிக் கண்டிஷன்ஸ் எப்படி இருக்குது? நேற்றுக்கு தான் வந்து ரொம்ப அன்யூஷுவல் டிராஃபிக் இருந்தது, பயங்கர கிராஷஸ் அண்ட் நிறைய நிறைய நிறைய இடங்களில் கண்டிஷன்ஸ் எல்லாம் இருந்தது இல்லையா. ஆனால் இன்றைக்கி வந்து இட் சீம்ஸ் குவைட் பெட்டர்னு சொல்லி நான் வாய முடியல. மேப் லோட் ஆகிறதுக்குள்ளே அவசரம் எனக்கு, எங்கே பெட்டராக இருக்குது கண்டிஷன்லாம். 311 இன்றைக்கும் அப்படி தான் இருக்குது. எத்தனை கிராஷஸ் தெரியுமா? 1, 2, 3, 4 கிராஷஸ் இருக்குது. வழி நடுக டுவர்ட்ஸ் துபாய் வரும்பொழுது பார்த்தோம்னா நிறைய இடங்களில் வந்து கிராஷஸ் இருக்கிறது பார்க்க முடியுது. இந்த முஹேசனால், அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரியல் ஏரியா 14, 11 அங்கே, அப்புறம் முவேலால ஃபுல் டிராஃபிக்னா ஃபுல் டிராஃபிக். அண்ட் தென் இது என்ன ரோடு? இது ஷார்ஜா ரிங் ரோட், S102 ஷார்ஜா ரிங் ரோட்லையும் வந்து ஒரு கிராஷ் ஒன்று பார்க்க முடியுதுனால எங்கள் இண்டஸ்ட்ரியல் ஏரியா 15ல் அப்படின்ட்டு எனக்கு இங்கே மேப்பில் காட்டுது. அண்ட் தென் வேற எங்கே ஷார்ஜா ரிங் ரோடே வந்து நம்ம பார்த்தோம்னா கிசேஸ் ஸ்ட்ரெச்சில் போகக்கூடிய அந்த சைடில், கிசேஸ் இண்டஸ்ட்ரியல் ஏரியா 3rd சைடில் இருக்கிற அந்த ஸ்ட்ரெச்சில் பார்த்தோம்னா அங்கேயும் வந்து டிராஃபிக் கண்டிஷன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஒரு கிராஷ் வேறு ஆகியிருக்கு. E11 சும்மா இல்லைங்க, E11லையும் வந்து வழி நெடுக இந்த அல்தாவுன் ரோடுக்கு பேரலாக இருக்கிற ரோடில், அண்ட் தென் அன்சார் மால்க்கு முன்னாடி, இங்கெல்லாம் வந்து மல்டிபிள் கிராஷஸ் ஆகிருக்கிறதுனால அபோஹில் வரைக்குமே டிராஃபிக் கன்ஜெஷன் ரொம்ப ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக தான் இருக்குது பார்க்க முடியுது. அண்ட் தென் ராசல்கோர் ரோடு, அப்புறம் வேறு இங்கே அல்கேயில் கொஞ்சம் டிராஃபிக்னு சொல்லி இப்படி தான் இன்றைக்கி காலையிலையும் கொஞ்சம் டென்ஷன் கொடுக்குற மாதிரி தான் இருக்குது. D75லையும் வந்து டிராஃபிக் ஜாஸ்தியாக இருக்குது டுபாய் ஃப்ரேம் பக்கத்தில். ஸோ இதுதான் வந்து ப்ரெசன்ட் ரோட் கண்டிஷன்ஸ். அண்ட் இந்த பக்கம் நம்ம பார்த்தோன்னா 311 ஆஃப் இந்த நாதுல் ஷிபா ராசல்கோர் ஸ்ட்ரெச் இருக்கு இல்லையா, வர்சான் ஸ்ட்ரெச் இல்லையா, அங்கே இந்த மார்க்கெட்ஸ் எல்லாம் இருக்குமே, இந்த ஃப்ரெஷ் ஸ்டோரேஜ் ஸ்டோர் பண்ணக்கூடிய அந்த வேர் ஹவுசஸ் எல்லாம் இருக்குமே, ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் எல்லாம். ஸோ அந்த ஸ்ட்ரெச்சில் பார்த்தோம்னாலும் ஒரு 2 கிராஷ் ஆயிருக்கு. அங்கேயும் டிராஃபிக் கன்ஜெஷன் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு. ஸோ யா, இதுதான் இப்பொழுதைக்கு நிலைமை.
0: டிராஃபிக் அப்டேட் was brought to you by Jetor UAE, a part of Elite Group Holding. Visit Jetor showrooms today.
1: ரைட், யாருக்கு என்ன பாட்டு வேணும்? 800-8940 அடிச்சிட்டு இருக்க ரொம்ப நேரமா, யாருக்கு என்ன பாட்டு கேட்கலாம்? ஹலோ, வணக்கம். காலை வணக்கம், யார் பேசுறீங்க? ஐயோ, கட்டாயிடுச்சு கால். அச்சோ, 800-8940க்கு என்ன ப்ராப்ளம் ஆச்சு? கட்டாயிடுச்சு அவரோட கால். ஹலோ,
2: ஹலோ,
1: ஹாய், குட் மார்னிங், யார் பேசுறீங்க?
2: குட் மார்னிங், வரதராஜன் பேசுறேன்.
1: வரதராஜன் எங்க இருந்து?
2: என்னங்க,
1: ஷார்ஜால இருந்தா? ஓ, எவ்வளவு நேரமா ஸ்டக் ஆயிருக்கீங்க டிராஃபிக்ல? ஓ, உங்க ஸ்ட்ரெச்ல டிராஃபிக் இல்லையா? இங்க انا பார்த்தா ஓகே. என்ன ரோட் எடுத்து வந்துட்டு இருக்கீங்க? 611 கொஞ்சம் பெட்டரா இருக்குன்னு நினைக்கிறேன். யா, ரைட் ரைட் ரைட். எஸ் எஸ், எந்த டிராஃபிக் இல்ல, இன்னைக்கு ஃப்ரீயா தான் இருக்கேன். பரவாயில்லை, வெரி குட். என்ன பாட்டு வேணும்?
2: பரமக்குடி.
1: ஓ, வெரி நைஸ் வெரி நைஸ். ஓகே, கண்டிப்பா ப்ளே பண்றேன் நானு. சரியா?
2: ஓகே,
1: தேங்க்யூ, பாய். ஆல் ரைட், அவருக்காக பாட்டு நான் ப்ளே பண்ணுறேன். இன்ஸ்டாகிராம் மெசேஜஸ் வேற படிக்கணும்ல, வர வர மறந்துட்டே இருக்கேன் நான் இன்ஸ்டாகிராமில் உங்களோட மெசேஜஸ் தான் பார்க்கறதுக்கு. அப்புறம் நான் ஃபீல் பண்ணுவேன், அடடா மெசேஜை வந்து நம்ம படிக்கலையே லைவில். ஏன்னா சில பேர் வந்து பர்த்டே விஷயஸ் எல்லாம் அனுப்புவீங்க, ஆனால் கோச்சுக்காமலும் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் நான் சொல்லிடுவேன், லேட்டாக தான் பார்த்தேன், ஐம் சாரின்ட்டு. பட் எனிவே, ஒருத்தர் மெசேஜ் அனுப்பியிருக்காரு. யார்? நவீன் சொல்லியிருக்கிறது என்னன்னா, குட் மார்னிங் அக்கா, ஹோப் எவ்ரிதிங் இஸ் ஃபைன் அண்ட் குட், ஹாப்பி ஓனம் டு எவ்ரிபடி, ஸ்பெஷல் லவ் நோட் டு மை ஒய்ஃப், ஐ எம் மிஸ்ஸிங் ஹர் வெரி மச் அப்படின்ட்டு சேட் ஸ்மைல் எல்லாம் போட்டிருக்காரு. அச்சோ, நவீன் ஃப்ரம் அபுதாபி. டோன்ட் வரி, டோன்ட் வரி, ஊருக்கு போயிட்டு வாங்க, டக்குன்னு ஒரு ட்ரிப் அடிச்சுட்டு வாங்க, முன்னாள் லீவ் வருது இல்லையா. எனிவே, காலை வணக்கம், இன்னைக்கு நான் டிராஃபிக்ல இருந்து தப்பிச்சுட்டேன் ஜாலி அப்படின்னு யூசுப் கனி மெசேஜ் அனுப்பியிருக்காரு. நைஸ், எப்படி தப்பிச்சிங்க? அண்ட் வெங்கட்ராஜ் வந்து, குட் மார்னிங் கீர்த்தனா, ஹாப்பி ஓனம் டு எவ்ரிபடின்னு மெசேஜ் அனுப்பியிருக்காரு. ரவி குமார், அதுக்கப்புறம் வேற யாரு, தீபக் அண்ணாமலை, தீபக் ஃப்ரம் அல் ருவேஸ் அபுதாபி, ஹாப்பி ஓணம் அப்படின்னு அனுப்பியிருக்காரு. தேங்க்யூங்க, உங்களுக்கும் ஓணம் வாழ்த்துக்கள். அண்ட் முகமத் தாஜுதீன், எஸ் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? ஃபாரூக், உங்களுக்கும் ஹாப்பி ஓணம், ஓணாசம்சகள். அன்வர், உங்களுக்கும் ஹாப்பி ஓணம். வேற யாரு? ரிஸ்வி, ஹாய், ஹாப்பி ஓணம். அதுக்கப்புறம் ஷைலு மெசேஜ் அனுப்பியிருக்காங்க, ஹாய் மேம், ஐம் ஹியரிங் யுவர் எஃப்எம் ஃப்ரம் ஊட்டி அப்படின்ட்டு. அடடே, ஊட்டியா, நைஸ், மை ஃபேவரட் பிளேஸ். அதுக்கப்புறம் சுபாஷ், உங்களுக்கும் ஹாப்பி ஓணம், ஓணம் நல்வாழ்த்துகள். எனிவே, தேங்க்யூ சோ மச் ஃபார் ஆல் யோர் மெசேஜஸ். என்ன பண்ணலான்னா, டக்குன்னு ஒரு பிரேக் முடிச்சுட்டு அப்புறம் நம்ம ஃப்ரெண்டு கேட்ட பாட்டு அவருக்காக பிளே பண்ணிட்டு கிருஷ்ணி வருவாங்க விரிவான செய்திகளில் என்னெல்லாம் நடக்குதுன்னு சொல்றதுக்காக. அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம பேசுவோம். இது மெரிசல் மார்னிங் வித் மீ கீர்த்தனா ஆன் 89.4 தமிழ் எஃப்எம்.
3: 89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். டைமண்ட் வாங்குறதுக்கு பல காரணங்கள் இருக்கு. சில சமயம் மனசுக்கு பிடிச்சவங்களுக்காக, ஆர் சம்டைம்ஸ் நமக்கு நாமே கொடுத்துக்கிற ஒரு சின்ன கிஃப்ட். காரணங்கள் பல இருந்தாலும் எங்க வாங்குறோங்கிறது ரொம்ப முக்கியம்.
4: டெய்லி வியர்க்கு ஸ்டைலிஷான டிசைன்ஸ், ஸ்பெஷல் அகேஷன்ஸ்க்கு ஸ்டன்னிங்கான டைமண்ட் ஜுவல்லரி, எதுவா இருந்தாலும் தனிஷ்கனா நம்பிக்கையும் தரமான கிராஃப்ட்மேன்ஷிப்பும் கேரண்டி.
3: தனிஷ்கோட ஃபெஸ்டிவல் ஆஃப் டைமண்ட்ஸ் இஸ் பேக். Cherry on top, diamond value la 20% flat off, plus old gold exchange la 100% valuation. Matrum diamond purchase la exchanged gold koodave gram ku 15 dirhams varaikum extra vum kadaikum.
4: Visit your nearest Tanishq showroom today. Ippo Hamdan Street, Abu Dhabi la flagship store open panirukanga.
5: Selithiyum tamili oli.

0: எங்கள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
1: This hour of Mersal Morning is brought to you by Pride Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joy Alokas, the world's favorite jeweler. Mersal Morning brought to you by ALD Properties. வெறும் 999 dirhams pay பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. Co-sponsored by
2: Alansari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி up to 600,000 dirhams in cash plus a brand new jet or T1 win பண்ணுங்க with Alansari Exchange.
3: You are with Kirtana on Mersal Morning. Chillax song of the hour. Chillax song of the hour.
4: Brought to you by
2: Plots Nale, Prop Shill Dane. For details call 056-415-4242.

0: 99.4 Tamil FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: This hour of Mersal Morning is brought to you by Pride Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joy Alucas, the world's favorite jeweler.
2: விரிவான செய்திகள்
0: brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
3: வணக்கம். காலை நேர விரிவான செய்திகள் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன். அனைவருக்கும் இனிய ஓணம் திருநாள் நல்வாழ்த்துகள். கல்வி அமைச்சகம் 2026-27 கல்வியாண்டுக்கான பாடத்திட்டத்தில் பல்வேறு மாற்றங்களை அங்கீகரித்துள்ளது. புதிய கல்வியாண்டில் மாணவர்களின் பாடத்திட்டத்தில் அறிவியல் மற்றும் கணித பாடங்களில் மாற்றங்கள் செய்யப்படுவதுடன் செயற்கை நுண்ணறிவு மற்றும் தொழில்நுட்ப கல்விக்கு அதிக முக்கியத்துவம் வழங்கப்பட உள்ளது. அவற்றில் பல வகுப்புகள் மற்றும் கல்வி பிரிவுகளுக்கான அறிவியல் பாடத்திட்ட மறுசீரமைப்பு, மழலையர் வகுப்பு 1 மற்றும் 2 வகுப்புகளில் சீன மொழி கற்பித்தலை நிறுத்துதல் மற்றும் செயற்கை நுண்ணறிவு பாடத்திட்டத்தை இணைத்து செயற்கை நுண்ணறிவு மற்றும் தொழில்நுட்பம் என்ற ஒரே பாடமாக மாற்றுதல் ஆகியவை அடங்குகின்றன. மேலும் கணிதம், அரபு மொழி, ஆங்கிலம், சமூக கல்வி, ஒழுக்க கல்வி உள்ளிட்ட பல பாடங்களிலும் மாற்றங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் நிர்வாகம் உலகம் முழுவதும் விசா விண்ணப்பதாரர்களுக்கான விசா நேர்காணல் நியமனங்களை தற்காலிகமாக நிறுத்தியுள்ளது. டிரம்பின் 2வது பதவிக்காலத்தில் அமெரிக்க அரசு மேற்கொண்டு வரும் குடியேற்ற கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளுக்கு மத்தியில் இது இடம்பெற்றுள்ளது. உலகம் முழுவதும் உள்ள அனைத்து அமெரிக்க தூதரகங்கள் மற்றும் துணை தூதரகங்களிலும் ஒரு உலகளாவிய பயிற்சி திட்டம் தொடங்கப்பட்டுள்ளதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் தெரிவித்தார். இந்த பயிற்சிக்கு இடமளிக்கும் வகையில் விசா சேவைகளுக்கான நேர்காணல் நியமனங்கள் மாற்றியமைக்கப்படும் என்றும் அவர் கூறினார். எனவே நேர்காணல் திகதி ஒதுக்கப்பட்டிருந்த சில விண்ணப்பதாரர்களுக்கு அவர்களின் நேர்காணல்கள் மாற்றியமைக்கப்படும் என மின்னஞ்சல் மூலம் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. புதிய திகதி மற்றும் நேரம் பின்னர் அறிவிக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது.
2: தமிழக செய்திகள்.
3: முதலமைச்சர் ஜோசப் விஜய் ஓணம் பண்டிகை வாழ்த்து தெரிவித்துள்ளார். உலகெங்கும் வாழும் மலையாள சொந்தங்கள் அனைவருக்கும் இதயம் கனிந்த ஓணம் திருநாள் நல்வாழ்த்து என்று அவர் கூறினார். கேரள மாநிலத்தின் அறுவடை திருநாளாம் ஓணம் திருநாளில் உங்கள் இல்லத்திலும் உள்ளத்திலும் அன்பு மகிழ்ச்சி பொங்கட்டும் என்று அவர் தெரிவித்தார். அழகிய வண்ண பூக்கோலம் போல உங்கள் வாழ்க்கை பொலிவு பெறட்டும் என்றும் முதலமைச்சர் விஜய் தெரிவித்தார். அன்பை பரிமாறி மகிழ்ச்சியை கொண்டாடி ஒற்றுமை போற்றும் ஓணம் அனைவரது வாழ்விலும் நலம் வளம் வழங்கட்டும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். இதேவேளை முன்னாள் முதலமைச்சர் ஜோசப் ஸ்டாலின் மண்ணும் மக்களும் ஒன்றாக வாழ்ந்த ஒரு காலத்தின் நினைவை புதுப்பிப்பதே ஓணம் என்று கூறினார். பிறப்பால் எவரும் உயர்ந்தவரும் அல்லர், தாழ்ந்தவரும் அல்லர், எல்லாருக்கும் எல்லாம் என்பதை நாம் இலக்காகட்டும். மாவேலியை வீழ்த்தப்பட்டவராக அல்லாமல் மக்களின் உள்ளங்களில் வாழும் வளமும் மகிழ்ச்சியும் நிறைந்த மன்னனாக கொண்டாடுவோம் என்று தனது வாழ்த்துச் செய்தியில் தெரிவித்துள்ளார். மாவேலியின் மண்ணில் சமத்துவம் மலரட்டும், அனைவருக்கும் உளம் நிறைந்த ஓணம் வாழ்த்துகள் என்று முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார்.
2: இந்திய செய்திகள்.
3: அமெரிக்கா ஈரானின் எண்ணெய் மற்றும் பெட்ரோலிய பொருட்கள் வர்த்தகத்தில் ஈடுபட்டதாக கூறப்படும் 4 இந்திய நிறுவனங்கள் மற்றும் 3 இந்தியர்களுக்கு தடைகளை விதித்துள்ளது. சுமார் 69 மில்லியன் மதிப்பிலான ஈரான் நாட்டைச் சேர்ந்த பெட்ரோலிய பொருட்களை இறக்குமதி செய்ததாக ஒரு நிறுவனத்துக்கும் சுமார் 25 மில்லியன் டாலர் மதிப்பிலான ஈரான் பெட்ரோலிய பொருட்களை இறக்குமதி செய்ததாக கூறப்படும் மற்றொரு நிறுவனத்துக்கும் சுமார் 25 மில்லியன் டாலர் மதிப்பிலான பொருட்களை இறக்குமதி செய்ததாக மற்றொரு நிறுவனத்துக்கும் ஈரானில் இருந்து பெட்ரோ கெமிக்கல் பொருட்களை இந்தியாவுக்கு கொண்டு வருவதற்கான பல சரக்குகளை ஏற்பாடு செய்த உதவியதாக அமெரிக்கா குற்றம் சுமத்திய மற்றொரு நிறுவனத்துக்கும் இந்த தடைகள் விதிக்கப்பட்டுள்ளன. மேலும் 3 இந்தியர்களும் தடைகள் பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளனர். இந்நடவடிக்கை அமெரிக்கா தொடங்கியுள்ள ஈரானுக்கு எதிரான பொருளாதார அழுத்த நடவடிக்கையின் ஒரு பகுதியாகும். ஈரானின் எண்ணெய் வருவாய் மற்றும் சர்வதேச நிதி தொடர்புகளை கட்டுப்படுத்துவதே இதன் நோக்கமாகும்.
2: இலங்கை செய்திகள்.
3: இஸ்லாமிய மார்க்கத்தின் இறுதி தூதரான நபிகள் நாயகத்தின் பிறந்த நாளை நினைவு கூறும் மீலாது நபி தினம் இலங்கையில் இன்று அனுசரிக்கப்படுகின்றது. சமத்துவமான ஒரு சமூகத்தை உருவாக்குவதை நோக்கமாக கொண்ட இந்த தினம் வெறும் விழாவுக்கு அப்பால் ஆழமான ஆன்மீக வடிவத்தை எதிர்பார்க்கும் ஒரு கொண்டாட்டமாகும் என்று இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். புனித மீலாது நபி தினத்தை முன்னிட்டு அவர் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியிலேயே இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருளில் இருந்து வெளிச்சத்துக்கு அழைத்துச் செல்வதற்காக எல்லையற்ற பொறுமை மற்றும் கருணையின் வழியை வெளிப்படுத்திய முகமது நபிசல் அவர்கள் மனித குலத்திற்கு அன்று முதல் இன்று வரை தோன்றிய மிகச் சிறந்த இறை தூதர்களில் ஒருவராவார். 23 ஆண்டுகள் அவர் எதிர்கொண்ட பல்வேறு இன்னல்கள் மற்றும் செய்த இணையற்ற தியாகங்களின் நோக்கம் அமைதி, சகோதரத்துவம், தூய்மை, நம்பகத்தன்மை மற்றும் நீதி நிலை கொண்ட ஒரு நல்ல சமூகத்தை கட்டி எழுப்புவதாகும் என்றும் இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார்.
2: விளையாட்டுச் செய்திகள்.
3: இந்தியா மற்றும் இலங்கை அணிகளுக்கிடையிலான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 4வது நாள் ஆட்டம் இன்னும் சற்று நேரத்தில் ஆரம்பமாக உள்ளது. கொழும்பு SSC மைதானத்தில் நடைபெறும் இந்த போட்டியில் தனது முதல் இன்னிங்ஸில் துடுப்பெடுத்து ஆடி வரும் இலங்கை அணி நேற்றைய ஆட்ட நேர முடிவு வரை 8 விக்கெட் இழப்பிற்கு 265 ஓட்டங்களை பெற்றிருந்தது. சொனால் தினுஷ 85 ஓட்டங்களுடனும் கேஷரன் உபாந்த 18 ஓட்டங்களுடனும் களத்தில் உள்ளனர். இலங்கை அணி சார்பில் பசிந்து சூரிய பண்டார 80 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்து ஆட்டம் இழந்தார். கமிந்து மெண்டிஸ் 32 ஓட்டங்களுடன் வெளியேறியிருந்தார். இந்திய அணியின் பந்துவீச்சில் பிரசீத் கிருஷ்ணா மற்றும் மானவ் சுதர் ஆகியோர் தலா 3 விக்கெட்டுகளையும் முகமது சிராஜ் மற்றும் ரவீந்திர ஜடேஜா ஆகியோர் தலா 1 விக்கெட்டினையும் வீழ்த்தியிருந்தனர். இந்திய அணி முதல் இன்னிங்ஸில் 503 ஓட்டங்களுக்குள் 9 விக்கெட்டுகளை இழந்திருந்த நிலையில் ஆட்டத்தை நிறுத்துவதாக அறிவித்திருந்தது. இதற்கமைய இந்திய அணி 238 ஓட்டங்களினால் முன்னிலையில் உள்ளது.
2: விரிவான செய்திகள்
0: was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alain since 1982.
2: Weather update
1: brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
3: அமீரகத்தின் சில பகுதிகளில் இன்று மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தேசிய வானிலை ஆய்வு மையம் எதிர்வு கூறியுள்ளது. வானிலை பொதுவாக தெளிவானது முதல் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும். பிற்பகலில் கிழக்கு மற்றும் தென்பகுதிகளில் மழையை ஏற்படுத்தக்கூடிய மேகங்கள் உருவாகி சில உள்நாட்டு பகுதிகளுக்கும் பரவக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்கு கடலோர பகுதிகளில் இரவு மற்றும் வியாழக்கிழமை காலை ஈரப்பதம் அதிகரிப்பதுடன் லேசான பனிமூட்டம் ஏற்படலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று உள்ளக பகுதிகளில் 49 டிகிரி செல்சியஸ் வரையில் வெப்பநிலை உயர்வடையும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கரையோர பகுதிகளில் 39 முதல் 45 டிகிரி செல்சியஸ் வரையிலும் மலைப்பாங்கான பகுதிகளில் 33 முதல் 38 டிகிரி செல்சியஸ் வரையிலும் இன்று வெப்பநிலை உயர்வடையக்கூடும். இத்துடன் காலை நேர விரிவான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. எமது செய்திச் சுருக்கத்தினை 9 மணி முதல் எதிர்பாருங்கள். வணக்கம்.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.
2: Star of the month.
5: Hello everybody, this is DSP.

0: ஆஹா, ஓணம் வைப்ஸ் எவ்ரிவேர். ஆமா, நம்ம ஊர்ல வந்து கோலாகலமா ஓணம் பண்டிகை கொண்டாடிட்டு இருக்கக்கூடிய அந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்க முடியாது. அதாவது எங்க ஊர்ல சித்தாபுதூர் ஐயப்பன் கோவில் வந்து ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு கோவில். அங்க வந்து ஓணம் பண்டிகைக்காக நிறைய பேர் வருவாங்க. ஏன்னா கோயம்புத்தூர் வந்து அஃப்கோர்ஸ் லைக் வி ஆல் நோ கேரளா பார்டருங்கிறதுனால நிறைய பேர் வந்து இன்னைக்கு ஓணம் எல்லாம் செலிப்ரேட் பண்ணுவாங்க. அண்ட் பேங்க் ஹாலிடே நிறைய பேருக்கு இன்னைக்கு ஹாலிடே எல்லாமும் வந்து கொடுத்துருப்பாங்க இல்லையா. ஸோ கோவையில் களை கட்டிய ஓணம் கொண்டாட்டம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பார்க்க முடியுது. அழகா எல்லாம் புது புது ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட எல்லாருமா சேர்ந்து கோவிலுக்கு வந்து அண்ட் கோவிலில் பூக்களம் எல்லாம் போட்டு அந்த வைபே வந்து தனி தான். கோயம்புத்தூர்ல ஓணம் வைப் சூப்பராக இருக்கும். சில மாதிரி பூ மார்க்கெட்லாம் வந்து அப்படி ஜே ஜே ஜே ஜேன்னு இருந்திருக்கும். நேத்திக்கு முந்தா நேத்திக்கெல்லாம் ஒரு ஒரு ஊர்லேயும் இந்த மாதிரி ஓணம் செலிப்ரேஷன்ஸ் போயிட்டு இருக்கு. உங்களுக்கு எப்படி ஓண கொண்டாட்டங்கள் இருக்கா? வீக்கெண்டா? எப்போ என்ன நடக்குது? எனிவே, குட் மார்னிங் அண்ட் வெல்கம் பேக். மெரிசல் மார்னிங்ல நான் கீர்த்தனா உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன். இன்ஸ்டாகிராம்ல எனக்கு யார் மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க, ஆஷ்டினா அவங்க மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க. ஹலோ அக்கா, லவ் ஃப்ரம் சிங்கப்பூர் அப்படின்ட்டு ஒரு 10-20 மினிட்ஸ் முன்னாடி அனுப்பியிருந்தாங்க. ஹலோ, தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் யர் மெசேஜ். ஜலீல் மெசேஜ் அனுப்பியிருக்காரு, குட் மார்னிங் கீர்த்தனா, ஹாவ் அ வண்டர்ஃபுல் வென்ஸ்டே, ஹாப்பி ஓணம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஹாப்பி ஓணம், ஹாப்பி ஓணம் எல்லாருக்கும். அண்ட் பேக் டு பேக் ரெண்டு பாட்டில் பாய்ஸ், அதுக்கப்புறம் 12 படங்கள் இருந்தாலும் வரிசையாக பாட்டு பிளே பண்ண போறேன். பட் அதுக்கு முன்னாடி
1: இன்று தங்கத்தின் விலை Brought to you by Ain Gold Wallet. La, neenga as low as 1 dirham lende gold savings start pannalam. Anytime gold coins bar illana cash ah kuda redeem pannikalam.
0: Appadi ennadhu? 24 carat thangam 1 gram irukku, 560 dirhams and 22 carat thangam 1 gram irukku, 518 dirhams 50 fils.
1: Indru thangathin vilai gold rate. Brought to you by 32 years of legacy Ain Gold Wallet.
2: Back to back.
3: அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு.

0: டேய் ஆண்டனி, தெரிக்க லியோவை எவ்வளவு நாள் தான் தேடுவேன். பேசாம தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணு, பாட்டாச்சு கேட்போம்.
1: ALD Properties இன் நான்காம் ஆண்டு

0: பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்ட புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 056-364-3646.
1: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோ ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட் தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
2: ஆனா எனக்கு கிடைச்சது
3: எனிவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு, நான்
1: வந்துடுறேன்.
3: தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட் கோஹோஸ்டா இருக்கணும். எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
1: போயிட்டியா?
3: அப்ப 4 மணி நேரம் நான் மட்டும் ஜாலியா தனியா ஷோ பண்ணவா? ஓகே ஓகே பாய். அவ்வளவுதான், அவளே சொல்லிட்டா. சோ 4:00 டு 8:00 எவ்ரிடே ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜி பிராவோ. டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
0: The Evening Correct, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. Kalai Nayam Mikka Nagaigaludan, Tamilagathilirundhu Ungalukkaga Dubaiyil. Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai. This hour of Mersal Morning is brought to you by Pride Collection Alikum Thannambikeyudan. Ungal Vaalkai Milirattum. Joy Alukas, the world's favorite jeweler. Mersal Morning, brought to you by ALD Properties. Verum 999 dirhams pay panni Trichyoda பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. கோ-ஸ்பான்சர்ட் பை
4: ஆலன்சாரி எக்ஸ்சேஞ்ச். உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 திரம்ஸ் இன் கேஷ் பிளஸ் a brand new jet or T1 வின் பண்ணுங்க வித் ஆலன்சாரி எக்ஸ்சேஞ்ச்.

0: ப்ராப்ளமாக இருக்கும். ஸ்பெஷலி மண்டே August 31st வந்து டேவிடோட ஆக்சிடென்ட்ஸ்னு வேற அறிவிச்சிருக்காங்க. அதுக்கு நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அன்னைக்கு ஹோல் டே எந்த விதமான டிராஃபிக் ஒஃபென்ஸும் கமிட் பண்ணாமல் நம்ம பாட்டுக்கு குட் சில்ட்ரனாக டிரைவ் பண்ணோம்னா நம்ம சேர்த்து பிளாக் பாயிண்ட்ஸ் தான் வச்சிருந்தோம்னா சேர்த்து வச்சிருக்கிற பிளாக் பாயிண்ட்ஸ்லேருந்து ஒரு 4 பாயிண்ட்ஸ் வந்து அப்படியே நம்ம வைப் ஆஃப் பண்ணிடலாம். குட் பிஹேவியர் நம்ம ரோடில் காமிச்சோன்னா அது ஒரு பக்கம் இருக்க. இன்னொரு பக்கம் இங்கே இருக்கக்கூடிய டாக்ஸி டிரைவர்ஸ் இருக்காங்களே, அவங்க சில டிப்ஸ் எல்லாம் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் டாக்ஸி டிரைவர்ஸ் வந்து ஒரு நாளைக்கு பல மணி நேரம் ரோட்ஸில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ இப்போவே வந்து அவங்க சொல்கிறது என்னன்னா, எல்லாரும் சம்மர் ஹாலிடேஸ் முடிச்சுட்டு திருப்பி வரதுனால டிராஃபிக் ஆல்ரெடி ஜாஸ்தியாக இருக்குது. அண்ட் இன்னொன்று, இப்போ ஸ்கூல் ஜோன்ஸ் பக்கத்துலலாம் வந்து வழக்கமாக இருக்கிறத விட ப்ளஸ் ஒரு 15 to 30 minutes நீங்கள் எக்ஸ்ட்ரா டைம் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபர்ஸ்ட் 3 days ஆஃப்டர் ரீஓப்பனிங் தான் வந்து ரொம்ப ரொம்ப அன்பிரடிக்டபிளாக இருக்கும். அண்ட் எந்தெந்த ஏரியாஸில் வந்து ஹெவியாக டிராஃபிக் பார்ப்போங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்கிறது என்னன்னா, டாக்ஸி டிரைவர்ஸ் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கக்கூடிய அந்த ஏரியாஸ் வந்து கராமா, பர்துபாய், ஓத்மேதா, கர்ஹோத், அல்துவார், அல் நஹ்தா, அல் பர்ஷா, அல் கூஸ், இந்த ஏரியாஸில் தான் வந்து டிராஃபிக் ரொம்ப ரொம்ப சீக்கிரமாக பில்டப் ஆகிடும். அண்ட் ரோட்ஸ் லீடிங் டு ஸ்கூல்ஸ் அண்ட் சரௌண்டிங் ரெசிடென்ஷியல் நெபர்ஹுட்ஸ்லையும் நம்ம பார்த்தோம்னா டிராஃபிக் ஸ்லோடவுன் அதிகமாக நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் வெக்கேஷன்லேருந்து எல்லாரும் வந்ததுனால இப்போ டிராஃபிக் நிறையா இருக்கிறது ஃபீல் பண்ண முடியுதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ பிஸியஸ் ஸ்கூல் ரன் டைமிங்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தா டிரைவர்ஸ் சொல்கிறது, மார்னிங் ரஷ் தான் வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், எஸ்பெஷலி பிட்வீன் 6 AM and 8 AM. அல்துவார், கருதன், ஊத்மேதாவில் வந்து எக்ஸ்ட்ரீம்லி பிஸியாக இருக்கலாம், எஸ்பெஷலி 6:30 to 9 AM வரைக்கும். அண்ட் அடுத்த வேவ் ஆஃப் டிராஃபிக் வந்து ஒரு 2 மணி பக்கத்துலேருந்து ஆரம்பிக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா ஸ்கூல் முடிஞ்சு பிக்கப் டைம் இல்லையாது அந்த நேரத்தில். அண்ட் எவ்வளோ எக்ஸ்ட்ரா டைம் வைக்கணும்னா அஃப்கோர்ஸ் 15 to 20 minutes நம்ம வந்து எக்ஸ்ட்ரா டைம் வச்சுக்கணும். அண்ட் ஷார்ஜா கம்யூட்டர்ஸுக்கு ஏற்கனவே பாவம், நீங்கள் வந்து சீக்கிரமாக தான் எந்திரிச்சு கிளம்பிட்டு இருக்கீங்க, அதை விட இன்னும் சீக்கிரமாக கிளம்புறது ரொம்ப ரொம்ப நல்லது. அஃப்கோர்ஸ் உங்களுக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை. இப்போவே நம்ம வந்து பார்த்தோன்னா இந்த சம்மர்லாம் முடிஞ்சு டுவர்ட்ஸ் த விண்டர் கிட்ட நம்ம போயிட்டு இருக்கோம், ஐ மீன் ஆல்மோஸ்ட் அதை நோக்கி தான் போயிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். அதனால சன் ரைஸ் ஆகிறதும் லேட் ஆகிட்டு இருக்கு. விண்டர்லாம் வந்துச்சுன்னா கேட்கவே வேண்டாம், 6:30 வரைக்கும் இருட்டாக இருக்கும். அந்த நேரத்தில் காலங்கத்தால் எந்திரிச்சு கிளம்புறதுங்கிறது கொஞ்சம் சேலஞ்சிங்காக தான் இருக்கும், பட் பழகிக்கணும் என்ன பண்ணுறது. அண்ட் இன்னொன்று, இப்போ புது ரோட்ஸ் அண்ட் ஃப்ளைஓவர்ஸ் எல்லாம் வந்து நிறைய இடங்களில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ அந்த ரோட்ஸ் அண்ட் ஃப்ளைஓவர்ஸ் வந்து நிறைய இடங்களில் ப்ரெஷர் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணுங்கிற மாதிரியும் எதிர்பார்க்கப்படுது. ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் சி. அண்ட் இன்னொன்று, ஒரு டாக்ஸி டிரைவர் அவர் சொல்லியிருக்கிறது என்னன்னா, ஷேக் முகமது பின் ஜாயத் ரோட், ஷேக் ஜாயத் ரோட் அண்ட் இத்திஹாத் ரோட்ல வந்து நம்ம எப்பவுமே கவனமாக இருக்கணும். அஃப்கோர்ஸ் அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் வச்சுக்கோங்களேன். அண்ட் வேற என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி நம்ம டிரைவ் பண்ணணும். ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் நமக்கு வந்து கேப் கிடச்சிது டிராஃபிக்கில் நிற்கிறோன்னா அப்போ கூட வந்து ஃபோன் பார்த்துட்டு பல பேர் யூனோ முன்னாடி வண்டி நகர்ந்தது தெரியாமல் ஃபோனையே பார்த்துட்டு இருக்கிறதுனால தான் வந்து நிறைய இடங்களில் நமக்கு இந்த டிலேஸ் வருது. ஸோ அதை மட்டும் பண்ணவே பண்ணாதீங்கன்னு அவங்க சொல்கிறாங்க. அண்ட் எல்லாருமே வந்து நம்ம அதை ஃபீல் பண்ணியிருப்போம். ஸோ சிக்னல் லியோ இல்லை, கொஞ்சம் டிராஃபிக் பில்ட் ஆச்சுனாலும் அங்கே நின்று ஃபோன் பார்க்குற பழக்கம் உங்களுக்கு இருந்ததுன்னா ஐ திங்க் இட்ஸ் ஹை டைம் வி சேஞ்ச் தட்.
1: Update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் சேஃபா உங்கள் கார்கோவை அனுப்புங்கள். The bridge to your home. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு, சுட சுட புத்தம் புது பாட்டு.
2: Brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும் ஹுக்கும் அர்த்தமாயிட்டானாச்சா?
1: மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
2: ஹாய், நான் காஃபி.
3: ஹலோ, நான் தான் டிராவல்.
4: வணக்கம், நான் நினைவுகள்.
3: ஹாய், நான் தான் இயற்கை.
2: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
3: எங்கப்பா மனசு காணோம்?
2: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
3: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
5: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
4: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 Tamil FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
6: This hour of Mersal Morning is brought to you by Bright Collection. அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joy Alukas, the world's favorite jeweler.
7: You are with Kirtana on Mersal Morning. Golden Song of the Hour. Golden Song
6: of the Hour. Brought to you by Bright Collection. அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joy Alukas, the world's favorite jeweler.

0: டாடி, தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணுங்க டாடி. ஐ நீட் திஸ் டாடி, ஐ நீட் திஸ் பேக் நவ். நானும் யூஎஸ்ல கூட அதே எஃப்எம் தான் டாடி கேப்போம்.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே ட்யூன்ட்.
2: டைமண்ட் வாங்குறதுக்கு பல காரணங்கள் இருக்கு. சில சமயம் மனசுக்கு பிடிச்சவங்களுக்காக, ஆர் சம்டைம்ஸ் நமக்கு நாமே கொடுத்துக்கிற ஒரு சின்ன கிஃப்ட். காரணங்கள் பல இருந்தாலும் எங்க வாங்குறோங்கிறது ரொம்ப முக்கியம்.
3: டெய்லி வியர்க்கு ஸ்டைலிஷான டிசைன்ஸ், ஸ்பெஷல் அகேஷன்ஸ்க்கு ஸ்டன்னிங்கான டைமண்ட் ஜுவல்லரி, எதுவா இருந்தாலும் தனிஷ்கனா நம்பிக்கையும் தரமான கிராஃப்ட்மேன்ஷிப்பும் கேரண்டி.
2: தனிஷ்கோட ஃபெஸ்டிவல் ஆஃப் டைமண்ட்ஸ் இஸ் பேக். Cherry on top, diamond value 20% flat off, plus old gold exchange 100% valuation. மற்றும் diamond purchase exchanged gold கூடவே கிராமுக்கு 15 dirhams வரைக்கும் எக்ஸ்ட்ராவும் கிடைக்கும்.
3: Visit your nearest Tanishq showroom today. இப்போ ஹம்தான் ஸ்ட்ரீட் அபுதாபில flagship ஸ்டோரும் ஓபன் பண்ணிருக்காங்க.
4: இந்தியா மற்றும் UAE ல இருந்து experienced chef and team ஓட செட்டிநாடு பேலஸ் ரெஸ்டாரண்ட் வந்தாச்சு. சிக்கன், fish gravy, நண்டு வறுவல், மீன் வறுவல், கருவாட்டு குழம்பு, சிக்கன் சுக்கா, போட்டி ஃப்ரை, ஸ்வீட் னு வகை வகையா ஒரு செட்டிநாடு விருந்து.
3: செட்டிநாடு பேலஸ் ரெஸ்டாரண்ட், 14th August evening 7:30 அபு ஷாக்ரால கிராண்டா ஓபன் பண்றாங்க. இனாகுரல் ஆஃபரா 14th to 31st August morning 10:30 ல இருந்து night 11:30 வரைக்கும் கிராண்ட் செட்டிநாடு மீல்ஸ் வெறும் 12 dirhams தான்.
4: செட்டிநாடு பேலஸ் ரெஸ்டாரண்ட், behind city max hotel, அபு ஷாக்ரா, ஷார்ஜா. Contact 0654547.
0: மேடம் ஒரு நிமிஷம்.
5: எஸ்.
0: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
5: ஹா, நல்லா தெரியுமே.
0: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
6: திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது. Masala Cafe, brought to you by Corporate Tax on time ku file panna the VAT consultant, your trusted partner for tax compliance and business growth. Ayers Premium Veg Restaurant, JLT matrum Dubai Internet City ஐ தொடர்ந்து தற்போது Burj Man Exit 1 Rag Bank அருகிலும் ஜாப்சாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது. மற்றும்
7: there is no place like home. There's no home like that.
6: This hour of Mersal Morning is brought to you by Pride Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joyalukkas, the world's favorite jeweler.

0: விஷயங்கள்லாம் நம்ம பார்க்கும் பொழுது கேள்விப்படும் பொழுதுல எப்படி இப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமா இருக்கும், நம்பவே முடியாதபடி இருக்கும். எஸ், அடுத்த 5 மில்லியன் திரம்ஸ் வின்னர் அறிவிச்சாச்சு. எஸ் உண்மைதான், தி யுஏஇ லாட்டரி இப்ப அவங்களோட 3வது 5 மில்லியன் திரும் வின்னரை கொண்டாடிட்டு இருக்கு. அண்ட் இத்தனை பேர் இதுக்கு முன்னாடி வின் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத நீங்க பாத்திருப்பீங்க. சோ இந்த எக்ஸைட்மெண்ட் உங்களுக்கும் நடக்கணும், உங்க லைஃப்லயும் இதே மாதிரி சந்தோஷம் வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இன்னைக்கு என்ன நாள், இன்னைக்கு வந்து புதன்கிழமை. சோ ஒவ்வொரு புதன்கிழமையும் இன்னி மாதிரி இருக்கக்கூடிய ஒரு புதன்கிழமை மற்றும் சனிக்கிழமையும் லக்கி டிராஸ் நடக்குது. 5 மில்லியன் திரும்ஸ் மற்றும் 30 மில்லியன் வரைக்கும், அதாவது 30 மில்லியன் திரும்ஸ் வரைக்கும் நீங்க வின் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுக்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், தி யுஏஇ lottery.ae வெப்சைட்டுக்கு போயிட்டு உங்களுடைய டிக்கெட் வாங்கினீங்கன்னா மட்டும் போதும், அடுத்த வின்னரா நீங்க கூட இருக்கலாம். தி கேம் எல்எல்சி வழங்கும் இந்த லாட்டரி GCGRA-வினால் லைசன்ஸ் செய்யப்பட்டது, 18 வயசு மற்றும் அதற்கு மேற்பட்டவர்களுக்கு மட்டும். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை.
1: மெர்சல் மார்னிங் brought to you by ALD Properties. வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி ட்ரிச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. Co-sponsored by
2: Alansari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 திரம்ஸ் இன் கேஷ் பிளஸ் a brand new jet or T1 வின் பண்ணுங்க வித் Alansari Exchange.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம்
2: Brought to you by Divya Auto Spare Parts Trading LLC, Genuine Parts Center for Japanese Cars.
3: வணக்கம், செய்திச் சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
3: திரைப்படங்களுக்கு போஸ்டர் ஒட்டுவது போல அறிவிப்பை வெளியிடுகின்றது தாவிக அரசு என்று எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார். மாற்றம் என கூறி வந்தவர்கள் நம் ஆட்சியில் கொண்டு வந்த திட்டங்களின் பெயரைத்தான் மாற்றிக்கொண்டிருக்கின்றார்கள் என்று அவர் கூறினார். தாவிக ஆட்சி அமைந்த 100 நாட்களில் விவசாயிகள் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்றும் அவர் தெரிவித்தார். தாவிக ஆட்சியின் அவலங்களை அவர்களுக்கு ஆதரவு தந்த இடதுசாரிகளை எதிர்க்க தொடங்கிவிட்டார்கள் என்றும் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார். தாவிக ஆட்சி அமைந்தது முதல் முழுக்க முழுக்க திசை திருப்பும் வேலைதான் நடந்து கொண்டிருக்கின்றது என்று எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்தார். சட்டப்பேரவையில் நாங்கள் ஒரு கேள்வி கேட்டால் அசந்து போகும் அளவுக்கு பதில் சொல்கின்றார்கள் என்றும் விமர்சித்தார். பரந்தூர் முன்னுக்கு பின் முரணாக உள்ளது என்று பாஜக தெரிவித்துள்ளது. விளை நிலங்கள் பாதிக்கக்கூடாது என்பதற்காக பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை கைவிடுவதாக அறிவித்தார்கள். தற்போது அதே இடத்தில் மற்ற தொழில் திட்டங்களை துவங்குவோம் என்பது முன்னுக்கு பின் முரணானது என்று பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்தார். தனது அரசியல் ஆதாயத்துக்காக எடுத்தோம் கவிழ்த்தோம் என முதல்வர் விஜய் செயற்படுவதாக நயினார் நாகேந்திரன் விமர்சித்துள்ளார்.
1: இந்திய செய்திகள்.
3: தெலங்கானாவின் சூர்யாபேட் மாவட்டத்தில் தனியார் பேருந்து ஒன்று லாரி மீது மோதி விபத்துக்குள்ளானதில் 5 பெண்கள் உட்பட 6 பேர் உயிரிழந்தனர். இந்த விபத்தில் சிக்கிய 12 பேர் காயமடைந்தனர். சுமார் 42 பயணிகளுடன் ஹைதராபாத்தில் இருந்து ஆந்திர பிரதேசத்தின் ஏலூருக்கு சென்ற தனியார் மின்சார பேருந்து முன்னால் சென்று கொண்டிருந்த லாரியின் பின்புறத்தில் மோதியதாக முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. காயமடைந்தவர்கள் அருகில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர்.
1: இலங்கை செய்திகள்.
3: அம்பலாங்குடை போலீஸ் நிலையத்துக்குள் இடம்பெற்ற சம்பவம் தொடர்பாக சமூக ஊடகங்களில் பரவி வரும் காணொளி குறித்து போலீஸ் மா அதிபரின் பணிப்புரைக்கமைய விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இதற்கமைய காலி திசைக்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மா அதிபரின் கீழ் அம்பலாங்குடை போலீஸ் நிலையத்துக்குச் சொந்தமான எம்பிலிப்பிட்டிய போலீஸ் பிரிவுக்கு வெளியே கடமையாற்றும் சிரேஷ்ட போலீஸ் அதிகாரி ஒருவரின் தலைமையில் இந்த விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக போலீசார் தெரிவித்தனர்.
1: அமீரக செய்திகள்.
3: துபாய் சர்வதேச விமான நிலையத்தில் பயணிகள் போக்குவரத்து மீண்டும் வேகமாக அதிகரித்து வருகின்றது. இருப்பினும் 2026 முதல் 6 மாதங்களில் பயணிகள் எண்ணிக்கை கடந்த ஆண்டின் இதே காலத்துடன் ஒப்பிடும் பொழுது 31.3% குறைந்து 3.15 கோடியாக இருந்தது. 2006 தொடக்கத்தில் ஏற்பட்ட பிராந்திய வான்வழி கட்டுப்பாடுகள் மற்றும் விமான சேவை நிறுத்தங்கள் இந்த வீழ்ச்சிக்கான முக்கிய காரணமாகும். 2026 இரண்டாவது காலாண்டில் மட்டும் சுமார் 1.3 கோடி பயணிகள் துபாய் சர்வதேச விமான நிலையத்தின் வழியாக பயணித்துள்ளனர். மாதவாரியாக பார்த்தால் ஏப்ரலில் 35 லட்சம், மே மாதத்தில் 45 லட்சம், ஜூனில் 50 லட்சம் பயணிகள் என தொடர்ந்தும் உயர்வு ஏற்பட்டுள்ளது.
1: உலகச் செய்திகள்.
3: புகழ்பெற்ற சர்வதேச கண்ட்ரி இசை கலைஞரான டோலி பார்டன் தனது 80வது வயதில் காலமானார். அவரது குடும்பத்தினர் இதனை டோலி பார்டனின் சமூக வலைதள பக்கங்களில் அறிவித்துள்ளனர். கிட்டத்தட்ட 7 தசாப்தங்களாக இசைத்துறையில் பயணித்த டோலி பார்டன் 10 கிராமி விருதுகளை வென்றுள்ளதுடன் உலகம் முழுவதும் 100 மில்லியனுக்கும் அதிகமான இசைத்தட்டுக்களை விற்பனை செய்துள்ளார்.
1: விளையாட்டுச் செய்திகள்.
3: இந்தியாவுக்கு எதிரான முதலாவது 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இலங்கை அணி ஃபாலோவோன் முறையில் துடுப்பெடுத்தாட பணிக்கப்பட்டுள்ளது. முதல் இன்னிங்ஸில் இலங்கை அணி 290 ஓட்டங்களுக்குள் சகல விக்கெட்டுகளையும் இழந்த நிலையில் இலங்கை அணி ஃபாலோவோன் முறையில் துடுப்பெடுத்தாட ஆரம்பித்துள்ளது. இலங்கை அணி சற்று முன்னர் வரை 2 ஓவர்கள் வீசப்பட்டுள்ள நிலையில் 3 ஓட்டங்களை பெற்றிருந்தது. இந்த அணி 210 ஓட்டங்களினால் முன்னிலையில் உள்ளது. அந்த அணி முதல் இன்னிங்ஸில் 9 விக்கெட் இழப்பிற்கு 503 ஓட்டங்களை பெற்றிருந்த நிலையில் ஆட்டத்தை நிறுத்தியது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 10 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
1: செய்தி சுருக்கம்
4: was brought to you by Danya Group of Companies since 1982. 89.9.

0: மாசலா மணி படத்துல இருந்து ஓ திவ்யா ஓ திவ்யா பாட்டு கேட்டாச்சு. சில படங்கள்லாம் வந்து இல்ல ரிலீஸ் ஆன சமயத்துல நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு. ஒரு சில வருஷம் கழிச்சு என்ன லாஜிக் இது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் தோணும். அப்படிப்பட்ட ஒரு படம் தான் அது, பட் ஃபன் படம். எனிவே, குட் மார்னிங், வெல்கம் பேக் அண்ட் ஹாப்பி ஓணம். மெரிசல் மார்னிங்ல நான் கீர்த்தனா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். பேக் டு பேக் ரெண்டு பாட்டுல தாண்டவம் சிவப்பு மஞ்சள் பற்றி படங்கள்ல இருந்தெல்லாம் உங்களுக்காக பாட்டு நான் வரிசையா பிளே பண்ண போறேன். பட் அதுக்கு முன்னாடி ரெண்டு முக்கியமான அப்டேட்ஸ் உங்களுக்காக.
1: இன்று தங்கத்தின் விலை brought to you by Ain Gold Wallet. La neenga as low as 1 dirham lende gold savings start pannalam. Anytime gold coins bar illana cash ah kuda redeem pannikalam.
0: ஓகே, ஒரு 75 ஃபில்ஸ் பக்கம் கம்மியாக இருக்கு பெர் கிராமுக்கு. 24 கேரட் தங்கம் ஒரு கிராம் இருக்கு, 559 திரும்ஸ் 25 ஃபில்ஸ். 22 கேரட் தங்கம் ஒரு கிராம் இருக்கு, 517 திரும்ஸ் 75 ஃபில்ஸ்.
1: இன்று தங்கத்தின் விலை brought to you by 32 years of legacy Ain Gold Wallet.
0: இந்த சிஸ்டம் வந்து எதுக்காகன்னா, ஏதாவது டிராஃபிக் ஒஃபென்ஸ் கமிட் பண்ணி உங்களுடைய வெஹிக்கிளுக்கு இந்த இம்பவுண்ட்மெண்ட் பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்கள் வண்டியை வந்து கைப்பற்றி அவங்களுடைய வசம் வச்சுக்கிறதுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி நீங்கள் ஏதோ தப்பு பண்ணி அவங்க எடுத்துகிட்டு போயிடுறாங்க, சீஸ் பண்ணிடுறாங்க உங்கள் வண்டியை அப்படின்னா, இனிமே அவங்களுடைய அந்த இம்பவுண்ட்மெண்ட் யார்டு இருக்கு இல்லையா, அந்த இம்பவுண்ட் பண்ணியிருக்கக்கூடிய அந்த யார்டில் போய் நம்ம வைக்கணுன்ற அவசியமே கிடையாது. இனிமே நீங்கள் எங்கே உங்களுடைய வண்டியை பார்க் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அங்கே நீங்கள் பார்க் பண்ணிக்கோங்க. ஆனால் பர் டே 15 திரம்ஸ் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா அவங்க பாட்டு கிளம்பிடுவாங்க. ஸோ இந்த லொகேஷன்ல இருந்து உங்களோட வண்டி லேசா அப்படி இப்படி நகர்ந்துச்சுன்னா கூட அந்த டிராக்கர் என்ன பண்ணும், போலீஸுடைய கண்ட்ரோல் ரூமுக்கு ஒரு அலர்ட் ஒன்று கொடுத்துரும். அந்த மானிட்டரிங் ரூமுக்கு போன உடனே அலர்ட் கொடுத்த உடனே, ஓகே நீங்க வந்து பிரீச் பண்ணிட்டீங்க, நீங்க வண்டியை வந்து எடுத்துட்டு போக பார்த்துட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதுக்காக இன்னொரு பனிஷ்மெண்ட் ஒன்று வரும். சரியா, அதனால பார்த்து இருந்துக்கணும். ஸோ இந்த இம்பவுண்ட் ஆகுறதுங்கிறது ரொம்ப பெரிய ஒரு தலைவலி, ஒரு பெரிய ஒஃபென்ஸ் ஆகத்தான் இருக்கும். அந்த மாதிரி யாருக்கும் நடக்கக்கூடாது. ஸோ இம்பவுண்ட்மெண்ட் பனிஷ்மெண்ட் எதுக்கெல்லாம் வருது, எந்தெந்த ஒஃபென்ஸ்க்கெல்லாம் வருதுங்கிறத பார்த்துட்டு அந்த தப்பை செய்யாமல் இருக்கணும் நம்மளாம். ஓகே, அண்ட் அதையும் மீறி வந்து இப்போ இம்பவுண்ட் ஆயிடுச்சு வெஹிக்கிள்னா, இம்பவுண்ட் ஆன அந்த வெஹிக்கிளுக்கு இப்போ நான் சொன்ன இந்த ஸ்மார்ட் சர்வீஸ் அவைல் பண்ணிக்கணும் அப்படின்னா, தாம் கவர்மெண்ட் சர்வீசஸ் பிளாட்ஃபார்ம் ஆர் கஸ்டமர் சர்வீஸ் சென்டர்ஸ் வழியாக இந்த சர்வீஸை நீங்கள் அவைல் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் அபுதாபி போலீஸ் தெரிவிச்சிருக்காங்க.
1: உலகம் முழுவதும் சேஃபா உங்கள் கார்கோவை அனுப்புங்கள். The bridge to your home. Call or WhatsApp 800916 or visit abccargo.ae. Back to back.

89.4 தமிழ் எஃப்எம். தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட். ALD Properties இன் நான்காம் ஆண்டு தொடக்க விழா சலுகையாக தஞ்சாவூர் பிக் பாஸ் ப்ராப்பர்ட்டி மற்றும் திருச்சி ராக்ஃபோர்ட் கார்டன் சிட்டியில் 24 மாத இஎம்ஐ ஸ்கீம் பெற்று மகிழுங்கள். அது மட்டுமல்ல, 18 மாதம், 12 மாதம் இஎம்ஐ கூட இருக்கு. புக் பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்டை புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 056364 3646.

0: ஒன்பது காலை திங்கள் முதல் வெள்ளி வரை காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை உங்கள் விஷ்வாவுடன்
1: மெர்சல் மார்னிங் brought you by ALD properties. வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. co-sponsored by
2: ஆலன்சாரி எக்ஸ்சேஞ்ச். உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 திரம்ஸ் இன் கேஷ் பிளஸ் a brand new jet or T1 வின் பண்ணுங்க வித் ஆலன்சாரி எக்ஸ்சேஞ்ச்.
3: You are with Kirtana on Mersal Morning.

அடேங்கப்பா, 10 டன் பூக்கள் வச்சு 25,000 சதுர அடியில பூக்கோலம் போட்டிருக்காங்க. எங்கன்னா வயநாடு கேரளால. ஃபுல் அண்ட் ஃபுல் ஓணம் செலிப்ரேஷன்ஸ், அது பத்தின செய்திகள், வீடியோஸ் இதெல்லாம் தான் நான் பார்த்துட்டு இருக்கேன். ஹாப்பி ஓணம் எவ்ரிபடி. குட் மார்னிங் ஒன்ஸ் அகேன். 9:35 ஆச்சு. மெரிசல் மார்னிங்ல நான் கீர்த்தனா உங்கள்ட்ட பேசிட்டு இருக்கேன். அப்பா, எவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்கு, எவ்வளோ எஃபர்ட் எடுத்திருப்பாங்க. இல்லை, தமிழ்நாட்டிலயும் வந்து தூத்துக்குடி, கன்னியாகுமரி, நாமக்கல், சென்னை, கோயம்புத்தூர்னு சொல்லி எல்லா இடங்கள்லயும் வந்து ஓணம் பண்டிகை கொண்டாட்டங்கள் வந்து ரொம்ப விமரிசையா நடந்துட்டு இருக்கிறதையும் பார்க்க முடியுது. அண்ட் இங்கே கூட வந்து ஐ திங்க் அபுதாபிலன்னு நினைக்கிறேன் ஒரு மால்ல ரெக்கார்ட் கூட ஒன்று கிரியேட் பண்ணியிருந்தாங்க. சாரீஸ் எல்லாம் வச்சு பெரிய பூக்களம் எல்லாம் போட்டு. ஸோ அப்படியே எல்லா இடங்கள்லையும் ஓணம் வந்து அவ்வளோ சிறப்பாக கொண்டாடிட்டு இருக்காங்க. எனிவே, ஓண கொண்டாட்டங்கள்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த வாரம் ஸ்கூலுக்கு அனுப்பணும் இல்லையா பசங்களெல்லாம். இப்போவே வந்து பார்த்தா இந்த ஸ்கூல் யூனிஃபார்ம்ஸ் எல்லாம் தைக்கக்கூடிய கடைகள்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கு வெளியில் லாங் க்யூஸில் மக்கள் வெயிட் பண்ணி ட்ரெஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய அந்த சீன்ஸ் எல்லாம் இப்போது தெரியுதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே பர்ஜ்மனில், அதுக்கப்புறம் மீனா பஜாரில், அங்கங்கே இருக்கக்கூடிய இந்த யூனிஃபார்ம் கடைகள் வெளியிலலாம் அவ்வளோ பேர். இப்போ லாஸ்ட் மினிட்ல தானே நிறைய பேர் பண்ணுவாங்க. என்ன தான் வந்து நம்ம பிளானிங் பற்றியெல்லாம் எவ்வளோ பேசினாலும், இப்போ இன்க்ளூடிங் மீ, லாஸ்ட் மினிட்லாம் ஒரு சில வேலைகள்லாம் நம்ம வந்து பண்ணுவோம் இல்லையா. ஸோ அப்படி லாஸ்ட் மினிட்ல யூனிஃபார்ம் எல்லாம் தைக்கணும் அப்படின்னு கராமா சைட்லலாம் ரொம்ப ரொம்ப ரொம்ப பிஸியா இருக்கு. அண்ட் இந்த தடவை ஓணம் வேற இப்படி முன்கூட்டியே வந்ததுனால ஒரு பக்கம் ஓணம் பிஸி, இன்னொரு பக்கம் வந்து யூனிஃபார்ம் ஸ்டிச் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு எல்லா டெய்லர் கடைகள்லையும் வந்து அவ்வளவு பிஸியாக இருக்கிறது பார்க்க முடியுது. அவ்வளோதான், இனி வரக்கூடிய நாட்களில் அடுத்தடுத்து நிறைய ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாம் வரும். இப்போது ஓணம் முடிஞ்சதா, ஓணம்க்கு அப்புறமா வேற என்ன வரும், விநாயகர் சதுர்த்தி வரும், நவராத்திரி வரும், தீபாவளி வரும். ஸோ இப்படி அடுத்தடுத்து ஃபெஸ்டிவல்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ், கிறிஸ்மஸ் வரும், அப்புறமா நியூ இயர் வரும், ஈத் வரும். இப்படி அடுத்த ஒரு 6 மாதத்துக்கு பயங்கர பிஸியாக இருப்பாங்க இல்லை. எனிவே, ஸோ உங்களுடைய ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வந்து டக்கு டக்குன்னு தைக்க கொடுக்கணும்னா கொடுத்துருங்க. லெட் மீ ரிமைண்ட் யூ ஃபார் தேட் ஆல்சோ. ஓகே, ஏன்னா இப்போ வந்து ஓணம் அன்னைக்கு நம்ம செலிப்ரேஷன்லாம் பெருசாக இல்லைனாலும் கூட, இனி வரக்கூடிய வீக்கெண்ட்ஸ்லாம் நிறைய இடங்களில் உங்களுடைய ப்ராப்ளி குரூப்ஸில், அசோசியேஷன்ஸில், அங்கே எங்கெல்லாம் செலிப்ரேஷன்ஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஒரு யூனோ பிஸியில் உங்களுடைய க்ளோத்ஸ் எல்லாம் வந்து தைச்சு வாங்குறதுக்கு லாஸ்ட் மினிட்ல கொடுத்து நீங்கள் அப்புறம் டென்ஷன் ஆயிடாதீங்க சரியா. ஸோ எல்லாத்தையும் முன்கூட்டியே பண்ணிங்கன்னா அவங்களுக்கும் வந்து கொஞ்சம் ப்ரீதிங் டைம் கொடுத்த மாதிரி இருக்கும். பசங்களுடைய யூனிஃபார்ம்ஸ் தான் வந்து இப்போ உங்களுக்கு ஐ திங்க் மெயின் ப்ரையாரிட்டியாக இருக்கும்ல. அதனால் பாருங்க, பார்த்து செக் பண்ணிட்டு அதில் ஏதாவது வேரியேஷன்ஸ் இருக்கு புதுசாக தைக்கணுங்கிற மாதிரி இருந்ததுனாலும் எல்லாம் ஒன்னொன்னா பண்ணுவீங்களாம் சரியா. எனிவே, அடுத்ததான் உங்களுக்கு தலைவர் சாங் ஆஃப் தி ஆர்ல பாபா படத்துல இருந்து ஒரு பாட்டு பிளே பண்ண போறேன். ஆன் மெரிசில் மார்னிங் வித் மீ கீர்த்தனா.

0: டைமண்ட் வாங்குறதுக்கு பல காரணங்கள் இருக்கு. சில சமயம் மனசுக்கு பிடிச்சவங்களுக்காக, ஆர் சம்டைம்ஸ் நமக்கு நாமே கொடுத்துக்கிற ஒரு சின்ன கிஃப்ட். காரணங்கள் பல இருந்தாலும் எங்க வாங்குறோங்கிறது ரொம்ப முக்கியம்.
1: டெய்லி வியர்க்கு ஸ்டைலிஷான டிசைன்ஸ், ஸ்பெஷல் அகேஷன்ஸ்க்கு ஸ்டன்னிங்கான டைமண்ட் ஜுவல்லரி, எதுவா இருந்தாலும் தனிஷ்கனா நம்பிக்கையும் தரமான கிராஃப்ட்மேன்ஷிப்பும் கேரண்டி.
0: தனிஷ்கோட ஃபெஸ்டிவல் ஆஃப் டைமண்ட்ஸ் இஸ் பேக். Cherry on top, diamond value 20% flat off, plus old gold exchange 100% valuation. மற்றும் diamond purchase exchanged gold கூடவே கிராமுக்கு 15 dirhams வரைக்கும் எக்ஸ்ட்ராவும் கிடைக்கும்.
1: Visit your nearest Tanishq showroom today. இப்போ ஹம்தான் ஸ்ட்ரீட் அபுதாபில flagship showroom ஓபன் பண்ணிருக்காங்க.
2: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: 9:49 ஆகுது. மெரிசல் மார்னிங்ல நான் கீர்த்தனா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். ஊர்ல எல்லாரையும் சேஃபா இருக்க சொல்லுங்க. ஏன்னா இப்ப செய்திகள் எல்லாம் பாக்குறது என்னன்னா பன்றி காய்ச்சல் பரவிட்டு இருக்குங்கிற மாதிரி ஒரு செய்தி. ஆமா, பன்றி காய்ச்சல் வந்து அதிகரிச்சுட்டு இருக்கு. லேசான சளி, இருமல், காய்ச்சல், தொண்டை வலி இந்த மாதிரியான சிம்டம்ஸ் இருந்ததுன்னா உடனடியாக டாக்டர் கிட்ட போகிறது, அதாவது மருத்துவமனைக்கு போகிறதுங்கிறது ரொம்ப அவசியமான ஒன்னா இருக்குன்னு சொல்லி சுகாதாரத்துறை அறிவுறுத்தல் ஒன்னு கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் வந்து கடந்த ஜனவரியில 19 இருந்த பாதிப்பு இப்போ 339 அதிகரித்துள்ளதுங்கிற மாதிரி செய்திகள்லையும் பார்க்க முடியுது. அதனால பார்த்து பத்திரமா இருந்துக்க சொல்லுங்க. வேற என்ன நடக்குது ஊர்ல அப்படின்னு சொல்லி பார்த்தா, பொதுமக்களுடைய கவனத்திற்காக ஒரு செய்தி ஒன்று வெளியிட்டு இருக்காங்க. ரேஷன் அட்டைகள்ல EKYC பதிவு செய்யறதுக்கு வசதியா வரும் 29 தமிழ்நாடு ஃபுல்லா சிறப்பு முகாம்கள்லாம் வந்து நடைபெறும்ங்கிற மாதிரி தமிழ்நாடு அரசு அறிவிப்பு கொடுத்திருக்காங்க. காலையில 9 இருந்து ஈவினிங் 5 வரைக்கும் இந்த முகாம்கள்லாம் நடக்குமாமா, சரியா? அப்புறம் வேற என்ன விஷயம், நீர்வரத்து சரிவு. எங்க நீர்வரத்து சரிவு? ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நேற்று 12,000 கனஅடியாக இருந்த நீர்வரத்து இன்னைக்கு காலையில 1:30 நிலவரப்படி பார்த்தோம்னா வினாடிக்கு 10,000 கனஅடியாக சரிஞ்சிருக்கு. 11வது நாளாக பரிசல் இயக்க மாவட்ட நிர்வாகம் தடை விதிச்சிருக்கிறதாகவும் தெரிவிச்சிருக்காங்க. அங்கே மழையும் வந்து பெஞ்சிட்டு இருக்கு. ஊர்ல நிறைய இடங்கள்ல மழையெல்லாம் பெஞ்சிட்டு இருக்கு. பிளஸ் இந்த மாதிரி காய்ச்சல்லாம் வேற பரவுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா. அதனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேரோட ஃபேமிலியா இருந்துக்க சொல்லுங்க. ஓகே, அடுத்த ஒரு பிரேக் அண்ட் பிரேக். அப்புறமா சிலாக் சாங் ஆஃப் தி ஆர்ல ரொம்ப நாளைக்கு அப்புறமா அடையே வந்தான் வென்றான் படத்துல இருந்து அஞ்சனா அஞ்சனா பாட்டு கேட்க போறோம். பட் அதுக்கு முன்னாடி குவிக்கா டிராபிக் எங்க இருக்குன்னு பாத்துடலாமா?
1: Traffic update. Brought to you by Jetor UAE. Discover the power of Jetor with amazing offers like buy now pay in 2027 0 VAT, 0% interest, 1 million kilometer warranty. Monthly EMI vero 966 dirhams da.
0: இன்னைக்கும் வந்து E11ல டிராஃபிக் கன்ஜெஷன் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு. வழக்கமா இருக்கிற அந்த டிராஃபிக் கன்ஜெஷனோட சேர்த்து பார்த்தோம்னா மல்டிபிள் கிராஷஸ் வேற பார்க்க முடியுது. அன்சார் மாலுக்கு கொஞ்சம் முன்னாடி, அப்புறம் அன்சார் மால் தாண்டி டுவர்ட்ஸ் துபாய் வரக்கூடிய டைரக்ஷன்ல, அதுக்கப்புறம் மம்சார் கிட்ட ஒரு கிராஷ்னு சொல்லி இந்த மாதிரி வழி நெடுக ஒரு 3-4 கிராஷஸ். ஓ, 5 கிராஷஸ் என்னால பார்க்க முடியுது. 5-6 கிராஷ், ஐயோ எண்ணவே முடியல என்னால. அவ்வளவு கிராஷஸ் வந்து த்ரூ அவுட் நம்ம E11ல பார்த்தோம்னா தியரா வரைக்கும் இருக்கிறது பார்க்க முடியுது. கன்ஜெஷனும் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. 311ல இப்பொழுதைக்கு கிராஷ் எல்லாம் எதுவும் இல்லை, பட் கன்ஜெஷன் மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு. இதே இந்த பக்கம் நம்ம 611ல பார்த்தோம்னா ஒரு கிராஷ் ஒன்னா இருக்கு. கொஞ்சம் ஸ்லோ மூவிங் டிராஃபிக் அண்ட் குட்டியோண்டு ஸ்ட்ரெச்ல மட்டும் கன்ஜெஷன் இருக்கிறது பார்க்க முடியுது. ஆமா, இந்த கிராஷ் வந்து எங்க கவனேஜ்ல தான் இருக்கு. வேற என்ன இன்சைட் த சிட்டி இப்போ எங்கெல்லாம் பிஸியா இருக்குமோ ரோட்ஸ் எல்லாம் அங்கெல்லாம் வந்து கொஞ்சம் கூட குறைச்சலே இல்லாம பிஸியா தான் இருக்கு. அவ்வளவுதாங்க, வேற எதுவும் வந்து சொல்லிக்கும்படியாக இல்லை. இருந்தாலும் டிரைவ் சேஃப்.
1: Was brought to you by Jetor UAE, a part of Elite Group Holding. Visit Jetor showrooms today. 89.4 Tamil FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். வருத்தரிச்ச சாம்பார், ஓலன், காலன், எரிசேரி, பச்சடி, அவியல், அடப்பிரதமன் சிப்ஸ், 29 ஐட்டம்ஸ். டைனினுக்கு 59 திர்ஹாம்ஸ் அண்ட் டேக்அவேக்கு 65 திர்ஹாம்ஸ் மட்டும் தான். துபாய் இன்டர்நெட் சிட்டி அண்ட் ஜாப்ஸா பிரான்சஸ்ல டேக்அவே ஆப்ஷனும், JLT அண்ட் பர்துபாய் பிரான்சஸ்ல டைனின் அண்ட் டேக்அவே ஆப்ஷன் கூட இருக்கு. இப்பவே ப்ரீ புக் பண்ண கால் 050-310-8255.

0: 89.4 தமிழ் FM இல் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கன் ஓயாசிஸ். கால் 0588204172.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். 89.4 தமிழ் FM இன் செய்தி சுருக்கம். Brought to you by Dhanya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: தமிழக செய்திகள்.
1: கர்நாடக வனத்துறையால் 3 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட வழக்கு சிஐடிக்கு மாற்றப்பட்டுள்ளது. வழக்கை குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு மாற்றி கர்நாடக அரசு உத்தரவிட்டுள்ளது. வழக்கை சிபிஐக்கு மாற்றுமாறு ஹனூர் கிராம மக்கள் கோரிக்கை விடுத்திருந்த நிலையில் அரசு இந்நடவடிக்கையை எடுத்துள்ளது. குறித்த 3 தமிழர்களும் சித்திரவதை செய்யப்பட்டு கொல்லப்பட்டுள்ளமை உடற்கூறாய்வு பரிசோதனையில் தெரிய வந்துள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் நேற்று சட்டப்பேரவையில் தெரிவித்திருந்தார். பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு உருவாக்கியுள்ள அனைத்து வகையான மரபுசார் ஏவுகணை அமைப்புகளின் உற்பத்தி தொழில்நுட்பத்தையும் உள்நாட்டு பாதுகாப்புத்துறை நிறுவனங்களுக்கு வழங்க இந்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஒப்புதல் அளித்துள்ளார். உள்நாட்டிலேயே ஏவுகணை உற்பத்தியை விரைவுபடுத்தவும் பாதுகாப்பு தேவைகளுக்கு பிற நாடுகளை சார்ந்திருப்பதை குறைக்கவும் தீவிர நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
2: இலங்கை செய்திகள்.
1: இலங்கையில் அதிவேக நெடுஞ்சாலையின் பல பகுதிகளில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. தெற்கு அதிவேக நெடுஞ்சாலை, வெளிவட்ட அதிவேக நெடுஞ்சாலை மற்றும் மத்திய அதிவேக நெடுஞ்சாலை ஆகியவற்றின் பல வெளியேறும் இடங்களில் தற்போது கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. இதன்படி தெற்கு அதிவேக நெடுஞ்சாலையின் மத்தள வெளியேறும் இடம், வெளிவட்ட அதிவேக நெடுஞ்சாலையின் கடவத்தை வெளியேறும் இடம், அத்துடன் மத்திய அதிவேக நெடுஞ்சாலையின் மீரிகம நுழைவு இடம் மற்றும் யாக்கப்பிற்றிய வெளியேறும் இடம் ஆகிய பகுதிகளுக்கு அருகில் இவ்வாறு போக்குவரத்து நெரிசல் நிலவுவதாக வீதி அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது.
2: அமீரக செய்திகள்.
1: துபாய் சர்வதேச விமான நிலையத்தில் பயணிகளின் பயண அனுபவத்தை மேலும் எளிதாக்க சுய சேவை வசதிகள் மற்றும் பயோமெட்ரிக் தொழில்நுட்பங்களை விரிவுபடுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. பயணிகள் பணியாளர் உதவியின்றி செக் இன் செய்வது, போர்டிங் பாஸ் பெறுவது, பேகேஜ் டாக்ஸ் அச்சிடுவது மற்றும் பேகேஜ் டிராப் ஆஃப் செய்வது போன்ற வசதிகள் விரிவுபடுத்தப்பட உள்ளன. ஃபேஷியல் ரெகக்னிஷன் மூலம் செக் இன், குடிவரவு, லோஞ்ச் மற்றும் போர்டிங் உள்ளிட்ட பல கட்டங்களில் பயணிகளின் அடையாளத்தை வேகமாக சரிபார்க்க துபாய் சர்வதேச விமான நிலையம் திட்டமிட்டுள்ளது.
2: உலகச் செய்திகள்.
1: பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத்தில் உள்ள அரசுக்கு சொந்தமான பாகிஸ்தான் வைத்திய அறிவியல் கழக வைத்தியசாலையின் மகப்பேறு பிரிவில் ஏற்பட்ட பாரிய தீ விபத்தில் 15 குழந்தைகள் பரிதாபமாக உயிரிழந்தன. குளிரூட்டி அமைப்பில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இந்த தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. விபத்து நடந்தபோது அந்த பிரிவில் 16 குழந்தைகள் இருந்த நிலையில் ஒரு குழந்தை மட்டுமே பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளது. தீயை அணைக்கும் பணிகள் நிறைவடைந்து தற்போது புகையை கட்டுப்படுத்தும் பணிகள் நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது.
2: விளையாட்டுச் செய்திகள்.
1: அமெரிக்க ஓபன் டென்னிஸ் தொடரில் கலப்பு இரட்டையர் பிரிவில் அல்காராஸ் மற்றும் வில்லியம்ஸ் ஆகியோர் ரசிகர்களை உற்சாகப்படுத்தினர். கார்லஸ் அல்காராஸ் மற்றும் செரீனா வில்லியம்ஸ் ஆகியோர் இணைந்து அமெரிக்க ஓபன் டென்னிஸ் தொடரில் கலப்பு இரட்டையர் பிரிவில் வெற்றி பெற்றனர். இருவரும் முதல் சுற்றில் ரின் ராட்லிஃபே மற்றும் லாய்ட் கிளாஸ்பூல் ஜோடியை 5-3, 4-1 என்ற செட் கணக்கில் வென்றனர். காலிறுதியில் பெலிண்டா பென்சிக் மற்றும் பிளாவியோ கோபோலி ஜோடியிடம் 5-4, 4-1 என்ற செட் கணக்கில் அவர்கள் தோல்வியடைந்து போட்டியில் இருந்து வெளியேறினர்.
2: செய்தி சுருக்கம் was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alliance since 1982. Weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
1: அமீரகத்தின் உள்ளக பிராந்தியங்களில் இன்று 48 டிகிரி செல்சியஸ் வரையில் வெப்பநிலை உயர்வடையும் என தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நேற்றுடன் ஒப்பிடுகையில் இன்று பல பகுதிகளிலும் வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க உயர்வு பதிவாகியுள்ளது. அல்ஃபுஜீராவில் தற்பொழுது 33 டிகிரி செல்சியஸிலும், அபுதாபி மற்றும் அஜ்மானில் 38 டிகிரி செல்சியஸிலும், துபாய் ராசல் கைமா ஷார்ஜா மற்றும் உமல் கோயினில் 39 டிகிரி செல்சியஸிலும் தற்பொழுது வெப்பநிலை பதிவாகியுள்ளது. எமது அடுத்த செய்திச் சுருக்கத்தை 11 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
3: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
4: சொல்லு.
3: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கிறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் சூப்பர்.
5: Star of the month.
6: Hello everybody, this is DSP.

0: குட் மார்னிங், வெல்கம் பேக் அண்ட் ஹாப்பி ஓணம். மெரிசல் மார்னிங்ல நான் கீர்த்தனா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். 10:11 ஆகுது. அப்புறம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, எங்க போயிட்டு இருக்கீங்க, என்ன பிளான்ஸ் இன்னைக்கு? இப்பதான் வந்து இங்க நம்ம ரெண்டு ரேடியோ ஸ்டேஷனோடைய டீமும் சேர்ந்து, நம்ம ஹோம் எஃப்எம் அண்ட் தமிழ் எஃப்எம் டீம் சேர்ந்து பூக்கோலம் எல்லாம் போட ஆரம்பிச்சிருக்கோம். ஆஹா, அந்த பூக்களுடைய வாசனையே வாசனை தான் இல்லையா? என்னதான் வந்து நமக்கு இங்க ரெடிமேட் பூக்கோலம் என்னெல்லாம் வந்திருக்கு இல்ல, அந்த பூக்கோலம் போடுறதுக்கு ரெடிமேடா அந்த காப்பெட் மாதிரியே அப்படியே எடுத்து நம்ம வச்சிட்டோம்னா போதும், பாக்குறதுக்கு வந்து அவ்வளவு ரியலிஸ்டிக்கா இருக்கு. நிறைய போட்டோஷூட்ஸ்க்கெல்லாம் வந்து ப்ராப்பரா பயன்படுத்துறாங்க. என்னதான் வந்து அந்த மாதிரி நமக்கு ஷார்ட்கட்லாம் வந்துச்சுனாலும், இந்த ஸ்டென்சில்லாம் வேற வந்தாச்சு, எல்லாம் வந்து டைம் சேவிங்கா இருக்கும். அண்ட் டக்கு டக்குன்னு வந்து இட் டஸ் இட்ஸ் ஜாப் இல்ல. அப்படி இருந்தாலும் ட்ரெடிஷ்னலான பூக்களை வச்சு நம்ம எல்லாருமா சேர்ந்து பூக்கோலம் போடுறது, யூனோ ஒருத்தர் வந்து இன்னொரு பக்கத்துல இருந்து பாத்து இது சரியா இருக்கா அது சரியா இருக்கான்னு சொல்றது, கலர் காம்பினேஷன்ஸ் டிஸ்கஸ் பண்றது, இதெல்லாமே வந்து ஒரு ஜாலி தான் இல்ல? சோ அந்த ஒரு ஃபன் தான் வந்து இப்போ அங்க நடந்துட்டு இருக்கு. நடுநடுவுல பாட்டு போற கேப்ல நானும் போயிட்டு அப்படி கொஞ்சம் லைட்டா பூக்கோலம் எல்லாம் போட்டுட்டு நான் வந்துட்டு இருக்கேன். ஆஹா, என்ன வாசனை இந்த மேரிகோல்ட் ஃபிளவர்ஸ். எனிவே, பேக் டு பேக் ரெண்டு பாட்டுல உங்களுக்கு சிவாஜி, அதுக்கப்புறம் என்ன படம் இது, கடைக்குட்டி சிங்கம் படங்கள் எல்லாம் உங்களுக்காக நான் அந்த பாட்டு பிளே பண்ண போறேன். பட் அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான யூஏ அப்டேட் உங்களுக்காக.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
0: ஷார்ஜாவுடைய ரூலர் அவர்கள் இப்போ கோர்ஃபகான் இருக்கு இல்லையா, கோர்ஃபகான் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பர்பஸ்க்காக புதுசாக வந்து ஒரு 4 டிஸ்ட்ரிக்ட்ஸா நம்ம பிரிக்க போறோங்கிற மாதிரி ஒரு அறிவிப்பு ஒன்று கொடுத்துருக்காரு. ஸோ ஷார்ஜாவினுடைய கோர்ஃபகான் வந்து இட் வில் நவ் பி டிவைடட் இன் டு 4 டிஸ்ட்ரிக்ட்ஸ். அண்ட் என்னென்ன டிஸ்ட்ரிக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தா, கோர்ஃபகான் சிட்டி, அல் அவேனத், அல் சே அண்ட் அல் சபீஹியா அப்படிங்கிற பேரில் 4 டிவிஷன்ஸாக பிரிக்கப்பட்டிருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் கோர்ஃபகான் சபர்ப்ஸ் பிளான் வந்து காட்டுறது என்னன்னா, சிட்டியோடைய எக்ஸ்டென்ஷன் வந்து இட்ஸ் ஃப்ரம் அகாபத் கோர்ஃபகான் டு அகாபத் அல் லுலூலியா. ஸோ இது வரைக்கும் கோர்ஃபகானுடைய அந்த சப பிளான் இருக்குங்கிற மாதிரியும் தெரிவிச்சிருக்காங்க. அண்ட் ரீசெண்ட் டைம்ஸ்ல எவ்வளவு டெவலப்மெண்ட் ஆயிருக்கு இல்லையா, அண்ட் தொடர்ந்து இன்னும் நிறைய டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் வேற பிளான் பண்ணியிருக்காங்க இன் பைப்லைன்ங்கிறதையும் தெரிவிச்சிருக்காங்க. இந்த கிரீன் ஏரியா இருக்குல்ல, கிரீன் ஏரியா வந்து எத்தனைக்கு எத்தனை அதிகரிக்கணுமோ அத்தனைக்கு எத்தனை நாங்கள் வந்து அதிகரிக்க போறோம். அண்ட் இந்த ஏரியாவுக்கே உரிய சில சின்ன சின்ன உயிரினங்கள், குட்டி குட்டி அனிமல்ஸ் எல்லாம் கூட இருக்காங்க, குட்டி குட்டி பூச்சிகள்லாம் இருக்கு. ஸோ அவங்களுக்கு எல்லாமும் வந்து நல்ல ஒரு ஈகோசிஸ்டம் உருவாக்கணுங்கிற அந்த காரணத்தினால இன்னும் நிறைய நாங்க பிளான் பண்ணிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஷார்ஜாவினுடைய ரூலர் அறிவிச்சிருக்காரு.
1: Update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் சேஃபா உங்கள் கார்கோவை அனுப்புங்கள். The bridge to your home. Call or WhatsApp 800916 or visit abccargo.ae. Back to back.

0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: மாபெரும் பரிசுகள், மாபெரும் வெற்றியாளர்கள், மாபெரும் தருணங்கள். லக்கி டே இதுவரைக்கும் 250 மில்லியன் திரம்ஸ்க்கு மேலான பரிசுகள் வழங்கி 230 மில்லியன் திரம்ஸ் கிராண்ட் பிரைஸ் வெற்றியாளர்களை உருவாக்கியுள்ளது.
2: ஒவ்வொரு புதன் மற்றும் சனி இரவு 9:30 மணிக்கு டிராவில் சேருங்கள். 30 மில்லியன் திர்ஹாம்ஸ் மகா பெரும் பரிசு அல்லது 5 மில்லியன் திர்ஹாம்ஸ் இரண்டாம் பரிசை வெல்லும் வாய்ப்பை பெறுங்க. இப்பவே the uae.lottery.ae விசிட் பண்ணி உங்க டிக்கெட்டை வாங்குங்க. Brought you by the Game LLC, licensed by the GCGRA for 18 and above only. Play right, play responsibly. TNC Supply.

0: தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172. மெர்சல் மார்னிங் brought to you by ALD ப்ராப்பர்ட்டிஸ். வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. கோ ஸ்பான்சர்ட் பை
2: ஆலன்சாரி எக்ஸ்சேஞ்ச். உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 திரம்ஸ் இன் கேஷ் பிளஸ் a brand new jet or T1 win பண்ணுங்க வித் ஆலன்சாரி எக்ஸ்சேஞ்ச்.

ஊர்ல வந்து அத்தியாவசிய பொருட்களோட விலையெல்லாம் வந்து எவ்வளவு உயர்ந்திருக்கு இல்ல, அதுவும் முக்கியமா வந்து சர்க்கரை வந்து 40 ரூபா பக்கம் எல்லாம் இருந்தது 70 ரூபா வரைக்கும் அதிகரிச்சிருக்குங்கிற மாதிரி பார்க்க முடியுது. ஏன்னா லீஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்கக்கூடிய ஒரு ஐட்டம்னு பார்த்தா சர்க்கரை தான் இல்லையா. ரேஷன்ல எல்லாம் வந்து சர்க்கரை எல்லாம் வாங்கும்போது சர்க்கரை தானே அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிப்பாங்க. ஆனா சர்க்கரையோட விலையே வந்து இப்போ ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஸோ இந்த காலநிலை பருவநிலை மாற்றம் அதுக்கப்புறம் வந்து தண்ணி பத்தாக்குறைன்னு இந்த காரணத்தினால கரும்புடைய விளைச்சல் ஒரு மாதிரி இருக்கு. அண்ட் சர்க்கரையுடைய தயாரிப்பும் வந்து பாதிப்படையுதுங்கிற மாதிரி செய்திகள்லாம் பார்க்க முடியுது. எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல. சர்க்கரையோட விலையெல்லாம் அவ்வளோ அதிகரிக்கும்ன்ட்டு நினச்சி கூட பார்க்கல. வருஷா வருஷம் வந்து இந்த வெங்காயத்தோடைய விலை அதிகரிக்கிறது, தக்காளியோடைய விலை அதிகரிக்கிறது, இதெல்லாம் வந்து நம்ம காமனாக பார்த்துருக்கோம். பட் சர்க்கரையோட விலை வந்து ரீசெண்ட் டைம்ஸில் ரீசெண்ட் இயர்ஸில் வந்து உயர்ந்து எனக்கு பார்த்த ஞாபகமும் இல்லை. எனவே 10:32 ஆகுது, மெரிசல் மார்னிங்கில் நான் கீர்த்தனா உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன். அடுத்ததாக வந்து நம்ம தனுஷோடைய அந்த ரீசெண்ட் சாங் இருக்குது இல்லையா, அந்த பாட்டு வந்து எனக்கு மைண்ட்லேயே நிற்க மாட்டேங்குது. ஆமாம், அந்த பாட்டு தான் வரப்போகுது உங்களுக்காக. ஸோ சாரி, அந்த பாட்டு இல்லை, ஐயோ இது என்ன பாட்டு, என்ன பாட்டுனே எனக்கு தெரியல. எனவே ஃப்ரெஷ் சாங் ஆஃப் தி இயரில் வந்து உங்களுக்காக சாய் அபியங்கரோட அந்த பாட்டு தான், அந்த பாட்டு தான், அதே பாட்டு தான் நான் ப்ளே பண்ண போகிறேன். பட் அதுக்கு முன்னாடி என்னதான் சுஹேல் ஸ்டார் வந்துருச்சுனாலும் இன்னும் இங்கே ஹீட்டினுடைய அந்த தாக்கம் நம்ம ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்கோம்ல. யுஏயில் வந்து ஹீட் அண்ட் ஹியூமிடிட்டி ரெண்டும் சேரும்பொழுது நம்ம ஹார்ட்டில் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரெயின் போடும். அதோடைய வார்னிங் சைன்ஸை சம்டைம்ஸ் நம்ம வந்து கவனிக்காமலே விட்டுடுறோம். அண்ட் சீரியஸான காம்ப்ளிகேஷன்ஸ் வந்ததுக்கு அப்புறமா டாக்டர்கிட்ட போயிட்டு இரிவர்சிபிளான டேமேஜ் எல்லாம் வருதுங்கிற மாதிரி எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க. அதுவும் இங்கே வந்து இந்த ஹீட் ஸ்ட்ரோக்குங்கிறது அதிகமாக நம்ம பார்க்கக்கூடிய ஒன்று. முக்கியமாக வந்து இந்த வெட்ட வெளியில் வெயிலுக்கு கீழே வேலை பண்ணுறவங்களுக்கெல்லாம் இந்த ஹீட் ஸ்ட்ரோக் வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு இல்லையா. இப்போ ஆகஸ்ட் எண்டில் தான் வந்து கிளம்புறதுக்கு முன்னாடி நல்ல ஒரு காட்டு காட்டிட்டு போகும் இந்த ஹீட் அண்ட் ஹியூமிடிட்டி. அண்ட் 48 degrees வரைக்கும் போகிறதுனால ஈவினிங் டைம்ஸே கொஞ்சம் ஹீட் ஜாஸ்தியாக இருக்கிறத நம்ம ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம என்ன பண்ணுவோம், எவ்வளோ ஹியூமிடிட்டியாக இருந்தாலும் வெதர் எப்படி இருந்தாலும் தண்ணி குடிக்கிறதுக்கு மறந்துடுவோம். ஸோ டீஹைட்ரேஷன் ஒரு பெரிய ப்ராப்ளமாக பார்க்குறதா சொல்கிறாங்க இங்கே இருக்கக்கூடிய எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம். நமக்கு தெரியாமலேயே நம்ம வந்து டீஹைட்ரேட் ஆகிடுறோம். நம்ம வந்து ஜஸ்ட் அப்படி ஏசிக்குள்ளே இருந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம்னா டீஹைட்ரேஷனோட எஃபெக்ட் நமக்கு பெருசாக தெரியாது. இதே வெளியில் வேலை செய்கிறவங்க அதிகமாக வந்து எக்ஸாஸ்டிங்கான வேலையெல்லாம் பண்ணுறவங்க, ஃபிசிக்கலி வந்து ரொம்ப டிமாண்டிங்கான வேலையெல்லாம் பண்ணுறவங்களுக்கு இந்த டீஹைட்ரேஷன் அண்ட் எக்ஸாஷன் வந்து இந்த ஹீட் ஸ்ட்ரோக்கான வாய்ப்பை அதிகரிக்குதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் பல சமயங்களில் என்னாகும்னா எக்ஸ்ட்ரீம் ஹீட்டில் நம்ம வேலை பண்ணும்பொழுது நம்ம ஹார்ட் வழக்கமாக பீட் ஆகிறத விட கொஞ்சம் ஹார்டாக பீட் ஆகும், ஃபாஸ்ட்டாக பீட் ஆகும். இட் பீட்ஸ் ஃபாஸ்டர் அண்ட் ஒர்க்ஸ் ஹார்டர். அண்ட் ஆல்சோ டீஹைட்ரேஷனும் அதோட சேரும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா பிளட்டோடைய வால்யூம் கம்மியாகும். ஸோ ஃபர்தர் வந்து ஹார்ட் மேலே ஸ்ட்ரெயின் போடும். இதன் காரணத்தினால நம்ம அந்த படபடப்பு அந்த பால்பிட்டேஷன்லாம் வந்து வெயிலில் அதிகமாக போயிட்டு வரும்பொழுது, எக்ஸாஸ்டிங்காக எங்கேயாவது நடந்து போயிட்டு வரும்பொழுதுலாம் நம்ம ஃபீல் பண்ணுவோம் இல்லையா, அந்த பால்பிட்டேஷனுக்கான காரணம் இதுதான். அண்ட் இதனால வந்து இரெகுலர் ஹார்ட் ரிதமும் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அண்ட் இது வந்து கண்டினியூஸா பண்ணிட்டு இருக்கிறவங்க, வெளியில வேலை பண்ணிட்டு இருக்கிறவங்க இதை கவனிக்காம எல்லாம் விட்டாங்கன்னா அது சீரியஸான காம்ப்ளிகேஷன்ஸ்ல கொண்டு போய் விட்டுடுங்கிற மாதிரி அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சைன்ஸ் எல்லாமும் சொல்லியிருக்காங்க. ஸோ அவ்வளோ டீடைல்ஸ் கூட நம்ம போக வேண்டாம். நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா டீஹைட்ரேட் ஆகாம

0: மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு இன்கமிங். சுட சுட புத்தம் புது பாட்டு.
1: Brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu Hypermarket delivered in minutes.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: ஒரு திரகம் என்ன வாங்கலாம்? கரெக்டாயா? இப்போ கோல்டே வாங்கலாம்.
2: டேய், என்ன சொல்ற?
1: நிஜம்தான். ஆப் ஸ்டோர் இல்லனா ப்ளே ஸ்டோர்ல எயின் கோல்ட் வாலெட் ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க. ஜஸ்ட் 1 திரகம்ல இருந்து கோல்ட் வாங்கலாம். 100 திரகம்ஸ்க்கு கோல்ட் பர்சேஸ் பண்ணா அவங்களுக்கும் 20 திரகம்ஸ் வர்த் கோல்ட் ஃப்ரீ. உங்களுக்கு 10 திரகம்ஸ் ரெஃபரல் போனஸ். இது கம்ப்ளீட்லி சேஃப் அண்ட் லைசென்ஸ்டும் கூட.
3: கோல்ட் சேவ் பண்ணுங்க, லேட்டர் கோல்ட் பார் காயின் இல்ல கேஷா ரிடீம் பண்ணிக்கலாம். நீங்க இருக்கிற இடத்துக்கே வந்து டெலிவரியும் பண்ணுவாங்க. டவுன்லோட் எயின் கோல்ட் வாலெட் ஆப் ஆர் விசிட் தியர் ஸ்டோர் நியர் கோல்சூக் மெட்ரோ ஸ்டேஷன்.
0: You are with Kirtana on Marisol Morning. Golden Song of the Hour. Golden Song of the Hour.
1: Brought to you by Pride Collection. அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joya Lucas, the world's favorite jewelry.

0: ஃபீலிங் கம்ஃபர்டபுள்?
1: ஒண்ணும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
2: உனக்கு இப்ப 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?
3: பிளாக் அண்ட் ஒயிட் டிவில ஒளியும் ஒளியும் பார்த்துட்டு இருக்க.
4: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போட செய்யும் ரெட்ரோ சண்டே, ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
5: Brought to you by
4: Plots Nale Propshell Dane. For details call 056 415 4242.

0: Brought to you by Jetor UAE. Discover the power of Jetor with amazing offers like buy now, pay in 2027, 0 VAT, 0% interest, 1 million kilometer warranty. Monthly EMI vero 966 dirhams na.
1: ஓகே, ரொம்ப கன்ஜெஷன் இருந்ததெல்லாம் வந்து இப்போ கொஞ்சம் கிளியராக இருக்குது. ஆனால் என்ன, இப்போ நம்ம ஷேக் ஜாயத் ரோடு இருக்கு இல்லையா, ஷேக் ஜாயத் ரோடில் மாஸ்தா ஷோரூம் இருக்குல்ல, அதுக்கு ஜஸ்ட்டு வெளியில் பார்த்தோன்னா ஒரு கிராஷ் ஆயிருக்கு. அந்த ஹோல் ஸ்ட்ரெச்லையுமே டிராஃபிக் ஜாஸ்தியாக தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப் டு ஒஎஸ்எஸ் மாலுக்கு கொஞ்சம் முன்னாடி வரைக்குமே டிராஃபிக் கன்ஜெஷன் ஜாஸ்தியாக தான் இருக்குது. அண்ட் நாட் ஜஸ்ட் தேர், ஓகே, ஒரு கிராஷ் ஒன்று இருந்தது, அது இப்போ கிளியர் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். யா E11 வந்து இன்னும் ரெண்டு கிராஷஸ் கூட இருந்தது ஆன் திஸ் சைட், ஆன் திஸ் டைரெக்ஷன், ஜபலி டைரெக்ஷனில். ஸோ இப்போதைக்கு அங்கே அந்த ஒரே ஒரு கிராஷ்னால கன்ஜெஷன் இருக்கு. வேற எங்க வேற எங்க உங்கள்ட்ட பேசிட்டே அப்படியே நானும் மேப் அப்படி திருப்பி இப்படி திருப்பி எல்லா பக்கமும் பார்த்துட்டு இருக்கேன். ஓகே, அதர்வைஸ் நத்திங் அன்யூஷுவல். மற்ற ரோட்ஸ்ல எல்லாம் அஃப்கோர்ஸ் ஷார்ஜா துபாய் வரக்கூடிய ரோட்ஸ்ல அண்ட் இன்டர்னல் ரோட்ஸ் ஆஃப் கிசேஸ் அண்ட் ஷார்ஜால வழக்கம் போல இந்நேரத்துக்கு நம்ம எப்படிப்பட்ட டிராபிக் எதிர்பார்க்கலாமோ அது எல்லாம் வந்து நல்லா சிறப்பா இருக்கு.
0: Was brought to you by Jetor UAE, a part of Elite Group Holding. Visit Jetor showrooms today.
1: Okay, யாருக்கு என்ன பாட்டு கேட்கலாம்? Hi, good morning.
2: Hi, good morning.
1: யார் பேசுறீங்க?
2: முகமத்.
1: Hi, முகமத். எப்படி இருக்கீங்க? Happy Onam to you too. என்ன ஸ்பெஷல் ஓணம்க்கு?
2: ஒரு ஸ்பெஷல் இல்ல.
1: ஆபீஸா? As usual.
2: ஆபீஸா? As usual ஆபீஸ் அவ்வளவுதான்.
1: ஓண சத்யா?
2: இல்ல, நம்ம ஆபீஸ்ல செலிப்ரேட் பண்ண மாட்டாங்க. இட்ஸ் ஆன் யுகே பேஸ்ட் கம்பெனி.
1: ஓ, ஓகே ஓகே ஓகே.
2: பண்ண மாட்டாங்க.
1: ஆனால இட்ஸ் ஜஸ்ட் another working day இல்ல.
2: ஆமாமா, ஜஸ்ட் லைக் தட், அவ்வளவுதான்.
1: ஓகே, நைஸ். என்ன பாட்டு வேணும்?
2: யாரோ வாங்கி கொடுத்தா சாப்பிட வேண்டியதா?
1: ஐயோ பாவம், அச்சச்சோ, இப்படி சொல்லிட்டீங்களே. ஆ, பிளான் பண்ணுங்க, பிளான் பண்ணி சாப்பிடுங்க. ஓகே, என்ன பாட்டு வேணும் முகமது?
2: எனக்கு பாய்ஸ் படத்துல இருந்து அலையலே சாங்.
1: அலையலே பாட்டு. ஓகே, நல்ல பாட்டு, ப்ளே பண்றேன். சரியா, பை. ஸோ அவர்கிட்ட பாட்டு நல்ல ஒரு பெரிய பாட்டு, முடிஞ்ச அளவுக்கு அந்த பாட்டை முழுசாக கேட்கணும் அப்படிங்கிறதுனால ஷார்ட்டாக நான் பாய் சொல்லிட்டு கிளம்புறேன். ஓகே, டாடா, பை பை, ஹாப்பி ஓணம். நாளை காலையில் 7 மணிக்கு மறுபடியும் மெர்சல் மார்னிங்கில் பேசலாம். ஸ்டே கனெக்டட் வித் அஸ் 89.4 தமிழ் FM, சோஷியல் மீடியா பேஜஸ் வழியாகவும் ஆப் வழியாகவும். ஓகே, டாடா.
0: Mercil Morning brought to you by ALD Properties. வெறும் 999 dirhams பே பண்ணி திருச்சியோட prime spotல உங்க plot book பண்ணுங்க. Co-sponsored by
3: Alansari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி up to 600,000 dirhams in cash plus a brand new Jet or T1 win பண்ணுங்க with Alansari Exchange.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக் 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம் brought to you by Divya Auto Spare Parts Trading LLC genuine parts center for Japanese cars.
1: வணக்கம், செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: தமிழக செய்திகள்.
1: தமிழ் வழியில் படித்தோருக்கு அரசு பணியில் முன்னுரிமை வழங்கும் மசோதாவுக்கு ஆளுநர் ராஜேந்திர அர்லீக்கர் ஒப்புதல் அளித்துள்ளார். சட்ட திருத்த மசோதா கடந்த ஜனவரி மாதம் சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. தமிழக அரசு பணிகளில் நேரடி பணி நியமனம் வழியே நிரப்பப்படும் அனைத்து காலி இடங்களிலும் 20% இடங்களை தமிழ் வழியில் படித்தோருக்கு முன்னுரிமை அடிப்படையில் ஒதுக்கீடு செய்ய முடிவு செய்யப்பட்டது. இதற்காக 2010 சட்டம் நிறைவேற்றப்பட்டது. இந்த சட்டத்தின் கீழ் ஒரு பணிக்கு விண்ணப்பித்தவர் அரசு பணியில் இருக்கின்றாரா இல்லையா என்பதை ஆராயாமல் இதுநாள் வரை தமிழ் வழியில் படித்தவர்களுக்கு அரசு முன்னுரிமை வழங்கி வந்தது. இந்நிலையில் சென்னை உயர்நீதிமன்றம் ஏற்கனவே அரசு பணியில் உள்ளவர்கள், தமிழ் வழியில் பயின்றவர்கள் என்ற வகைப்பாட்டின் கீழ் முன்னுரிமைக்கு தகுதியற்றவர்கள் என்று தீர்ப்பளித்திருந்தது. திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் 20 அதிருப்தி எம்பிக்களுக்கு மக்களவை செயலகம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. அவர்களை கட்சி தாவல் தடுப்புச் சட்டத்தின் கீழ் தகுதி நீக்கம் செய்யக்கோரி திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் அபிஷேக் பானர்ஜி தாக்கல் செய்த மனுக்கள் தொடர்பாக 7 பதிலளிக்குமாறு எம்பிக்களிடம் கேட்கப்பட்டுள்ளது. இந்த 20 எம்பிக்களும் NCPI கட்சியில் இணைந்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது. அபிஷேக் பானர்ஜி அரசியலமைப்பின் 10th அட்டவணை அடிப்படையில் அவர்களை தகுதி நீக்கம் செய்யக்கோரி June 18 மனுக்கள் தாக்கல் செய்திருந்தார்.
2: இலங்கை செய்திகள்.
1: இலங்கையின் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் மேஜர் ஜெனரல் அருண ஜாசேகர ரக்னா அரக்ஷா லங்கா நிறுவனத்துக்கு கண்காணிப்பு பயணம் மேற்கொண்டுள்ளார். இதன்போது ரக்னா அரக்ஷா, லங்கா நிறுவனத்தின் தலைவர் பிரிகேடியர் ஜூட் பெர்னாண்டோ உள்ளிட்ட குழுவினர் பிரதி அமைச்சரை வரவேற்றனர். நிறுவனத்தினால் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வரும் செயற்பாடுகள், திட்டங்கள் மற்றும் எதிர்கால மூலோபாய திட்டங்கள் குறித்து இதன்போது பிரதி அமைச்சருக்கு விளக்கம் அளிக்கப்பட்டது. அபுதாபி கல்வி மற்றும் அறிவுத்துறை பள்ளிகள் தங்களது பள்ளிகளுக்கு பள்ளி பேருந்து பள்ளிகள் தங்களது மாணவர்களுக்கு பள்ளி பேருந்து போக்குவரத்து சேவையை கட்டாயமாக வழங்க வேண்டும் என்று உறுதிப்படுத்தியுள்ளது. பள்ளிகள் இந்த சேவையை நேரடியாக வழங்கலாம் அல்லது வெளிப்புற போக்குவரத்து நிறுவனங்களை நியமித்து வழங்கலாம். கூடுதல் கல்வி தேவைகள் கொண்ட மாணவர்களுக்கு பள்ளிகள் தேவையான உதவி, ஆதரவு மற்றும் தொடர்புடைய சேவைகளை வழங்க வேண்டும். இதன் மூலம் அந்த மாணவர்களும் பள்ளி பேருந்து சேவையை பாதுகாப்பாகவும் சமமாகவும் பயன்படுத்த முடியும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.
2: உலகச் செய்திகள்.
1: ஈரானும் ஓமனும் ஹோர்முஸ் நீரிணை வழியாக கப்பல்கள் செல்ல தற்காலிக கடல் வழித்தடம் அமைப்பது மற்றும் கடலுக்குள் வைக்கப்பட்டுள்ள கண்ணி வெடிகளை அகற்றுவது குறித்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றன. இரு நாடுகளும் நிரந்தரமான வழித்தடம் மற்றும் போக்குவரத்து மேலாண்மை தொடர்பான திட்டத்தையும் ஆலோசித்து வருகின்றன. ஆனால் அமெரிக்கா போரை முடித்து தனது கடற்படை முற்றுகையை அகற்றும் வரை ஹோர்முஸ் நீரிணை முழுமையாக மீண்டும் திறக்கப்படாது என்று ஈரான் நேற்று எச்சரித்தது. ராணுவ கப்பல்களுக்கு அனுமதி வழங்கப்படாது என்றும் வணிக கப்பல்களின் போக்குவரத்து ஈரானின் பாதுகாப்பு ஏற்பாடுகளுக்கு உட்பட்டிருக்கும் என்றும் ஈரான் தெரிவித்துள்ளது.
2: விளையாட்டுச் செய்திகள்.
1: 2nd டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணிக்கு எதிராக தனது ஃபாலோ ஒன் முறையில் துடுப்பெடுத்தாடி வரும் இலங்கை அணி சற்று முன்னர் வரை 8-2 விக்கெட் இழப்பிற்கு 83 ஓட்டங்களை பெற்றிருந்தது. இலங்கை அணி சார்பில் பசிந்து சூரிய பண்டார 35 ஓட்டங்களுடனும் கமிந்து மெண்டிஸ் 10 ஓட்டங்களுடனும் களத்தில் உள்ளனர். 5 ஓட்டங்கள் பெறப்பட்ட வேளை அணியின் முதலாவது விக்கெட் வீழ்த்தப்பட்டதுடன் லஹிர் உதார 3 ஓட்டங்களுடன் ஆட்டமிழக்கச் செய்யப்பட்டார். 63 ஓட்டங்கள் பெறப்பட்ட வேளை கமல் மிஷார 32 ஓட்டங்களுடன் LBW முறையில் ஆட்டமிழந்தார். இந்த போட்டியில் இந்திய அணி 130 ஓட்டங்களினால் முன்னிலையில் உள்ளது.
2: செய்தி சுருக்கம் was brought to you by Danya Group of Companies since 1982. Weather update.
3: brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East. With 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
1: அமீரகத்தின் உள்ளக பிராந்தியங்களில் இன்று 48 டிகிரி செல்சியஸ் வரையில் வெப்பநிலை உயர்வடையும் என தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அல்ஃபுஜைராவில் தற்பொழுது 33 டிகிரி செல்சியஸிலும், அபுதாபி மற்றும் அஜ்மானில் 39 டிகிரி செல்சியஸிலும், துபாய் ராசல் கைமா மற்றும் உமல் குவைனில் 40 டிகிரி செல்சியஸிலும், ஷார்ஜாவில் 41 டிகிரி செல்சியஸிலும் தற்பொழுது வெப்பநிலை பதிவாகியுள்ளது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை நண்பகல் 12 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.

0: 89.4 தமிழ் எஃப்எம்.
1: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
2: தமிழ் எஃப்எம் செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

0: துபாய் ஏர்போர்ட்ல அடிக்கடி நமக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கிடைக்கும்ல, இந்த வருஷம் எவ்வளவு பேசஞ்சர்ஸ் டிரான்சிட் பண்ணியிருக்காங்க, டிராவல் பண்ணியிருக்காங்க, எத்தனை பேகேஜஸ் வந்து அவங்க பர்ஃபெக்டாக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி அடிக்கடி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க. அந்த வகையில் 2026 ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்துருக்கு
1: சொல்கிறேன்.
0: ஓகே, பல்வேறு ஜியோபொலிட்டிக்கல் காரணங்கள்னால ஃபர்ஸ்ட் ஆஃப் 2026 துபாய் ஏர்போர்ட்டில் 31% ட்ராப் ஆனாலும் பேசஞ்சர் வால்யூம் இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாக ஆரம்பிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க துபாய் ஏர்போர்ட் தரப்புலேருந்து. ஸோ ரைசிங் ஸ்டெடிலி இந்த செகண்ட் குவார்ட்டர் ஃபாலோட் பை த ஃபர்ஸ்ட் ஹாஃப், அதாவது ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சிருச்சு ஜூனோட இல்லை, அதுக்கப்புறமா கிட்டத்தட்ட 13 மில்லியன் பேசஞ்சர்ஸ் செகண்ட் குவார்ட்டரில் மட்டும், ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து 31.5 மில்லியன் பேசஞ்சர்ஸ், 2025 கம்பேர் பண்ணும்போது இது 31.3% ட்ராப்பாக இருந்தாலும், இது காரணம் நிறைய கேன்சலேஷன்ஸ் பல்வேறு ஃபேக்டர்ஸ்லாம் இருக்கு இல்லையா, இருந்தாலும் இப்போ வந்து நல்லாவே ரெக்கவரி பார்த்து நோக்கி டிஎக்ஸ்பி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ எனிவே செகண்ட் குவார்ட்டரை பொறுத்த வரைக்கும் 3.5 மில்லியன் பேசஞ்சர்ஸ் ஏப்ரலில் மட்டும், மேலே பாருங்கள் 4.5 இன்க்ரீஸ் ஆகி ஜூனில் வந்து அப்படியே 5 மில்லியனாக மாறியிருக்கு. ஸோ 5 மில்லியன் பேசஞ்சர்ஸ்னால் எவ்வளோங்க, 50 லட்சம் பேர். ஐயோ, ஆனால் நீங்கள் 1,500,000 பேர்னு சொல்கிறாங்களே, பட் துபாய் ஏர்போர்ட் போனீங்கன்னா எல்லா வேலையும் கடகடகடன்னு முடியும், செக்இன் போனீங்கன்னா வேகமாக முடியும், அதுக்கப்புறம் இமிகிரேஷன் போனீங்கன்னா அங்கேயும் நிறைய ஸ்மார்ட் கேட் இருக்கும், அபுதாபியில் அப்படி தான், ஃபுல்லாகவே அப்படி தான், வேக வேகமாக முடியும், டக்கு நீங்கள் வந்து கேட்டுக்கு போயிடுவீங்க. ஆனால் கேட்டே ரொம்ப தூரமாக இருக்கும், இருந்தாலும் நீங்கள் டக்குன்னு போன மாதிரி இருக்கும், அதுக்கு ஒரு மெட்ரோ இருக்கும், அந்த மெட்ரோக்குள்ளே ஏறி நீங்கள் பொறுமையாக போய் டியூட்டி ஃப்ரீலாம் தாண்டி நீங்கள் போகிறதுக்குள்ளே அவ்வளோ தூரமானு ஃபீல் ஆகாது, ஏன்னா அங்கே கூட்டம் பெருசாக அவங்களுக்கு தெரியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் குட்டி குட்டி கிராம்ப்ட் ஏர்போர்ட்ஸில் உங்களுக்கு பயங்கரமாக கூட்டம் தெரியும். எனக்கு இந்த ரெண்டு விஷயம் பர்டிகுலராக யூஏ ஏர்போர்ட்ஸில் ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். எனிவேஸ், இதுதான் டேட்டா.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் சேஃபா உங்கள் கார்கோவை அனுப்புங்கள். The bridge to your home. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae.
0: Okay, gold வந்து 4,600 $4,700 ஹோவர் ஆயிட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு ஈவினிங் மேபி ஒரு இன்ஃபிளேஷன் டேட்டா வச்சு அடுத்த டைரக்ஷனை தீர்மானிக்கும் எக்ஸ்பர்ட்ஸ்லாம் சொல்றாங்க.
1: இன்று தங்கத்தின் விலை
2: Brought to you by Ain Gold Wallet. La neenga as low as 1 dirham lende gold savings start pannalam. Anytime gold coins bar illana cash ah kuda redeem pannikalam.
0: 18 carat thangam iniki 425.50 dirhams ah irukku. 21 carat thangam 496.50, 22 carat thangam 517.75, 24 carat thangam 559.25 dirhams ah irukku.
1: Indru thangathin vilai
3: gold rate
2: brought to you by 32 years of legacy Ain Gold Wallet.
4: மசாலா கேஃபே brought to you by corporate tax on time க்கு ஃபைல் பண்ண the VAT consultant, your trusted partner for tax compliance and business growth.
5: Ayers premium veg restaurant JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும், ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது. மற்றும்
6: there is no place like home, there's no home like that.
7: நைக்கனா 91 போடு,
8: என்னது

0: தமிழ்ல ஆர்ஜே. இது இவ்வளவு பெரிய பேசும் பொருளா மாறும் தெரிஞ்சுதான் நான் ஊர்லயே இருந்திருப்பேன். ஏன் நாங்கெல்லாம் மசாலா கஃபேஸ்வ பண்ண கூடாதா?
1: தாராளமா பேசுங்க சார், ஆனா வாய் கொஞ்சம் நேரம் வச்சு பேசுங்க சார்.
2: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மசாலா கஃபே வித் ஆர்ஜே மது, only on 89.4 தமிழ் எஃப்எம்.

0: பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்ட புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 0563643646.
1: செழித்த தமிழி ஒளி.

நிலையங்கள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ண

0: ஓகே, யூஏக்கு வெளிலேருந்து கூப்பிடுவோங்க ப்ளஸ் 971-435-9555 கால் பண்ணுங்க. வணக்கம், யார் இங்கே பேசுறீங்க?
1: என்ன
0: பாட்டு
1: வேணும்?
0: தமிழ் பாட்டா குத்து பாட்டா போடவா?
1: குத்து பாட்டா போட்டுடுங்க.
0: ஓகே, ஏதாவது தமிழ் குத்து பாட்டு போடுற, நம்மளே வந்து ஓணம் ஸ்பெஷலா மாத்திக்கலான்றீங்க.
1: கண்டிப்பா
0: கேட்டுட்டு இருக்கீங்க.
2: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
3: Manasathu dimittu.

0: முன்னாடி
1: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்கிளே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட் கோஹோஸ்டா இருக்கணும்.
2: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
1: போயிட்டியா அப்ப நாலு மணி நேரம் நான் மட்டும் ஜாலியா தனியா ஷோ பண்ணவா? ஓகே ஓகே பாய். அவ்வளவுதான், அவளே சொல்லிட்டா. சோ 4 o'clock to 8 o'clock எவ்ரிடே ஈவினிங், ஈவினிங் கரக் வித் மீ RJ Bravo. டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
3: The Evening Karak, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. Kalai Nayam Mikka, Nagaigaludan, Tamilagathilirundu, Ungalukkaga, Dubaiyil. Annathangam Gold and Diamonds.

இந்த வீக்கெண்ட் தானே லாங் வீக்கெண்டு, அதாவது நாளைக்கு ஈவினிங்லேருந்து நம்ம ஃப்ரீ ஆகிடுவோம் கரெக்டாக. ஆனால் உள்ளதுலேயே ஸ்லோவாக போகிற மாதிரி எனக்கு இந்த வீக் தாங்க இருக்குது. சரியான ஸ்லோவாக போகுது, ரொம்ப நாள் ஆஃபீஸ்க்கே வந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் இன்றைக்கி தான் புதன்கிழமை அப்படிங்கிறாங்க. ஓ முத்தண்ணா நானா, சரி ஓகே. இன்றைக்கி என்ன டே அப்படின்னு சும்மா நான் பார்த்துட்ருந்தேன். கெட் செக்ட் டேவா, அதாவது நீங்கள் வந்து உங்கள் உடல் பரிசோதனைகளை இன்றைக்கி வந்து செஞ்சுக்கணுமா, ஹெல்த் அண்ட் அவேர்னஸ்க்காக இதை வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஃபேமிலி ஹிஸ்ட்ரியை நீங்கள் டிஸ்கஸ் பண்ணி ஃபிட்னஸ்க்கும் நியூட்ரிஷனுக்குமான வித்தியாசங்களை கண்டுபிடிச்சி பிளட் டெஸ்ட், சுகர் டெஸ்ட் மாதிரி பல டெஸ்ட்டுகளை எடுக்கக்கூடிய ஒரு நாளாக இது. வாழ்க்கையில் பிளட் டெஸ்ட் எடுத்தால் என்ன ஆகுன்ற பயத்திலேயே நம்ம வந்து இந்த 30களில் பிளட் டெஸ்ட்டே எடுக்காமல் இருக்கும் கரெக்டாக. நான் அப்படி தான் என்னத்த டெஸ்ட்லாம் எடுத்துக்கிட்டு கண்டிப்பாக ஏதாவது இருக்குன்னு தான் வரும், அப்புறம் மாத்திரை ஆரம்பிக்கணும் அதுக்கு அப்படியே இருந்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டுருக்குறோம். பட் அது ரொம்ப தப்பு, நம்ம வந்து நம்மளை ரொம்ப கேர் எடுத்துக்கணும், அதனால் நம்ம பண்ணவே மாட்டேன்றோம். ஒருவேளை நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா வெல் அண்ட் குட், கங்க்ராச்சுலேஷன்ஸ் இன் அட்வான்ஸ். என்ன மாதிரி பெருசாக பண்ணாதவங்க இந்த டே ஒரு அவேர்னஸாக எடுத்துக்கிட்டு இந்த லாங் வீக்கெண்ட் போயிட்டு எதுக்கொள்ளாமோ செலவு பண்ணுறோம்ல, நம்ம உடலுக்காக நம்ம செலவு பண்ணுவோம், நம்ம வெல் பீயிங்காக நம்ம செலவு பண்ணுவோம், போய் டெஸ்ட் எடுப்போம். இது ஒரு சின்ன ரிமைண்டர் தான், பட் ஸ்டில் லெட்ஸ் மேக் திஸ் பாசிபிள். ஓகே ஓகே, 12 மணிக்கு மேலே வந்து உங்களை சந்திக்கிறேன். 89.4 தமிழ் எஃப்எம்ல மசாலா கஃபே தான் கேட்டுட்ருக்கீங்க. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: மசாலா கேஃபே brought to you by corporate tax on time க்கு ஃபைல் பண்ண the vat consultant your trusted partner for tax compliance and business growth ayers premium veg restaurant jlt மற்றும் dubai internet city ஐ தொடர்ந்து தற்போது burjman exit 1 rag bank அருகிலும் ஜாப்சாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது மற்றும்
1: there is no place like home there's no home like that

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம்
2: Brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
3: வணக்கம் செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
3: தமிழ்நாடு அரசு நிறைவேற்றிய டெட் தேர்வு விலக்கு தீர்மானம் கண் துடைப்பு நாடகமாக இருக்கக்கூடாது என்று முன்னாள் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார். தீர்மானம் மீது தமிழ்நாடு முழுவதும் ஆசிரியர்களிடம் இருந்து பல்வேறு கேள்விகள் எழுந்துள்ளதாக அவர் தெரிவித்தார். ஆசிரியர் தகுதி தேர்வு மதிப்பெண்களை குறைக்க முடியாது என்று உயர்நீதிமன்றத்தில் தாவேக அரசு வாதாடியுள்ளது. மறுநாளே தீர்மானம் எனும் பெயரில் நாடகம் ஆடியுள்ளதா தாவேக அரசு என ஆசிரியர்கள் கேள்வி எழுப்புவதாக அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்தார். வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை பணிகளை மேற்கொள்ள 42 கோடி ரூபாய் ஒதுக்கி தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. சென்னை உட்பட 5 மாவட்டங்களில் முன்னெச்சரிக்கை பணிகள் மேற்கொள்ள 42 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, கடலூரில் தூர்வாரும் பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளன. அடையாறு, கூவம், பகிங்ஹாம், கொசஸ்தலையாறு, ஆரணியாறு, ஓட்டேரி, நல்லா, பாலாறு, வெள்ளாறு தூர்வாரப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
1: இந்திய செய்திகள்.
3: பிரதமர் நரேந்திரமோடி ஓணம் பண்டிகை வாழ்த்து தெரிவித்துள்ளார். ஓணம் பண்டிகை மக்களிடையே மகிழ்ச்சி, ஒற்றுமை, செழிப்பு ஆகிய உணர்வுகளை வளர்க்கின்றது என்று அவர் கூறினார். உலகம் முழுவதும் மிகுந்த உற்சாகத்துடன் கொண்டாடப்படும் ஒரு துடிப்பான பண்டிகை ஓணம் பண்டிகை என்று அவர் இத்தலத்தில் பதிவிட்டுள்ளார். ஒவ்வொரு ஆண்டும் கேரளத்தில் முதன்மையாக கொண்டாடப்படும் இந்த பண்டிகை மகிழ்ச்சி, ஒற்றுமை மற்றும் செழிப்பு ஆகிய உணர்வுகளை மக்களிடையே மேலும் வளர்க்கட்டும் என்று அவர் வாழ்த்துச் செய்தியில் தெரிவித்துள்ளார்.
1: இலங்கை செய்திகள்.
3: இலங்கையின் மாகாணசபை தேர்தல்களை தவிர்த்து நாட்டின் தேர்தல் முறையை சீர்திருத்துவதற்காக நியமிக்கப்பட்ட நிபுணர் குழுவின் அடுத்த கட்ட பணிகள் குறித்து ஆலோசிக்க நாடாளுமன்றத்தில் சிறப்பு கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு பொது நிர்வாகம், மாகாணசபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் AHMH அபிரத்ன தலைமை தாங்கினார். தேர்தல் சட்டங்களை மறு ஆய்வு செய்து நாடாளுமன்றத்தில் பரிந்துரைகளை முன்வைப்பதற்காக அமைக்கப்பட்ட நாடாளுமன்ற தேர்வுக் குழுவின் தலைவராகவும் அவர் செயற்படுகின்றார்.
1: அமீரக செய்திகள்.
3: துபாயில் கடந்த 4 நாட்களாக தங்கத்தின் விலை தொடர்ந்தும் உயர்ந்த நிலையில் இன்று ஓரளவுக்கு நிலையாக உள்ளது. 24 கேரட் தங்கத்தின் விலை 559 திரம்ஸ் 25 பைசாக சரிந்தது. 22 கேரட் தங்கத்தின் விலை நேற்று 518 திரம்ஸ் 50 பைசாக இருந்த நிலையில் இன்று 517 திரம்ஸ் 75 பைசாக குறைவடைந்துள்ளது. தங்கம் சமீபத்தில் அவுன்ஸுக்கு $4,700 வரை உயர்ந்தது. இன்று தங்கத்தின் விலை $4,642 என்ற நிலையில் உள்ளது.
1: உலக செய்திகள்.
3: சிறையில் பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான்கான் உயிருக்கு ஆபத்து என்று அவரது மகன்கள் புகார் தெரிவித்துள்ளனர். இம்ரான்கானுக்கு எதிரான மனித உரிமை மீறல் நடவடிக்கைகளை தடுத்து நிறுத்த சர்வதேச சமூகம் உதவ அவரது மகன்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சிறையில் அடைக்கப்பட்டுள்ள பாகிஸ்தானின் முன்னாள் பிரதமரும் கிரிக்கெட் ஜாம்பவானுமான இம்ரான்கானுக்கு உரிய சிகிச்சைகள் அளிக்கப்பட வேண்டும் என்று முன்னாள் கிரிக்கெட் ஜாம்பவான்கள் பலரும் கோரிக்கை விடுத்து கடிதம் எழுதியிருந்தனர்.
1: விளையாட்டுச் செய்திகள்.
3: இங்கிலாந்துக்கு எதிரான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் பாகிஸ்தான் அணியில் பாபர் அசாம் இடம்பெறுவார் என்று தெரிவிக்கப்படுகின்றது. பாகிஸ்தான் கிரிக்கெட் அணியின் தலைவர் பாபர் அசாம் லோர்ட்ஸ் மைதானத்தில் நடைபெறவுள்ள 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிக்கு இன்னும் 2 நாட்களே உள்ள நிலையில் நேர்மறையான பயிற்சி அமர்வுக்கு பிறகு மீண்டும் அணியில் இடம்பெற தயாராகி வருகின்றார். விரல் காயத்திலிருந்து குணமடைந்து வரும் பாபர் அசாம் துடுப்பாட்ட பயிற்சியில் நன்றாக விளையாடினார் என்று பாகிஸ்தான் அணியின் பந்துவீச்சு பயிற்சியாளர் உமர் கோல் தெரிவித்துள்ளார். பாபர் அசாமுக்கு முதலில் மேற்கிந்திய தீவுகள் சுற்றுப்பயணத்தின் போது விரலில் காயம் ஏற்பட்டது. பின்னர் பெக்கன்ஹாமில் நடைபெற்ற பாகிஸ்தானின் பயிற்சி ஆட்டத்தின் போதும் அதே விரலில் மீண்டும் பந்து தாக்கியதால் காயம் மோசமடைந்தது. இதனால் அவர் முதல் டெஸ்ட் போட்டியில் விளையாடவில்லை.
1: செய்தி சுருக்கம்
0: was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Al Ain since 1982.
4: அப்டேட் brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
3: அமீரகத்தில் இன்றும் மழை பெய்யக்கூடும் என்று தேசிய வானிலை ஆய்வு மையம் எதிர்ப்பு கூறியுள்ளது. இன்று உள்ளக பிராந்தியங்களில் 48 டிகிரி செல்சியஸ் வரையில் வெப்பநிலை உயர்வடையும். புஜேராவில் தற்பொழுது 34 டிகிரி செல்சியஸிலும், அபுதாபி மற்றும் அஜ்மானில் 39 டிகிரி செல்சியஸிலும், துபாய், ராசல்கைமா மற்றும் உம்மல் குவைனில் 41 டிகிரி செல்சியஸிலும், ஷார்ஜாவில் 42 டிகிரி செல்சியஸிலும் வெப்பநிலை பதிவாகியுள்ளது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை ஒரு மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
5: அண்ணாச்சி, குமுதாவே விரும்பி கேட்கிற ஒரே எஃப்எம் 89.4 தமிழ் எஃப்எம் தான் அச்சி.
6: Star of the month.
7: Hello everybody, this is DSP.

0: ஓகே, நம்ம துபாய் ஏர்போர்ட்டில் இருக்கக்கூடிய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பற்றி பேசிட்டு இருந்தோம்ல, பேசஞ்சர் டேர்ன் அரவுண்ட் என்ன அப்படின்னு, அதில் இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காங்க. நடக்கலாம் சூப்பரில் இந்த மாதிரி டைத்தில் கூட லே ஆஃப் பண்ணாமல் இருக்கிறது ஒரு ஒரு நல்ல கெஸ்டர். அதுதான் வந்து அவங்க ஷேரும் பண்ணியிருக்காங்க.
1: உலகம் முழுவதும் சேஃபா உங்கள் கார்கோவை அனுப்புங்கள். The bridge to your home. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae.
0: உங்களுக்கு ஒன்று எங்களுக்கு ஒன்று அந்த மாதிரி நீங்களே பிரிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் லியோலேருந்து நான் ரெடி தான் வர்றவா கேட்டதுக்கு அப்புறமா தலை போல வருமா கேட்க போறீங்க.
2: இன்று தங்கத்தின் விலை
1: Back to back.
3: அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு.

0: மாபெரும் பரிசுகள், மாபெரும் வெற்றியாளர்கள், மாபெரும் தருணங்கள். லக்கி டே இதுவரைக்கும் 250 மில்லியன் திரம்ஸ்க்கு மேலான பரிசுகள் வழங்கி 230 மில்லியன் திரம்ஸ் கிராண்ட் பிரைஸ் வெற்றியாளர்களை உருவாக்கியுள்ளது.
1: ஒவ்வொரு புதன் மற்றும் சனி இரவு 9:30 மணிக்கு டிராவில் சேருங்கள். 30 மில்லியன் திரஹாம்ஸ் மகா பெரும் பரிசு அல்லது 5 மில்லியன் திரஹாம்ஸ் இரண்டாம் பரிசை வெல்லும் வாய்ப்பை பெறுங்க. இப்பவே the uaelottery.ae விசிட் பண்ணி உங்க டிக்கெட்டை வாங்குங்க. Brought you by the Game LLC, licensed by the GCGRA for 18 and above only. Player I, player responsibly. TNC supply.
2: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம் வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
3: ஹாய், நான் காஃபி.
4: ஹலோ, நான் தான் டிராவல்.
5: வணக்கம், நான் நினைவுகள்.
4: ஹாய், நான் தான் இயற்கை.
2: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
4: எங்கப்பா மனசு காணோம்?
1: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
4: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
6: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
5: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: இன்னைக்கு ஓணம், அதனால ஓணம் ஸ்பெஷலா நம்ம வந்து பேசலாம். உங்களோட மோஸ்ட் ஃபேவரட் கேரளா ஸ்டைல் ஃபுட் என்ன? அதுதான் என்னோட கேள்வி. ஸோ அது வந்து சத்யாவா இருக்கலாம், இல்லைன்னா சத்யானா எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு காமன் மீல் தானே அது, இல்லை பீஃப் ஃப்ரை, இல்லை அவங்களோட ஸ்பெஷல் புட்டு, அவங்களோட சாய், கட்டன் சாய், இந்த மாதிரி உங்களோட மோஸ்ட் ஃபேவரட் கேரளா ஸ்டைல் ஃபுட் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கால் பிடி சொல்லுங்கள். 800-8940-889-40 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் கூப்பிடலாம். ஸோ நீங்கள் அதிகமாக விரும்பி சாப்பிடும் நம்ம பக்கத்து ஸ்டேட் காரங்களுடைய உணவு என்னவென்று கூறலாம். ஓகேவா? ஆர்ஜி மது பேசிகிட்டு இருக்கேன், இது மசாலா கேஃபே 89.4 தமிழ் FM. இப்போ டிராஃபிக் எங்கே இருக்குன்னு பார்க்கலாம்.
1: Brought to you by Jetor UAE. Discover the power of Jetor with amazing offers like buy now pay in 2027 zero VAT 0% interest 1 million kilometer warranty. Monthly EMI வெறும் 966 dirhams தான்.
0: மலையா ஸ்ட்ரீட் நல்லாவே ஸ்லோ மூவ்மெண்ட்டோட இருக்கு. அங்கே ஒரு கிராஷ் வேற ரிப்போர்ட் ஆயிருக்கு. E311 towards Dubai ஸ்லோ மூவ்மெண்ட் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு. E311 towards Sharjah அந்த முயஸ்னா தாண்டி அல்க்சேஸ் தாண்டின உடனே ஒரு ரெண்டு கிராஷ் ரிப்போர்ட் ஆயிருக்கு, அதனால அங்கே வந்து ஸ்லோ மூவ்மெண்ட் இருக்கு. அண்ட் அதான் ஷார்ஜா E311 இந்த ஜோன் முழுக்கவே டிராஃபிக்காக தான் இருக்குது. மற்றபடி துபாய்க்குள்ளே பேசுவாங்க டிராஃபிக். டிராஃபிக் அப்டேட்
1: வாஸ் ப்ராட் டு யூ பை ஜெட்டோர் UAE, a part of Elite Group Holding. Visit Jetor Showrooms today.
0: ஆல்ரெடி இப்போ நம்ம கூட யார் பேசுகிறாங்கன்னு பார்த்துருவோம். வணக்கம், யாரங்க இது பேசுகிறீங்க?
2: அசைன் முகமது.
0: அசைன் முகமது, சொல்லுங்கள் உங்களோட ஃபேவரட் கேரளா ஃபுட் என்ன?
2: இல்லை கேரளா ஃபுட்டுனா எனக்கு வந்துட்டு இந்த மோட்டார் ரைஸ் தான்.
0: மோட்டார் ரைஸ், ஓகே.
2: அந்த மோட்டார் ரைஸ் தான் மத்தி மீனாக
0: ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு? அடிச்சுக்கவே முடியாது. சூப்பரா சொல்லிங்க பிரதர், மகிஷ் உங்களோட பேசினதுல. அடுத்த நம்ம கூட யார் பேசுறாங்க பேசுறீங்க?
3: வணக்கம் சார், தியாகராஜன் பேசுறேன் துபாயில இருந்து.
0: சொல்லுங்க மிஸ்டர் தியாகராஜன்.
3: நானு வந்து புட்டு கடலைங்க சார்.
0: புட்டு கடலை?
3: ஆமா, இப்ப காலையில கூட சாப்பிட்டேன் புட்டு கடலை.
0: ஓகே சூப்பர். இன்னைக்கு மதியம் என்ன சத்யாவா?
3: சந்தியா கேட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, என்னன்னு தெரியல. இல்லைன்னா அப்புறம் ஆஸ் யூஷுவல் வெளியிடான்னு சாப்பிடுவோம்.
0: ஓகே, நிறைய இந்த டப்பா டப்பாவா போட்டு
3: பிரிப்பேர் பண்ணுவோம்.
0: ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர்.
3: குலாப்புட்டு இருக்கு எங்க வீட்லயும்.
0: அப்படி அந்த மேக்கர் வச்சிருக்கீங்க நீங்க?
3: குலாப்புட்டு இருக்கு, அந்த மேக்கர் இருக்கு.
0: அது எப்படி இங்க துபாய்க்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி அதை வாங்குனீங்களா?
3: இல்ல சார், நான் கோயம்புத்தூர், அதனால புட்டு வந்து இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது.
0: ஓ, அங்க ஆட்டோமேட்டிக்காவே இருக்கும்.
3: ஆமா,
0: ஓகே ஓகே.
3: அப்படி இல்லைனாலே இட்லி தட்டுல கூட நாங்க போட்டு அவிச்சிருவோம்.
0: புட்டுக்கடலைக்கறி, மத்தி மீன், மோட்டார் ரைஸ், இது வரைக்கும் இந்த ரெண்டு ஐட்டம் வந்துருக்குது. இன்னைக்கு எந்த ஃபுட் வின் பண்ண போகுது அப்படின்றத பாக்கலாம். எனக்கு தெரிஞ்சு பரோட்டாவும் பீஃபும் வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். அதுக்கு முன்னாடி பாட்டு வருது, ரெண்டு பாட்டு கேட்டு வாங்க.
1: Masala Cafe brought to you by Corporate Tax on time ku file panna the VAT consultant, your trusted partner for tax compliance and business growth. Ayers Premium Veg Restaurant JLT மற்றும் Dubai Internet City ஐ தொடர்ந்து தற்போது Burj Man Exit 1 Rag Bank அருகிலும் ஜாப்சாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது. மற்றும்
4: there is no place like home, there's no home like that.
1: மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு,
5: incoming
1: சுட சுட புத்தம் புது பாட்டு.
5: Brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

0: பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்ட புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 056-364-3646.
1: சொல்லுங்க மிஸ்டர் ராமானுஜம், ஆர் யூ ஃபீலிங் கம்ஃபர்டபிள்?
2: ஒண்ணும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
3: உனக்கு இப்ப 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?
4: பிளாக் கம்யூனிட்டி இல்ல ஒலி மூலியம் பார்த்துட்டு
5: ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே நண்பனே.
3: உனக்கு இப்ப 15 வயசு, இப்ப நீ என்ன பண்ற?
4: அப்பாவோட அம்பாசிடர் கார்ல ரேடியோல பாட்டு கேட்டுட்டு.
6: ஹலோ டாக்டர், இருங்க இருங்க, ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க?
7: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே. ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
0: Brought to you by
6: Plots Nale Propshell Dane. For details call 056-415-4242.
8: சார் ஒரு நிமிஷம் சார், எனக்கு ஷோ பண்ண வராது. ஏன்னா எனக்கு ஷோ பண்ண வந்தது, நல்லா ஷோ பண்ண வர ஒருத்தனை.
9: சார் ஒரு நிமிஷம், நீங்க ஒழுங்கா ஷோ பண்ணுங்க சார்.
6: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மசாலா கஃபே வித் ஆர்ஜே மது, only on 89.4 தமிழ் எஃப்எம்.
10: Golden Song of the Hour.
11: Golden Song of the Hour.
0: Brought to you by Bright Collection. அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joyalukkas, the world's favorite jeweler.

செப்டம்பர் 5th, Meralda Jewels, Hamdan Street, Abu Dhabi.

0: ஓகே, வெல்கம் பேக். இப்போ உங்களுக்கு பிடிச்ச கேரளா ஃபுட் எதுன்னு கால் பண்ணி சொல்லுங்க. எனக்கு ஓணும் அப்படின்றதுனால கேரளா ஸ்பெஷல் 89.4 தமிழ் எஃப்எம் ஆர்ஜி வந்து பேசிட்டு இருக்கேன். சுகித் ராஜ் வாய்ஸ் நோட் அமைச்சிருக்காரு. கப்பக்கிழங்கு மீன், பரோட்டா பீஃபு, அதுக்கப்புறமா அந்த வாத்து முட்டையில வந்து எனக்கு ஒரு ஆம்லெட் போட்டு கொடுத்தாங்க திருவனந்தபுரத்தில். ஐயோ, சரியான டேஸ்டா இருந்துச்சு அப்படின்னாரு. 889-40 நீங்க கால் பண்ணலாம். 800-8940 கால் பண்ணி உங்களோட ஃபேவரட் கேரளா ஸ்டைல் ஃபுட் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்க. ஸோ இது வரைக்கும் வந்திருக்கக்கூடிய லிஸ்ட்டுகளில் மோட்டார் ரைஸு, மத்தி, இதெல்லாம் வந்திருக்கு. வணக்கம், யார் இங்கே பேசுகிறீங்க?
1: ஹலோ, எம்மா, எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன்.
0: உங்கள் பேர்?
1: நான் பேசுகிறேன்.
0: நீங்கள் தானா? சொல்லுங்கள்.
1: எனக்கு வந்து இந்த கப்பையும் பீஃபும்.
0: கப்பையும் பீஃபும்?
1: ஒரு
0: மாதிரி வித்தியாசமா இருக்கு. அதுக்கு பரோட்டா பேரிங்க இல்ல தனியா? அது மட்டும்
1: சாப்பிடுவீங்களா?
0: அதே வந்து மெயினா சாப்பிட. அதுக்கு பரோட்டா சப்பாத்தி எல்லாம் தேவையே கிடையாது.
1: அது தேவையே இல்லை, எதுவுமே இல்லை. இதே இருந்தா போதும். மத்த ஆளுகளுக்கு இது ஓகே.
0: நைஸ் நைஸ் நைஸ், சூப்பர் தான். சூப்பர், இனிமே ட்ரை பண்ணுங்க. சரியா, மறுபடியும் பண்ணுங்க. வணக்கம்,
2: பேசுறீங்க?
0: சொல்லுங்க மிஸ்டர் சரவணன்.
2: எனக்கு வந்து அவங்க பண்ற அந்த அவியல் ரொம்ப
0: பிளாஸ்ட். இது
2: உங்களுக்கு
0: தேங்க்யூ ஸோ மச் கால் பண்ணதுக்கு. மகிழ்ச்சி உங்களோட பேசினதில். ரெண்டு பாட்டு கேட்டு நம்ம தொடர்ந்து பேசுவோம். இன்னைக்கு எந்த கேரளா டிஷ் வந்து உங்கள் ஃபேவரட் டிஷ் அப்படிங்கிறத நீங்கள் கால் பண்ணி சொல்லலாம். ஆஃப்டர் 1 o'clock இது 89.4 தமிழ் FM. ஸ்டே டியூன்ட்.

0: மசாலா கேஃபே brought to you by corporate tax on time க்கு ஃபைல் பண்ண the vat consultant your trusted partner for tax compliance and business growth ayers premium veg restaurant jlt மற்றும் dubai internet city ஐ தொடர்ந்து தற்போது burjman exit 1 rag bank அருகிலும் ஜாப்சாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது மற்றும்
1: there is no place like home there's no home like that

0: கதை காம் டவுன். சரி, ஏதோ கருத்து சொல்றேன்னு சொன்னீங்களே, அதையாவது சொல்லுங்க கேட்போம்.
1: மை கருத்து, வாட் இஸ் ஐம் சேயிங்,

0: மானியே புடுங்க வேணாம்.
1: ஓகே.
2: தமிழ்ல 89.4 தமிழ் FM.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக் 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம் Brought to you by Divya Auto Spare Parts Trading LLC, Genuine Parts Center for Japanese Cars.
1: வணக்கம் செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
0: தமிழக செய்திகள்.
1: அமைச்சர் மரிய வில்சன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். லஞ்சம் கொடுப்பதும் குற்றம், வாங்குவதும் குற்றம், இருதரப்பினர் மீதும் அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். தாம் லஞ்சம் கொடுத்ததை சட்டமன்றத்தில் நிதியமைச்சர் மரிய வில்சன் பகிரங்கமாக ஒப்புக்கொண்டதாக நயினார் நாகேந்திரன் தெரிவித்தார். குறுக்கு வழியில் லஞ்சம் தந்து அனுமதி பெறும் வகையில் மரிய வில்சன் கல்வி நிறுவனத்தில் என்ன குறை உள்ளது என்று நயினார் நாகேந்திரன் கேள்வி எழுப்பியுள்ளார். லஞ்சம் கொடுத்து காரியத்தை முடித்துக் கொள்ளும் குணநலம் கொண்டவராக மரிய வில்சன் உள்ளார் என்றும் அவர் விமர்சித்துள்ளார். அமைச்சர் மரிய வில்சன் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார்.
0: இந்திய செய்திகள்.
1: மிலாதுன் நபி தினத்தை முன்னிட்டு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இந்த நாள் நம் அனைவரிடமும் ஒற்றுமையையும் மகிழ்ச்சியையும் வளர்க்கும் என்று நம்புகின்றேன் என அவர் குறிப்பிட்டுள்ளார். நபிகள் நாயக முகமது சல் அவர்களின் பிறந்த நாளை குறிக்கும் வகையில் மிலாதுன் நபி கொண்டாடப்படுகின்றது. இந்நன்னாள் நம் அனைவரிடமும் ஒற்றுமையையும் மகிழ்ச்சியையும் வளர்க்கும் என்று நம்புகின்றேன். கருணை மற்றும் சமூகத்துக்கு திருப்பிக் கொடுக்கும் மனப்பான்மை எப்போதும் நமக்கு வழிகாட்டட்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி தனது வாழ்த்துச் செய்தியால் தெரிவித்துள்ளார்.
0: இலங்கை செய்திகள்.
1: இஸ்லாமிய மார்க்கத்தின் இறுதி தூதரான நபிகள் நாயகத்தின் பிறந்த நாளை நினைவு கூறும் மிலாதுன் நபி தினம் இலங்கையில் இன்று அனுசரிக்கப்படுகின்றது. சமத்துவமான ஒரு சமூகத்தை உருவாக்குவதை நோக்கமாக கொண்ட இந்த தினம் வெறும் விழாவுக்கும் அப்பால் ஆழமான ஆன்மீக வடிவத்தை எதிர்பார்க்கும் ஒரு கொண்டாட்டமாகும் என்று இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்தார். இருளில் இருந்து வெளிச்சத்துக்கு அழைத்துச் செல்வதற்காக எல்லையற்ற பொறுமை மற்றும் கருணையின் வழியை வெளிப்படுத்திய முகமது சல் அவர்கள் மனித குலத்திற்கு அன்று முதல் இன்று வரை தோன்றிய மிகச்சிறந்த இறை தூதர்களில் ஒருவராவார் என்றும் இலங்கை ஜனாதிபதி தனது வாழ்த்துச் செய்தியில் தெரிவித்துள்ளார். துபாய் சர்வதேச விமான நிலையத்தில் பயணிகள் போக்குவரத்து மீண்டும் வேகமாக அதிகரித்து வருகின்றது. இருப்பினும் 2026 ஆண்டின் முதல் 6 மாதங்களில் பயணிகள் எண்ணிக்கை கடந்த ஆண்டின் இதே காலத்துடன் ஒப்பிடும் பொழுது 31.3% குறைந்து 3.15 கோடியாக இருந்தது. 2026 ஆண்டின் தொடக்கத்தில் ஏற்பட்ட பிராந்திய வான்வழி கட்டுப்பாடுகள் மற்றும் விமான சேவை நிறுத்தங்கள் இந்த வீழ்ச்சிக்கான முக்கிய காரணமாகும். 2026 ஆண்டின் 2வது காலாண்டில் மட்டும் சுமார் 1.3 கோடி பயணிகள் துபாய் சர்வதேச விமான நிலையத்தின் வழியாக பயணித்துள்ளனர். மாத அடிப்படையில் பார்த்தால் ஏப்ரலில் 35 லட்சமும் மே மாதத்தில் 45 லட்சமும் ஜூனில் 50 லட்சம் பயணிகளும் விமான நிலையத்தை பயன்படுத்தியுள்ளனர்.
0: உலக செய்திகள்.
1: அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்பின் நிர்வாகம் உலகம் முழுவதும் விசா விண்ணப்பதாரர்களுக்கான விசா நேர்காணல் நியமனங்களை தற்காலிகமாக நிறுத்தியுள்ளது. டிரம்பின் 2வது பதவி காலத்தில் அமெரிக்க அரசு மேற்கொண்டு வரும் குடியேற்ற கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளுக்கு மத்தியில் இது இடம்பெற்றுள்ளது. உலகம் முழுவதும் உள்ள அனைத்து அமெரிக்க தூதரகங்கள் மற்றும் துணை தூதரகங்களிலும் ஓர் உலகளாவிய பயிற்சி திட்டம் தொடங்கப்பட்டுள்ளதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் தெரிவித்தார். இந்த பயிற்சிக்கு இடமளிக்கும் வகையில் விசா சேவைகளுக்கான நேர்காணல் நியமனங்கள் மாற்றியமைக்கப்படும் என்று அவர் கூறினார்.
0: விளையாட்டுச் செய்திகள்.
1: இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியிலும் இலங்கை அணியின் வீரர் சுனால் தினுஷத் சதம் விளாசினார். 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் முதல் இன்னிங்ஸில் அவர் தனது 2வது டெஸ்ட் சதத்தை பதிவு செய்தார். கொழும்பு SSC மைதானத்தில் நடைபெற்று வரும் இந்த போட்டியில் 8 பவுண்டரிகளும் 3 சிக்சர்களும் அடங்கலாக அவர் சதத்தை பூர்த்தி செய்தார். இந்த போட்டியில் இலங்கை அணி 290 ஓட்டங்களுக்குள் சுருண்ட நிலையில் ஃபாலோ ஆன் முறையில் துடுப்பெடுத்தாடி வருகின்றது. இந்திய அணி முதல் இன்னிங்ஸில் 503 ஓட்டங்களுக்கு 9 விக்கெட்டுகளை இழந்திருந்த நிலையில் ஆட்டத்தை நிறுத்தியது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 2 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
0: செய்தி சுருக்கம்
2: was brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars. 89.4
3: inga nanda king நான் போடுறதுதான் பாட்டு, அதை கப் சிப்புன்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.

0: ஸ்கூல் பத்தின ஒரு அப்டேட் வந்திருக்கு, அதை வந்து உங்ககிட்ட நான் சொல்றேன். பொருந்தும்.
1: உலகம் முழுவதும் சேஃபா உங்கள் கார்கோவை அனுப்புங்கள். The bridge to your home. Call or WhatsApp 800916 or visit abccargo.ae.
0: All right, இப்ப கோல்ட் ரேட் என்ன அப்படிங்கறத பார்த்து வரலாம்.
2: இன்று தங்கத்தின் விலை
3: பண்ணிக்கலாம்.
0: ஓகே, 24 கேரட் தங்கம் 559.25 திர்ஹாம்ஸ், 22 கேரட் தங்கம் 517.75, 21 கேரட் தங்கம் 496.50, 18 கேரட் தங்கம் 425.50 இருக்கு.
2: இன்று தங்கத்தின் விலை
3: கோல்ட் ரேட் brought to you by 32 years of legacy in gold wallet.
2: Back to back.

0: மசாலா கேஃபே brought to you by corporate tax on time க்கு ஃபைல் பண்ண the vat consultant your trusted partner for tax compliance and business growth ayers premium veg restaurant jlt மற்றும் dubai internet city ஐ தொடர்ந்து தற்போது burjman exit 1 rag bank அருகிலும் ஜாப்சாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது மற்றும்
1: there is no place like home there's no home like that
2: nikana 91 போடு
3: 90s not out

நான்காம் ஆண்டு தொடக்க விழா சலுகையாக தஞ்சாவூர் பிக் பாஸ் ப்ராப்பர்ட்டி மற்றும் திருச்சி ராக்ஃபோர்ட் கார்டன் சிட்டியில் 24 மாத இஎம்ஐ ஸ்கீம் பெற்று மகிழுங்கள். அது மட்டுமல்ல 18 மாதம் 12 மாதம் இஎம்ஐ கூட இருக்கு. புக் பண்ற எல்லா கஸ்டமருக்கும்

0: தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கன் ஓயாசிஸ். கால் 0588204172.

0: ஸோ எந்த ஒரு கேரளா டிஷ் உங்கள் ஃபேவரட் டிஷ் அப்படின்னு கேட்டிருந்தேன். 800-8940 கால் பண்ணி சொல்லுங்கள். 889940 அப்படிங்கிற நம்பருக்கு ஒருவேளை யூஏக்கு வெளியிருந்து கூப்பிட்டீங்கன்னா +971-43-59-5525 கால் பண்ணலாம். இன்றைக்கி ஓணம், அதனால் ஓணம் ஸ்பெஷலாக இந்த ஒரு கேள்வியை நான் வந்து உங்ககிட்ட கேட்டிருக்கேன். ஸோ நிறைய ஆன்சர் வந்து இந்த கப்பக்கிழங்கு சம்மந்தமாக வந்திருக்கு. நீங்கள் நான் எதிர்பார்க்கவே இல்லை. இன்ஸ்டாலையும் சரி, ரேடியோவில் நீங்கள் பேசினதும் சரி, அண்ட் மீன், கப்பக்கிழங்கு மீன், இந்த ரெண்டு டிஷ்ஷும் மெயினாக இன்றைக்கி வந்திருக்கு. வணக்கம், யாரையும் பேசுகிறீங்க? ஹலோ,
1: ஹலோ,
0: கேக்குதா?
1: கேக்குது.
0: ஓகே, வாட் இஸ் யுவர் குட் நேம்?
1: ஆண்டனி.
0: ஆண்டனி, சொல்லுங்க மிஸ்டர் ஆண்டனி.
1: மலையாளி டிஷ்ஷன் பாத்தீங்கன்னா என்ன, அது என்ன ஒரு மீன் சொல்றாங்கல்ல,
0: மத்தி மத்தி
1: மத்தி மத்தி. நான் கடைக்கு போனா மத்தி மீனும் அந்த சாப்பாடு தான் சாப்பிடுறேன்.
0: மெயினா அதுதான்ல.
1: ஆமா
0: ஆமா, குறிப்பா லஞ்ச் டைம்ல அவ்வளவு கம்ஃபர்ட் ஃபுட் அது, ஹெல்த்தியும் கூட. சூப்பர் பிரதர், தேங்க்யூ மிஸ்டர் ஆண்டனி. பயங்கரமான ஒரு பேர் வச்சிருக்கீங்க நீங்க. வணக்கம், யாரங்க பேசுறீங்க?
2: வணக்கம், தேவகுமார்.
0: தேவகுமார், சொல்லுங்க மிஸ்டர் தேவகுமார்.
2: பழம்பொரியும் போத்துக்கறியும்.
0: ஸ்நாக்ஸ் பக்கம் போயிட்டீங்க நீங்க. ஓகே, இல்ல இருந்தாலும் அது ஒரு கோட்டட் டிஷ் தான் வச்சுக்கோங்களேன்.
2: அது பயங்கர டிஷ் அது. பழம்பொரி அந்த கூட போத்துக்கறி.
0: ஒரு மாதிரி ஒரு அது ஒரு ஒரு ஒரு பயங்கரமா இருக்கும் அது.
2: நாகர்கோயில்
0: சூப்பர் பழம்பொரியெல்லாம் கிடைக்குமே.
2: பழம்பொரி சூப்பரா ஒரு பழம்பொரி கிடைக்கும்.
0: அதான் சொல்றேன். ஆமா,
2: ஐட்டம் ஸ்நாக்ல மற்ற வேற பொது
0: நான் சொல்றேன். நல்ல கடையா
2: கூட்டிட்டு
0: போங்க. சரியாங்க, நன்றி நன்றி, தேங்க்யூ. நல்லா இருக்கார், கேட்டதா சொல்றேன் நான். தொடர்ந்து பேசலாம். ஒரே ஒரு பாட்டு போட்டு கேட்டுட்டு நம்ம என்ன பண்ண போறோம்னா, உங்களுக்கு பிடிச்ச பாட்டை கொஞ்சம் நேரத்தில் போட போறோம். அதுக்கு முன்னாடி
3: brought to you by Zetor UAE. Discover the power of Zetor with amazing offers like buy now pay in 2027 zero VAT, 0% interest, 1 million kilometer warranty. Monthly EMI veru 966 dirhams da.
0: Okay, UAE la ipo enga traffic perusa irukku nu patha illa, perusa konja free ah da irukku nu sollona aasiya da irukku kadaiyad. E311 la towards Sharjah shama slow ah irukku, ellaru sadhiya saapta veetu kalamittingla, bayangara slow ah irukku. And Aldeid road, வாசித் ஸ்கொயர், கல்ச்சுரல் ஸ்கொயர், E11 டுவர்ட்ஸ் அபுஷாகரா, சரியான ஸ்லோவாக இருக்குது. சார்ஜர் டு துபாய் சூப்பர் ஃப்ரீயாக இருக்குது, பட் துபாய் டு சார்ஜாக தான் கொஞ்சம் இருக்குது. அண்ட் E66 லீவ் டுவர்ட்ஸ் சென்னை போயிட்டுருக்கீங்கன்னா ஒரு சில இடங்களில் கொஞ்சம் ஸ்லோ மூவ்மெண்ட் இருக்குது. எஸ் அது எங்கே தெரியுமா? கரெக்டாக நீங்கள் வந்து துபாயில், துபாய் லேண்ட்லாம் தாண்டி எப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு கிராஷ் ரிப்போர்ட் இருக்குது, அதனால் அங்கே ஸ்லோ மூவ்மெண்ட் இருக்கு.
3: டிராஃபிக் அப்டேட் was brought to you by Jetor UAE, a part of Elite Group Holding. Visit Jetor showrooms today.

0: Chillax song of the hour. Chillax song of the hour. Brought to you by
1: Plots Nale, Prop Shildane. For details, call 056-415-4242.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.
3: சொல்லுங்க மிஸ்டர் ராமானுஜம், ஆர் யூ ஃபீலிங் கம்ஃபர்டபிள்?
4: ஒண்ணும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
5: உனக்கு இப்போ 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?

0: பேசு. இப்ப நீ என்ன பண்ற?
1: அப்பாவோட அம்பாசிட்டர் கார்ல ரேடியோல பாட்டு கேட்டுட்டு.
2: ஹலோ டாக்டர், இருங்க இருங்க, ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க?
3: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போட செய்யும் ரெட்ரோ சண்டே, ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
4: Brought to you by
2: Plots Nale PropShell Dane. For details call 056-415-4242.

0: போன ஸ்பெஷலா பாட்டை கொடுத்துட்டு அப்படியே நான் இங்கேருந்து கிளம்புறேன். வெல்கம் பேக் டு மசாலா கேஃபே. இப்போ நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 800-8940-8849 கால் பண்ணி உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்னு கேளுங்க, அந்த பாட்டு இப்பொழுது ப்ளே செய்யப்படும். ஆர்ஜி வந்து பேசிட்டு இருக்கேன், நம்ம கூட யார் பேச போறாங்கன்னு பார்க்கலாம். வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம் பிரதர்.
0: வணக்கம் பிரதர், உங்க பேர் சொல்லுங்க.
1: ஹலோ
0: கேக்குது, உங்க பேர் சொல்லுங்க.
1: என் பேர் இப்ராஹிம்.
0: இப்ராஹிம், ஹாப்பி ஓணம். உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்?
1: எனக்கு வந்து ஓணத்துக்கு மலையாள பாட்டு தான் யோசிச்ச ஒண்ணு டக்குன்னு வரமாட்டேங்குது.
0: மலையாள பாட்டு எங்கள்ட்ட பெருசா இருக்காது, இருந்தாலும் ஓணம் ஸ்பெஷலா ஏதாவது பாட்டு வேணும் சொல்லுங்க, போட்டு
1: விடுறேன். ஓணம் ஸ்பெஷலா வந்து இது மனசுலயோ
0: அந்த பாட்டு போடவா?
1: அந்த பாட்டு போட்டுருங்க, வேற பாட்டு தெரியல.
0: சரி, நான் அதையே போட்டுறேன்.
1: ஓகே, மிக்க நன்றி.
0: நன்றி நன்றி, தேங்க்யூ, ஹாவ் அ நைஸ் டே. ஸோ ஓணம் ஸ்பெஷலாக மனசிலாயோ பாட்டு கேட்டு இருக்காரு, அந்த பாட்டை கொடுத்துட்டு நான் இப்படி இங்கேருந்து கிளம்புறதுக்கான நேரம் வந்தாச்சு. இந்த வாரம் லாங் வீக்கெண்ட் இருந்தாலும் இந்த வீக் ரொம்ப லாங்காக போகுது, போய்கிட்டே இருக்காது பாட்டுக்கு, என்ன பண்ணுறது சொல்லுங்கள். எனவே நான் இங்கேருந்து கிளம்புறேன். நிகழ்ச்சி பற்றின கருத்துக்கள் விமர்சனங்கள் எது வந்தாலும் மோ 89.4 தமிழ் எஃப்எம் சோஷியல் மீடியா பக்கத்தில் வந்து தெரியப்படுத்துங்க. ரெண்டு இதோட நாளைக்கு வந்து உங்களை சேம் டைமில் 1:00 சந்திக்கிறேன். ஓண ஆசம்சகள், டேக் கேர், பை பை, ஹாவ் அ நைஸ் டே.
2: Request a song, call or WhatsApp 050-252-8940. Manasu thottu mittu.

0: மசாலா கேஃபே brought to you by corporate tax on time க்கு ஃபைல் பண்ண the vat consultant your trusted partner for tax compliance and business growth ayers premium veg restaurant jlt மற்றும் dubai internet city ஐ தொடர்ந்து தற்போது burjman exit 1 rag bank அருகிலும் ஜாப்சாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது மற்றும்
1: there is no place like home there's no home like that

0: 99.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of Ragaram is brought to you by Ayers Premium Veg Restaurant, JLT மற்றும் Dubai Internet City ஐ தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் Exit 1 Rag Bank அருகிலும் ஜாப்சாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.
2: 89.4 Tamil FM செய்தி சுருக்கம்.
0: Brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
3: வணக்கம், செய்தி சுருக்கம், தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: தமிழக செய்திகள்.
3: தமிழ்நாடு அரசு நிறைவேற்றிய டெட் தேர்வு விலக்கு தீர்மானம் கண் துடைப்பு நாடகமாக இருக்கக்கூடாது என்று முன்னாள் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார். தீர்மானம் மீது தமிழ்நாடு முழுவதும் ஆசிரியர்களிடம் இருந்து பல்வேறு கேள்விகள் எழுந்துள்ளதாக அவர் தெரிவித்தார். ஆசிரியர் தகுதி தேர்வு மதிப்பெண்களை குறைக்க முடியாது என்று உயர்நீதிமன்றத்தில் தாவிக்க அரசு வாதாடியுள்ளது. மறுநாளே தீர்மானம் எனும் பெயரில் நாடகம் ஆடியுள்ளதா தாவிக்க அரசு என ஆசிரியர்கள் கேள்வி எழுப்புவதாக அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்தார். வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை பணிகளை மேற்கொள்ள 42 கோடி ரூபாய் ஒதுக்கி தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. சென்னை உட்பட 5 மாவட்டங்களில் முன்னெச்சரிக்கை பணிகள் மேற்கொள்ள 42 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, கடலூரில் தூர்வாரும் பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளன. அடையாறு, கூவம், பக்கிங்ஹாம், கொசஸ்தலையாறு, ஆரணியாறு, ஓட்டேரி, நல்லா, பாலாறு, வெள்ளாறு தூர்வாரப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
2: இந்திய செய்திகள்.
3: பிரதமர் நரேந்திர மோடி ஓணம் பண்டிகை வாழ்த்து தெரிவித்துள்ளார். ஓணம் பண்டிகை மக்களிடையே மகிழ்ச்சி, ஒற்றுமை, செழிப்பு ஆகிய உணர்வுகளை வளர்க்கின்றது என்று அவர் கூறினார். உலகம் முழுவதும் மிகுந்த உற்சாகத்துடன் கொண்டாடப்படும் ஒரு துடிப்பான பண்டிகை ஓணம் பண்டிகை என்று அவர் இத்தளத்தில் பதிவிட்டுள்ளார். ஒவ்வொரு ஆண்டும் கேரளத்தில் முதன்மையாக கொண்டாடப்படும் இந்த பண்டிகை மகிழ்ச்சி, ஒற்றுமை மற்றும் செழிப்பு ஆகிய உணர்வுகளை மக்களிடையே மேலும் வளர்க்கட்டும் என்று அவர் வாழ்த்துச் செய்தியில் தெரிவித்துள்ளார். இலங்கையின் மாகாண சபை தேர்தல்களை தவிர்த்து நாட்டின் தேர்தல் முறையை சீர்திருத்துவதற்காக நியமிக்கப்பட்ட நிபுணர் குழுவின் அடுத்த கட்ட பணிகள் குறித்து ஆலோசிக்க நாடாளுமன்றத்தில் சிறப்பு கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு பொது நிர்வாகம், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் AHMH அபிரத்ன தலைமை தாங்கினார். தேர்தல் சட்டங்களை மறு ஆய்வு செய்து நாடாளுமன்றத்தில் பரிந்துரைகளை முன்வைப்பதற்காக அமைக்கப்பட்ட நாடாளுமன்ற தெரிவுக்குழுவின் தலைவராகவும் அவர் செயற்படுகின்றார்.
2: அமீரக செய்திகள்.
3: துபாயில் கடந்த 4 நாட்களாக தங்கத்தின் விலை தொடர்ந்தும் உயர்ந்த நிலையில் இன்று ஓரளவுக்கு நிலையாக உள்ளது. 24 கேரட் தங்கத்தின் விலை 559 திரம்ஸ் 25 பைசாக சரிந்தது. 22 கேரட் தங்கத்தின் விலை நேற்று 518 திரம்ஸ் 50 பைசாக இருந்த நிலையில் இன்று 517 திரம்ஸ் 75 பைசாக குறைவடைந்துள்ளது. தங்கம் சமீபத்தில் அவுன்ஸுக்கு 4,700 டாலர் வரை உயர்ந்தது. இன்று தங்கத்தின் விலை 4,642 டாலர் என்ற நிலையில் உள்ளது.
2: உலகச் செய்திகள்.
3: சிறையில் பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான்கான் உயிருக்கு ஆபத்து என்று அவரது மகன்கள் புகார் தெரிவித்துள்ளனர். இம்ரான்கானுக்கு எதிரான மனித உரிமை மீறல் நடவடிக்கைகளை தடுத்து நிறுத்த சர்வதேச சமூகம் உதவ அவரது மகன்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சிறையில் அடைக்கப்பட்டுள்ள பாகிஸ்தானின் முன்னாள் பிரதமரும் கிரிக்கெட் ஜாம்பவானுமான இம்ரான்கானுக்கு உரிய சிகிச்சைகள் அளிக்கப்பட வேண்டும் என்று முன்னாள் கிரிக்கெட் ஜாம்பவான்கள் பலரும் கோரிக்கை விடுத்து கடிதம் எழுதியிருந்தனர்.
2: விளையாட்டுச் செய்திகள்.
3: இங்கிலாந்துக்கு எதிரான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் பாகிஸ்தான் அணியில் பாபர் அசாம் இடம்பெறுவார் என்று தெரிவிக்கப்படுகின்றது. பாகிஸ்தான் கிரிக்கெட் அணியின் தலைவர் பாபர் அசாம் லோர்ட்ஸ் மைதானத்தில் நடைபெறவுள்ள 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிக்கு இன்னும் 2 நாட்களே உள்ள நிலையில் நேர்மறையான பயிற்சி அமர்வுக்கு பிறகு மீண்டும் அணியில் இடம்பெற தயாராகி வருகின்றார். விரல் காயத்திலிருந்து குணமடைந்து வரும் பாபர் அசாம் துடுப்பாட்ட பயிற்சியில் நன்றாக விளையாடினார் என்று பாகிஸ்தான் அணியின் பந்துவீச்சு பயிற்சியாளர் உமர் கோல் தெரிவித்துள்ளார். பாபர் அசாமுக்கு முதலில் மேற்கிந்திய தீவுகள் சுற்றுப்பயணத்தின் போது விரலில் காயம் ஏற்பட்டது. பின்னர் பெக்கன்ஹாமில் நடைபெற்ற பாகிஸ்தானின் பயிற்சி ஆட்டத்தின் போதும் அதே விரலில் மீண்டும் பந்து தாக்கியதால் காயம் மோசமடைந்தது. இதனால் அவர் முதல் டெஸ்ட் போட்டியில் விளையாடவில்லை. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 3 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
2: செய்தி சுருக்கம்.
4: was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Al Ain since 1982.
5: 89.4. Hey, Anthony, tell me, Leo, how many days are you going to talk to me? Let's talk about Tamil. Let's talk
6: about it. 89.4.
7: Star of the month.

0: வணக்கம் அனைவருக்கும். இனிய திருவோண திருநாள் நல்வாழ்த்துகள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஓணம் ஆசம்சங்கள் எல்லாருக்கும். மலையாளிகள் கேட்டுட்டு இருக்க மலையாளிகளுக்கு இனிய இனிய ஓணம் திருநாள் நல்வாழ்த்துகள். சரியா, அழகரம் நிகழ்ச்சி கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க. நான் கிருஷ்ணி வந்திருக்கேன். இன்னைக்கு ஒரே ஓணம் கொண்டாட்டம் தான். அலுவலகத்துல வந்து இன்னைக்கு இப்பதான் சாப்பிட்டுட்டு அப்படியே கையை கழுவிட்டு வந்து நான் இங்க வந்து மைக் முன்னாடி உட்கார்ந்துருக்கேன். நல்ல ஒரு ஓணம் சத்தியா சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறமா இன்னும் நிறைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் நாங்கள் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். நிறைய விளையாட்டு போட்டியெல்லாம் இப்போ பண்ண போகிறோம். ஏன்னா எங்களோட ஹோம் மலையாளம் எஃப்எம் இருக்கிறதுனால அங்கே இருக்கக்கூடிய எங்களுடைய கொலீக்ஸ் இவங்களோட சேர்ந்து இந்த வருஷம் ஓணம் கொண்டாட்டம் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பெஷலாக இருக்கு. எப்பவுமே வந்து ஓணம் அப்படின்னாலே இந்த பூக்கழம் இதெல்லாம் போடுறது எங்களுக்கு வழக்கம்தான். ஆனால் இந்த முறை வந்து ஹோம் எஃப்எம் இருக்கிறதுனால அவங்களோட சேர்ந்து நாம் வந்து ஓணம் வந்து கொண்டாடிட்டு இருக்கோம். ரொம்ப ரொம்ப சிறப்பாக போயிட்டு இருக்கு எங்களுடைய கொண்டாட்டங்கள். உங்களுடைய கொண்டாட்டங்கள் எப்படி இருக்கு? கடல் கடந்து வந்து இந்த ஒரு தேசத்துல மறுபடி நாம மறந்து போன ஒரு பண்டிகையை வந்து மறுபடி கொண்டாட கிடைச்சிருக்கு இல்லையா, அது ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு நான் பார்க்கிறேன். ஆமா, என்னுடைய மூதாதையர்கள் ஒரு காலத்துல மதுரையில இந்த ஓணத்தை கொண்டாடி இருக்கணும். மதுரை காஞ்சி அதைத்தான் சொல்லுது. அதுக்கப்புறமா சில பல தலைமுறைகள் தாண்டி நான் இலங்கையில போய் சேர்ந்துட்டேன். அதுக்கப்புறமா இப்ப துபாய்க்கு வந்து மறுபடியும் ஓணம் கொண்டாடுறோம் அப்படிங்கிறது ஒரு சிறப்பான விஷயமா இருக்கு. இதுவரைக்குமே இந்த துபாயில வந்து ஓணம் அப்படின்னாலே அது எல்லாருக்குமான ஒரு பண்டிகையா இருந்துட்டு இருந்தது இல்லையா? தமிழர்கள், மலையாளிகள், மத்த மொழி பேசக்கூடியவங்க யாரா இருந்தாலும் வந்து இந்த ஓணம் பண்டிகையை வந்து கொண்டாடுறத ஒரு வழக்கமா வச்சிருந்தாங்க. ஒரு ஒரு ஓண கோடி ஓண ஒரு ட்ரெஸ் போட்டுட்டு அன்னைக்கு வந்து போய் ஒரு சத்தியா சாப்பிட்டு அதெல்லாம் ஒரு வழக்கமா இருந்தது. இன்னைக்கு வந்து இன்னைக்கு நாங்க ஹோம் எஃப்எம்மோடு சேர்ந்து கொண்டாடுறோம். அது மட்டும் இல்லாம ஓணம் அப்படிங்கிறது தமிழர்களினுடைய ஒரு பண்டைய பண்டிகை அப்படிங்கிற அந்த ஒரு ஞாபகப்படுத்தலோடு கொண்டாடுறதுங்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயமா இருக்கு. நீங்க எப்படி கொண்டாடிட்டு இருக்கீங்க? உங்க கொண்டாட்டம் எப்படி போயிட்டு இருக்கு? ஓணம் பற்றிய உங்களுடைய ஞாபகங்கள் ஏதாவது சிறப்பா இருக்கு அப்படின்னா என்னோட பகிர்ந்து கொள்ளுங்க. 800-894-0 என்ற எண்ணுக்கு, கிருஷ்ணி19 என்ற என்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல வந்து உங்களுடைய கொண்டாட்டம் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. எங்கிருந்து நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க அப்படிங்கிறதையும் சொல்லுங்க. அடுத்து எங்கேயும் காதல் படத்துல இருந்து நெஞ்சில் நெஞ்சில் இதோ இதோ, அதுக்கப்புறமா நெஞ்சில் மாமழை நிமிர்ந்து நில் பாடத்துல இருந்து ரெண்டு பாட்டையும் கேட்டுட்டு வாங்க. நம்ம தொடர்ந்து பேசலாம்.
1: Back to back.
2: அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும் ஹுக்கும் அர்த்தமாயிருந்தாச்சா? 89.4
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட். உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
2: தமிழ் எஃப்எம் செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
3: This hour of Ragaram is brought to you by Ayers Premium Veg Restaurant, JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.

0: ரகரம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. 89.4 தமிழ் பண்பலையில நான் கிருஷ்ணி பேசிட்டு இருக்கேன். ஓணம் கொண்டாடிட்டு இருக்கக்கூடிய மலையாள சொந்தங்களுக்கு, அதே மாதிரி தமிழ் சொந்தங்களுக்கு எல்லாருக்குமே இதயம் நிறைந்த ஓணம் தின நல்வாழ்த்துகள் அப்படின்னு சொல்லிக்கலாம். சரி, உங்களுடைய ஓணம் கொண்டாட்டம் இங்க அமீரகத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா இந்த ஓணம் கொண்டாட்டம் நீங்க கொண்டாடுறீங்களா? ஒவ்வொரு ஓணத்துக்கும் வந்து புது ஆடைகளை வாங்கி அணிஞ்சு கொள்றீங்களா? என்ன மாதிரியாக உங்களுடைய கொண்டாட்டம் போகுது? ஓணம் சத்தியா சாப்பிட்டுருக்கீங்களா? எப்படி போகுது அப்படின்னு எனக்கு நீங்க அழைப்படுத்தி சொல்லுங்க. 800-894-0 என்ற எனக்கு. வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: இப்ராஹிம்.
0: எப்படி இருக்கீங்க? வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நன்றி, உங்களுக்கும் உரித்தாகட்டும். சொல்லுங்க, இங்க யூஇ வந்து எவ்வளவு வருஷம்?
1: யூஇ வந்து ஒரு 6 வருஷம் ஆகுது.
0: சொல்லுங்க.
1: பட் வந்து நான் ஓணம் ஃபர்ஸ்ட் செலிப்ரேட் பண்ணதுன்னு பார்த்தா என் காலேஜ் டேஸ்ல தான்.
0: ஏன்னா எல்லாரும் மலையாளிஸும் படிக்கிறதுனால
1: கொண்டாடுவாங்க, பட் எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் பார்த்தா என்னடா இது, நம்ம பொங்கல் மாதிரியே கொண்டாடிட்டு இருக்காங்க. பொங்கல் வைக்கல, பட் பொங்கல் கான்செப்ட்
0: தான்.
1: அதுக்கப்புறம் அதை பத்தி தெரியாதா, இதே பொங்கலுக்கு மாதிரிதான் இவங்களும் கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு இதா இருக்கு. அப்ப வருஷ வருஷம் வந்து எப்படா ஓணம் வரும், எப்ப பொங்கல் வரும் சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிருப்போம். ஏன்னா அந்த அளவுக்கு இருக்கு அந்த செலிப்ரேஷன்.
0: அதுதான் அதுதான் அதுதான் இல்ல.
1: பட் ஆனா வந்து சதியா அது வந்து சென்னையில கிடைக்கல. அப்ப இப்ப கிடைக்குதான் தெரியல. ஆனா இங்க துபாய் வந்துதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஓணம்
0: சத்தியா நீங்க சாப்பிட்டீங்க. சூப்பர் சூப்பர், சிறப்பு சிறப்பு, கொண்டாடுங்க. நன்றி நன்றி நன்றி நன்றி. பாத்தீங்களா, அவர் வந்து இங்க வந்துதான் அந்த ஊணம் சத்தியாவே சாப்பிட்டு இருக்காரு. ஆமா, நான் கூட ஊணம் சத்தியா வந்து இங்க வந்துதான் சாப்பிட்டுருக்கேன். இந்த ஊணம் அப்படிங்கிறது இவ்வளவு பெரிய ஒரு கொண்டாட்டத்துக்குரிய ஒரு விஷயமா, இப்படி ஒரு கொண்டாட்டமா, அதை கடந்து அதனுடைய வரலாற்று சிறப்புகள் என்னவா இருக்கு, நமக்கும் அவங்களுக்கும் இல்லாட்டி நமக்கும் ஊணத்துக்கும் என்ன தொடர்பு, எல்லாத்தையும் அறிந்து கொண்டது பிறகு இந்த கொண்டாட்டம் வந்து நம்முடைய கொண்டாட்டமா ஆகிருச்சு இல்லையா? சரி, கொண்டாடுங்க, சிறப்பா கொண்டாடுங்க, அழைப்பிடுங்க, நாம பேசலாம். சரியா? 800-894-0 என்ற எண்ணுக்கு. காற்றை கொஞ்சம் நிற்க சொன்னேன், நீதானே என் பொன் வசந்தம் படத்திலிருந்து பாட்டு வருது, கேட்டுட்டு வாங்க.

0: 89.4 தமிழ் பண்பலையில் இளகரம் கிருஷ்ணியுடன். மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு, சுட சுட புத்தம் புது பாட்டு.
1: Brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

0: டாடி தமிழ்ஃபம் ஆன் பண்ணுங்க டாடி. ஐ நீட் திஸ் டாடி, ஐ நீட் திஸ். பேக் நவ் நானும் யூஎஸ்ல கூட அதே ஃபம் தான் டாடி கேட்போம்.
1: We'll be back after a short commercial break.
2: Gold necklace ah, ரொம்ப அழகா இருக்குங்க.
3: அப்போ இது எப்படி இருக்கு?
2: ஓணம் புடவையா? இது எப்ப வாங்குனீங்க?
3: நான் வாங்கல, அண்ணன் தங்கமோட ஓணம் gift இது.
2: அண்ணன் தங்கம் gold and diamonds in பொன்னும் புடவையும் ஆஃபர்ஸ் வந்தாச்சு. August 17th to September 16th, 5000 dirhams worth gold jewelry and 2000 dirhams worth diamond jewelry purchase க்கு ஒரு beautiful ஓணம் saree gift ஆ கிடைக்கும். Plus up to 50% off on making charges and special discounts on diamond jewelry. ஐஸ்வரியத்தை அள்ளித்தர ஓணம் பண்டிகைய அண்ணன் தங்கம் gold and diamonds in அற்புதமான நகைகளோட கொண்டாடுங்க.
3: அண்ணன் தங்கம் gold and diamonds, கராமா சென்டர், துபாய். Powered by அல்தவசூல் குரூப் ஆஃப் கம்பெனிஸ்.

0: 89.4 தமிழ் FM இல் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 05882042172.
2: தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்சாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.

திருவிழா கொண்டாட்டங்கள் நடந்துட்டே இருக்கு. 10 நாட்களுக்கு இந்த ஒரு திருவிழா வந்து கொண்டாடுறாங்க இல்லையா. 10வது நாள் இன்னைக்கு இந்த வருஷத்துல தமிழ் மொழியை பொறுத்தவரையில் மதுரை காஞ்சியில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு இந்த திருபோண திருவிழா பற்றி. அதுக்கப்புறமா திருஞான சம்பந்தர் இயற்றிய தேவாரத்திலையும் ஐப்பசி ஓண விழா அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டிருக்காரு. இது தவிர இன்னும் சில இலக்கியங்களில் இந்த ஓண பண்டிகை முற்காலத்தில் தமிழர்களும் கொண்டாடி இருக்காங்க என்பதற்கான ஆதாரமாக இருக்குது அப்படிங்கிறத நேற்று நான் உங்களோட பகிர்ந்து கொண்டேன் இல்லையா. அந்த ஒரு விஷயத்தோட தெரிஞ்சுக்கிட்ட அந்த ஒரு இதோடையே இன்னைக்கு நாம் எல்லாருமே ஓணம் பண்டிகை கொண்டாட இருக்கோம். அதுவும் அமீரகத்தில் வந்து எல்லாரும் இணைந்து மலையாளிகள் தமிழர்கள் என்ற அந்த பாகுபாடு இல்லாமல் நாம் கொண்டாடிட்டு இருக்கோம் இல்லையா. மலையாளம் அப்படிங்கிறதே பண்டைய தமிழினுடைய ஒரு வட்டார வழக்காக தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சிலர் வந்து சொல்றது உண்டு. ஆமா, ஏன்னா மலையாளத்துல வந்து மிக அதிகமான தமிழ் சொற்கள், அதுவும் அந்த காலத்துல பழைய தமிழ் சொற்கள்னு நாம சொல்லக்கூடிய சொற்கள், இலக்கியத்தில் இருக்கக்கூடிய சொற்கள், திருக்குறள்ல வரக்கூடிய சொற்கள் எல்லாமே இன்னும் மலையாளத்துல வந்து புழக்கத்துல இருக்கு. நாம வந்து இப்போ நாம அதாவது இப்ப நம்ம தமிழர்களா நாம இருக்கிறோம் இல்லையா, நாம வந்து எல்லா சொற்களையும் வந்து ஓரளவுக்கு ஒரு மாதிரி பட்டை தீட்டி அதை வேறு மாதிரியாக இப்ப நாம பயன்படுத்திட்டு வாரம். ஆனாலும் அந்த பழைய தமிழ் அதை கேட்கும் போது வர்ற ஒரு சந்தோஷம் இருக்கு இல்லையா, அதற்கு எதுவுமே ஈடாக முடியாது இல்லையா. அதே மாதிரி பழைய இலக்கியங்கள்ல நாம பார்க்கக்கூடிய விஷயங்கள் எத்தனை எத்தனை ஆச்சரியத்தை நமக்கு ஏற்படுத்துறது உண்டு. சரி, நாம தொடர்ந்து பேசலாம். அடுத்து நானே வருகிறேன் பாட்டு வருது, ஓ காதல் கண்மணி படத்துல இருந்து வாங்க.

கேட்டுக்கொண்டிருப்பது இளகரம் கிருஷ்ணியுடன் கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர். கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர் brought to you by பிரைட் கலெக்ஷன் அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். ஜோயாலுகாஸ், தி வேர்ல்ட்ஸ்

0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோ ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
2: ஆனா எனக்கு கிடைச்சது
3: எனிவே 4 மணி ஆயிடுச்சா? சரி ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துறேன்.
4: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட் கோஹோஸ்டா இருக்கணும். ஹோஸ்டா இருக்கணும். எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
3: பாய். அவ்வளோதான், அவளே சொல்லிட்டா. ஸோ 4 o'clock டு 8 o'clock எவ்ரிடே ஈவினிங், ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜி பிராவோ. டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
5: The Evening Correct, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. கலை நயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னதங்கம் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். This hour of ரகரம் is brought to you by Ayers Premium Veg Restaurant, JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.

இசை நிகழ்ச்சியை நிறைவு செய்யறதுக்கான நேரம் வந்தாச்சு. மனசு தொட்டு மட்டும் பாட்டு கொடுக்கலாமா? அழைப்பிடுங்க 800-8940 என்ற எண்ணுக்கு. சரி, இன்னைக்கு ஓணம் பண்டிகை கொண்டாட்டங்கள் அப்படியே வந்து கூப்பிட்டுட்டே இருக்காங்க. வாங்க வாங்க, உங்களுக்காகத்தான் வெயிட்டிங் அப்படின்னு நிறைய ஆக்டிவிட்டீஸ் இன்னைக்கு இருக்கு. ஆடல் பாடல் கொண்டாட்டங்கள் அப்படியே போயிட்டு இருக்கு. சரி, இன்ஸ்டாகிராம் பக்கத்துல வைஷ்ணவி வந்திருந்தாங்க. அவங்க வந்து எனக்கு இந்த பாட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அங்கியாடி அங்கியாடி பாட்டு கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. எனவே அவங்களுக்காக அந்த பாட்டு கொடுத்துட்டு இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம்னு நினைக்கிறேன். மீண்டும் நாளை நாம சந்திக்கலாம். விடைபெறும் நான் கிருஷ்ணி மணிபாலன். வணக்கம். Request a song. Call or WhatsApp 050-252-8940. Manasu thottu mittu. Manasu thottu mittu.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். 89.4 தமிழ் FM இன் செய்தி சுருக்கம். Brought to you by Divya Auto Spare Parts Trading LLC, genuine parts center for Japanese cars.
1: வணக்கம், செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: தமிழக செய்திகள்.
1: நேபாளத்தில் ஏற்பட்ட வெள்ள அனர்த்தத்தில் தமிழர்களும் சிக்கியிருக்கலாம் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. சுற்றுலா சென்ற 57 தமிழர்களின் பேருந்து வெள்ளத்தில் சிக்கியதாக கூறப்படுகின்றது. அவர்களின் இருப்பிடம் தொடர்பில் தகவல் இல்லை என்றும் தகவல் வெளியாகியுள்ளது. நேபாளம் திபெத் எல்லை பகுதியில் ஏற்பட்ட பெரும் திடீர் வெள்ளம் மற்றும் மண் சரிவில் குறைந்தது 17 பேர் உயிரிழந்துள்ளனர். பல கிராமங்கள், சாலைகள் மற்றும் முக்கிய உட்கட்டமைப்புகள் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டுள்ளன. வெள்ளம் நேபாளத்தின் ரசுவா மாவட்டத்தில் உள்ள போதே கோசி ஆற்றில் இன்று அதிகாலை வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. திபெத் பகுதியில் பனிப்பாறைகள் உருகியதால் ஆற்றில் திடீரென நீர்வரத்து அதிகரித்திருக்கலாம் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. கேரளாவின் பெயர் அதிகாரப்பூர்வமாக கேரளம் என்று மாற்றப்பட்டு மத்திய உள்துறை அமைச்சகம் அரசாணை வெளியிட்டுள்ளது. மலையாள மொழியில் பாரம்பரியமாக கேரளம் என்றே அழைக்கப்பட்டு வந்த நிலையில் மாநிலத்தின் பெயரை அனைத்து மொழிகளிலும் மாற்றக்கோரி கேரள மாநில சட்டமன்றத்தில் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருந்தது. இந்த தீர்மானத்தை தொடர்ந்து இந்திய அரசியலமைப்பின் 8வது அட்டவணையில் உள்ள அனைத்து மொழிகளிலும் மற்றும் மத்திய அரசின் பதிவேடுகளிலும் இப்பெயர் மாற்றத்தை நடைமுறைப்படுத்த அரசியல் சாசன பிரிவு 3 கீழ் இந்நடவடிக்கை எடுக்கப்பட்டது. நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் மசோதா வெற்றிகரமாக நிறைவேற்றப்பட்டு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவின் ஒப்புதலையும் பெற்றது.
2: இலங்கை செய்திகள்.
1: இலங்கையில் பல மாகாணங்களில் நிலவும் வறட்சியான வானிலை காரணமாக 84,000 அதிகமானோர் பாதிக்கப்பட்டுள்ளனர். 7 மாவட்டங்களைச் சேர்ந்த 26,457 குடும்பங்களைச் சேர்ந்த 84,545 பேர் இந்த வறட்சியான வானிலையினால் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. 5 மாவட்டங்களைச் சேர்ந்த 22 பிரதேச செயலக பிரிவுகளில் உள்ள 24,144 குடும்பங்களைச் சேர்ந்த 75,734 பேரும் குடிநீர் விநியோகிக்கும் பணிகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன.
2: அமீரக செய்திகள்.
1: பிராந்திய ராணுவ மோதல் காரணமாக விமான போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்த போதிலும் துபாய் விமான சேவைகள் எந்த ஊழியர்களையும் பணி நீக்கம் செய்யவில்லை என்று அதன் CEO பால் கிரிஃபித்ஸ் தெரிவித்தார். துபாய் சர்வதேச விமான நிலையம் பயணிகள் எண்ணிக்கை 2026 ஆண்டின் முதல் 6 மாதங்களில் 31.3% குறைந்து 3.15 கோடியாக இருந்தாலும் நிறுவனம் தனது பணியாளர்களை தொடர்ந்தும் பாதுகாத்து வந்ததாக கிரிஃபித்ஸ் மேலும் தெரிவித்துள்ளார்.
2: செய்தி சுருக்கம் was brought to you by Danya Group of Companies since 1982. Weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East, with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
1: அமெரிக்கத்தின் பல பகுதிகளிலும் நேற்றுடன் ஒப்பிடுகையில் இன்று வெப்பநிலை குறிப்பிடத்தக்க அளவில் குறைவடைந்துள்ளது. அலைன் உள்ளிட்ட சில பகுதிகளில் மழையுடனான வானிலை நிலவி வருகிறது. இன்று லீவா மற்றும் முகாரிஸ் பகுதிகளில் 48 டிகிரி செல்சியஸில் அதிகூடிய வெப்பநிலை பதிவானது. அபுதாபியில் இன்று 45 டிகிரி செல்சியஸிலும் துபாயில் 43 டிகிரி செல்சியஸிலும் ஷார்ஜாவில் 44 டிகிரி செல்சியஸிலும் உமல் குவைன் மற்றும் அஜ்மானில் முறையே 42 மற்றும் 41 டிகிரி செல்சியஸிலும் ராசல் கைமாவில் 43 டிகிரி செல்சியஸிலும் அல்ஃபுஜைனாவில் 36 டிகிரி செல்சியஸிலும் இன்று அதிகூடிய வெப்பநிலை பதிவானது. எமது அடுத்த செய்திச் சுருக்கத்தை 4 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
3: அடுத்த ஒரு மணி நேரம் உங்களோட டைம் ராஜாவோட.
2: Rock with Raja.
3: Stay tuned.

0: que se mude de tener.
1: Rolex. Rolex.
2: Sir! Yes, sir!
3: இதை விட பெஸ்டா என்டர்டைன்மெண்டா ஒரு எஃப்எம் காற்ற விடுக்கு. லைஃப் டைம் செட்டில்மெண்ட்ரா.
4: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். Stay tuned.
5: சொல்லுங்க மிஸ்டர் ராமானுஜம், ஆர் யூ ஃபீலிங் கம்ஃபர்டபிள்?
6: ஒண்ணும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
7: உனக்கு இப்போ 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?

0: இப்ப நீ என்ன பண்ற?
1: அப்பாவோட அம்பாசிட்டர் கார்ல ரேடியோல பாட்டு கேட்டுட்டு.
2: ஹலோ டாக்டர், இருங்க இருங்க, ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க?
3: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே, ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
4: Brought to you by
2: Plots Nale Propshell Dane. For details call 056-415-4242.
4: You are back.
5: 1 hour of non-stop Raja Hits.

0: Monday to Friday, 7 a.m. to 11 a.m. Mersal Morning with me, Kirtana, on 89.4 Tamil FM.
1: Mersal Morning brought to you by ALD Properties. Verum 999 dirhams pay panni Trichyoda prime spot la unga plot book pannunga. Co-sponsored by
0: Alansari Exchange. Unga panatha double panni up to 600,000 dirhams in cash plus a brand new jet or T1 win pannunga with Alansari Exchange.
2: We'll be back after a short commercial break.
1: ALD Properties in 4th ஆண்டு தொடக்க விழா சலுகையாக தஞ்சாவூர் பிக் பாஸ் ப்ராப்பர்ட்டி மற்றும் திருச்சி ராக்ஃபோர்ட் கார்டன் சிட்டியில் 24 மாத இஎம்ஐ ஸ்கீம் பெற்று மகிழுங்கள். அது மட்டுமல்ல, 18 மாதம் 12 மாதம் இஎம்ஐ கூட இருக்கு. புக் பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்ட புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 056-364-3646. மேடம் ஒரு நிமிஷம்.
3: எஸ்.
1: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
3: ஹா, நல்லா தெரியுமே.
1: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
3: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
1: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனை தெரியுமா?
3: எது, மதுவா?
1: அட என்ன மேடம், பெண்கள் அவன் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலிவா சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
3: ஓ மை காட், யாரு அவரு?
1: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.
3: டாம் இட்.
4: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது.
3: அடிங்க.
1: Masala Cafe brought to you by Corporate Tax on time ku file panna the VAT consultant, your trusted partner for tax compliance and business growth. Ayers Premium Veg Restaurant JLT matrum Dubai Internet City ay thodarndu tharpodu Burjman Exit 1 Rag Bank arigilum Jafsavil pudhiya kilai brahmandamaga thirakkapattulladu matrum
5: there is no place like home, there's no home like that.
4: You are back.
6: Ningal enge irundalum enge sendralum உங்களை தொடர்ந்து வருவது என் இசை மட்டுமே என்பது எனக்கு நன்றாக தெரியும்.
2: ராக் வித் ராஜா.

0: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
1: சொல்லு.
0: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் சார் சூப்பர்.
2: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
3: கோல்ட் நெக்லஸா? ரொம்ப அழகா இருக்குங்க.
1: அப்போ இது எப்படி இருக்கு?
3: ஓணம் போடவையா? இது எப்ப வாங்கினீங்க?

0: நான் வாங்கல, அண்ணத்தங்கமோட ஓணம் கிஃப்ட். இது
1: அண்ணத்தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ் இன் பொன்னும் புடவையும் ஆஃபர்ஸ் வந்தாச்சு. ஆகஸ்ட் 17th டு செப்டம்பர் 16th, 5000 dirhams worth gold jewelry and 2000 dirhams worth diamond jewelry purchase க்கு ஒரு பியூட்டிஃபுல் ஓணம் saree gift-ஆ கிடைக்கும். Plus up to 50% off on making charges and special discounts on diamond jewelry. ஐஸ்வரியத்தை அள்ளித்தர ஓணம் பண்டிகைய அண்ணத்தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ் இன் அற்புதமான நகைகளோட கொண்டாடுங்க.
2: அண்ணத்தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். Powered by அல்தவசூல் Group of Companies.

0: வெள்ளி வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் விஷ்வாவுடன்.
1: You are back. Mastro Insta.

0: நீங்கள் எங்கே இருந்தாலும் எங்கே சென்றாலும் உங்களை தொடர்ந்து வருவது என் இசை மட்டுமே என்பது எனக்கு நன்றாக தெரியும்.
1: ராக் வித் ராஜா.

0: 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் FM இன் செய்தி சுருக்கம்.
0: Brought to you by Danya Auto Spare Parts LLC. Genuine parts center for American, German, Korean and Japanese cars. Wholesaler and retailer for batteries and lubricants.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
2: நேபாளத்துக்கு சுற்றுலா சென்று சிக்கிய தமிழ்நாட்டைச் சேர்ந்த 57 பேரின் பெயர் விவரங்கள் வெளியிடப்பட்டுள்ளன. நேபாளத்துக்கு சுற்றுலா சென்று மயிலாடுதுறையைச் சேர்ந்த 7 பேர் சிக்கியுள்ளனர். கும்பகோணம் உட்பட தஞ்சையைச் சேர்ந்த 17 பேர் சிக்கியுள்ளதாக தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. திருச்சியைச் சேர்ந்த 5 பேரும் கடலூரைச் சேர்ந்த 12 பேரும் நேபாளம் சென்று சுற்றுலாவில் சிக்கியுள்ளனர். புதுச்சேரியைச் சேர்ந்த 3 பேரும் ஓசூர் சூளகிரியைச் சேர்ந்த தலா 2 பேரும் நேபாளத்தில் சிக்கியுள்ளனர்.
1: இந்திய செய்திகள்.
2: நேபாளம் கோஷி ஆற்றில் ஏற்பட்ட காற்றாற்று வெள்ளத்தை அடுத்து உத்தரப்பிரதேசம் பீகாரில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. நேபாளத்தில் ஏற்பட்ட பெருவெள்ளம் இன்னும் 2 மணி நேரத்தில் பீகாரை தாக்கும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மகாராஜ்கஞ்ச் குஷி நகரில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை உபி அரசு தீவிரப்படுத்தியுள்ளது. கோஷி ஆற்றில் ஏற்பட்ட காற்றாற்று வெள்ளம் பீகாரின் வால்மீகி நகரை இன்னும் 3 மணி நேரத்தில் தாக்கும் என அச்சம் வெளியிடப்பட்டுள்ளது. உபியின் குஷி நகர் பீகாரின் வால்மீகி நகருக்கு தேசிய பேரிடர் மீட்பு படை விரைந்தது. நேபாளத்தில் ஏற்பட்ட வெள்ள பாதிப்புகள் குறித்து பிரதமர் நரேந்திர மோடி அந்நாட்டு பிரதமரை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கேட்டறிந்து கொண்டார். பேரிடரால் பாதிக்கப்பட்டுள்ள நேபாளத்துக்கு இந்தியா துணை நிற்கும் என்று பிரதமர் தெரிவித்தார். நேபாளத்துக்கு இந்தியா சார்பில் நிவாரணப் பொருட்கள் விரைவில் அனுப்பி வைக்கப்படும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார்.
1: இலங்கை செய்திகள்.
2: இலங்கையின் பல மாகாணங்களில் நிலவும் வறட்சியான வானிலை காரணமாக 84,000 அதிகமான மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். 7 மாவட்டங்களைச் சேர்ந்த 26,457 குடும்பங்களைச் சேர்ந்த 84,545 பேர் வறட்சியான வானிலையினால் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது.
1: அமீரக செய்திகள்.
2: நைஜீரியாவின் நைஜ மாநிலத்தில் நடைபெற்ற பயங்கரவாத தாக்குதலை ஐக்கிய அரபு அமீரகம் வன்மையாக கண்டித்துள்ளது. இந்த தாக்குதலில் பலர் உயிரிழந்ததுடன் பலர் கடத்தப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஐக்கிய அரபு அமீரக வெளியுறவு அமைச்சகம் இச்சம்பவத்தை கொடூரமான தாக்குதல் என குறிப்பிட்டுள்ளது. பாதுகாப்பு மற்றும் ஸ்திரத்தன்மையை சீர்குலைக்கும் அனைத்து வகையான வன்முறை, தீவிரவாதம் மற்றும் பயங்கரவாதத்தை நிராகரிப்பதாகவும் தெரிவித்துள்ளது. ஈரானை ஆளும் தலைவர்களுடன் தூதரக ரீதியிலான உடன்பாட்டை எட்ட முடியும் என தாம் நம்பவில்லை என்று இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு தெரிவித்துள்ளார். ஈரான் தலைவர்களை அவர் கடுமையான வார்த்தைகளால் விமர்சித்தார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்புடன் சமீபத்தில் நடந்த சந்திப்பில் ஈரானுடன் தூதரக பேச்சுவார்த்தை நடத்தும் வாய்ப்பு குறித்து விவாதித்ததாக நெத்தன்யாகு கூறினார். ஆனால் ஈரான் தலைமையுடன் உடன்பாடு ஏற்படுவது சாத்தியமில்லை என தாம் கருதுவதாக அவர் மேலும் தெரிவித்தார்.
1: விளையாட்டுச் செய்திகள்.
2: இந்தியா மற்றும் இலங்கை அணிகளுக்கு இடையிலான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 4ம் நாள் ஆட்டம் நிறைவுக்கு வந்தது. இன்று தமது 2வது இன்னிங்ஸ் ஃபாலோ ஒன் முறையில் துடுப்பெடுத்தாடி வரும் இலங்கை அணி ஆட்ட நேர முடிவு வரை 6 விக்கெட் இழப்பிற்க 229 ஓட்டங்களை பெற்றிருந்தது. அணி சார்பில் கேஷரன் உவாந்த 3 ஓட்டங்களுடனும் சுனால் தினுஷ 7 ஓட்டங்களுடனும் களத்தில் உள்ளனர். இந்திய அணி 16 ஓட்டங்களினால் முன்னிலையில் உள்ளது. இந்த போட்டியில் முதலாவது இன்னிங்ஸில் முதலில் துடுப்பெடுத்தாடிய இந்திய அணி 503 ஓட்டங்களுக்கு 9 விக்கெட்டுகளை இழந்திருந்த நிலையில் ஆட்டத்தை நிறுத்துவதாக அறிவித்தது. இதற்கமைய இலங்கை அணி 16 ஓட்டங்களினால் முன்னிலையில் உள்ளது. இந்த போட்டியின் 5வதும் இறுதியுமான நாள் ஆட்டம் நாளை தொடர உள்ளது. எமது அடுத்த செய்திச் சுருக்கத்தை 5 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Divya Auto Spare Parts Trading Sharjah Dubai Abu Dhabi and Alliance.

பொன்னையும் போய் பண்ணி காட்டட்டா. ஓகே, எந்த மலையாளி சொந்தங்களுக்கு எந்த ஹிருதயம் நிறைஞ்ச ஓண ஆசம்சைகள்.

0: ஐடியா. பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல் பீப்புள், 4:11 ஆச்சு. வெல்கம் பேக் டு தி ஈவினிங் கடை, 89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். அட அட அட அட அட. அதாவது ஊரில் இருந்தோம் அப்படின்னா ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸில் நிறைய பேரை அடிக்கடி பார்க்கலாம். ஆனால் இப்போ யூஏ மாதிரி இருக்கிற இந்த ஊரில் ஒரு வேட்டி சட்டை கட்டியோ இல்லாட்டி ஒரு சாரி சுடிதார் போட்டோ பெருசாக நம்ம யாருமே பார்க்கறது, நம்மளே கூட அந்த மாதிரி பெருசாக வேர் பண்ணிக்கிறது இல்லை. அதாவது தீபாவளி, பொங்கல், அதுக்கப்புறம் ரம்ஜான், இல்லாட்டின்னா இது எது நம்ம இன்னைக்கு ஓணம், இந்த மாதிரி வந்தால் மட்டும்தான். எங்கள் ஆஃபீஸே இன்னைக்கு வந்து இப்படி அல்லோல கல்லோல போடுது. ஆக்சுவலி ஆஃபீஸ்க்குள்ளே நான் நுழைகிறேன், ஒரு 2 மணிக்கு தான் வந்தேன். வந்தால் வந்து எங்கள் ஆஃபீஸ்க்குள்ளே வந்து ஆல்ரெடி சத்தியாலாம் சாப்பிட்டு முடிச்சு தெம்பா எல்லாரும் ஓணம் கேம்ஸ் எல்லாம் விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. ஆஃபீஸ் ஃபுல்லாக வந்து இந்த பக்கம் பார்த்தா வந்து சத்யா ஓடிக்கிட்டு இருக்கு ஆஃபீஸ்க்கு கீழே இருக்கிற ரெஸ்டாரண்ட்டில். இந்த பக்கம் பார்த்தா அழகழகான பெண்கள் சூப்பர் சூப்பராக ஓணம் ட்ரெஸ்ஸில் வந்து அப்படியே ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கிறாங்க, நடந்து போகிறாங்க. பார்க்கும்போது அப்படியே அதான் இது இதுதான்டா, இது வருஷத்தில் ஒரு வாட்டி இந்த மாதிரி ஒரு நாள் வந்தால் கூட நல்லா இருக்குடா நல்லா இருக்குடா அப்படின்ற மாதிரி மன திருப்தியோட மன நிறைவோடு இன்றைக்கி நான் திருப்பி வந்திருக்கேன். இன்னும் 4 மணி நேரத்துக்கு நாம தான் ஓகே ஸ்டார்டிங். ஆக்சுவலாக ஏன் நம்ம உள்ளுக்குள்ளே வந்ததுமே ஒரு கேரளா சாங் எதுவும் ஏன் நம்ம எடுத்து போடக்கூடாது, என்னென்ன பாட்டெலாம் இருக்குது சொல்லுங்கள், என்னென்ன பாட்டெலாம் கேரளா பாட்டு, என்னென்ன பாட்டெலாம் இருக்குன்னு சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு பாட்டு இந்த பாட்டு. கேரளவானோ என்ற சிஎம் ஜெயன், அந்த பாட்டு. ரெண்டாவது பாட்டு கேளுங்க, இதையும் கேளுங்க, பயங்கரமா இருக்கும்.
1: ஒரு ஆணு ஒரு பெண்ணு மேல கொண்ட பிரேமத்துக்காக ஜாதி மாறி மதம் மாறி பச்சை ஞான்
0: ஸ்டேட்டே மாறி
1: ஞான் ஸ்டேட்டே மாறி
0: அப்படி ஒரு ஓமன குட்டின்ற ஒரு சாங் உங்களுக்காக வந்துகிட்டு இருக்கு. நாம ஏன் வந்து 2 பாட்டோட ஏன் நிறுத்தணும், 3வதும் ஒரு பாட்டு எடுத்து போட்டா என்ன?

0: உங்களுக்கு என்ன பாட்டுன்னு தெரிஞ்சிருக்கும். அதனால வந்து ஒரு மலையாளம் தொட்ட தமிழ் படத்திலிருந்து தமிழ் பாட்டு, ஆனால் கொஞ்சம் மலையாளம் மியூசிக் கூட வந்துகிட்டு இருக்கு. ஐ நோ இது இதுக்கப்புறம் மனசிலாயோ அது இருக்கு, அதுக்கப்புறம் இன்னும் ரெண்டு மூணு பாட்டெலாம் இருக்கு. இந்த ஒரு மணி நேரம் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம அப்படி தான் கேட்க போகிறோம் இன்னைக்கு. ஓகே, வித்வுட் எனி டிலே ஐம் கான் ஸ்டார்ட் த ஷோ வித் த சாங்ஸ். பாட்டை ஃபுல்லாக கேளுங்க, மீதி எல்லா விஷயத்தையும் மூணு பாட்டு முடிச்சுட்டு வந்து பார்த்துப்போம். திஸ் இஸ் பிராவோ, ஹாப்பி ஓனம் டு ஆல் ஆஃப் யூ, அண்ட் யூ ஆர் லிசனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: Back to back.

0: பேக் டு பேக்
1: அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு ரெண்டு பாட்டு.
2: ஈ லோகத்துல ஒரு ஆண் ஒரு பெண் மேல கொண்ட பிரேமத்துக்காக ஜாதி மாறி மதம் மாறி பச்சை ஞான் ஞான் சேட்டே மாறி
3: மன்

0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்க்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: ஒரு திரகாம்க்கு என்ன வாங்கலாம்? கரெக்டாயா? இப்போ கோல்டே வாங்கலாம்.
2: டேய், என்ன சொல்ற?
1: நிஜம்தான். ஆப் ஸ்டோர் இல்லனா ப்ளே ஸ்டோர்ல எயின் கோல்ட் வாலெட் ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க. ஜஸ்ட் 1 திரஹம்ல இருந்து கோல்ட் வாங்கலாம். 100 திரஹம்ஸ்க்கு கோல்ட் பர்சேஸ் பண்ணா அவங்களுக்கு 20 திரஹம்ஸ் வர்த் கோல்ட் ஃப்ரீ. உங்களுக்கு 10 திரஹம்ஸ் ரெஃபரல் போனஸ். இது கம்ப்ளீட்லி சேஃப் அண்ட் லைசென்ஸ்டும் கூட.
3: கோல்ட் சேவ் பண்ணுங்க, லேட்டர் கோல்ட் பார் காயின் இல்ல கேஷா ரிடீம் பண்ணிக்கலாம். நீங்க இருக்கிற இடத்துக்கே வந்து டெலிவரியும் பண்ணுவாங்க. டவுன்லோட் எயின் கோல்ட் வாலெட் ஆப் ஆர் விசிட் தியர் ஸ்டோர் நியர் கோல்சூக் மெட்ரோ ஸ்டேஷன்.

0: நாம ஏன் பிரேமம் படத்துல இருந்து ஒரு பாட்டு போடக்கூடாது? இன்னைக்கு ஓணம் அப்படிங்கிறதுனால எங்கள் ஆஃபீஸ் ஃபுல்லாக வந்து இருக்கிற வேலையெல்லாம் மறந்துட்டு ஜாலியாக ஓணம் கேம்ஸ், அப்புறம் வந்து ஓணம் சத்யா, ஓணம் சாரி, ஓணம் முண்டு அப்படின்னு பசங்க ஃபுல்லாக ஓணத்திலே வந்து முங்கி தெளச்சிக்கிட்டு இருக்காங்க. அண்ணன் வேற ஓமான பெண்ணை பாட்டை போட்டு ஓணம் கேம்ஸ் விளையாட வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போனாங்க நம்ம கிருஷ்ணி. உனக்கும் ஓணத்துக்கும் சம்மந்தம் இல்லை, ஆனால் யூஏல இருந்தால் எல்லாத்துக்குமே சம்மந்தம் இருக்கு. அதுதான் வந்து தட் இஸ் த பியூட்டி ஆஃப் லிவிங் இன் திஸ் பியூட்டிஃபுல் கண்ட்ரி. கரெக்டா, வெல்கம் பேக். நம்ம பிராவோ அண்ட் யூ லிசனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம். நம்ம ரேடியோ நம்ம வியூஸ் இன்னைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ் படத்தில் வந்து கேரளா மலையாளம் தொட்ட சில பாட்டெலாம் வந்து போடலாமே அப்படின்னு ஒன்று ரெண்டு தேடும் போது எல்லாம் அப்படியே கிடச்சிக்கிட்டே இருக்கு. மிஞ்சி மிஞ்சி போனால் என்ன, இன்னைக்கு வந்து ஓணம், அதனால் வந்து மலையாள பாட்டு கூட இருக்குது நம்மகிட்ட. ரெண்டு மூணு மலையாள பாட்டை எடுத்து நடுவில் உள்ளே சொருகி விட்டால் நம்ம மக்கள் இன்றைக்கி நம்மளை வந்து எதுவும் தப்பாக நினைக்க மாட்டாங்க அப்படின்னு அப்படிங்கிற நம்பிக்கையில் இப்போ வந்து அடுத்து செம்மையாக ஒரு பாட்டு உங்களா வெயிட்டிங். ஆனால் நியூஸும் சொல்லணும்ல, வேலையும் பார்க்கணும் இல்லையா? தெரிஞ்சிருக்கும் பசங்கலாம் வந்து இப்போ எல்லா ஸ்கூல்லையுமே பசங்களுக்கு வந்து நீங்க ஐபேட் வாங்கிட்டாங்க, டேப் வாங்கிட்டாங்க, அதில் ஃபாலோ பண்ண சொல்லுங்கன்ற மாதிரி சொல்றாங்க. ரைட். ஆனால் இப்போ வந்து வரப்போகிற 2026-2027 இந்த அகாடமிக் இயரில் இந்த வருஷம் வந்து கொஞ்சம் இந்த கிளாஸ் ரூம் டெக்னாலஜி, அதில் யூஸ் பண்ணுற டிவைசஸ், டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸு, இதெல்லாம் வந்து கொஞ்சம் லிமிட் பண்ண போகிறாங்களாம். ஸோ இப்போ எப்படின்னா இந்த யூஸ் ஆஃப் டிவைஸும் இந்த டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸும் வந்து லேர்னிங்கை எந்த அளவுக்கு எஃபெக்ட் பண்ணுது, பசங்களுக்கு வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸை எந்த அளவுக்கு எஃபெக்ட் பண்ணுது. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இப்போ இருக்கிற இப்போ ரீசெண்டாக இருக்கிற ஸ்கூலிங் அண்ட் ஐ மீன் இப்போ ஸ்கூலில் படிக்கிற பசங்களுடைய அந்த ஸ்கூலுக்கு போயிட்டு வர எக்ஸ்பீரியன்ஸும் நமக்கும் ரொம்ப வாஸ்ட் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நமக்கு வந்து பிளாக் போர்டில் சாக் பீஸ் வச்சு எழுதி எழுதி கத்தி கத்தி பாடம் நடத்துவாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு அப்படின்னா ஒரு பெரிய அந்த லேப்டாப் ப்ரொஜெக்டர்லாம் வச்சு அதில் வந்து ஒரு சில ப்ராக்டிக்கலான சில விஷயங்கள்லாம் காட்டி பாடம் எடுத்தாங்க. அண்ட் தட் வாஸ் லைக் மோர் எஃபெக்டிவ். அதுக்கப்புறம் பசங்க கையிலே ஐபேட்லாம் கொடுத்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள், அதில் வந்து ஃபாலோ பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தாங்க. எனக்கு வந்து இது எந்த அளவுக்கு கோராக எந்த அளவுக்கு ஸ்கூல்ஸ் வந்து பசங்களை டிவைசஸ் யூஸ் பண்ண சொல்லி அறிவுறுத்துகிறாங்க, புஷ் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. பட் யூஸ் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியும். பட் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து புக்கு கீக்கெலாம் வந்து கையில் வச்சுக்கிட்டு பேனா விதவிதமான கலர் கலரான பென்சில் எடுத்து பேனை வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஹேண்ட் ரைட்டிங்க்கு 5 மார்க்கு, அதுக்கப்புறம் ப்ரெசன்டேஷனுக்கு 2 மார்க்கு, கரெக்டாக மார்ஜின் போட்டு எழுதுனா அதுக்கு ஒரு 2 மார்க்குன்னு சொல்லி நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. பட் ஐ திங்க் தே ஆர் ட்ரைங் டு டேக் இட் பேக். ஏன்னா ஒரு சில சப்ஜெக்ட்ஸில் வந்து இனிமே வந்து பேப்பர் டெக்னாலஜியா, உங்களை வந்து பேப்பர் பேனால் எழுத தான் வைக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்களாம். ஸோ ஸ்கூல்ஸ் வந்து இந்த வாட்டி இந்த வருஷம் தே ஆர் கோயிங் டு ரிட்டர்ன் டு தி ஓல்டு மெத்தட்ஸ் விச் இஸ் குட். இது மெயினாக பசங்களை வந்து அதிகமாக, ஏன்னா கோயிங் ஃபார்வர்ட் எல்லார் கையிலையும் ஃபோன் இருக்க போது, டேப்லெட் இருக்க போது, லேப்டாப் இருக்க போது, இன்டர்நெட் இருக்க போது, ஸ்கூலும் கொஞ்சம் ஸ்கூலில் தான் வந்து பசங்க நிறைய நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, அட்லீஸ்ட் ஒரு வளர்ந்து வர்ற ஏஜ் வரைக்குமே. அது வரைக்குமாச்சும் அது கொஞ்சம் கம்மியாக இருக்கட்டும் அப்படின்னு நினச்சிருக்காங்க, விச் இஸ் வெரி குட்.
1: உலகம் முழுவதும் சேஃபா உங்கள் கார்கோவை அனுப்புங்கள். The bridge to your home. Call or WhatsApp 800916 or visit abccargo.ae.
0: இப்போ எப்படி ஒரு பாட்டு வரப்போகுதுன்னு கேட்டா வந்து எங்கேயோ போயிடுவீங்க. நீங்களே கேளுங்க, கேட்டு விடுங்க. ஹாப்பி ஓணம் முச்சகன்.

0: The Evening Correct, presented by VNCT Global's biggest Tamil Nadu plot and villa property show, now at Dubai and Sharjah. Friday, Saturday and Sunday நடக்கிற ஸ்பெஷல் ஈவெண்ட்ல இந்த வில்லா புக் பண்ணாலும் ஒன் பெட்ரூம் ஃப்ரீ. Brought to you by அன்னத்தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ். கலை நயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னத்தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். சூடா ஒரு பாட்டு புது பாட்டு.
1: Brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

0: காரணங்கள் இருக்கு. சில சமயம் மனசுக்கு பிடிச்சவங்களுக்காக, ஆர் சம்டைம்ஸ் நமக்கு நாமே கொடுத்துக்கிற ஒரு சின்ன கிஃப்ட். காரணங்கள் பல இருந்தாலும் எங்க வாங்குறோங்கிறது ரொம்ப முக்கியம்.
1: டெய்லி வியர்க்கு ஸ்டைலிஷான டிசைன்ஸ், ஸ்பெஷல் அகேஷன்ஸ்க்கு ஸ்டன்னிங்கான டைமண்ட் ஜுவல்லரி, எதுவா இருந்தாலும் தனிஷ்கனா நம்பிக்கையும் தரமான கிராஃப்ட்மேன்ஷிப்பும் கேரண்டி.
0: தனிஷ்கோட ஃபெஸ்டிவல் ஆஃப் டைமண்ட்ஸ் இஸ் பேக். Cherry on top, diamond value la 20% flat off, plus old gold exchange la 100% valuation, மற்றும் diamond purchase la exchanged gold கூடவே கிராமுக்கு 15 dirhams வரைக்கும் எக்ஸ்ட்ராவும் கிடைக்கும்.
1: Visit your nearest Tanishq showroom today. இப்போ ஹம்தான் ஸ்ட்ரீட் அபுதாபில flagship ஸ்டோரும் ஓபன் பண்ணிருக்காங்க.

0: தமிழ் 89.4
1: Golden Song of the Hour. Golden Song of the Hour. Brought to you by Bright Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joyalukkas, the world's favorite jeweler.

0: You are listening to 89.4 Tamil FM. Tamil FM. Tamil FM.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
2: கோல்ட் நெக்லஸா, ரொம்ப அழகா இருக்குங்க.
3: அப்போ இது எப்படி இருக்கு?
2: ஓணம் போடவையா?
1: அற்புதமான நகைகளோட கொண்டாடுங்க. Group of companies.

0: தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் ப்ராட்டி யூ பை ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, டிஐபி மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.

0: உன்னையும் பயப்படி காட்டட்டா.
1: வெல்கம் பேக். பிஸ்ஸா பிஸ்ஸாசு மாதிரி இப்படி நடுவில் சிஸ்டமுக்கு பின்னாடி வந்து மறைஞ்சு உட்காந்துன்னு இருக்கீங்க எனக்கு. சரி, ஓ மை காட், எதுக்கு இப்போ வந்த என்கிட்ட சொல்லாம? எங்கள் ஆஃபீஸில் வந்து இப்படி தான் எங்கள்
2: நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு தான் வரணும் போகணுமா?
1: இல்லை, திடீர்னு ஒரு உருவம் உட்காந்துட்டு இருக்கு.
2: அது என்னன்னா, சுத்தி முத்தி என்ன நடக்குதுன்னு எப்பவும் கவனத்தில் இருக்கணும். ஃபோனையே பார்த்துட்டு இருந்தா அப்படிதான்.
1: சாரி, ஷோ மேலே தான் எனக்கு ஃபுல் கவனமும் இருக்கும்.
2: ஓகே,
1: ஒரு ஆள் முழுசா வந்து உட்கார்ந்து தெரியல. நீ
2: அது சிஸ்டம்
1: பின்னாடி வந்து ஒளிஞ்சு வர உட்காந்துட்டு இருக்கிறது. நான் எல்லாம் யூஸ்வலா என்ன தெரியுமா பண்ணுவேன், எங்க அம்மா கிச்சன்ல இருக்காங்கன்னா நான் அதை தண்ணி குடிக்கிறதுக்கு எதுக்காக போவேன். அவங்க வந்து மும்முரமா சமைச்சிட்டு இருப்பாங்க, இதை பண்ணிட்டு இருப்பாங்க, திடீர்னு என்ன பார்த்தா பயந்துருவாங்க. சரி, அதனால நான் உள்ள போறதுக்கு
2: முன்னாடியே
1: அப்புறம் அம்மா அப்புறம் ஏதாவது சொல்லிட்டு தான் போறது. நீ அந்த மாதிரி எதுவும் பண்ணாம வந்ததுனால தான் பயந்துட்டு இருக்கேன்
2: கடவுளே. சரி,
1: வாழ்க்கையிலே முதல்
2: பாருங்க
1: யாவது சொல்ல வேண்டியது. ஓகே, இன்னைக்கு வந்து ஓணம், அதனால வந்து உங்களுக்கு ஏதாவது பாட்டு வேணும் அப்படின்னா ஃபோன் அடிச்சு இன்னைக்கு தாராளமா உங்க இந்த பாட்டு வேணும்ப்பா போடுப்பா அப்படின்னு நீங்க கேட்கலாம். நான் கோல்ட் ரேட் போட்டு சொல்லிடுறேன். அதுக்கு அடுத்து 800-8940 ஃபோன் அடிங்க. யூ கேன் ரிக்வெஸ்ட் எனி பாட்டு டு மீ.
3: இன்று தங்கத்தின் விலை
1: தரம்ஸ் 25 ஃபில்ஸ், 515, 25, 21 கேரட் வந்து 494. சரி, கோல்டு ரேட்டு சொல்கிறோம், அப்படியே எக்ஸ்சேஞ்ச் ரேட் என்ன அப்படின்னு பார்க்குறப்போ 25.87 ரூபா ஒரு தரம்க்கு நிகரான இந்திய ரூபாயோட மதிப்பு. இலங்கை ரூபாய் வந்து 89.25. என்ன உங்கள் ஊர் காசு வந்து 1890 இருந்துச்சுல கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி, எப்போ
2: இருந்துச்சு? அதுக்கப்புறமா 94 ஆச்சு, அப்புறம் 90. ஆமாம்,
1: இது எப்போ?
2: நான் வரும்போது 2022.
1: இப்போது
2: கிடைக்கும், அது இப்ப மாடு வளர்க்குற இடங்கள்ல போய் வாங்கலாம், ஆனா அதிகமாலாம் வளர்க்க மாட்டாங்க. இல்ல, அது ரொம்ப கம்மியான விலையா தான் இருக்கும்.
1: அப்ப கடையில எல்லாம் போனா பால் பாக்கெட் எல்லாம் விக்க மாட்டாங்களான்னு கேக்குறா.
2: பால் பாக்கெட்டும் இருக்கும், ஆனா இந்த மாதிரி இருக்காது. இப்ப நீங்க வாங்கி அந்த மாதிரி இருக்கு, இல்லாம இல்ல, ஆனா நாங்க பயன்படுத்துறது ரொம்ப
1: ரொம்ப கம்மி. சரி, ஓகே ஓகே, தேங்க்ஸ். இந்த மாதிரி இனிமே உள்ள வரும்போது சொல்லிட்டு வா. சரியா, யக்ஷினி மாதிரி வந்து உட்காந்து இருக்கிறது ஆப்போசிட்ல. ஐயா வணக்கம்.
4: வணக்கம்,
1: நல்லா இருக்கேன். யார் பேசுறீங்க?
4: ஹுசேன் பேசுறேன்.
1: இனிய ஓணம் ஆசம்சைகள்
4: கேளுங்க.
1: ஜெயிலர் 2 இருந்து அந்த பாட்டு வேணும் அப்படின்னாரு. அதுவும் கொஞ்சம் ஓரளவுக்கு பிகினிங்ல அந்த கேரளா சண்டை பீட்லாம் வேற வருது. கேளுங்க, பாட்டு கேளுங்க. நான் பிராவோ, யூ ஆர் லிசனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம். எங்க ஆஃபீஸ்ல வந்து கிட்டத்தட்ட 2:30 ஸ்டார்ட் ஆன செலிப்ரேஷன் இன்னும் முடிக்கல. என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல. இப்போ வரைக்கும் இந்த பாட்டோட தான் முடியும். இந்த பாட்டு தான் ஓட்டிட்டு இருக்கா வெளியில? சரி, ஓகே, ரைட். நாங்க வந்து செலவு பண்ணி ரேடியோ நடத்திட்டு இருக்கோம், ஆனா வெளியில ப்ளூடூத்ல பாட்டு போடிக்கிற. சரி, ஓகே, 5 மணிக்கு மேல மீட் பண்ணுவோம். நான் விட்டா நிறைய சொல்லிடுவேன்.
3: The Evening Correct presented by VNCT Global in biggest Tamil Nadu plot and villa property show now at Dubai and Sharjah. Friday, Saturday and Sunday நடக்கிற ஸ்பெஷல் ஈவெண்ட்ல எந்த வில்லா புக் பண்ணாலும் 1 பெட்ரூம் ஃப்ரீ. Brought to you by அன்னதங்கம் Gold and Diamonds. கலை நயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னதங்கம் Gold and Diamonds, கராமா சென்டர், துபாய்.
5: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
6: Manasu thottu mittu.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக் 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம் brought to you by Divya Auto Spare Parts Trading LLC genuine parts center for Japanese cars.
1: வணக்கம், செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: அமீரக செய்திகள்.
1: 2026-27 கல்வியாண்டு தொடங்குவதையொட்டி மாணவர்களின் பாதுகாப்பையும் பள்ளிகளை சுற்றியுள்ள போக்குவரத்து நெரிசலையும் கண்காணிக்க துபாய் போலீசார் 253 பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்து ரோந்து படையினரை 28 ட்ரோன்கள் மற்றும் 775 போலீஸ் பணியாளர்களை களமிறக்க உள்ளது. 775 போலீஸ் பணியாளர்கள் மாணவர்களுடன் நேரடியாக தொடர்பு கொண்டு பாதுகாப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட உள்ளனர். மேலும் 4 சிறப்பு ரோந்து வாகனங்கள், 5 குதிரைப்படை ரோந்து பிரிவுகள் மற்றும் 65 சைக்கிள் ரோந்துகளும் பயன்படுத்தப்பட உள்ளன. அமெரிக்கா விதித்துள்ள புதிய பொருளாதார தடைகளால் அமெரிக்காவுக்கு எந்த பலனும் கிடைக்காது என்று ஈரான் ஜனாதிபதி மசூத் பெசிஷ்கியான் தெரிவித்தார். அமெரிக்காவின் பொருளாதார அழுத்தத்தை சமாளிக்க ஈரான் அரசு ஏற்கனவே தேவையான நடவடிக்கைகளை திட்டமிட்டுள்ளதாக தெரிவித்தார். கடந்த காலத்தில் பொருளாதார அழுத்தம் மூலம் அமெரிக்கா எதையும் சாதிக்க முடியாததைப் போல தற்போதைய நடவடிக்கைகளினாலும் ஈரானை பணிய வைக்க முடியாது என்று அவர் கூறினார்.
2: தமிழக செய்திகள்.
1: ஓபிசி இளைஞர்களுக்கு வெளிப்படையான துரோகத்தை மோடி அரசு இழைக்கின்றது என்று மாநில தலைவர் மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்தார். RSS பின்புலம் கொண்ட மோடி அரசின் பிற்படுத்தப்பட்டோர் விரோத முகமூடி மீண்டும் கிழிந்து விட்டது என்று தமிழக காங்கிரஸ் தலைவர் மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்தார். 11 மார்ச் 2026 அன்று உச்சநீதிமன்றம் வழங்கிய வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை முடக்க மறு ஆய்வு விளக்கம் கேட்டு உச்சநீதிமன்றத்தை நாடியுள்ள மோடி அரசு சமூக நீதியை சீர்குலைத்து ஓபிசி இளைஞர்களுக்கு வெளிப்படையான துரோகம் இழைக்கின்றது என்று அவர் கூறியுள்ளார். நேபாளத்தில் திடீர் வெள்ளம் காரணமாக நிலச்சரிவு ஏற்பட்ட இடம் அருகே 46 தமிழர்கள் சிக்கியதாக தகவல் வெளியாகியுள்ளது. காத்மண்டுவில் இருந்து 150 கிலோமீட்டர் தொலைவில் ஆயுதப்படை முகாம் அருகே 20 தமிழர்கள் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. நேபாளத்தில் ஏற்பட்டுள்ள பெருவெள்ளம் நிலச்சரிவில் சிக்கிய 22 பேர் இதுவரையில் உயிரிழந்துள்ளனர். நேபாளத்துக்கு சுற்றுலா சென்ற 60 பேரும் சேலம் கும்பகோணத்தைச் சேர்ந்தவர்கள் என்று சுற்றுலா ஏற்பாட்டாளர் தெரிவித்துள்ளார்.
2: இந்திய செய்திகள்.
1: கர்நாடகாவில் வந்தே மாதரம் பாடலின் முதல் 2 பத்திகள் மட்டுமே பாடப்படும் என்று மாநில முதல்வர் டி கே சிவக்குமார் உறுதியளித்துள்ளார். அரசு மற்றும் பொது நிகழ்வுகளில் வந்தே மாதரம் பாடலின் முதல் 2 பத்திகளை மட்டுமே பாடுவது என்ற காங்கிரஸ் கட்சியின் முடிவையே தனது அரசும் பின்பற்றும் என்று கர்நாடக முதல்வர் தெரிவித்தார். கர்நாடகாவில் சுதந்திர தின அவ்விழாவில் வந்தே மாதரம் பாடல் முழுமையாக பாடப்பட்டது குறித்து தனியார் நிகழ்ச்சியொன்றில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த முதல்வர் இதனை தெரிவித்தார்.
2: இலங்கை செய்திகள்.
1: நேபாளத்தில் ஏற்பட்ட நிலச்சரிவு மற்றும் வெள்ள அனர்த்தத்தில் இலங்கையர்களுக்கும் பாதிப்பா என்பது தொடர்பில் எந்த தகவலும் கிடைக்கப்பெறவில்லை என்று இலங்கை வெளிவிவகார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அதன் ஊடக பேச்சாளர் துஷார் ராட்ரிகோ தெரிவிக்கையில் தற்போது 85 முதல் 100 இலங்கையர்கள் நேபாளத்தில் தங்கியிருப்பதாக குறிப்பிட்டார். நேபாளத்தின் திரிசூலி ஆறு திடீரென பெருக்கெடுத்தமையினால் வடக்கு ரசுவா பகுதியில் பாரிய அனர்த்தம் ஏற்பட்டுள்ளது.
2: செய்தி சுருக்கம் was brought to you by Danya Group of Companies since 1982. Weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
1: அமீரகத்தின் சில பகுதிகளில் தற்பொழுது மழையுடனான வானிலை நிலவி வருகிறது. குறிப்பாக ஃபுஜைரா, அலைன், ஷப்கா, பூஜ் பகுதிகளில் தற்போது மழையுடனான வானிலை நிலவி வருகிறது. அபுதாபியில் இன்று 45 டிகிரி செல்சியஸிலும், ஷார்ஜாவில் 44 டிகிரி செல்சியஸிலும், துபாய் மற்றும் ராசல் கைமாவில் 43 டிகிரி செல்சியஸிலும், உமல் குவைனில் 42 டிகிரி செல்சியஸிலும், அஜ்மான் மற்றும் ஃபுஜைராவில் 41 மற்றும் 36 டிகிரி செல்சியஸிலும் இன்று அதிகூடிய வெப்பநிலை பதிவானது. எமது அடுத்த செய்திச் சுருக்கத்தை 6 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம். 89.4
2: நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.

0: ஒன்னையும் போய் பண்ணி காட்டட்டா.
1: தி ஈவினிங் கரக்.
2: Welcome back. This is the evening karak and இது 89.4 தமிழ் எஃப்எம். ஈவினிங் கரக்குன்னு பேர் வச்சுட்டு ஒரு கரக் சாய் கூட கிடைக்கலைங்க அன்னைக்கு. சில நேரம் அப்படித்தான், கையில் காசு இருக்கும், ஆனால் வந்து எதுவும் வாங்கிறதுக்கு கடை கிட எதுவுமே இருக்காது. பயங்கரமாக பசிக்கும், ஆனால் வந்து சாப்பிட்றதுக்கு கடையே கண்ணில் தென்படாது. இப்படிலாம் ஒரு சில நிலைமையெல்லாம் அங்கங்கே அப்பப்போ நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு வந்தோம், ஃபேஸ் பண்ணிட்டு தான் வந்திருப்போம். சரி, உள்ளுக்குள்ளே வந்து இல்லை டே அடை பாவீங்களா, இப்போ தான்டா கேரளா பாட்டு நான் போட்டேன், அதுக்கெல்லாம் மறுபடியும் இப்போயே வச்சிரு. ஆக்சுவலாக ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி கேரளா சாங்கை நானாக தூக்கி போட்டேன். அதாவது நம்மளே வந்து மேனுவலாக வைக்கலாம், சரியா, மேனுவலாக பாட்டு வந்து செட் பண்ணலாம், அந்த மாதிரி பண்ணேன். ஆக்சுவலி வந்து எப்பயாவது பண்ணலாம், அது இன்றைக்கி அதனால் ஸ்டார்டிங்கிறதுனால பண்ண, இப்போ அதே பாட்டு திருப்ப 5-6 இன்னோ. அதனால் வந்து பிரேமம்லேருந்து ஸ்டார்டிங்கில் ஒரு மலையாள பாட்டு உங்களுக்காக வந்துட்டுருக்கு. எப்படி நல்லாயிருக்கும் இந்த பாட்டு, சூப்பராக இருக்கும் இந்த பாட்டு. ஆலுவா புழையுட தீரத்து நான் தானே நான் என்ன தன் அப்படி வரும் உங்களுக்காக. சரி, இனி ஓணம் அப்படிங்கிறதுனால ஆப்வியஸ்லி கண்டிப்பாக எல்லோரும் மதியானம் சத்யாலாம் சாப்பிட்ருப்பீங்க. ஆனால் அந்த சத்யா சாப்பிடும்போது சத்யா வந்து சாப்பிட்றதில்ல, சத்யா வந்து அந்த இலையை விரித்து போட்டு அந்த ஃபுட் ஐட்டம்லாம் எடுத்து வைக்கிறாங்களே, சத்யா இஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ். கரெக்டாக இப்போ எனக்கு வந்து இப்போ என்னதான் நம்ம தமிழ்நாட்டில் பிறந்திருந்தாலும் ஊருக்குள்ளே கண்டிப்பாக நமக்கும் ஏதாவது எல்லாம் அதான் ஒரு ஒரு கேங்கில் கண்டிப்பாக வந்து ஒரு ஒரு ஒரு சேட்டாக இருப்பார், ஒரு ஒரு மலையாள பையன் கண்டிப்பாக இருப்பான். அது வந்து நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, அங்கே இருந்தாலும் சரி, இங்கே இருந்தாலும் சரி, அது யூஏயில் வந்து இன்னும் ஜாஸ்தி. யூ கேன் நாட் ஹேவ் அதாவது உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கேரள தேசத்துலேருந்து ஒரு ஃப்ரெண்ட் இல்லாமல் இருக்கவே இருக்காது. ஏதாவது ஒரு மூலையில் ஏதாவது ஒரு கனெக்ஷன் கண்டிப்பாக இருக்கும், ஒரு கடையிலையோ இல்லைனா வந்து உங்கள் கேங்கில் உங்கள் ஆஃபீஸ்லேயோ எப்படியாவது ஒன்று இருக்கும். இப்போ இன்றைக்கி வந்து எப்படி இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த கேரள சேட்டன்ஸ்லாம் இருக்காங்கல்ல, ஆமாம், உங்களோட ஃபேவரட்டான கேரள சேட்டன் யார், உங்கள் கம்பெனிலேயோ இல்லை உங்களுடைய ஒர்க் பிளேஸ்லையோ, அவரை பற்றி எனக்கு சொல்லுங்கள். இன்றைக்கி அவர்கிட்ட ஹாப்பி ஓணம் சொன்னீங்களா என்ன, இன்றைக்கி இதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ தமிழ்நாடு செலிப்ரேட்டிங் கேரளா, வணக்கம் இன் துபாய் அப்படி வச்சுக்கலாமா? ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம்.
2: ஆ வணக்கம், சொல்லுங்கள், உங்களுக்கு இந்த மாதிரி மலையாளி ஃப்ரெண்ட் இருக்காங்களா?
3: நிறைய இருக்காங்க.
2: இருக்கும்

0: பேக் டு பேக்
1: அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு ரெண்டு பாட்டு
2: நீ மிதிச்சாச்சு அருந்ததிய பார்த்தாச்சு பொம்மி பூ முடிச்சு புருஷன் கைய கோத்தாச்சு எட்டு

0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: ஏய், உனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் சொல்லவா?
2: என்ன?
1: செப்டம்பர் 5 அன்னைக்கு மிருனால் தாக்கூர் இருக்காங்கல்ல, அவங்க அபுதாபிக்கு வராங்களாமா.
2: ஃபார் வாட்?
1: மெரால்டா ஜுவல்ஸோட ஹம்தான் ஸ்ட்ரீட் கிராண்ட் இனாகரேஷனுக்கு தான்.
2: வாவ், அப்ப ஜுவல்லரி லவர்ஸ்க்கு ஒரு ஸ்பெஷல் ட்ரீட் தானே?
1: எக்ஸாக்ட்லி, லிமிடெட் பீரியட் ஸ்பெஷல் இனாகரேஷன் ஆஃபர் இருக்கு.
2: அப்போ இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணவே கூடாது.
1: செப்டம்பர் 5th, மெரால்டா ஜுவல்ஸ், ஹம்தான் ஸ்ட்ரீட், அபுதாபி.
3: கார்ல அப்பப்போ பிரச்சனை வர ஏசியோ, இல்ல பிரச்சனை வந்தா ஸ்பேர் பார்ட்ஸ் அண்ட் சர்வீஸ்ல ப்ராப்ளம் வர சாதாரண ஏசி பிராண்ட் இல்லடா இது. Denso's UAE's first distributor, 1982 ல இருந்து தன்யா ரெஃப்ரிஜரேஷனோட முக்கியமான அங்கம். ஜெயம் பிராண்ட் ஏசிடா, ஜெயம் பிராண்ட் ஏசிடா.
4: தன்யா ரெஃப்ரிஜரேஷன், ஷார்ஜா, துபாய். 40 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம். Since 1982.
5: ஒண்ணும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
6: உனக்கு இப்ப 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?

0: இப்போ நீ என்ன பண்ற?
1: அப்பாவோட அம்பாசிட்டர் கார்ல ரேடியோல பாட்டு கேட்டுட்டு.
2: ஹலோ டாக்டர், இருங்க இருங்க, ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க?
3: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே. ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
4: For details, call 056-415-4242.

0: The Evening Correct, presented by VNCT Global in biggest Tamil Nadu plot and villa property show, now at Dubai and Sharjah. Friday, Saturday and Sunday நடக்கிற ஸ்பெஷல் ஈவெண்ட்ல இந்த வில்லா புக் பண்ணாலும் ஒன் பெட்ரூம் ஃப்ரீ. Brought to you by அன்னத்தங்கம் Golden Diamonds. கலை நயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னத்தங்கம் Golden Diamonds, கராமா சென்டர், துபாய்.
1: தமிழ் 89.4. 91 போடு.

0: வணக்கம், என்ன ஹிருதயம் நிறைந்த ஓணம் ஆசம்சைகள் அனைவருக்கும். ஸோ அதனால் இன்றைக்கி வந்து ஓணம் ஸ்பெஷலாக இன்றைக்கி உங்களுக்கு ஏதாவது கண்டிப்பாக கேரளா சேட்டன்ஸ் ஆர் சேச்சிஸ் ஃப்ரெண்டாக இருப்பாங்க, அவங்கள பெஸ்ட்டு யார் அவங்கள பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சும்மா கேட்க ஆரம்பித்தேன். எனக்கு எங்கள் ஆஃபீஸ்க்கு கீழே வந்து ஷக்கீர்னு ஒருத்தர் இருக்கான், இங்கே கீழே இருக்கிற ஒரு ரெஸ்டாரண்ட்டில் ஒர்க் பண்ணிருக்கான். ஓகேவா, நான் இங்கே வந்தப்போ வந்து அந்த ரெஸ்டாரண்ட் பேர் கூட சொல்லிடுறேன். சரி ஓகே, அங்கே எப்படின்னா திடீர்னு வந்து ஃபஸ்ட் டேவே வந்து மச்சான் நீங்கள் தமிழ்நாடா அப்படின்னு கேட்டான். ஆமாம் அப்படின்னு அப்புறம் அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். அப்போ அது அண்ணிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸு, பயங்கர க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய மலையாளி ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க, ஆஃபீஸ்லேயே இருக்காங்க. பட் இருந்தாலும் வந்து டக்குன்னு நான் இந்த கேள்வி கேட்டதுமே எனக்கே வந்து ஞாபகத்துக்கு வந்தான். ஸோ அதனால் இந்த மாதிரி யாராவது இருப்பாங்கல்ல, நான் போனால் சாப்பிட போனால் வந்து எக்ஸ்ட்ராவாக பாயசம் கொடுப்பான், அதுக்கப்புறம் வந்து சாயா கேட்டால் சாயா வந்து பில்லே அடிக்க மாட்டான், தண்ணி எதாவது எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னா வந்து தண்ணி பாட்டிலுக்கெலாம் வந்து எடுத்துகிட்டு போடா அப்படின்னு. ஸோ இது இப்படி தான், இந்த ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிறது மொழியை தாண்டி யார் என்ன ஏது அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி வரும்னு வச்சுக்கோங்களேன். பட் இருந்தாலும் எல்லாத்துக்கும் இந்த யுஏ மாதிரி ஒரு பெரிய கண்ட்ரியில் பல நேஷனாலிட்டிஸோடு பழகிற வாய்ப்பு நமக்கு இருக்கும்போது, நம்ம நாட்டிலே இருக்கிற வேறு மொழி பேசுகிறவங்களோட இருக்கிற நம்ம இன்னொரு ஸ்டேட்டில் இருக்கிறவங்களோட நம்ம ஒரு ஃப்ரெண்டாக இருக்கிறது, அவங்களில் யாரோ ஒருத்தர் நமக்கு பெஸ்ட்டாக இருக்கிறது, நமக்கு நல்லது பண்ணுறது, நம்மளும் பண்ணுவோம். ஸோ அப்படி ஒரு வயசு வயசாக இருக்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம். அதை பற்றி என்றைக்காவது பேசியே ஆகணுன்றதுனால ஓணம் ஓணத்தை தவிர வேறு எந்த டே இருக்கும் சொல்லுங்கள், அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு. அதனால தான் இன்னைக்கு இப்படி ஒரு கேள்வி கேட்டேன். வணக்கம்.
1: வணக்கம் ப்ரோ.
0: ஆ, யார் இருக்கீங்க லைனில்?
1: என் பேர் சமீத், அபுதாபில இருந்து.
0: சமீதா, உங்கள் பேர் சமீத்?
1: அவர்தான்.
0: அப்படியா, ஓகே. அதனால உங்களுக்கு வர்க்ல நிறைய ஹெல்ப் பண்றாரு. அதனால
1: ஆக்சுவலி நான் இன்ஜினியரா இருக்கேன், அவங்க சூப்பர்வைசரா இருக்காங்க. இப்போ என்ன விட எல்லா டீடைல்ஸும் அவருக்கு தான் தெரியும். எந்த கிளாரிபிகேஷனாலும் அவர்கிட்ட கேட்டு நம்ம கிளைண்ட் அப்டேட் பண்றது.
0: காலைல எப்ப பேசுனீங்க அவர்கிட்ட?
1: காலையில எந்த சைட்ல தான் இருக்காங்க அவங்க.
0: அப்படியா, அப்படியா. காலைல
1: என்னோட கேபின்ல தான் இருக்காங்க, என்னால தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க கூட.
0: நைஸ். எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஒரு ப்ரொஃபஷனல் ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி தெரியுது.
1: ப்ரொஃபஷனல் ஃப்ரெண்ட்ஷிப் இது சார்.
0: வராங்களோ அவங்கதான். வெள்ளிக்கிழமை உங்களுக்கு தெரியும், வெள்ளிக்கிழமை பப்ளிக் ஹாலிடே. ஸோ ப்ரொஃபட் முகமது பர்த்டே ஒட்டி, ஆக்சுவலாக ப்ரொஃபட் முகமது பர்த்டே வந்து 25th, விச் இஸ் லைக் நேத்திக்கு. ஆனால் அந்த யூஏயில் ஒரு லா இருக்கு இல்லையா, ஆமாம், அந்த வீக்கெண்ட் லா, அதுக்கு கரெக்டாக ஒரு பேர் இருக்கு. வீக்கெண்ட் லா பேர் கிடையாது சொல்கிறேன். ஸோ அது வந்து ஐதர் வெள்ளி சனி ஞாயிறு, இல்லாட்டினா சனி ஞாயிறு திங்கள், அந்த மாதிரி புஷ் பண்ணிப்பாங்க. முன்னாடி பின்னாடி நடுவில் வந்துச்சு அப்படின்னா அதன்படி வெள்ளிக்கிழமை புஷ் ஆகி நமக்கு 3 நாள் ஜாலியாக லீவ் இருக்குப்பா. என்ன எனக்கு இதுதான் ரொம்ப பிடிக்குவேன். இப்போ நடுவில் இப்போ புதன்கிழமை லீவ் வருது, புதன்கிழமை இந்த மாதிரி எதாவது வருது அப்படின்னு வச்சுங்களேன், அது செவ்வாய்க்கிழமை வேலை செய்வோம். அந்த புதன்கிழமை இந்த நடு நாளில் லீவ் வரும்போது அந்த ஒரு நாள் போகிறதே நமக்கு தெரியாது. ஆனால் இப்படி வீக்கெண்டாக கொடுக்கும்போது ஜாலியாக இருக்கும் நமக்கு.
2: உலகம் முழுவதும் சேஃபா உங்கள் கார்கோவை அனுப்புங்கள். The bridge to your home. Call or WhatsApp 800916 or visit abccargo.ae.
0: ஏ, ஃப்ரீ பார்க்கிங் வெள்ளிக்கிழமை மட்டும்தான்ப்பா, நீங்க பாட்டுல சனி ஞாயிறு நினைச்சிட்டு சனிக்கிழமை போட்டு ஃபைன் வாங்கிட்டு உட்காந்துட்டு இருக்காதிங்க. தலைவர் சங்கம் யாருல இப்ப மறுபடியும் ஒரு மலையாளம் தொட்ட தமிழ் சாங் வந்துகிட்டு இருக்கு, வேட்டையன் படத்துல இருந்து.

0: மாபெரும் தருணங்கள் லக்கி டே இதுவரைக்கும் 250 மில்லியன் திரம்ஸ்க்கு மேலான பரிசுகள் வழங்கி 230 மில்லியன் திரம்ஸ் கிராண்ட் பிரைஸ் வெற்றியாளர்களை உருவாக்கியுள்ளது.
1: ஒவ்வொரு புதன் மற்றும் சனி இரவு 9:30 மணிக்கு டிராவில் சேருங்கள். 30 மில்லியன் திர்ஹாம்ஸ் மகா பெரும் பரிசு அல்லது 5 மில்லியன் திர்ஹாம்ஸ் இரண்டாம் பரிசை வெல்லும் வாய்ப்பை பெறுங்க. இப்பவே the uaelottery.ae விசிட் பண்ணி உங்க டிக்கெட்டை வாங்குங்க. Brought to you by the Game LLC, licensed by the GCGRA for 18 and above only. Play right, play responsibly. TNC Supply.

ஓகே, வெல்கம் பேக். என்னடா உள்ளுக்குள்ள வந்ததுமே ஒரே தொண்டையில கிச்சு கிச்சா இருக்கு. அதனால கரண்ட்லி ஒரு நல்ல ஒரு பாட்டு வருது, தம்பி போய் என்னன்னு பார்த்துட்டு வந்துடுறேன். லஜ்ஜாவதியை கேளுங்க.

0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: டைமண்ட் வாங்குறதுக்கு பல காரணங்கள் இருக்கு. சில சமயம் மனசுக்கு பிடிச்சவங்களுக்காக, ஆர் சம்டைம்ஸ் நமக்கு நாமே கொடுத்துக்கிற ஒரு சின்ன கிஃப்ட். காரணங்கள் பல இருந்தாலும் எங்க வாங்குறோங்கிறது ரொம்ப முக்கியம்.
2: டெய்லி வியர்க்கு ஸ்டைலிஷான டிசைன்ஸ், ஸ்பெஷல் அகேஷன்ஸ்க்கு ஸ்டன்னிங்கான டைமண்ட் ஜுவல்லரி, எதுவா இருந்தாலும் தனிஷ்கனா நம்பிக்கையும் தரமான கிராஃப்ட்மேன்ஷிப்பும் கேரண்டி.
1: தனிஷ்கோட ஃபெஸ்டிவல் ஆஃப் டைமண்ட்ஸ் இஸ் பேக். Cherry on top, diamond value la 20% flat off, plus old gold exchange la 100% valuation, மற்றும் diamond purchase la exchanged gold கூடவே கிராமுக்கு 15 dirhams வரைக்கும் எக்ஸ்ட்ராவும் கிடைக்கும்.
2: Visit your nearest Tanishq showroom today. இப்ப ஹம்தான் ஸ்ட்ரீட் அபு தாபி ல flagship showroom open பண்ணிருக்காங்க.
0: Chillax song of the hour. Chillax song of the hour. Brought to you by
3: Plots Nale. Prop Shell Dane. For details call 056-415-4242.

0: ஈவினிங் கரெக்ட் பிரசன்டட் பை விஎன்சிடி குளோபலின் பிகஸ்ட் தமிழ்நாடு பிளாட் அண்ட் வில்லா ப்ராப்பர்ட்டி ஷோ நவ் அட் துபாய் அண்ட் ஷார்ஜா. ஃப்ரைடே, சாட்டர்டே அண்ட் சண்டே நடக்கிற ஸ்பெஷல் ஈவெண்ட்ல எந்த வில்லா புக் பண்ணாலும் ஒன் பெட்ரூம் ஃப்ரீ. ப்ராட் யூ பை அன்னத்தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கலை நயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னத்தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய்.
1: எப்படி ஒரு வீடியோ ஒன்று பண்ணியிருக்கோம் பாருங்க, நாங்கள் தரமாக பண்ணியிருக்கோம். என்ன போட்டாச்சா? என்ன தமிழ் ஃபேமிலியா? இதுல கிருஷ்ணி மணிபாலன்ல, மணிபாலன்ல போஸ்ட்.
2: நான் ஏன் இது என்னது, நான் மட்டுமா இருக்கேன் அந்த வீடியோ இதுல?
1: அதனாலதான்
2: அது இல்லையே.
1: வணக்கம் சார். வணக்கம் சார்.
3: ஹாய், குட் ஈவினிங்.
1: குட் ஈவினிங். நல்லா இருக்கேன். பேர் சொல்லுங்க.
3: அருண் பேசுறேன்.
1: அருண் யார்? இந்த மாதிரி மலையாள சேட்டன்ஸ் ஆர் சேச்சிஸோட ஃப்ரெண்ட்ஷிப்
3: யாரையோ ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க.
1: ஏதாவது ஒருத்தர் சொல்லுங்க. டெக்னு கேட்டதுமே ஞாபகத்துக்கு
3: வந்து அனிஷ். அனிஷ்
1: என்ன என்ன
3: லாங் லைன் லாங் லைன் சேட்.
1: அப்படி எந்த ஊர் அவரு?
3: எர்ணாகுளம்.
1: எர்ணாகுளம். நீங்க பாருங்க, சும்மா கேட்டன்றதுக்காக சொல்லக்கூடாது.
3: இல்ல இல்ல, அவர் சென்னையில வர்க் பண்ணும்போது என் கூட வர்க் பண்ணாரு.
1: அப்படியா?
3: 2010 வர்க் பண்ண சென்னையில.
1: இன்னும் டச்ல இருக்காரோ? என்ன ஏன் என்ன என்ன மேட்டர் எது எப்படி
3: இருந்தாலும் கரியர் வைஸும் சரி, இதுலயும் லைக் பர்சனலாவும் சரி நிறைய அட்வைஸ்
1: பண்ணுவாங்க.
3: நான் பார்த்ததுல வித்தியாசமான ஆளு மலையாளினா ஒருத்தர். அது
1: என்ன வித்தியாசமான ஆள்னா எப்படி புரியல?
3: மலையாளிஸ்ல வந்து ரெண்டு பக்கமா இருப்பாங்க. சில பேரை நம்பவே முடியாது, சில பேரை நம்பலாம். அந்த மாதிரி ஒரு ஆள் வராது.
1: இதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அது அனிஷ் தான் சொல்லிருக்காரு. இதுக்கும் எனக்கு
3: எனக்கு ரியலி குட். ஆக்சுவலி வெள்ளந்தியான ஆள், அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
1: ஓகே ஓகே ஓகே. சரி, உரையை முடித்துக் கொள்வோம். நல்லா இருந்தது. இந்த ஆளை விட்டா கொஞ்சம் கொளுத்தி போட்டு போயிருவார் போல. நானே வந்து எவ்வளோ ஒற்றுமையா இருக்கணும்ன்றது அப்படி ஒரு டாபிக் எடுத்திருக்கேன். சரி, பரவாயில்ல பரவாயில்ல. ஆனா இருந்தாலும் நான் வந்து இப்போ 6 மணிக்கு மேல விஎன்சிட்டி இருந்து பிரபா வருவார். ஸோ டாபிக் அங்கே மாறிடும். பட் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்றேன். வரணே அவசியம் உண்டுன்னு சொல்லிட்டு ஒரு படம் இருக்கு, ஓகேவா? துல்கர் சல்மான், கல்யாணி பிரியதர்ஷன் அங்கெல்லாம் நடிச்சிருப்பாங்க. ரொம்ப பழைய படம் தான். கிட்ட 5-6 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த படம். நல்ல க்யூட்டான ஒரு படம். ஜென்ரலாகவே வந்து மலையாள படத்துக்கு தமிழ் நாட்டிலையும் சரி நம்ம தமிழ் மக்கள்கிட்டையும் சரி ஒரு வரவேற்பு இருக்குது. ரீசன்ட் டேஸில் வந்து மலையாள படம் நிறையா நம்ம பார்க்குறோம். மலையாளம் புரியுதோ இல்லையோ சப்டைட்டில் வச்சு சமாளிச்சுக்கலாம். மலையாளம் ஓரளவுக்கு கேட்கும்போது நமக்கு புரிஞ்சிருது நிறையா, கரெக்டாக. ஸோ இப்போ இப்போ அந்த பக்கம் எப்படின்னு தெரில. மலையாளிஸ் எப்படி தமிழ் படத்தை எல்லா படத்தும் பார்க்குறாங்களான்னு எனக்கு தெரில. அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணதில்லை. பட் நான் பார்க்குறாங்களா உனக்கு தெரியுமா? ஒரு நிமிஷம் மைக் இந்த
2: டிசி படம் பார்க்க போயிருந்தோம். என்னையும் பிரியாவையும் தவிர மத்த எல்லாரும் மலையாளி
1: தான். அதனால அந்த சினிமா வந்து இட் யுனைட்ஸ் ஆல் ஆஃப் அஸ். எனக்கு தெரிஞ்சு பல கல்ச்சர் யுனைட் பண்ற மாதிரி மலையாளிஸ்ன்னு, அதாவது மலையாளத்தையும் தமிழையும் போத் கல்ச்சரும் வந்து மீட் பண்ற பல இடங்கள்ல சினிமா ஒரு ஒரு முக்கியமான ஒரு பங்கு. ஸோ இப்போ அதில் இப்போ ரீசெண்டாக வந்து பெத்லஹேம் குடும்ப யூனிட்னு ஒரு படம் ரிலீஸ் ஆயிருந்தது. சூப்பராக இருந்தது படம். நான் சென்னைக்கு போயிருந்தப்போ அங்கே படத்தை பார்த்தேன். உண்மையாகவே நான் அப்போ யோசித்தேன், எனக்கு வந்து படம் பார்க்குறதுல மட்டும் எனக்கு தமிழ்நாட்டில் தானே படம் பார்க்கணும், இல்லாட்டி இந்தியாவில் படம் பார்க்கணும். நம்ம ஊர் மக்களோட உட்காந்து அப்படியே ஒவ்வொரு ஜோக்குக்கும் சிரிச்சுட்டு கை தட்டிட்டு ஹீரோ வரும்போது விசில் அடிச்சுட்டு பாட்டு வரும்போது பாடி ஆடிட்டு. ஆனால் இங்கே பெருசாக அதை பார்க்க முடியறதில்ல. ரொம்ப பெரிய படம் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ மட்டும்தான் நடக்குது. அந்த மாதிரிலாம் மற்றபடி வந்து எல்லாம் சைலண்ட்டாக தான் படம் பார்க்குறோம். எனக்கு அதுவே கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும், இது என்னடா கத்தவே மாட்டேங்கிறீங்க அப்படி இருக்கும் எனக்கு. பட் யா, ஸோ இந்த வரணை ஆவசியம் உண்டு படம் வந்து எதனால் சொல்ல வந்தேன்னா, தட் மூவி வந்து கம்ப்ளீட்லி படத்தை வந்து சென்னையிலே ஷூட் பண்ணியிருப்பாங்க, ஆனால் மலையாள படம். அதனால் வந்து லைட்டாக மலையாள படத்தில் நம்ம வெசநகர், மரீனா பீச், இந்த மாதிரி பல ஐட்டத்தை பல ஏரியாஸை பார்க்கலாம். நடுநடுல தமிழ் பேசிட்டு சில பேர் வருவாங்க, அந்த மாதிரிலாம் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், அந்த படம் ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். ஸோ ட்ரை பண்ணுங்கள். அண்டு அவ்வளோதான், மே மாதம்லேருந்து நல்ல ஒரு பாலக்காட்டு சாங் வந்துகிட்டு இருக்கு. உங்களை நான் 6 மணிக்கு மேலே மீட் பண்ணுறேன்.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம்
0: Brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
2: வணக்கம் செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
2: நேபாளத்தில் ஏற்பட்ட வெள்ளத்தில் சிக்கியுள்ள தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்களை மீட்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் விஜய் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்களை விரைந்து மீட்க டெல்லி தமிழ்நாடு இல்ல அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளதாக முதலமைச்சர் தெரிவித்தார். நேபாளம் வெள்ளத்தில் தமிழர்கள் உட்பட இந்தியர்கள் பலர் காணாமல் போனதாக வரும் செய்தி அதிர்ச்சியளிக்கின்றது என்று அவர் கூறினார். நேபாளத்தில் வெள்ளத்தில் சிக்கியுள்ள தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்களை மீட்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்தார்.
1: இந்திய செய்திகள்.
2: நேபாளத்தில் ஏற்பட்ட திடீர் வெள்ள அனர்த்தத்தில் சிக்கி தமிழர்கள் உட்பட 400 மேற்பட்ட இந்தியர்கள் தவிப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. நேபாளத்தில் இன்று ஏற்பட்ட வெள்ள நிலைமை மேலும் சில பகுதிகளுக்கு பரவக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக இந்தியாவுக்குள்ளும் இந்த வெள்ள நிலைமை ஏற்படக்கூடும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நேபாள பெருவெள்ளத்தில் சிக்கிய 100 காணாமற் போயுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் நேபாளத்துக்கு உடனடி உதவிகள் வழங்கப்படும் என்று பிரதமர் நரேந்திர மோடி உறுதியளித்துள்ளார்.
1: இலங்கை செய்திகள்.
2: திபெத் எல்லை எல்லையில் உடனடி மீட்பு பணிகளுக்கு சீன ஜனாதிபதி பணிப்புரை விடுத்துள்ளார். நேபாளம் மற்றும் திபெத்தின் எல்லை பகுதியில் ஏற்பட்ட பாரிய மண் சரிவு காரணமாக திபெத்தில் பாதிக்கப்பட்டோர் தொடர்பான விவரங்கள் இன்னும் வெளியாகவில்லை. அங்கு ஊடகங்களுக்கு அதிகளவான கட்டுப்பாடுகள் காணப்படுகின்ற நிலையில் அங்கு ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் குறித்து தகவல்களை பெற்றுக் கொள்வதில் சிரமம் ஏற்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. எனினும் உடனடி மீட்பு பணிகளுக்கு சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங் நேரடி உத்தரவுகளை பிறப்பித்துள்ளதால் அங்கு பாரிய பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கலாம் என்று கூறப்படுகின்றது. அத்துடன் திபெத்திய எல்லை பகுதியில் பல சீன கட்டுமான திட்டங்களும் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது.
1: அமீரக செய்திகள்.
2: நபிகள் நாயகம் முகமது சல் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு நாளை எதிர்வரும் வெள்ளிக்கிழமை துபாய் முழுவதும் பொது பார்க்கிங் கட்டணம் இலவசமாக இருக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் விடுமுறை நாளில் வாகன ஓட்டுநர்கள் துபாயில் உள்ள பெரும்பாலான பொது பார்க்கிங் இடங்களை கட்டணம் செலுத்தாமல் பயன்படுத்த முடியும். பல அடுக்கு தரிப்பிட வசதிகள் போன்ற சில குறிப்பிட்ட இடங்களுக்கு விதி விலக்குகள் இருக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே தரிப்பிட பகுதியில் உள்ள அறிவிப்பு பலகைகளை பொதுமக்கள் சரிபார்த்துக் கொள்ள வேண்டும் என்று அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். எதிர்வரும் வெள்ளிக்கிழமை துபாய் மெட்ரோ காலை 5 முதல் மறுநாள் அதிகாலை 1 வரை இயங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. துபாய் டிராம் காலை 6 முதல் மறுநாள் அதிகாலை 1 வரை இயங்கும் என்றும் ஆர்டிஏ தெரிவித்துள்ளது.
1: உலகச் செய்திகள்.
2: நேபாளம் மற்றும் சீனாவின் திபெத் எல்லை பகுதியில் இன்று ஏற்பட்ட பெரும் திடீர் பெருவெள்ளத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 95 உயர்ந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் 75 பேரின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கோசி ஆற்றின் நீர்மட்டம் திடீரென உயர்ந்ததை தொடர்ந்து இந்த வெள்ள அனர்த்தம் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. வீடுகள், பாலங்கள், சாலைகள் மற்றும் நீர்மின் திட்டங்கள் உட்பட பல உட்கட்டமைப்புகள் கடுமையாக சேதமடைந்துள்ளன. 100 காணாமற் போயுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. எமது அடுத்த செய்திச் சுருக்கத்தை 7 நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alliance since 1982. 89.4 Tamar FM. Namma Radio, Namma Music. Star of the Month.
3: Hello everybody, this is DSP.
4: வாழ்க்கைக்கு இல்ல கேரண்டி. ஃப்ரீயாவுடு மாமே, உன் கனவுக்கு இல்ல வாரண்டி.

0: பல டைம்லைன்லேருந்து எங்களை கேட்டுட்ருக்கீங்க அப்படின்னா வந்து குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன், குட் ஈவினிங், குட் நைட் எல்லாத்தையும் சேர்த்து சொல்லிடுவோம். ஸோ இப்போ போன வாரம் வந்து கிட்டத்தட்ட வீன் சிட்டியுடைய பிக்கஸ்ட் தமிழ்நாடு பிளாட் அண்ட் வில்லா ப்ராப்பர்ட்டி ஷோ வந்து நடந்தது. அது வந்து இந்த வாரம் துபாய் அண்ட் ஷார்ஜாவில் சேர்த்து நடக்க போகுது. அதுவும் இல்லாமல் யூஸ்வலாக வந்து சண்டே ஒரு நாள் தான் ஈவெண்ட் இருக்கும், ஆனால் இந்த வாரம் லாங் வீக்கெண்ட் அப்படிங்கிறதுனால ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே 3 days ஈவெண்ட்டு. ஸ்பெஷலாக வந்து எங்கள் ஊர் கோயம்புத்தூர் சிட்டிக்குள்ளே வந்து ஃபர்ஸ்ட் டைம் வில்லா பிளாட்ஸ் வந்து கொடுக்க போகிறாங்க. இன்னும் ஸ்பெஷல் ஆஃபராக வந்து வீன் சிட்டியிலே எந்த வில்லா புக் பண்ணாலும் வந்து ஒரு பெட்ரூம் ஃப்ரீ அப்படின்னு சூப்பரான ஒரு ஆஃபரோட இப்போ களம் இறங்கியிருக்காங்க. மற்ற விஷயங்களெல்லாம் வந்து இப்போ நம்மக்கிட்ட வீன் சிட்டி பிரபா வந்திருக்கார், அவர் பேசுவார். ஆனால் அதுக்கு முன்னாடி 3 events இந்த த்ரீ டேஸ் இவெண்ட் இல்லையா. ஸோ ஆகஸ்ட் 28th விச் இஸ் லைக் ஆமாம் ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டே. ஓகே ஐயோ நிறைய இருக்கேன். ஓகே ரைட், அதாவது நான் வந்து இப்போ ஃபஸ்ட்டு நம்பர் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் ப்ரோ கிட்டே கேட்டு தெளிவுபடுத்திக்கலாம். 0547673111. ஸோ 0547673111 இதான் வந்து நம்பர். அண்ட் ஐ திங்க் சண்டே இட் இஸ் அட் ஷார்ஜா அட் அல் ஹயத் ஹோட்டல் கிங் ஃபைசல் ரோட்ல இருக்கு. அண்ட் ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டே இட்ஸ் புர்ஜ்மான்ல நம்ம பாக்ரிஜஸ் ஹோட்டல். ஓகே ரைட் ப்ரோ, வெல்கம் பேக், வெல்கம் பேக்.
1: எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கு, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: ஃபேன்டாஸ்டிக்கா இருக்கு. தேங்க் யூ சோ மச். அண்ட் இந்த வாரம் அஸ் லாங் வீக்கெண்ட் நீங்க சொன்ன மாதிரி, அண்ட் வி ஆர் கோயிங் டு ஆர்கனைஸ் தி பிகெஸ்ட் ப்ராப்பர்ட்டி ஷோ. அதுவும் பாத்தீங்கன்னா நம்ம வழக்கமா என்ன கொடுப்போம், வில்லா தான் கொடுப்போம். ஆக்சுவலா அண்ட் திஸ் இஸ் தி ஃபர்ஸ்ட் டைம் பிஎன்சிடி குளோபல் மூணு இடத்துலயுமே, விச் இஸ் சென்னை, மதுரை, கோயம்புத்தூர். அதுலயும் குறிப்பா சொல்லலாம், கோயம்புத்தூர், சென்னை, மதுரை இந்த ஆர்டர் தான். VNCT is going to give you a villa plots.
0: ஓகேங்களா?
1: For the first time வந்துட்டு நம்ம லேண்ட் மட்டுமே வந்துட்டு, ஏன் ஃபர்ஸ்ட் டைம் சொல்றேன்னா, கோயம்புத்தூர்ல கார்பரேஷன் லிமிட்லயே, ஓகேங்களா, உங்க சிங்காநல்லூர் இருக்குல்ல, திருச்சி ரோடு அண்ட் சிங்காநல்லூர் பஸ் ஸ்டேஷன்ல இருந்து எக்ஸாக்ட்லி 1 kilometerல நம்ம ஃபார் த வெரி ஃபர்ஸ்ட் டைம் லேண்ட் மட்டும் கொடுக்க போறோம், பிளாட். அதுவும் பாத்தீங்கன்னா கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ள வந்துட்டு. எல்லாருக்குமே வந்து ஒரு வில்லா வாங்கணும், பிளாட் வாங்கணும், இன்வெஸ்ட் பண்ற ஐடியாலஜி இருக்கும். பட் ஆனா எல்லாருமே கேக்குறது என்னன்னா, எங்களுக்கு சிட்டிக்குள்ள பண்ணும்போது சொல்லுங்க பிரதர், ஆக்சுவலா வந்துட்டு அண்ட் ப்ராப்பரா எங்களுக்கு வந்து சுத்தி வீடுகள் இருக்கணும், காலேஜஸ் இருக்கணும், ஸ்கூல்ஸ் இருக்கணும், மெட்ரோவா இருக்கணும், அண்ட் டாப்பான சிட்டியில இருக்கணும், அதுவும் சிட்டிக்குள்ள இருக்கணும். இந்த மாதிரி நம்ம சொல்லும் போது அந்த மாதிரி வந்தா நல்லதா இருக்கும், நம்மளுக்கு ஒரு ட்ரீம் இருக்கும். அந்த மாதிரி ஒரு பிளாட் தான் இந்த வாரம். அண்ட் இந்த ஃபெஸ்டிவல் ஹாலிடேஸ், ஹாப்பி ஓனம் டு ஆல் தி லிசனர்ஸ். அண்ட் இந்த ஃபெஸ்டிவல் ஹாலிடேஸ்ல நம்ம லான்ச் பண்ணி கொடுக்க போறோம், ஓகேங்களா? பிகாஸ் சிங்காநல்லூர் எல்லாருக்குமே தெரியும், இட்ஸ் அ ப்ராமினன்ட் டெஸ்டினேஷன். ஆக்சுவலா அது வந்துட்டு அந்த டெஸ்டினேஷன்ல இன் அ கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ள சுத்தியும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 70 villas இருக்க ஒரு கம்யூனிட்டியில, 3 cents இருந்து கிட்டத்தட்ட 8 cents வரைக்கும் நம்ம லேண்ட் கொடுக்க போறோம். அதாவது 1200 square feet இருந்து அப் டு 3500 square feet வரைக்கும் இருக்கக்கூடிய வில்லா பிளாட்ஸ். அண்ட் வில்லா கிடையாதுங்க, பிளாட்ஸ் மட்டும், லேண்ட் மட்டும் நம்ம கொடுக்க போறோம். அண்ட் வித் பிளான் அப்ரூவல்ஸ், வித் ஆல் த ஃபெசிலிட்டிஸ், அம்யூனிட்டிஸ் எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு கம்யூனிட்டியில். ஆக்சுவலாக வந்துட்டு இந்த கம்யூனிட்டி VNCTக்கு புதுசு இல்லை, ஏன்னா இங்கே நாங்கள் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கோம். அந்த கம்யூனிட்டியில் தான் ஃபார் த வெரி ஃபர்ஸ்ட் டைம் நம்ம லேண்ட் மட்டும் ஆஃபர் பண்ண போகிறோம், வித் பேங்க் லோனோட, வித் ஆல் த ஃபெசிலிட்டிஸோட, கன்ஸ்ட்ரக்ஷன் சப்போர்ட். நாளைக்கு நான் பிளாட்டை மட்டும் வாங்கிக்கிறேன், ஃபியூச்சரில் நான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிறேன்னா அதுக்கான சப்போர்ட்டும் இதில் நம்ம கொடுக்க போகிறோம். அதே மாதிரி மதுரை மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டுக்கு வெரி வெரி நியர்பையில் நம்மளோட மீனாட்சி மிஷன் ஹாஸ்பிட்டல் இருக்கும், அங்கேருந்து எக்ஸாக்ட்லி 2 kilometersல நம்ம வில்லா பிளாட்ஸ் கொடுக்க போறோம். அண்ட் இதுவுமே உங்களுக்கு 2 cents, 3 cents, 10 cents வரைக்கும் உங்களுக்கு வந்து பெரிய பிளாட்ஸா உங்களுக்கு வந்து கிடைக்கும். மதுரையிலையும் பண்றோம் அண்ட் சென்னையிலையும் நம்ம அண்ட் ஒரு பிகஸ்ட் கம்யூனிட்டியில நம்ம வந்து வில்லா பிளாட்ஸ் கொடுக்க போறோம். அதுவும் சென்னையில் இருக்க வில்லா பிளாட்ஸ் வந்துட்டு ஜஸ்ட் 29 lakh rupees இன்க்ளூடிங் ரிஜிஸ்ட்ரேஷன்ல தான் உங்களுக்கு ஆரம்பிக்க போகுது. இந்த மாதிரி அண்ட் லேண்ட் மட்டும் வாங்கணும் அப்படின்னு இருக்கீங்க அப்படின்னா அண்ட் VNCT குளோபல் வில்லால இருந்து இந்த மாதிரியான டாப் லொகேஷன்ல ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்காண்டி பிளாட்டிங் கொண்டு வந்திருக்காங்க. எல்லா பிளாட்ஸுமே லிமிடெட் எடிஷன் பிளாட்ஸ் தான். அதனால தான் இந்த வாரம் 3 நாள் இந்த ஈவெண்ட் நடக்க போது. ஃப்ரைடே சாட்டர்டே துபாயில் பாக்ரிஜஸ் ஹோட்டலில் நீங்கள் மீட் பண்ணலாம். சண்டே அன்னைக்கு நீங்கள் ஷார்ஜாவில் இருக்கீங்க அப்படின்னா டோன்ட் மிஸ் இட், அல் ஹயாத் ஹோட்டல் கிங் ஃபைசல் ரோட்டில் இந்த ஈவெண்ட் நடக்க போது. கால் பண்ணுங்கள், ஒரு அப்பாயின்மெண்ட் கலெக்ட் பண்ணுங்கள். இந்த பிளாட்டிங் எங்கெங்கே இருக்குது, என்னென்ன சைஸஸில் இருக்குது, என்னென்ன டிசைன்ஸில் இருக்குது, என்னென்ன ஃபெசிலிட்டிஸில் இருக்குன்ற இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணிவிட்டு இந்த ஈவெண்ட்டுக்கு அட்டன் பண்ணுங்கள். வழக்கமாக நம்ம வந்து ஃப்ரைடே தான் இந்த ஆட்ஸ் ப்ரொமோஷன்ஸ் எல்லாமே ஆரம்பிப்போம். இது வந்து ஏர்லியாக 3 நாள் ஈவெண்ட் பண்ணுறதுனால ஆன்லைனில் நம்ம அப்ரூவல்ஸ் ஆன்லைன்லேயே பார்த்துருப்பீங்க அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எல்லாமே. அண்ட் இது ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் த பிளாட் பையர்ஸுக்கு. ஸோ மிஸ் பண்ணிடாம கால் பண்ணுங்க, VNCTல உங்க பிளாட்டை புக் பண்ணுங்க.
0: ஓகே, ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுங்க இந்த இவெண்ட் போய் அட்டன் பண்ணுறதுக்கு. 0547673111. ஓகே, 0547673111. அவ்வளோதான், ரெண்டு பாட்டு சூப்பராக வந்துட்டு இருக்கு, கேட்டு முடியுங்க. ஐ வில் பி பேக். This is 89.4 Tamil FM.
2: Back to back.

0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: கோல் நெக்லஸா, ரொம்ப அழகா இருக்குங்க.
2: அப்போ இது எப்படி இருக்கு?
1: ஓணம் போடவையா? அள்ளித்தர ஓணம் பண்டிகைய அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ் அற்புதமான நகைகளோட கொண்டாடுங்க.
2: அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். பவர்ட் பை அல்தவசூல் குரூப் ஆஃப் கம்பெனிஸ்.
0: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
3: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

0: The Evening Correct, presented by VNCT Global in biggest Tamil Nadu plot and villa property show, now at Dubai and Sharjah. Friday, Saturday and Sunday நடக்கிற ஸ்பெஷல் ஈவெண்ட்ல இந்த villa book பண்ணாலும் ஒன் பெட்ரூம் ஃப்ரீ. Brought to you by அன்னத்தங்கம் Gold and Diamonds. கலை நயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னத்தங்கம் Gold and Diamonds, கராமா சென்டர், துபாய்.
1: வெல்கம் பேக். ஸோ விஎன்சிடியுடைய பிக்கஸ்ட் ப்ராப்பர்ட்டி அதாவது பிக்கஸ்ட் பிளாட் அண்ட் வில்லா சேல் வந்து இந்த வாரம் நடக்குது. அதுவும் இல்லாமல் யூஸ்வலாக வந்து மூணு நாள், ஒரு நாள் தான் நடக்கும், ஆனால் இந்த வாரம் வந்து ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே அப்படின்னு மூணு நாள் நடக்குது. ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டே நம்ம புஜ்மாவில் இருக்கிற பார்க்கரிஜ் ஹோட்டல்லையும், அதுக்கப்புறம் சண்டே அன்னைக்கு ஸ்பெஷலாக நம்ம ஷார்ஜாவில் இருக்கிற அல் ஹயாத் ஹோட்டல் இருக்குல்ல, அங்கே நடக்குது. கிங் ஃபைசல் ரோட்டில் இருக்குல்ல அங்கே. ஸோ அதனால் வந்து இது மூணு நாள் செலிப்ரேஷன் அப்படிங்கிறதுனாலே பிளாட்ஸ் பற்றிலாம் வந்து பிளாட்ஸ் வந்து கோயம்புத்தூர் சிட்டியில் வந்து சேல் பண்ணுறாங்க. ஸோ ஐ திங்க் வந்து வில்லா அண்ட் பிளாட்ஸ் அண்ட் தி யூ கேன் ஹேவ் போத் ஹேண்ட் இன் ஹேண்ட் இந்த டைமில். ஸோ இப்போ கோயம்புத்தூர் சிட்டியில் சிங்காநல்லூரில் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லியிருந்தீங்க எனக்கு. எக்ஸாக்ட்லி இந்த பிளாட் வந்து எக்ஸாக்ட்லி எந்த இடத்துல வருது, அந்த பிளாட்டை சுற்றி என்னென்ன விஷயங்கள் இருக்குது, கம்யூனிட்டி எப்படி இருக்கும், அதை பற்றிலாம் நான் கேட்க போகிறேன். பட் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து மணி அடிச்சிருச்சு, சூப்பராக நான் வந்து ஃபோன் அடித்து அந்த ஈவெண்ட்டுக்கு போகிறேன் அப்படின்னா கால் த மெட் 0547673111. ஓகே, 0547673111. சொல்லுங்க ப்ரோ, எங்கே இருக்கு சார்?
2: சிங்காநல்லூர் பஸ் டெர்மினல்லேருந்து எக்ஸாக்டாக நம்ம வேலூர் போகிற ரோட்டில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்கு. இங்கே ஆல்ரெடி நம்ம க்ரௌன், ராயல், இம்பீரியல்னு சொல்லிட்டு த்ரீ டிஃப்ரெண்ட் ஸ்பேசஸில் கிட்டத்தட்ட 75 வில்லாஸ் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். அண்ட் அதே கம்யூனிட்டிக்குள்ளே தான் இந்த லேண்டை நம்ம வந்து பிளாட்டடாக நம்ம வந்து லான்ச் பண்ணுறோம் ஆக்சுவலான்ட்டு. ஓகேங்களா? அண்ட் இந்த பிளாட்டிங் ப்ராஜெக்டில் என்ன அட்வான்டேஜ்னா, இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு மெயின் ஒரு சிட்டி லிமிட்லேயே உங்களுக்கு வந்து கிடைக்குது. அண்ட் சுற்றியும் வந்து SSVM காலேஜஸ், டாப் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்ஸ், அண்ட் உங்களுக்கு ஏர்போர்ட்லேருந்து ஹாஃப் அன் அவர் டிரைவ் உங்களுக்கு உங்களுக்கு இஎம்ஐயுமே உங்களுக்கு வந்து வரும் பிளாட்டா நீங்க இன்வெஸ்ட் பண்ணும்போது. அண்ட் பிளாட்டா வாங்குறதுல என்ன அட்வான்டேஜ் இந்த லிமிட்ல அப்படின்னா, உங்களுக்கு ப்ராப்பர் பிளான் அப்ரூவலோட உங்களுக்கு கிடைச்சிரும். அண்ட் நீங்க இப்போ பிளாட்டா இன்வெஸ்ட் பண்ணிட்டு உங்களுக்கு எப்போ ஃபண்ட் இருக்கோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி அந்த வில்லாவை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு எப்படி நெசசிட்டியோ அண்ட் இந்த மாடல்ல தான் போகணும், இந்த தீம்ல தான் போகணும், எந்த ரெக்யர்மெண்ட்டும் உங்களுக்கு வந்து இருக்காது. ஸோ கோயம்புத்தூர் கார்பரேஷன் லிமிட்ல உங்களுக்கு வித் ரேரா அப்ரூவலோட, உங்களுக்கு வந்து டிடிசிபி அப்ரூவலோட, எல்லாமே சிஎம்டி அப்ரூவல், உங்களுக்கு கார்பரேஷன் அப்ரூவலோட உங்களுக்கு வந்து இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு வந்து ஹேண்ட் ஓவர் ஆகும். அண்ட் இதுக்கான லீகல் டாக்குமெண்ட், டைட்டில் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் செக் பண்ணி கம்ப்ளீட்டாக லீகலைஸ் பார்த்து இந்த பிளாட்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண முடியும். அண்ட் இந்த பிளாட்டிங் அஸ் ஐ சைட் இது வந்துட்டு கோயம்புத்தூர் சிங்காநல்லூர் பஸ் டெர்மினல் வந்து 1 கிலோமீட்டரில் இருக்குது. வெள்ளலூர் ஃப்ளைஓவர் எல்லாருக்குமே தெரியும், வெள்ளலூர் போகிறோட்ல அந்த ஃப்ளைஓவர் ஏறி இறங்கினோடனே லெஃப்ட் ஹேண்ட் சைட், ரைட் ஹேண்ட் சைடில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து லொக்கேட்டாக இருக்கும். இது ஃபுல் ஃப்ளெஜ் கேட்டட் கம்யூனிட்டி, 24/7 உங்களுக்கு செக்யூரிட்டிஸ் வந்துடும். அண்ட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக இந்த கம்யூனிட்டிக்குள்ள உங்களுக்கு வந்து அம்யூனிட்டிஸ், உங்களுக்கு கிளப் ஹவுஸ் இருக்குது, பார்ட்டி ஹால் இருக்கு, அண்ட் சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா, ஜாகிங் ஏரியா, வாக்கிங் ஏரியா, கிட்ஸ் பிளே ஏரியான்னு சொல்லிட்டு எல்லா விதமான அம்யூனிட்டிஸும் கொடுத்துருக்க இந்த லொக்கேஷனில் தான் ஃபார் த வெரி ஃபர்ஸ்ட் டைம் நம்ம லேண்டு மட்டும், பிளாட்ஸ் மட்டும் கொடுக்க போகிறோம். அண்ட் பிளாட் ஸ்டார்டிங் ஃப்ரம் 1200 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து அப் டு 3600 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் இருக்குது. இப்போ நிறைய பேர் எப்படி கேட்பாங்கன்னா, நான் வந்து பெரிய லேண்டாக எடுத்து சின்ன விழாவாக பண்ணிக்கலாமா அப்படின்ட்டு. ஸோ வீட்டை சுற்றி எனக்கு கார்டன் இருக்கணும், நிறைய நான் தோட்டம் வைக்கணும், இந்த மாதிரிலாம் ஐடியா பண்ணுவாங்க. அது வந்து எங்கேயோ அவங்களுக்கு ரொம்ப எல்என்டி பைபாஸ் தாண்டி, உங்களுக்கு இல்லாட்டி வடவேலி தாண்டி, இந்த மாதிரி எங்கேயோ போய் தள்ளி போய் வாங்குறதுக்கு சிட்டி கனெக்டிவிட்டியில் அண்ட் உங்களுக்கு ஏர்போர்ட் 30 மினிட்ஸ், பஸ் டெர்மினல், ரயில்வே ஸ்டேஷன் எல்லாமே ஒரு 20-25 மினிட்ஸில் இருக்க ஒரு கனெக்டிவிட்டி ஜோனில் இந்த மாதிரி ஒரு பிளாட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது இட் இஸ் இட்ஸ் எல்லாருமே ஒரு வாங்கக்கூடிய ஒரு லொக்கேஷன் அண்ட் பார்க்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி. அண்ட் அந்த வகையில் ஆனால் இதில் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் வெரி லிமிடெட் எடிஷன் பிளாட்ஸ் தான் மொத்தமே பார்த்தீங்கன்னா, நாங்கள் 12 பிளாட்ஸ் தான் லான்ச் பண்ணுறோம். ஏன்னா 12க்குரிய லேண்டு தான் அங்கே அவைலபிளும் இருக்கும் ஆக்சுவலான்ட்டு. ஸோ அப்படி இருக்கும்போது இட்ஸ் அ ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் பேசிஸ் அண்ட் ஒரு ப்ரூவன் கம்யூனிட்டிக்குள்ளே, ஒரு பிக்கஸ்ட் கேட்டட் கம்யூனிட்டியில் ஒரு லேண்டு நீங்கள் வாங்க போகிறீங்க. அது வாங்கி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்க போகிறீங்க வித் மந்த்லி இஎம்ஐ ஸ்கீம் அண்ட் ஆல்சோ உங்களுக்கு கேட்டட் கம்யூனிட்டியோட ஃபெசிலிட்டிஸோட உங்களுக்கு கிடைக்க போகுது. ஸோ கால் பண்ணுங்கள், ஒரு அப்பாயின்மெண்ட் எடுங்க, அண்ட் ஃப்ரைடே சாட்டர்டே துபாயில் மீட் பண்ணுங்கள் பார்க்கரிஜஸ் ஹோட்டலில். சண்டே அன்னைக்கு நீங்கள் ஷார்ஜாவில் இருக்கீங்க, அஜ்மானில் இருக்கீங்க அப்படின்னா மிஸ் பண்ணிடாதீங்க. பண்ணிக்கோங்க. நீங்க இந்த ஈவெண்ட்டை அண்ட் அங்கேயே மீட் பண்ணலாம். ஆல்சோ வில்லா பத்தின டீடைல்ஸ் வேணும் அப்படின்னாலும் நம்மளோட எல்லா வில்லாஸுமே இப்போ ஸ்பெஷல் ஆஃபர்ல கிடைக்க போது, அதுவும் நீங்க தெரிஞ்சுக்கலாம்.
1: ஓகே 0547673111 இதான் நம்பர். 0547673111 ஃபோன் பண்ணுங்க, ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுங்க, அது முன்னாடி பாட்டு வருது கேட்டு பண்ணுங்க. ஓகே திஸ் இஸ் 89.4 தமிழ் எஃப்எம்.
3: மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு இன்கமிங், சுட சுட புத்தம் புது பாட்டு.
4: Brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

0: We'll be back after a short commercial break.
1: அலன்சாரி எக்ஸ்சேஞ்ச் வழியா டிரான்சாக்ட் பண்ணி உங்க பணத்தை டபுள் பண்ணுங்க. இந்த சம்மர்ல அலன்சாரி எக்ஸ்சேஞ்ச் வழியா நீங்க பண்ற ஒவ்வொரு டிரான்சாக்ஷன் மூலமா உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 dirhams in cash and a brand new jet or T1 car win பண்ணுங்க. Valid until 13th August. TNCs apply. Download the Alansari Exchange app now.
2: You are back.
3: VNCT வந்து they are experts in delivering villas. இப்போ வந்து பிளாட்ஸ்குள்ளேயும் வந்து வந்திருக்காங்க. ஸோ அதனால் வந்து போன வாரம் எப்படி சூப்பராக வந்து இந்த ஈவெண்ட் நடந்ததோ அதோடைய கண்டினியூஷனாக இந்த வாரமும் வந்து பிகெஸ்ட் பிளாட் அண்ட் ப்ராப்பர்ட்டி சேல் துபாய் அண்ட் ஷார்ஜாவில் சேர்ந்து நடக்கப்போகுது. இன்ஃபேக்ட் வந்து 3 days ஒரு கார்னிவல் மாதிரி நடக்க போகுது. ஸோ இந்த வீன் சிட்டியோட ஈவெண்ட்டில் போய் நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னா கால் த மத் 0 5 4 7 6 7 3 1 1 1. ஐ ரிப்பீட், 0 5 4 7 6 7 3 1 1 1. அவ்வளோதான். கோயம்புத்தூரில் பிளாட் வாங்கணுமா இல்லை வில்லா வாங்கணுமா, அதே மாதிரி சென்னையில் பிளாட்டோ வில்லா வாங்கணும் அப்படின்னா சூப்பராக நீங்கள் போயிட்டு வாங்க. ப்ளஸ் 1 bedroom ஃப்ரீயெல்லாம் இருக்குது. நீங்கள் ஏகப்பட்ட ஆஃபர் இருக்குது. அதை பற்றிலாம் வந்து பிரபா வந்து உங்ககிட்ட ஒன்றுனா சொல்லுவார். ப்ரோ, இப்போ கோயம்புத்தூர் பிளாட்ஸ் பற்றி எந்த லொக்கேஷன் சொன்னீங்க? சென்னையிலையும் பிளாட்ஸ் இருக்குது, எந்த லொக்கேஷன்ல இருக்கு?
4: சென்னையில் நம்ம கொடுக்க போகிறது பெங்களூர் ஹைவே ஸ்ரீபெரும்புத்தூரில் நம்ம ஆடி வாட்டர் ஃப்ரண்ட் வில்லா கார்டனியா வில்லான்னு சொல்லி 2 premium கம்யூனிட்டி பண்ணியிருந்தோம். அண்டு உள்ளுக்குள்ள கிளப் ஹவுஸ் இருக்கும், பார்ட்டி ஹால், ஸ்விம்மிங் பூல், ஒரு தேட்டர், மினி தேட்டர் சொல்லிட்டு ஒரு கிராண்டியரான ஒரு அம்யூனிட்டியோட இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட் தான் அந்த ப்ராஜெக்ட். அண்ட் பூந்தமல்லி
3: கால் பண்ணுறதுக்கு இதான் நம்பர் 0 5 4 7 6 7 3 1 1 1-0-5-4-7-6-7-3-1-1-1. அவ்வளோதான். ஸோ ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டே புர்ஜ்மாலில் இருக்கிற பார்க் ரிஜஸ் ஹோட்டல்லையும், அண்ட் சண்டே நம்ம வந்து கிங் ஃபேசல் ரோட்டில் இருக்கிற ஷார்ஜாவில் அல் ஹயாத் ஹோட்டலையும் வந்து இந்த இவெண்ட் நடக்குது. ஓகே, 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. பாட்டு செம்மையாக ஒன்று, ஒரு சூப்பராக ஒரு பாட்டு வரப்போ கேளுங்க.
2: Golden Song of the Hour. Golden Song of the Hour. Brought to you by Bright Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joyalukas, the world's favorite jeweler.

0: நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அத கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.
1: வறுத்தரைச்ச சாம்பார், ஓலன், காலன், எரிசேரி, பச்சடி, அவியல், அடப்பிரதமன் சிப்ஸ்னு 29 ஐட்டம்ஸ். டைனினுக்கு 59 திர்ஹாம்ஸ் அண்ட் டேக்அவேக்கு 65 திர்ஹாம்ஸ் மட்டும் தான். துபாய் இன்டர்நெட் சிட்டி அண்ட் ஜாப்ஸா பிரான்சஸ்ல டேக்அவே ஆப்ஷனும், JLT அண்ட் பர்துபாய் பிரான்சஸ்ல டைனின் அண்ட் டேக்அவே ஆப்ஷன் கூட இருக்கு. இப்பவே ப்ரீ புக் பண்ண கால் 050-310-8255. VNCT Global's biggest Tamil Nadu land and plots property show coming Friday, Saturday and Sunday. Dubai மற்றும் ஷார்ஜால முதல் முறையா தமிழ்நாடோட டாப் 3 சிட்டிஸ் ஆன கோயம்புத்தூர் சிட்டி, சிங்காநல்லூர்ல, சென்னை ஸ்ரீபெரும்புத்தூர்ல, மதுரை மாட்டுத்தாவணி பக்கத்துல 1200 ஸ்கொயர் ஃபீட் முதல் 3000 ஸ்கொயர் ஃபீட் வரை கேட்டட் கம்யூனிட்டி பிளாட்ஸ் கிராண்ட் லான்ச் பண்ண போறாங்க. உங்க லேண்ட் மட்டும் வாங்க அண்ட் இன்வெஸ்ட் பண்ண பெஸ்ட் சான்ஸ். பிளாட்ஸ் பிரைஸ் வெறும் 33 லட்சம் முதல் அண்ட் மந்த்லி EMI வெறும் 900 திர்ஹாம்ஸ்ல. லான்ச் ஆஃபர் ஆஃப் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன், free patta and free construction approval.
2: Meet VNCT team on August 28th, 29th, Friday and Saturday, 10 a.m. to 8 p.m.

0: வெல்கம் பேக். ஸோ விஎன்சிடியுடைய சூப்பரான ப்ராப்பர்ட்டி அண்ட் வில்லா அண்ட் ப்ராப்பர்ட்டி ஷோ, பிக்கஸ்ட் வில்லா அண்ட் ப்ராப்பர்ட்டி ஷோ வந்து இந்த வாரம் ரெண்டு இடத்துல, ஷார்ஜா அண்ட் துபாயில் நடக்குது. ஸோ துபாயில் ரெண்டு நாள், ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டே பார்க் ரிஜிஸ் ஹோட்டலில் நடக்குது, அண்ட் ஷார்ஜாவில் சண்டே நம்ம கிங் ஃபைசல் ரோட்டில் இருக்கிற அல் ஹயாத் ஹோட்டலில் நடக்குது. ஓகே, ஆல் யூ ஹேவ் டு டூ இஸ் கால் தம் அட் 0547673111. அவ்வளோதான், 0547673111. நீங்கள் வந்து வில்லா வாங்கணும் ஆர் பிளாட் வாங்கணும் அப்படின்னு, உங்களுக்கு வந்து இப்போ ரெண்டு கேட்டகரி இருக்குது விஎன்சிட்டியில், வில்லாவும் வாங்கிக்கலாம் பிளாட்டும் வாங்கிக்கலாம். அது இந்த இவெண்ட் வந்து மெயின்லி வந்து நீங்கள் பிளாட் வாங்குறதுக்காக நிறைய நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணலாம், அவங்கள நம்பர் கொடுத்துட்டேன். அப்புறம் இப்போ கோயம்புத்தூரில் சென்னையில் இருக்கிற பிளாட்ஸ் பற்றி சொன்னீங்க, லொக்கேஷன் பற்றி சொன்னீங்க, மதுரையிலே இருக்குல்ல?
1: எஸ் ப்ரோ, கண்டிப்பாக மதுரையில் இப்போ நம்ம கொடுக்க போகிற பிளாட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும், வல்லர் நகர்ன்ற லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படின்னா, ஹைகோர்ட்டுக்கு முன்னாடியே வந்துடும், உங்களுக்கு மாட்டுத்தாணி தாண்டோன்னே மீனாட்சி மிஷன் ஹாஸ்பிட்டல் வரும், மிஷன் ஹாஸ்பிட்டல் தாண்டோன்னே உங்களுக்கு டெக்லா தான்ன்ற ஒரு ஒரு ஒரு ஃபேமஸ் ஸ்போர்ட்ஸ் மார்ட் இருக்கும். அதுக்கு ஆப்போசிட்டில் வந்தீங்கன்னா அது இந்த ஏரியாவில் தான் வல்லர் நகர், இட்ஸ் எ கேட்டட் கம்யூனிட்டி லொக்கேஷன். அங்கே நம்ம வந்துட்டு வி ஹாவ் அ 3 cents, 5 cents and 10 cents. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சைஸஸில் லேண்ட் பிரித்து நம்ம வந்து பிளாட்டிங்காக பண்ணி கொடுக்குறோம். இதுவுமே கார்ப்பரேஷன் அப்ரூவல் கீழே தான் உங்களுக்கு வந்து வரும். அண்ட் இந்த லொக்கேஷன்லேயும் பிளாட்டிங் நீங்கள் வாங்கணும் அப்படின்னாலும் உங்களுக்கு பிளாட்டிங் ஸ்டார்டிங் ஃப்ரம் உங்களுக்கு 30 lakh rupees ஆரம்பிச்சு இஸ் கோஸ் அப் டு 75 lakh வரைக்கும், டிபெண்ட்ஸ் ஆன் த பிளாட் சைஸ் நீங்கள் எடுக்கிற பொறுத்து. இப்போ 8 cents நீங்களாம் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அப் டு 75 lakh வரைக்கும் உங்களுக்கு வரும். அண்ட் இங்கே ஒரு பர்சன்டே உங்களுக்கு 15 lakhs போகும்போது வி ஆர் கிவிங் மோஸ்ட் அஃபோர்டபுள் ப்ரைஸஸில் தான் இந்த பிளாட்ஸை நம்ம லான்ச் பண்ணி இப்போ பண்ணி கொடுக்க போகிறோம். அண்ட் இந்த வாரம் வில்லாஸ் எப்படி நம்ம சேல் பண்ணி வில்லாஸ் எப்படி நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுக்குறோமோ, இந்த வாரம் முழுக்க முழுக்க ஒரு பிகஸ்ட் பிளாட்டிங் ஈவெண்ட்டாக தான் இந்த ஈவெண்ட்டை நம்ம ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். வில்லாவும் நீங்கள் வந்து பார்க்கலாம், அஃப்கோர்ஸ் ECR, OMR நம்ம கொடுக்குற இடங்களில் வில்லாஸும் நீங்கள் வந்து பார்த்து அதுக்குரிய ஆஃபர்லையும் நீங்கள் புக் பண்ணலாம், சார்ஜா ஈவெண்ட்லையும் துபாய் ஈவெண்ட்லையும். பட் மோர் ஆஃப் அ லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு இருக்கவங்களுக்கு பிளாட்ஸாகவே நான் வாங்கி வச்சுக்கிறேன், அந்த பிளாட்டிங் வாங்கி வச்சு நான் ஃபியூச்சரில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிறேன், இல்லை ஃபியூச்சரில் நான் சேல் பண்ணிக்கிறேன், இல்லை ஃபியூச்சரில் வந்துட்டு எனக்கேற்ற மாதிரி நான் மாடிஃபை பண்ணிக்கிறேன் அப்படின்றவங்களுக்காண்டியே சென்னை, கோயம்புத்தூர், மதுரை இந்த மூணு லொக்கேஷன்லையுமே நம்ம வந்துட்டு ப்ரீமியமான பிளாட்டிங்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் தான் இப்போ கொடுக்க போகிறோம். இதுக்கு எல்லாமே உங்களுக்கு DTCP அப்ரூவல், CMD அப்ரூவல், கார்ப்பரேஷனில் இருக்கிற கார்ப்பரேஷன் அப்ரூவல் அண்ட் ரேரா அப்ரூவல்ஸ் அண்ட் பக்கா டாக்குமெண்ட், இசி டாக்குமெண்ட்ஸ். ஒரு லேண்ட் வாங்கும்போது என்னென்னலாம் பார்த்து வாங்கணுமோ அது எல்லாத்தையுமே கிளியர் பண்ணி, அண்ட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஹோம் லோன் ஃபண்டிங்கோட, அண்ட் ஃபஸ்ட் டைம் பிளாட்டிங்க்கு நம்ம வந்து கிட்டத்தட்ட 70-80% வரைக்கும் லோன் ஃபண்டிங்கும் பண்ணி கொடுக்க போகிறோம். ஸோ அதில் இருக்க டீட்டெயில்ஸையும் நீங்கள் கோ த்ரூ பண்ணி எப்படி லோன்ஸ் பிளாட்டிங்க்கு நம்ம லோன் எடுக்கலாம், எவ்வளோ இஎம்ஐ உங்களுக்கு வரும்ன்றதையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நீங்கள் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட் டைம். அண்ட் இந்த தடவை பிளாட்டிங் ஆஃபரில் வாங்குறவங்களுக்கு உங்களுக்கு ஃப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன், ஃப்ரீ ஸ்டாம்ப் டியூட்டி அண்ட் நோ டாக்ஸஸ், அண்ட் ஆல்சோ உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பிளான் அப்ரூவல்ஸுமே உங்களுக்கு இந்த காஸ்ட்டோடய உங்களுக்கு இடத்தே கொடுத்துருவாங்க. அண்ட் அதனால உங்களுக்கு இனிஷியல் லான்ச் ப்ரைஸ்லேயே உங்களுக்கு ப்ரைஸ் பெனிஃபிட் ஆஃபரும் உங்களுக்கு வந்து கேரண்டீடாக இருக்கும். அதனால லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணணும், எனக்கு வந்து வில்லாஸ் அண்ட் கேட்டட் கம்யூனிட்டி இது மாதிரி இருந்தாலும் பட் எனக்கு கம்மியான பட்ஜெட் இருக்குது, நான் சென்னையிலேயோ கோயம்புத்தூர்லேயோ மதுரையிலேயோ லேண்டாகவே நான் வாங்கி வச்சுக்கிறேன், எனக்கு லேண்டாகவே கொடுங்க அப்படின்றவங்களுக்கு பிகஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த வாரம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு. பிகாஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த கம்யூனிட்டிஸில் நம்ம கொடுக்குற ப்ளாட்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப ரொம்ப லிமிடெட் நம்பர்ஸ் தான். பிகாஸ் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் விஎன்சிட்டியோட கிளைண்டல்ஸ் அமீரகத்துலேயும் சரி மித்த NRI கிளைண்ட்ஸ் நம்ம நிறையா பண்ணுறதுனால இது வந்துட்டு வேர்ட் ஆஃப் மவுத்லேயே நம்ம ஒரு லான்ச் பண்ணும்போது அந்த கிளைண்ட் பக்கத்தில் தெரிஞ்சவங்க இவங்க அவங்கன்னு சொல்லிட்டு ப்ரீ புக்கிங்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகி புக் ஆயிரும். அதுதான் நிறைய கிளைண்ட் சொல்லுவாங்க, நீங்கள் லான்ச்னு கூப்பிடுறீங்க ஆனால் சாய்ஸஸ் வந்து ரொம்ப கம்மியாக கொடுக்குறீங்க அப்படின்னு தான் வழக்கமாக நீங்கள் சொல்லுவீங்க. பட் இதுதான் அதோட காரணம். ஸோ இந்த தடவையும் உங்களுக்கு கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய இந்த பிளாட்ஸை நான் ஈவெண்ட்டில் தான் லான்ச் பண்ணுவேன், ரெஃபரன்ஸில் கொடுக்க மாட்டோன்னு சொல்லிட்டு தான் நான் அதை ஹோல்ட் பண்ணியே வச்சிருக்கேன். அதனால் நீங்கள் துபாய் ஈவெண்ட்டுக்கும் வந்து பாருங்கள் ஃப்ரைடே சாட்டர்டே, அண்ட் சண்டே நீங்கள் ஷார்ஜா ஈவெண்ட்டுக்கும் வந்து பாருங்க, இதோட அவைலபிலிட்டி உங்களுக்கு இருக்கும். வந்து பார்த்துட்டு உங்களுக்கு என்ன மாதிரியான பிளாட்ஸ், என்ன சைஸஸ்ல வேணும், என்ன ப்ரைஸஸ்ல வேணும், அதை டிஸ்கவுண்ட் எப்படி பண்ணலாம், ஒர்க் அவுட்ஸ் லோன் எப்படி போகலான்றது எல்லாத்தையும் ஒரு ஹோலிஸ்டிக்காக 360 degrees நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு சூப்பராக உங்கள் லேண்டை சென்னையிலேயோ கோயம்புத்தூர்லேயோ மதுரையிலேயோ நீங்கள் வாங்குறதுக்கு திஸ் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டைம். அண்ட் ஏன்னா லாங் ஹாலிடேஸும் உங்களுக்கு இருக்குது, ஸோ அதனால நீங்கள் ரஷ் பண்ணி வரணுன்ற அவசியம் இல்லை, பொறுமையாக ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு அப்பாயின்மெண்ட் டைம் எடுத்துகிட்டு துபாயிலனா துபாயில் மீட் பண்ணுங்கள், இல்லை ஷார்ஜாலனா சண்டே அன்னைக்கு நீங்கள் அஜ்மான் ஷார்ஜா உங்களுக்கு எங்கே இருந்தாலும் சண்டே அன்னைக்கு இந்த ஈவெண்ட்டை மிஸ் பண்ண

0: 1 1 1 0 5 4 7 6 7 3 1 1 1 0 5 4 7 6 7 3 1 1 1. You're listening to 89.4 Tamil FM.
1: The Evening Correct, presented by VNCT Global in biggest Tamil Nadu plot and villa property show, now at Dubai and Sharjah. Friday, Saturday and Sunday நடக்கிற ஸ்பெஷல் ஈவெண்ட்ல இந்த வில்லா புக் பண்ணாலும் ஒன் பெட்ரூம் ஃப்ரீ. Brought to you by அன்னத்தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ். கலை நயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னத்தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய்.
2: ஏய் கண்ணுக்குட்டி,
3: சொல்லுங்க. மாமா குட்டி, என்ன இந்த டைம்ல கால் பண்ணிருக்கீங்க?
2: நினப்பாவே இருக்குடி. நம்ம இன்னொரு லாங் டிரைவ் போலாமா?

0: ஆமால போன வெனஸ்டே போனது, இந்த வெனஸ்டே வந்துருச்சு. ஆனா ஏதோ ஒரு மாசம் ஆன மாதிரி இருக்குல்ல. ஆனா போன தடவை பிரதீப் கிட்ட ரீசன் சொல்றதுக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா? ஹே பிரதீப், இன்னைக்கு என்னால உன் கால அட்டன் பண்ண முடியாதுடா. என் அத்திம்பேர் ஊர்ல இருந்து ஃபேமிலியோட வராறான். எங்க அப்பா அவங்க எல்லாரையும் எங்கயாவது வெளியில கூட்டிட்டு போயிடுவான்னு
1: சொல்லிட்டே இருக்காருடா. போயிட்டு வாங்க.
0: கடுப்பா இருக்குடா பேபி. எனக்கே இன்னைக்கு ஒரு நாள் தான் லீவு, பொண்ணு பாக்கலாம் இருந்தேன். அதுலயும் அவர் வந்து அவங்களை எங்க கூட்டிட்டு போயிடுவா, அங்க கூட்டிட்டு போயிடுவான்னு படுத்துறாருடா.
1: ஒரு நாள் தானே பேபி.

0: வேன்சிட்டுடைய வில்லா அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் சேல், அதாவது ப்ராப்பர்ட்டி ஷோ, சாதாரணமாக கிடையாது, பிக்கெஸ்ட். ஏன்னா வந்து யூஸ்வலி வந்து ஒரே ஒரு இவெண்ட் தான் நடத்துவாங்க, ஆனால் இந்த வாட்டி லாங் வீக்கெண்ட் அப்படிங்கிறதுனால ஃப்ரைடே சாட்டர்டே அண்ட் சண்டே துபாய் அண்ட் சார்ஜா அப்படின்னு கவரிங் ஆல் கிரவுண்ட்ஸ் கவரிங் ஆல் டேஸ் அப்படின்னு சொல்லி இந்த பிகெஸ்ட் ப்ராப்பர்ட்டி சேலை உங்களுக்காக வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க வேன்சிடி டீம். நீங்கள் வந்து வில்லா ஆர் பிளாட் கோயம்புத்தூர் மதுரை சென்னை இந்த மூணு லொக்கேஷனில் வாங்கணும் அப்படின்னா டெஃபினெட்லி கோ அண்ட் மீட் தெம். அண்ட் அதுக்கு முன்னாடி இந்த மூணு நாளில் எந்த இவெண்ட்டுக்கு போகிறீங்க, மூணு இவெண்ட்டுக்குமே போனாலும் சூப்பர் தான். ஸோ துபாயில் ரெண்டு நாள் நடக்குது, வெள்ளி சனி புருஷ்மாலில் இருக்கிற பாக்ரிஜஸ் ஹோட்டலையும், ஞாயிற்றுக்கிழமை சண்டே கிங் ஃபேசல் ரோட்டில் ஷார்ஜாவில் இருக்கிற அல் ஹயாத் ஹோட்டலையும் வந்து இந்த இவெண்ட் நடக்குது. ஓகே, கால் தம் 0547673111 0547673111. ஸோ ப்ரோ, இப்போ வில்லானாலே வியன் சிட்டி தான், நம்ம வந்து பிளாட்ஸ் பற்றியே பேசிட்டோம், வில்லா பற்றி எதுவுமே சொல்லி
1: மறந்துருவீங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் அண்ட் பிளாட்டிங்காக பேசிட்டு இருந்தோம். எல்லா இன்டர்வியூலையும் நம்ம வில்லாஸ் தானே பேசுவோம். ஆப்வியஸ்லி ப்ரோ, வில்லா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு வரும்போது லேண்டு எவ்வளோ தூரம் இன்வெஸ்ட் பண்ணலான்னு இப்போ நிறைய ஐடியாலஜி வர ஆரம்பிச்சிச்சுல. ஏன்னா எல்லாருக்கும் வந்துட்டு வில்லான போது அந்த பட்ஜெட், ஏன்னா இன்றைக்கெலாம் சென்னையில் ஒரு வில்லா லெஸ் தேன் 1.5 crore கீழே பிளான் பண்ணுறதே இட்ஸ் ஸோ டிஃபிகல்ட் ஆக்சுவலாக. அதுவும் வந்துட்டு நான் சொல்கிறேன், சென்னைன்னு சொல்கிறதே 25 kilometers அவுட் சைடு தான், அண்ட் ஒஎம்ஆரில் ECRல் இங்கே மேலே. பட் என்ன ஆயிடுச்சுன்னா சிட்டி க்ரோ ஆக உங்களுக்கு அப்ரிசியேஷன் நல்லாயிருக்கும். இப்போ நீங்கள் வாங்கி வைக்கும்போது இன்னும் க்ரோத்தும் நல்லாயிருக்கும். அதனால் வில்லா பார்க்குறவங்களுக்கு ஆப்வியஸ்லி வேன் சிட்டினா வில்லா தான் அப்படின்னும் போது உங்களுக்கு சென்னை ECR அண்ட் சென்னை ஒஎம்ஆரில் வி ஹாவ் அ பிக் வில்லா ஆஃபர் பெனிஃபிட்ஸ் கோயிங் ஆன். போன வாரம் நிறைய பேர் வந்து பார்த்தீங்க, புக் பண்ணியிருந்தீங்க. கீதா மேடம் அவங்க தான் இன்ட்ரிவியூ பண்ணி ஈவெண்ட்ஸ் பெருசாக ஆர்கனைஸ் பண்ணியிருந்தோம். அண்ட் இன்ஃபேக்ட் 2 bedroom வாங்கினா 3 bedroom, 3 bedroom வாங்கினா 4 bedroom, 4 bedroom வாங்கினா 5 bedroom சொல்லிட்டு ப்ரீமியம் ஆஃபர்லேயே போன வாரம் ஈவெண்ட் நம்ம லான்ச் பண்ணி கொடுத்துருந்தோம். இன்ஃபேக்ட் அந்த ஆஃபர் தான் நிறைய பேர் நீங்கள் புக் பண்ணியிருந்தீங்க. இன்ஃபேக்ட் இந்த மூணு நாளுமே தட் ப்ரீமியம் லக்ஸுரி ஆஃபர் இஸ் கண்டினியூங். 15 lakh டிஸ்கவுண்ட்ஸ் அண்ட் உங்களுக்கு ஃபுல்லி ஃபர்னிஷிங் அண்ட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 bedroom ஆஃபர்னு சொல்லிட்டு மல்டிபிள் ஆஃபர் பெனிஃபிட்ஸோட சென்னை ECR, சென்னை OMR அண்ட் கோயம்புத்தூர் அண்ட் மதுரை லொக்கேஷனில் நம்ம வில்லாஸும் ஆஃபர் பண்ணுறோம். அண்ட் ஸோ வில்லா பார்க்குறவங்களும் சாட்டர்டே சண்டே ஃப்ரைடே சாட்டர்டே சண்டேல நீங்கள் அப்பாயின்மெண்ட் எடுத்து வந்து மீட் பண்ணலாம். இந்த ப்ரீமியம் ஆஃபர்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் ஃபேமிலியோட வந்து ஃப்ரீயாக பொறுமையாக அந்த நாட்களில் அண்ட் நீங்கள் ரிலாக்ஸாக இருக்கும்போது வந்து டிஸ்கஸ் பண்ணி உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி பிளான் பண்ணுறதும் ஒரு பெஸ்ட்டு டைமாக உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ குறிப்பாக இந்த வாரம் வி மோர்லி மோர் ஃபோக்கஸ் ஆன் பிளாட்டிங்ஸ் இது வந்துட்டு. அண்ட் ரொம்ப நாளாக கிளைண்ட் கேட்டுட்டு இருக்கவங்களுக்கு, ரொம்ப நாளாக இன்வெஸ்ட் பண்ணணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு, ஆஸ் ஆல்வேஸ் நான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுன்ற ஐடியாவில் இருக்கேன், பட் ஆனால் என்னோட பட்ஜெட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மிங்க, என்னால் மந்த்லி ஒரு 800 dirhams 1000 dirhams தான் ஸ்பெண்ட் பண்ண முடியும் ஒரு இஎம்ஐயா, இல்லை என்னால் வந்துட்டு நான் இப்போதைக்கு எனக்கு வந்து லேண்டாக எடுத்து வச்சுட்டு ஃபியூச்சரில் ஒரு 5 years 6 years அப்புறம் நான் வில்லாவாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிறேன், இல்லை அந்த லேண்டை நான் ஒரு அப்கிரேட் பர்பஸ்க்கோ சேல் பண்ணுறதுக்கோ யூஸ் பண்ணிக்கிறேன், அந்த மாதிரி ஐடியாவில் இருக்கவங்களுக்கு கோயம்புத்தூரில் சிட்டிக்குள்ளே அண்ட் சிங்காநல்லூரில் நம்ம இண்டிவிஜுவல் பிளாட்ஸ் கொடுக்க போகிறோம் வித் லோன் ஃபெசிலிட்டியோட. அண்ட் ஸ்ரீபெரும்புத்தூரில் நம்ம வில்லா பிளாட்ஸ் கொடுக்க போகிறோம். மதுரையில் அண்ட் நம்மளோட வல்லர் நகர் அண்ட் எக்ஸாக்ட்லி உங்களுக்கு மீனாட்சி மிஷன் ஹாஸ்பிட்டல் மாட்டுத்தாவணிலேருந்து கரெக்டாக உங்களுக்கு 2 kilometers ரேடியஸில் இருக்கக்கூடிய கார்பரேஷன் லிமிட்டில் இருக்கக்கூடிய இண்டிவிஜுவல் லேண்ட் ப்ராஜெக்ட்ஸ் பிளாட்டிங் ப்ராஜெக்ட்ஸ் தான் இந்த வாரம் எக்ஸ்க்ளூசிவாக இந்த 3 days நம்ம கொடுக்க போகிறோம். நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று தான், ஏன்னா இது எல்லாமே அந்த லான்ச் ஈவெண்ட்டில் நம்ம ஓப்பனே பண்ண போகிறோம் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே. அதனால் கால் பண்ணுங்கள், ஒரு அப்பாயின்மெண்ட் எடுங்க. ஃப்ரைடே சாட்டர்டே உங்களுக்கு கம்ஃபர்டபுள்னாலும் ஓகே, இல்லை சண்டே உங்களுக்கு கம்ஃபர்டபுள்னாலும் ஓகே. ஸோ துபாயில் இருக்கவங்க சாட்டர்டே நீங்கள் மீட் பண்ணலாம் பாக்ரிஜஸ் ஹோட்டலில், அண்ட் ஷார்ஜாவில் இருக்கவங்க டோன்ட் மிஸ் இட். இந்த வாரம் சண்டே உங்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் பிக்கஸ்ட் ப்ராப்பர்ட்டி ஷோ லேண்ட் அண்ட் வில்லா, வந்து பாருங்க அண்ட் அல் ஹயாத் ஹோட்டலில்.
0: ஓகே, ஸோ ஷார்ஜால அல் ஹயாத் விச் இஸ் ஆன் சண்டே, அண்ட் துபாயில் வந்து ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டே விச் இஸ் புஷ்மாலில் இருக்கிற பார்க் ரிஜிஸ் ஹோட்டலில். ஸோ யூ ஆல் தட் யூ ஹேவ் டு டூ இஸ் கால் 0547673111 0547673111. அவ்வளோதான், யூ லிசனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம். ஸோ அதனால் ஆல் ஃபியூச்சர் வில்லா அண்ட் பிளாட் பயர்ஸ்க்கு வாழ்த்துக்கள். இதே ஷோ வந்து நாளைக்கு கண்டினியூ ஆகும் ப்ரோ, நாளைக்கு பார்ப்போம், நாளைக்கு ஈவினிங்.
1: தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ.
0: ஓகே ஓகே ஓகே. Request a song, call or WhatsApp 050-252-8940. Manasu thottu mittu.

0: 89.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of the evening correct is brought to you by Bright Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joy Alukas, the world's favorite jeweler.
2: 89.4 Tamil FM in செய்தி சுருக்கம்.
3: Brought to you by Divya Auto Spare Parts Trading LLC, genuine parts center for Japanese cars.
4: வணக்கம், செய்தி சுருக்கம். தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: தமிழக செய்திகள்.
4: நேபாளத்தில் நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதியில் தமிழர்கள் சென்ற இரண்டு பேருந்துகள் சிக்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நிலச்சரிவு பகுதியில் சிக்கிய இரண்டு பேருந்துகளில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த 46 பேர் இருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. நேபாளத்தில் ஏற்பட்ட வெள்ளத்தால் 133 இந்தியர்கள் உட்பட 400 வெளிநாட்டவர்கள் காணாமற் போயுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. நேபாளத்தில் ஏற்பட்ட வெள்ளத்தில் சிக்கியுள்ள தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்களை மீட்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் விஜய் தெரிவித்தார். நேபாள பெருவெள்ள பாதிப்பில் மீட்பு பணிகளை துரிதப்படுத்த மத்திய அரசையும் அப்பணிகளுக்கான ஒருங்கிணைப்பையும் முறையான தகவல் பரிமாற்றத்தையும் உறுதி செய்திட மாநில அரசையும் வலியுறுத்துகின்றேன் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். காணாமற் போனதாக தேடப்படும் அனைவரும் பாதுகாப்பாக மீட்கப்பட்டு பத்திரமாக தாயகம் திரும்பிட எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகின்றேன் என்றும் அவர் தெரிவித்துள்ளார்.
2: இந்திய செய்திகள்.
4: நேபாளத்தில் ஏற்பட்ட பேரிடரால் பாதிக்கப்பட்ட அனைவருடனும் உறுதுணையாக நிற்கின்றேன் என்று ராகுல்காந்தி தெரிவித்தார். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி தெரிவித்தார். வெள்ளப்பெருக்கில் சிக்கிய இந்திய யாத்ரீகர்கள் உட்பட 100 காணாமற் போயுள்ளனர். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றேன். தங்கள் அன்புக்குரியவர்கள் குறித்த தகவலுக்காக ஆவலுடன் காத்திருக்கும் குடும்பத்தினரின் துயரத்திலும் பங்கேற்கின்றேன் என்று அவர் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். காணாமற் போன இந்திய குடிமக்களை கண்டறிந்து அவர்களை பாதுகாப்பாக திரும்பி அழைத்து வருவதை உறுதி செய்ய நேபாள அதிகாரிகளுடன் இணைந்து சாத்தியமான அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்ளுமாறு இந்திய அரசை வலியுறுத்துவதாக ராகுல்காந்தி கூறியுள்ளார். நேபாள மக்களுடனும் இந்த துயரமான பேரிடரால் பாதிக்கப்பட்ட அனைவருடனும் உறுதுணையாக நிற்கின்றேன் என்று அவர் கூறினார்.
2: இலங்கை செய்திகள்.
4: கடமை நேரங்களில் சமூக ஊடகங்களை பயன்படுத்தல் மற்றும் புகையிரத நடவடிக்கைகளில் முக்கியத்துவம் வாய்ந்த தகவல்கள் சமூக வலைதளங்களில் பரவுவதை தடுத்தல் தொடர்பில் புகையிரத திணைக்களம் விசேட சுற்றறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. இலங்கை புகையிரத திணைக்களத்தின் சில அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் கடமை நேரத்திலும் கடமை தொடர்பான சந்தர்ப்பங்களிலும் சமூக ஊடகங்களூடாக முக்கியத்துவம் வாய்ந்த தகவல்களை வெளியிடும் போக்கு அவதானிக்கப்பட்டுள்ளதன் காரணமாகவே இந்த சுற்றறிக்கை வெளியிடப்பட்டுள்ளதாக இலங்கை புகையிரத திணைக்களம் தெரிவித்துள்ளது. அவ்வாறான தகவல்களை சமூக ஊடகங்களில் வெளியிடுவதன் மூலம் புகையிரத சேவையின் நம்பகத்தன்மை, பயணிகளின் பாதுகாப்பு மற்றும் நிறுவனத்தின் ஒழுக்கம் என்பன பாரிய ஆபத்துக்கு உள்ளாகுவதாலேயே குறித்த சுற்றறிக்கை வெளியிடப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது.
2: அமீரக செய்திகள்.
4: ஐக்கிய அரபு அமீரகத்தின் அரசு பள்ளிகளில் கிண்டர் கார்டன் முதல் 2 வகுப்பு வரை படிக்கும் மாணவர்களுக்கு 2026-27 கல்வியாண்டு முதல் வழக்கமான வீட்டு பாடங்கள் வழங்கப்பட மாட்டாது என்று அமீரக கல்வி அமைச்சகம் அறிவித்துள்ளது. சிறு குழந்தைகளின் கற்றல் அழுத்தத்தை குறைத்தல், பள்ளி நேரத்திலேயே அடிப்படை கற்றலை சிறப்பாக வழங்குதல், குழந்தைகளுக்கு ஓய்வு, விளையாட்டு மற்றும் குடும்பத்துடன் செலவிடும் நேரத்தை அதிகரித்தல், வீட்டில் கட்டாய வீட்டு பாடத்துக்கு பதிலாக தினசரி வாசிப்பு பழக்கத்தை ஊக்குவித்தல், வாசிப்பு, எழுதுதல், கணிதம் மற்றும் தொடர்பாடல் போன்ற அடிப்படை திறன்களை வகுப்பறை நடவடிக்கைகள் மூலம் வளர்த்தல் என்பன இந்த மாற்றத்தின் முக்கிய நோக்கமாகும். இந்த புதிய விதி அரசு பள்ளிகளுக்கு மட்டுமே பொருந்துகின்றது. தனியார் பள்ளிகளுக்கு இது பொருந்தாது என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது.
2: உலகச் செய்திகள்.
4: பனிப்பாறை உடைந்ததே பெருவெள்ளத்துக்கு காரணம் என்று நேபாள பேரிடர் மேலாண்மை ஆணையம் தெரிவித்துள்ளது. நேபாளம் சீன எல்லையில் ஏற்பட்ட பெருவெள்ளத்தினால் 95 பேர் வரையில் உயிரிழந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. 75 பேரின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளதாக நேபாள அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். 100 காணாமற் போயுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. போதி கோசி ஆற்றின் நீர்மட்டம் திடீரென உயர்ந்ததை தொடர்ந்து வெள்ள அனர்த்தம் ஏற்பட்டது. வீடுகள், பாலங்கள், சாலைகள் மற்றும் நீர்மின் திட்டங்கள் உள்ளிட்ட பல உட்கட்டமைப்புகள் கடுமையாக சேதமடைந்துள்ளன. நேபாள திபெத் எல்லையில் ஏற்பட்ட பேரழிவு வெள்ளத்தில் உயிரிழப்பு எண்ணிக்கை வேகமாக அதிகரித்து வரும் நிலையில் காணாமற் போனவர்களை தேடும் மீட்பு பணிகள் தொடர்ந்தும் நடைபெற்று வருகின்றன.
2: விளையாட்டுச் செய்திகள்.
4: இங்கிலாந்துக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் பாகிஸ்தான் அணியில் பாபர் அசாம் இடம்பெறுவார் என்று தெரிவிக்கப்படுகின்றது. பாகிஸ்தான் கிரிக்கெட் அணியின் தலைவர் பாபர் அசாம் லோர்ட்ஸ் மைதானத்தில் நடைபெறவுள்ள இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிக்கு இன்னும் 2 நாட்களே உள்ள நிலையில் நேர்மறையான பயிற்சி அமர்வுக்கு பிறகு மீண்டும் அணியில் இடம்பெற தயாராகி வருகின்றார். விரல் காயத்திலிருந்து குணமடைந்து வரும் பாபர் அசாம் துடுப்பாட்ட பயிற்சியில் நன்றாக விளையாடினார் என்று பாகிஸ்தான் அணியின் பந்துவீச்சு பயிற்சியாளர் உமர் கோல் தெரிவித்துள்ளார். பாபர் அசாமுக்கு முதலில் மேற்கிந்திய தீவுகள் சுற்றுப்பயணத்தின் போது விரலில் காயம் ஏற்பட்டது. பின்னர் பெக்கன்ஹாமில் நடைபெற்ற பாகிஸ்தானின் பயிற்சி ஆட்டத்தின் போதும் அதே விரலில் மீண்டும் பந்து தாக்கியதால் காயம் மோசமடைந்தது. இதனால் அவர் முதல் டெஸ்ட் போட்டியில் விளையாடவில்லை. இத்துடன் இன்றைய நாளுக்குரிய செய்தி சுருக்கங்கள் யாவும் நிறைவடைந்தன. எமது விரிவான செய்தி அறிக்கையினை 8 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.
2: செய்தி சுருக்கம்
3: was brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars.

பேக் டு பேக் அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: மாபெரும் பரிசுகள், மாபெரும் வெற்றியாளர்கள், மாபெரும் தருணங்கள். லக்கி டே இதுவரைக்கும் 250 மில்லியன் திரம்ஸ்க்கு மேலான பரிசுகள் வழங்கி 230 மில்லியன் திரம்ஸ் கிராண்ட் பிரைஸ் வெற்றியாளர்களை உருவாக்கியுள்ளது.
2: ஒவ்வொரு புதன் மற்றும் சனி இரவு 9:30 மணிக்கு டிராவில் சேருங்கள். 30 மில்லியன் திர்ஹாம்ஸ் மகா பெரும் பரிசு அல்லது 5 மில்லியன் திர்ஹாம்ஸ் இரண்டாம் பரிசை வெல்லும் வாய்ப்பை பெறுங்க. இப்பவே the uae.lottery.ae விசிட் பண்ணி உங்க டிக்கெட்டை வாங்குங்க. Brought to you by the Game LLC, licensed by the GCGRA. For 18 and above only. Play right, play responsibly. TNC Supply.

0: தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயாசிஸ். கால் 0588204172. This hour of the evening correct is brought to you by பிரைட் கலெக்ஷன், அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். ஜோயாலுகாஸ், the world's favorite jeweler.

0: வெல்கம் பேக். 7:24 ஆன் த கிளாக். திஸ் இஸ் பிராவோ அண்ட் இது 89.4 தமிழ் எஃப்எம். இன்னைக்கு வந்து ஓணம். இன்னைக்கு வந்து ஓணம் அப்படிங்கிறதுனால நிறைய பேர் வீட்டுக்கு போணம் அப்படின்னு எங்கள் ஆஃபீஸ்லேருந்து சீக்கிரமாக கிளம்பி போயிட்டாங்க. நம்மளாம் வந்து ஆரோமலை பாட்டை பாடிட்டு ஆலப்பி போய் ஜெஸ்ஸியை ரசிச்சுக்கிட்டு இப்படிலாம் வந்து ஒரு காலத்தில் இருந்தோம். ஆனால் இப்போ ஓணம் வந்து ஓணம் ஜென்ரலாக வந்து பொங்கல் அதுக்கப்புறம் இந்த கொலுலாம் வைப்பாங்க தெரியுமா? அது எந்த சீசனு? கொலு சீசன் எப்படாது? எப்போ இது குழு வைப்பாங்களடா? இனிமே தான் இல்லை, அது மார்கழி மாதமா? இல்லை இல்லை, சாரிங்க, எனக்கு அதை பற்றி ஐடியா இல்லை. ஆனால் நல்லா குளிர் அடிக்கும், மார்கழி மாதம் டைமில் தான் வரும்னு நினைக்கிறேன். என்ன வீடு ஃபுல்லாக கொலுலாம் வச்சுட்டு அப்படியே ஒரு 10 நாள் அந்த பூஜையெல்லாம் நடக்குமே அந்த டைமில். அதுக்கப்புறம் பொங்கல் டைமில், அப்புறம் அந்த இந்த டைமில், ஏன்னா இந்த டைம்லலாம் வந்து ரொம்ப அதிகம் பேரை தீபாவளி டைமில் அதிகம் பேரை ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸில் பார்க்க முடியும் எங்கே சுற்றினாலும். அதுவும் வந்து பருதுபாய், கராமா, மண்கூல் அண்ட் அப்படியே அந்த பக்கம் போனோம்னா தேரா, இந்த ஏரியாவுக்கெல்லாம் போனோம்னா பயங்கரமாக இருக்கும். அதுவும் அதெல்லாம் விட என்ன, ஓணம் அன்னைக்கு ஷார்ஜா சைட்லாம் போனோம்னா சும்மா களைக்கட்டும்னு கேள்விப்பட்டிருக்கேன். இது வரைக்கும் போனதே இல்லைங்க. ஷார்ஜா எப்படி இந்த டைம்லலாம் ஷார்ஜா எப்படி இருக்குன்னு நான் பார்த்ததும் கிடையாது, ஃபீல் பண்ணதும் இல்லை. ஏன்னா இப்போ தீபாவளிக்கெல்லாம் வச்சும் பட்டாசு ஒரு சில இடத்துல தான் இங்கெல்லாம் வெடிப்பாங்க. ஆனால் எல்லாருமே ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் போட்டுட்டு வருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் ஓணம் மிஸ் பாருங்கள், நாங்களே எங்கள் ஆஃபீஸ்லலாம் வேட்டி சட்டை, பெண்கள்லாம் வந்து அழகாக ட்ரெஸ்ஸு, பட்டுப்பாவாடை, ஐ மீன் சாரி, அதெல்லாம் வந்து போட்டு சுற்றிட்டுருக்காங்க. பார்க்கும்போது வந்து இப்போ ஆனால் பயங்கரமாக வித்தியாசமாக இருக்கேன், ஏன்னா அப்படி தானே இருக்கும். அப்போ அந்த இப்போ எல்லாருமே ஒரே மாதிரி, அதான் நமக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்க, பட் நம்ம பார்க்குறவங்க எல்லாருமே ஒரு மாதிரி ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்லேயே சுற்றும் போது அந்த ஃபெஸ்டிவ் ஃபீல் வந்து தானாகவே வந்துடுது இல்லை. ஸோ இந்த ஃபெஸ்டிவல்லாம் கொண்டாடணும், அதில் இந்த ரிச்சுவல்லாம் இருக்குது, பிரியாணி போடணும், அப்புறம் வந்து பூ வைக்கணும், பட்டாசு வெடிக்கணும்லாம் யார் கண்டுபிடிச்சான்னு எனக்கு தெரில. ஒவ்வொரு ஃபெஸ்டிவலுக்கும் புது துணி போடணும்னு கண்டுபிடிச்சவனை மட்டும்தான் நான் பாராட்டுவேன். அந்த புது ட்ரெஸ் நம்ம வந்து நார்மலாக ட்ரெஸ் பண்ணிக்கிறதுக்கும் அந்த ஒரு நாள் ஃபெஸ்டிவலுக்கு நம்ம ட்ரெஸ் பண்ணிக்கிறதுக்கும் கண்டிப்பாக வித்தியாசம் இருக்குது. அதில் தான் அந்த மூடே நமக்கு கிடைக்குது இல்லை. புது ட்ரெஸ் எங்கே அப்படின்னு கண்டிப்பாக கேட்பாங்க. தீபாவளி அன்னைக்கு நீங்கள் சாதாரண சட்டை பேண்ட் போட்டு வந்தீங்கன்னா எங்கே தீபாவளி ட்ரெஸ் போடலையான்னு சாதாரணமாக சும்மா பார்க்குறவங்க கூட கண்டுபிடிச்சிருவான், ஏ என்ன தீபாவளி ட்ரெஸ் போடலையா அப்படின்ட்டு. ஸோ அந்த புது நீ என்ன வேணால் இருக்கலாம், நீ வீட்டில் பிரியாணி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம், சாமி கும்பிடலாம், வாட் எவர் யூ கேன் டூ. இந்த ஃபெஸ்டிவல் அன்றைக்கி இந்த புது ட்ரெஸ் போட்டால் மட்டும்தான் நம்மளை மாதிரியே மற்றவங்களெல்லாம் புது ட்ரெஸ்ஸோடு பார்க்குறப்ப தான் ஃபெஸ்டிவல் மூடே வருது இல்லை. ம், சரி, எங்கே அந்த கோல்ட் ரேட்டு?
1: இன்று தங்கத்தின் விலை brought to you by Ain Gold wallet la neenga as low as 1 dirham lende gold savings start பண்ணலாம். anytime gold coins bar illana cash ஆ கூட redeem பண்ணிக்கலாம்.
0: ஆஹா, கொஞ்சம் கொஞ்சமா இறங்குது கோல்டு. 554 dirhams 25 cents, 22 carat, இது 24, ஓகே 22 carat வந்து 513 dirhams 25 cents, 513 dirhams 25 cents, பரவாயில்ல. ஆனா 489 இருக்கும்போதெல்லாம் மதிக்கவே இல்லை, என்னத்த அப்படி. இப்போ 560 போய் ஒரு 5 தரம் குறைஞ்சதுனால ஏ வில குறைஞ்சிருக்கு, வில குறைஞ்சிருக்குன்னு நினைக்க தோணுது, என்னத்த சொல்ல. சரி ஓகே, தம்பி வந்து இப்போ உங்களுக்காக ஜிமிக்கி கம்மல் பாட்டை போடுவோன்னா அதை கேட்டு நீங்கள் வந்து ஜிமிக்கி ஆட்னே டான்ஸ் ஆடுவீங்களாம், சரியா? ஜாலியாக இருக்கும், கேட்டு முடிங்க. நான் பிராவோ, யூ லிசனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம். இன்னைக்கு ஓணம் இல்லையா, அதனால்
2: கட்டுண்டு போய் பிராண்டி குப்பி
0: ஆனந்த் ஸ்பெஷல் சாங்ஸ் அட் 89.4 தமிழ் எஃப்எம். நான் பிராவோ அண்ட் திஸ் இஸ் த ஈவினிங் கலர்.

0: ஈவினிங் கரெக்ட் பிரசன்டெட் பை VNCT குளோபலின் பிகஸ்ட் தமிழ்நாடு பிளாட் அண்ட் வில்லா ப்ராப்பர்ட்டி ஷோ நவ் அட் துபாய் அண்ட் ஷார்ஜா. ஃப்ரைடே, சாட்டர்டே அண்ட் சண்டே நடக்கிற ஸ்பெஷல் ஈவெண்ட்ல எந்த வில்லா புக் பண்ணாலும் ஒன் பெட்ரூம் ஃப்ரீ. ப்ராட் யூ பை அன்னத்தங்கம் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ். கலை நயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னத்தங்கம் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய்.
1: தமிழ் 89.4. 91 போடு.

0: போலே. தலைவர் சாங் ஆஃப் தி ஆர், தலைவர் சாங் ஆஃப் தி ஆர்.
1: We'll be back after a short commercial break.
2: Alan Sari Exchange வழியா transact பண்ணி உங்க பணத்தை double பண்ணுங்க. இந்த summerல Alan Sari Exchange வழியா நீங்க பண்ற ஒரு ஒரு transaction மூலமா உங்க பணத்தை double பண்ணி up to 600,000 dirhams in cash and a brand new jet or T1 car win பண்ணுங்க. Valid until 13th August. TNCs apply. Download the Alan Sari Exchange app now.
3: This hour of the evening correct is brought to you by Pride Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joy Alukas, the world's favorite jeweler.

0: மேடம் ஒரு நிமிஷம். எஸ். தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
1: ஹா, நல்லா தெரியுமே.
0: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
1: ஆ, கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
0: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனை தெரியுமா?
1: எது, மதுவா?
0: அட என்ன மேடம், பெண்கள் அவன் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல் கண்ணாலி சுண்டி பாண்டி அப்படின்னு பாடுவாங்களே.
1: ஓ மை காட், யாரு?
0: அது நான் தான். அது என்னோட ஷோ தான்.

அதாவது இன்னைக்கு காலையில் வந்து ஒரு ஃப்ரெண்டை மீட் பண்ணேன், சரியா? அவர் என்ன சொன்னார்னா, திடீர்னு கொஞ்சம் லைட்டாக வந்து கொஞ்சம் சில பேர் வந்து வெயிட் குறைவாங்க, வெயிட் ஏற்றிருப்போம், உடம்பு வந்து லைட்டாக வந்து உடம்பு போடுவாங்க, ஆனால் அவங்கள பார்க்கும்போது ஹெல்த்தியாக தெரியாது, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, ஒரு அசௌகரியம் இருக்குது அவங்கள பார்க்குறப்ப அவங்க உடம்புல அப்படின்ற மாதிரி நம்ம ஃபீல் ஆகும். அந்த மாதிரி யாராவது பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி ஒருத்தர் தான் இன்றைக்கி நான் பார்த்தேன், தெரிஞ்சவர் தான். நான் இதை வந்து ஒரு எல்லாத்துக்கும் சொல்லிக்கிறேன், சரியா? சொல்கிறேன், கதையை சொல்லிட்டு அதுக்கப்புறம் விஷயத்துக்கு வருவோம். ஸோ இப்போ நான் அவரை பார்க்குறேன். இப்போ வெயிட் குறைக்கிறதோ வெயிட் ஏறுறதோ இது வந்து தப்பான விஷயம் கிடையாது, ஓகே? மீன்ஸ் அது ஹெல்த்தியாக பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அது ஓகே. சில பேர் வந்து ஜிம் போவாங்க, கரெக்டாக சாப்பிட்டுட்டு வெயிட் ஏறுவாங்க, வெயிட் இறங்குவாங்க. ஆனால் ஒரு சில பேர் வந்து இப்படின்னா பார்க்கும்போது தெரியும் இது என்னமோ சரியில்லையே அப்படிங்கிற மாதிரி. சில பேருக்கு டயபெட்டிஸ் வந்திருக்கு அப்படின்னா டிராஸ்டிக்கலி வெயிட் குறையும், அவங்களாம் பார்க்கும்போது எப்படின்னா அன்ஹெல்த்தியாகவே தெரியுவாங்க பார்க்குறதுக்கு. ஸோ யா, ஸோ மெடிக்கல் ஹெல்ப் நீடட் அப்படின்னு. ஸோ அதே மாதிரி தான் வயசு வயசாக வெயிட் போடுறதும், அவர் பார்க்கும்போது இல்லையா நீங்கள் இப்படி இல்லவே இல்லையே, சடனாக இப்படி தெரியுறீங்களே, ஏதாவது பிரச்சனை, தைராய்டு பிரச்சனை தான் இருக்குது, இந்த மாதிரிலாம் ஏதாவது பேசும்போது அவர் சொன்னார், இல்லை இவ்வளோக்கும் அவர் வந்து ஸ்மோக் பண்ண மாட்டார், அதுக்கப்புறம் வந்து ஆல்கஹால் பிரச்சனை, ஐ மீன் ஆல்கஹால் கன்சியூம் பண்ணுற பழக்கம் அவர் கிடையாது. அதே மாதிரி ஜிம்மோ ஃபிட்னஸோ இல்லாட்டி ஜென்ரல் வாக்கிங்கோ ரன்னிங்கோ இது எதுவுமே கிடையாது, இந்த ஃபிட்னஸ் ரொட்டீனும் கிடையாது. அவர் சொன்னார், இல்லை நான் வந்து ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன், ஹாஸ்பிட்டல் போயிட்டு நான் இப்போ பிளட் டெஸ்ட் கொடுத்தேன், எனக்கே வந்து வெயிட் இப்படி ஏறுதே கிராஜுவலாக என்ன அப்படின்னு பார்க்கும்போது உடம்புல வந்து பேட் கொலஸ்ட்ரால் நிறையா ஜாஸ்தி ஆகிட்டுருக்கு, நீங்கள் வந்து குடிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டார் டாக்டர். இல்லையே நான் வந்து குடிக்க நான் ஆல்கஹால் கன்சியூமே பண்ணுறது இல்லையா, ஆக்சுவலி ஒரு 3-2 வருஷத்துக்கு முன்னாடி குவிட் பண்ணிட்டேனே, 2 வருஷமாக வந்து நான் சிங்கிள் ட்ராப் கூட அதெல்லாம் கன்சியூம் பண்ணுறதில்லன்னு சொல்லியிருக்காரு. அன்னைக்கு குடித்த அந்த ஆல்கஹால் தான் இப்போ வந்து பேட் கொலஸ்ட்ராலாக உள்ளே தங்கியிருந்து இப்போ ஏறியிருக்கு அப்படின்னா. எனக்கு வந்து எப்படின்னா இந்த கதையை கேட்டதுமே அவேப்பா, அதாவது சில நேரம் எப்படின்னா வீக்கெண்டோ இல்லாட்டின்னு மாதத்துக்கு ஒரு வாட்டியோ இல்லை பெரிய பெரிய பார்ட்டிஸ்க்கோ இந்த மாதிரிலாம் போகிறாங்க சில பேர், ஆல்கஹால் கன்சியூம் பண்ணுறாங்க. நான் வந்து ஆல்கஹாலோ இல்லாட்டி ஸ்மோக் பண்ணுறதோ ஒரு பேட் ஹேபிட் குட் ஹேபிட்ன்ற ஒரு டிபேட்டுக்கு நான் இங்கே வரல, அது வந்து அவங்கவுங்களுடைய ஓன் பர்சனல் சாய்ஸ், நீங்கள் பண்ணலாம் பண்ணாமல் இருக்கலாம், தட் இஸ் அப் டு யூ. ஆனால் அதை கவுண்டர் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு வேலை செய்யலைன்னா உடம்பு நாளைக்கு வேலையை காட்டிடும், அதுவும் வந்து ஒரு 35+40 ஆகிறப்போ 25 வயசுலேருந்து சாப்பிட்ட சாப்பாடு குடித்தது அடித்தது எல்லாம் சேர்ந்து வந்து நிற்கும். இது வந்து பல எக்ஸாம்பிள்ஸை வந்து நம்ம ஃபேமிலிக்குள்ளேயே பார்க்கலாம், ஃப்ரெண்ட்ஸ்குள்ளேயே பார்க்கலாம். நான் இன்ஃபேக்ட் வந்து இப்போது நிறையா ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, வேறு லைக் ஒரு 40 வயசு ஆனதுக்கப்புறம் இல்லை படியேறது கஷ்டப்படுவாங்க, கீழே உட்கார சொன்னால் உட்காந்துட்டு எழுந்துக்கும் போது இடுப்பு வலிக்குதுன்னு வாங்க, அதுக்கப்புறம் வந்து சேர்லேயே உட்காந்துட்டுருக்குன்னா கழுத்து வலிக்குதுன்னு சொல்லிட்டு கழுத்து வலின்னு சொல்லி உட்காந்துருப்பாங்க. ஸோ இது வந்து அதான் இந்த லைஃப் ஸ்டைல் இப்படி தான் இருக்க போகுது, நம்ம இப்படி தான் சாப்பிட போகிறோம் அப்படின்னா இதுக்கு கவுண்டர் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு நமக்கு இருக்கிற ஒரு சில வழியில் ஒன்று கண்டிப்பாக ஃபிட்னஸ் ரொட்டீனை உள்ளே கொண்டு வர்றது, ஒரு ரன் பண்ணுறதோ ஸ்ட்ரெச்சஸ் பண்ணுறதோ இல்லை ஒரு யோகா மெடிடேஷன் பண்ணுறதோ இல்லை வாட் எவர் இட் இஸ் ஏதாவது ஒன்று பண்ணுங்கள். இல்லாட்டினா வந்து எல்லாத்துக்குமே இப்போ சில பேர் என்னென்னா எனக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும், நான் இஷ்டத்துக்கு சாப்பிடுவேன்டிவாங்க, சாப்பிட்றதுக்கு யாருக்கு தான் பிடிக்காது, எனக்கு தான் பிடிக்கும். ஆனால் அது வந்து நம்ம உடம்புக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு மாடரேட்டாக பண்ணிட்டா பெட்டர். சில பேர் நான் 5 நாள் பிரியாணி சாப்பிட்றது பிரச்சனை தான், 10 நாள் தினமும் பரோட்டா சாப்பிட்றது பிரச்சனை தான், ஆனால் அது கொஞ்சம் கொஞ்சம் ஃபுட் பற்றிலாம் தெரிஞ்சுட்டு கொஞ்சம் மாடரேட் பண்ணால். ஏன்னா இது ரொம்ப போரிங்கான ஒரு அட்வைஸ், இப்போ நான் சொல்கிறது வந்து உண்மையாக சொல்ல போனால் இட்ஸ் அ போரிங் அட்வைஸ். நல்லா சாப்பிட்ணும், ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, ஜிம் போங்கன்றது இட்ஸ் வெரி போரிங் அட்வைஸ். ஆனால் இது வந்து ஒரு 40-45 வயசு கழித்து வர்ற ஹெல்த் ப்ராப்ளம்ஸை வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியே பீட் பண்ணணும் அப்படின்னா இந்த பழக்கம் இந்த லைஃப் ஸ்டைல் இதை கவுண்டர் பேலன்ஸ் பண்ணால் அதுதான். இப்போ சில பேர் எப்படின்னா ஸ்மோக் பண்ணுறதோ இல்லை வந்து ஆல்கோஹால் கன்சியூம் பண்ணுற பழக்கமோ அவங்களுக்கு இருக்காது, ஆனால் உடம்புல ஒரு சில பிரச்சனைலாம் இருக்கும். என்னங்க இவர் ஒரு பீடி சிகரெட் குடிக்க மாட்டார், ஒரு குடிக்க மாட்டார் இவர், இவருக்கு போய் இந்த பிரச்சனையானுவாங்க, எல்லாத்துக்கும் வரும், ஃபுட்டிலிருந்து வரும். ஆமாம், அந்த ஃபேட்டி லிவர் இஷ்யூலாம் நிறைய, அதிக ஆயில் போட்டு சாப்பிட்றவங்க, அதுக்கப்புறம் அதிகமாக வந்து ரொம்ப லேட் நைட்டோ இல்லாட்டினா ரொம்ப அதிகமாக இந்த ஃப்ரைடு ஐட்டம் சாப்பிட்றவங்களுக்குலாம் நிறைய பிரச்சனைகள் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே, நான் வந்து சும்மா அலாமிங்காக சொல்கிறேன், நல்லா தான் இருப்போம், உடம்பு வந்து கரெக்டாக நம்மளை பார்த்துக்கும், பட்டுன்னு தூக்கி விட்டுரும், எங்கேயோ ஒரு இடத்துக்கு கொண்டு போய் நிறுத்திடும் நம்மளை, அதனால் பி கேர்ஃபுல். அப்புறம் வந்து இந்த மெட்டபாலிசம் ரேட்னு ஒன்று இருக்குது, அதாவது 20 வயசில் நீங்கள் சாப்பிட்டது வந்து அதே அளவுக்கு 30 வயசில் சாப்பிட்டீங்கன்னா அது ஜீரணமாகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும், மெட்டபாலிசம் ரேட்டுன்னு வாங்க. ஸோ 20 வயசில் இருக்கிற அதே எனர்ஜியோ உள்ளுக்குள்ளே இருக்கிற ஆர்கன் செயல்படுற அந்த ஸ்பீடோ வந்து 30 வயசாக குறைஞ்சிக்கிட்டு தான் வரும். ஸோ அதனால்

என்ன பண்ணணும் அப்படிங்கிறத ப்ராப்பராக பார்த்து சாப்பிடுங்க. எனக்கு ஆக்சுவலி காலைல இந்த நியூஸை கேட்டதுமே எனக்கு வந்து ஒரு மாதிரி இருந்தது. அண்ட் இவன் இப்போ வந்து கரெக்டாக இப்போ ஒர்க் அவுட்லாம் பண்ணான்னா சரி பண்ணிடுவான். ஏன்னா பேட் கொலஸ்ட்ரால் வந்து ப்ராப்பராக எப்படி குறைக்கணுன்றதுக்கான மெத்தட்ஸ்லாம் இருக்குது. ஆனால் அவ்வளோ தூரம் ஏன் போகணும், இப்போயே பண்ணலாமே அதை. ஸோ டைம் இருந்ததுன்னா தயவு செஞ்சு அட்லீஸ்ட் ஒரு வாக்கிங்காவது போங்க. ஓகே, நான் திரும்பவும் சொல்கிறேன், போரிங்கான அட்வைஸ் தான் இல்லைன்னு சொல்ல, ஆனால் யாரோ ஒருத்தர் லெட் தி அட்வைஸ் பி போரிங் பட் சம்படி ஹட் டு அட்வைஸ் இல்லையா. அதான் நான் இன்றைக்கி துப்பாக்கிலேருந்து பாட்டு வருது அப்படி கேட்டு பிடிங்க. பாட்டு கேட்டு உடனே எந்திரிச்சு 40 நிமிஷம் ஓடுறீங்க, புரியுதா? என்ன ஆண்டி நல்லா சத்யா சாப்பிட்டீங்களா? கோ கோ அண்ட் ரன். மீன்வெல் நான் கிளம்புறேன். பபாய், ஹாப்பி ஓணம் ஒன்ஸ் அகேன். திஸ் இஸ் பிராவோ சைனிங் ஆஃப் ஃப்ரம் தி ஷோ த ஈவினிங் கலாக்.

0: இருக்கு.
1: September 5th, Meralda Jewels, Hamdan Street, Abu Dhabi.
2: This hour of the Evening Correct is brought to you by Pride Collection Adikum Tanambikeyudan. Ungal Vaalkai Milirattum. Joy Alukas, the world's favorite jeweler.
3: You are back. The Evening Correct, presented by VNCT Global in biggest Tamil Nadu plot and villa property show, now at Dubai and Sharjah. Friday, Saturday and Sunday நடக்கிற ஸ்பெஷல் ஈவெண்ட்ல இந்த villa book பண்ணாலும் one bedroom free. Brought to you by அன்னத்தங்கம் Golden Diamonds. கலை நயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னத்தங்கம் Golden Diamonds, கராமா சென்டர், துபாய்.

0: Coming up next.
1: அடுத்து வருவது அன்புடன் நான். நேயர்களின் கனிவான கவனத்திற்கு
0: நேரம் இப்பொழுது இரவு 8 மணி.

0: 89.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of Anbudan Naan is brought to you by Pride Collection Adikum Thannambikeyudan. Ungal Vaazhkai Milirattum. Joy Alukas, the world's favorite jeweler.
2: 89.4 Tamil FM in Virivana Seedhigal.
0: Brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
3: வணக்கம், விரிவான செய்திகள், தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: தமிழக செய்திகள்.
3: நேபாளத்தில் நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதியில் தமிழர்கள் சென்ற இரண்டு பேருந்துகள் சிக்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நிலச்சரிவு பகுதியில் சிக்கிய இரண்டு பேருந்துகளில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த 46 பேர் இருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. நேபாளத்தில் ஏற்பட்ட வெள்ளத்தால் 133 இந்தியர்கள் உட்பட 400 வெளிநாட்டவர்கள் காணாமற் போயுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. காத்மண்டுவில் இருந்து 150 கிலோமீட்டர் தொலைவில் ஆயுதப்படை முகாம் அருகே 20 தமிழர்கள் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. நேபாளத்தில் ஏற்பட்ட வெள்ளத்தில் சிக்கியுள்ள தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்களை மீட்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் விஜய் தெரிவித்தார். நேபாள பெருவெள்ள பாதிப்பில் காணாமற் போன தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்களை விரைந்து மீட்கவும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான உதவிகளை வழங்கவும் அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளுமாறு புதுடெல்லியில் உள்ள தமிழ்நாடு இல்ல அரசு உயர் அலுவலர்களுக்கு உத்தரவிட்டுள்ளேன் என்று தமிழக முதல்வர் விஜய் தெரிவித்தார். நேபாளத்தில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கில் தமிழர்கள் உட்பட இந்தியர்கள் பலர் காணாமல் போனதாக வரும் செய்திகள் அறிந்து மிகுந்த அதிர்ச்சியும் துயரமும் அடைந்தேன் என்று அவர் இஸ்தலத்தில் பதிவிட்டுள்ளார். இதனிடையே நேபாளத்தில் சிக்கியுள்ள தமிழர்களுக்கு உதவி தேவைப்படும் நிலையில் அவர்களோ அல்லது தமிழ்நாட்டில் உள்ள அவர்களது உறவினர்களோ தொடர்பு கொள்ள ஏதுவாக அவசர தொலைபேசி எண்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. மேலும் இந்திய வெளியுறவு அமைச்சகம் மற்றும் நேபாளத்தில் உள்ள இந்திய தூதரகம் ஆகியவற்றின் வாயிலாக தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள் குறித்த தகவல்களை பெற்று அவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய தேவையான நடவடிக்கைகள் விரைந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக முதலமைச்சர் விஜய் தெரிவித்துள்ளார். கர்நாடக வனத்துறையால் 3 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட வழக்கு சிஐடிக்கு மாற்றப்பட்டுள்ளது. வழக்கை குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு மாற்றி கர்நாடக அரசு உத்தரவிட்டுள்ளது. வழக்கை சிபிஐக்கு மாற்றுமாறு ஹனூர் கிராம மக்கள் கோரிக்கை விடுத்திருந்த நிலையில் அரசு இந்நடவடிக்கையை எடுத்துள்ளது. 3 தமிழர்கள் படுகொலை விவகாரத்தில் தாவிகா அரசின் அலட்சிய போக்குக்கு சீமான் கண்டனம் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டு மக்களின் வாக்குகளை பெற்று வென்ற முதலமைச்சர் விஜய் இதற்காக கர்நாடக அரசுக்கு ஆதரவாக நிற்கின்றார் என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார். மக்களுக்கு ஒன்று என்றால் நான் முன்னால் வருவேன் என்று சொன்ன முதலமைச்சர் விஜய் கர்நாடகாவில் 3 தமிழர்கள் திட்டமிட்டு படுகொலை செய்யப்பட்டது உடற்கூராய்வில் உறுதியாகியும் வராமல் எங்கே சென்றார் என்று சீமான் வினவியுள்ளார். 3 தமிழர்கள் வனத்துறையினரால் சுட்டுக் கொல்லப்பட்டது திட்டமிட்ட படுகொலை என்பது உடற்கூராய்வு அறிக்கையின் மூலம் உறுதியான பிறகும் கூட தமிழ்நாட்டின் முதலமைச்சர் விஜய் அமைதியாக கடந்து செல்வது பெருத்த ஏமாற்றம் அளிக்கின்றது என்றும் அவர் கூறினார். பரந்தூர் விமான நிலையத்துக்காக கையகப்படுத்தப்பட்ட நிலங்களை விவசாயிகளிடமே ஒப்படைக்க வேண்டும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பே சண்முகம் வலியுறுத்தியுள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார கிராமங்களை உள்ளடக்கி புதிய விமான நிலையம் அமைக்கும் திட்டம் முழுமையாக கைவிடப்படுவதாக சட்டப்பேரவையில் முதல்வர் அறிவித்திருந்தார். இதனையடுத்து பரந்தூர் விமான நிலையத்துக்காக கையகப்படுத்தப்பட்ட நிலங்களை அரசு என்ன செய்யப் போகின்றது என்று சட்டப்பேரவையில் எம்எல்ஏக்கள் கேள்வி எழுப்பினர். அதற்கு பதிலளித்து பேசிய தொழில்துறை அமைச்சர் அந்த நிலங்களை மாற்று தொழில் திட்டங்களுக்கு பயன்படுத்தப் போகின்றோம் என்று தெரிவித்ததாக அவர் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். நிலம் கையகப்படுத்துதல், மறுவாழ்வு மற்றும் மறு குடியேற்ற சட்டம் 2013 அடிப்படையில் குறிப்பிட்ட திட்டத்துக்காக கையகப்படுத்தப்பட்ட நிலம் 5 ஆண்டுகளுக்குள் பயன்படுத்தப்படவில்லை என்றாலோ அல்லது அந்த திட்டம் கைவிடப்பட்டாலோ நிலத்தை சம்பந்தப்பட்ட விவசாயிகளிடமே மீண்டும் ஒப்படைக்க வேண்டும். வேறு ஒரு திட்டத்துக்கு அந்த நிலத்தை மாற்ற முடியாது. எனவே சட்டத்துக்கு விரோதமாக தமிழக அரசு நடந்து கொள்ளக்கூடாது. விவசாயிகளிடம் நிலத்தை ஒப்படைக்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பே சண்முகம் வலியுறுத்தியுள்ளார்.
2: இந்திய செய்திகள்.
3: நேபாளத்தில் ஏற்பட்ட பெருவெள்ளம் பீகாரை தாக்கும் என்ற எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. நேபாளம் கோஷி ஆற்றில் ஏற்பட்ட காற்றாற்று வெள்ளத்தை அடுத்து உத்தரப்பிரதேசம் பீகாரில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. மகாராஜ்கஞ்ச் குஷி நகரில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை உத்தரப்பிரதேச அரசு தீவிரப்படுத்தியுள்ளது. கோஷி ஆற்றில் ஏற்பட்ட காற்றாற்று வெள்ளம் பீகாரின் வால்மீகி நகரையும் அடையும் என்று அச்சம் வெளியிடப்பட்டது. நேபாளத்தில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதை அடுத்து உத்தரப்பிரதேசம் பீகாருக்கு தேசிய பேரிடர் மீட்பு படை சென்றுள்ளது. உத்தரப்பிரதேசத்தின் குஷி நகர் பீகாரின் வால்மீகி நகருக்கு தேசிய மீட்பு படைகள் சென்றடைந்துள்ளன. பிரதமர் நரேந்திர மோடி நேபாளத்தில் ஏற்பட்ட வெள்ள பாதிப்புகள் குறித்து அந்நாட்டு பிரதமரை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கேட்டறிந்தார். பேரிடரால் பாதிக்கப்பட்டுள்ள நேபாளத்துக்கு இந்தியா துணை நிற்கும் என பிரதமர் நரேந்திர மோடி உறுதியளித்தார். நேபாளத்துக்கு இந்தியா சார்பில் நிவாரணப் பொருட்கள் விரைவில் அனுப்பி வைக்கப்படும் என்றும் பிரதமர் தெரிவித்தார். நேபாளத்தில் ஏற்பட்ட பேரிடரால் பாதிக்கப்பட்ட அனைவருடனும் உறுதுணையாக நிற்கின்றேன் என்று ராகுல்காந்தி தெரிவித்தார். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி தெரிவித்தார். வெள்ளப்பெருக்கில் சிக்கிய இந்திய யாத்ரீகர்கள் உட்பட நூற்றுக்கணக்கானோர் காணாமற் போயுள்ளனர். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றேன். தங்கள் அன்புக்குரியவர்கள் குறித்த தகவலுக்காக ஆவலுடன் காத்திருக்கும் குடும்பத்தினரின் துயரத்திலும் பங்கேற்கின்றேன் என்று அவர் இஸ்தலத்தில் பதிவிட்டுள்ளார். காணாமற் போன இந்திய குடிமக்களை கண்டறிந்து அவர்களை பாதுகாப்பாக திரும்பி அழைத்து வருவதை உறுதி செய்ய நேபாள அதிகாரிகளுடன் இணைந்து சாத்தியமான அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்ளுமாறு இந்திய அரசை வலியுறுத்துவதாக ராகுல்காந்தி கூறியுள்ளார். நேபாள மக்களுடனும் இந்த துயரமான பேரிடரால் பாதிக்கப்பட்ட அனைவருடனும் உறுதுணையாக நிற்கின்றேன் என்று அவர் கூறினார்.
2: இலங்கை செய்திகள்.
3: நேபாளத்தின் ரசுவா மாவட்டம் மற்றும் பிற பகுதிகளில் வெள்ளப்பெருக்கினால் ஏற்பட்டுள்ள பேரழிவு குறித்து பெரும் கவலையடைவதாக இலங்கை வெளிவிவகார அமைச்சர் விஜிதஹீரத் தெரிவித்தார். பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் குறிப்பாக இந்த சவாலான காலத்தை எதிர்கொண்டுள்ள குடும்பங்கள் மற்றும் சமூகங்களுக்கு எமது அனுதாபங்களை தெரிவிப்பதாக அவர் தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். நிவாரணம் மற்றும் மீட்பு பணிகளில் ஈடுபட்டுள்ள நேபாள அதிகாரிகள் மற்றும் அனைத்து பணியாளர்களின் முயற்சிகளையும் வெகுவாக பாராட்டுகின்றேன் என்று கூறியுள்ளார். இந்த சவாலான காலகட்டத்தை கடந்து செல்லும் நேபாள அரசாங்கத்துடன் மக்களுடனும் இலங்கை முழுமையான ஆதரவுடனும் தோழமையுடனும் நிற்பதாக இலங்கை வெளிவிவகார அமைச்சர் விஜிதஹீரத் தெரிவித்துள்ளார். இதனிடையே நேபாளத்தில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கினால் இலங்கையர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக இதுவரை எவ்வித தகவல்களும் கிடைக்கப்பெறவில்லை என்று இலங்கை வெளிவிவகார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. எனினும் தொடர்ந்தும் இலங்கையர்கள் தொடர்பான விவரங்கள் சேகரிக்கப்படுவதுடன் அவர்களுடன் தொடர்பினை ஏற்படுத்தி வருவதாக வெளிவிவகார அமைச்சின் ஊடக பேச்சாளர் தெரிவித்தார். தற்போது 85 முதல் 100 வரையிலான இலங்கையர்கள் நேபாளத்தில் தங்கியிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். நபிகள் நாயகம் முகமது சல்லவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு எதிர்வரும் வெள்ளிக்கிழமை துபாயில் பொது தரிப்பிட வசதி அறிவிக்கப்பட்டுள்ளது. வெள்ளிக்கிழமை அன்று பொது தரிப்பிடங்களுக்கு கட்டணம் அறவிடப்பட மாட்டாது. எனினும் பல அடுக்கு தரிப்பிட வசதிகளில் இந்த சலுகை பொருந்தாது என்றும் வழக்கமான கட்டணம் வசூலிக்கப்படும் என்றும் ஆர்டிஏ தெரிவித்துள்ளது. துபாய் மெட்ரோவின் ரெட் மற்றும் கிரீன் லைன்கள் காலை 5 மணி முதல் மறுநாள் அதிகாலை 1 மணி வரை இயக்கப்படும். துபாய் டிராம் காலை 6 மணி முதல் மறுநாள் அதிகாலை 1 மணி வரை இயங்கும் என்று துபாய் சாலைகள் மற்றும் போக்குவரத்து ஆணையம் அறிவித்துள்ளது. ஐக்கிய அரபு அமீரகத்தின் அரசு பள்ளிகளில் கிண்டர்கார்டன் முதல் 2ஆம் வகுப்பு வரை படிக்கும் மாணவர்களுக்கு 2026-27 கல்வியாண்டு முதல் வழக்கமான வீட்டுப் பாடங்கள் வழங்கப்பட மாட்டாது என்று அமீரக கல்வியமைச்சகம் அறிவித்துள்ளது. சிறு குழந்தைகளின் கற்றல் அழுத்தத்தை குறைத்தல், பள்ளி நேரத்திலேயே அடிப்படை கற்றலை சிறப்பாக வழங்குதல், குழந்தைகளுக்கு ஓய்வு விளையாட்டு மற்றும் குடும்பத்துடன் செலவிடும் நேரத்தை அதிகரித்தல், வீட்டில் கட்டாய வீட்டுப் பாடத்துக்கு பதிலாக தினசரி வாசிப்பு பழக்கத்தை ஊக்குவித்தல், வாசிப்பு, எழுதுதல், கணிதம் மற்றும் தொடர்பாடல் போன்ற அடிப்படை திறன்களை வகுப்பறை நடவடிக்கைகள் மூலம் வளர்த்தல் என்பன இந்த மாற்றத்தின் முக்கிய நோக்கமாகும். இந்த புதிய விதி அரசு பள்ளிகளுக்கு மட்டுமே பொருந்துகின்றது. தனியார் பள்ளிகளுக்கு இது பொருந்தாது என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது.
2: உலகச் செய்திகள்.
3: நேபாளத்தை தாக்கிய பெருவெள்ளத்தில் 95 பேர் வரையில் உயிரிழந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நூற்றுக்கணக்கானோர் காணாமற் போயுள்ளதாக நேபாள செய்திகள் தெரிவிக்கின்றன. நேபாள சுற்றுலா வாரியத்தின் ஆரம்ப பதிவுகளின்படி 384 பயணிகள் காணவற் போயுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அவர்களில் 291 பேர் வெளிநாட்டவர்கள் என்பதுடன் 105 இந்தியர்கள் என்றும், 37 இந்திய வம்சாவளியினர் என்றும், 12 பிரிட்டன் மற்றும் 3 அமெரிக்கர்கள் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகள் அடங்குவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. சீன அரசு ஊடகங்களின் தகவலின்படி 3 பேர் உயிரிழந்ததுடன் 265 பேர் காணவற் போயுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. பனிப்பாறை உடைந்ததே பெருவெள்ளத்துக்கு காரணம் என்று நேபாள பேரிடர் மேலாண்மை ஆணையம் தெரிவித்துள்ளது. அமெரிக்கா விதித்துள்ள புதிய பொருளாதார தடைகளின் மூலம் அமெரிக்காவினால் எதையும் சாதிக்க முடியாது என்று ஈரான் தெரிவித்துள்ளது. அரசின் பொருளாதார துறைகள் அமெரிக்காவின் அழுத்தத்தை சமாளிக்க தேவையான நடவடிக்கைகளை முன்கூட்டியே திட்டமிட்டுள்ளதாக ஈரான் ஜனாதிபதி மசூத் பெசிஷ்கியான் தெரிவித்தார். போரின் போதும் அமெரிக்காவால் தனது இலக்குகளை அடைய முடியவில்லை, அதேபோன்று தற்போதைய பொருளாதார அழுத்தத்தாலும் எதையும் சாதிக்க முடியாது என்று பெசிஷ்கியான் தெரிவித்தார். மேலும் பேச்சுவார்த்தை மற்றும் பரஸ்பர புரிதல் மூலம் பிரச்சினைகளை தீர்ப்பதே ஈரானின் கொள்கை என்றும், அதே நேரத்தில் பொருளாதார அழுத்தங்களுக்கு எதிராக ஈரான் தொடர்ந்தும் உறுதியாக நிற்கும் என்றும் அவர் தெரிவித்தார்.
2: விளையாட்டுச் செய்திகள்.
3: இந்தியா மற்றும் இலங்கை அணிகளுக்கிடையிலான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 4ஆம் நாள் ஆட்டம் இன்று நடைபெற்றது. தமது 1வது இன்னிங்ஸில் இலங்கை அணி இன்று துடுப்பிடத் தாடியதுடன் 290 ஓட்டங்களுக்குள்ள சகல விக்கெட்டுகளையும் இழந்தது. இதற்கமைய ஃபாலோ ஆன் முறையில் இலங்கை அணி துடுப்பிடத்தாட பணிக்கப்பட்டது. இன்றைய ஆட்ட நேர முடிவு வரை இலங்கை அணி 6 விக்கெட் இழப்பிற்கு 229 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது. இதற்கமைய இலங்கை அணி 16 ஓட்டங்களினால் முன்னிலை பெற்றுள்ளது. இந்திய அணி முதல் இன்னிங்ஸில் 503 ஓட்டங்களுக்கு 9 விக்கெட்டுகளை இழந்திருந்த நிலையில் ஆட்டத்தை நிறுத்தியது. இந்த போட்டியின் 5வதும் இறுதியுமான நாள் ஆட்டம் நாளை நடைபெறவுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகின்றது. வணக்கம்.
2: விரிவான செய்திகள்
0: was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Al Ain since 1982.
4: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும் ஹுக்கும்
5: அர்த்தமாயிருந்தா ராஜா.
2: 89.4 Star of the month.
6: Star of the month. Hello everybody, this is DSP.

0: குட் ஈவினிங், குட் ஈவினிங், குட் ஈவினிங். 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. எல்லாருக்கும் ஹாப்பி ஓணம், திருவோணம். எப்படி செலிப்ரேட் பண்ணீங்க எல்லாரும்? பயங்கர ஆஃபீஸே வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாக அப்படி பூக்கோலம்லாம் போட்டு இன்னும் வேற லெவலில் நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எங்களை பற்றி நீங்கள் கேட்கவே வேண்டாம், எஸ் இன்ஸ்டாகிராமில் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. நாங்கள் ஆடி ஆட்டம் என்ன அப்படின்ற மாதிரி இன்னும் நிறைய ரீலெல்லாம் வந்து போஸ்ட் பண்ண வேண்டியது இருக்குது, பெண்டிங்கில் இருக்குது. ஒன்று ஒன்றா நாங்கள் ரிலீஸ் பண்ணுவோம். ஸோ நாங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்றத உங்ககிட்ட ஷேர் பண்ணுறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி உங்களுக்கும் அப்படி தான் போயிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இப்போது யூஏ அப்டேட்டோட நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா?
1: யூஏ அப்டேட் brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
0: ஓகே, ஸோ எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச, ஆக்சுவலி துபாயில் வந்து எல்லா இடங்களுமே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். யூஏயில் எல்லா இடங்களுமே ரொம்ப ஸ்பெஷலான பிளேசஸ் தான். அதில் முக்கியமான ஒன்று மியூசியம் ஆஃப் த ஃபியூச்சர் இல்லையா? ஸோ நான் கூட அதுக்கு 2 times வந்து நான் போயிருக்கேன். நான் அப்படியே மெய் மறந்து பார்க்கக்கூடிய நிறைய சிறப்பான அம்சங்கள்லாம் அங்கே நம்ம பார்த்துருப்போம். இப்போது தற்காலிகமாக அது வந்து க்ளோஸ் பண்ண போகிறாங்க. துபாய் புகழ்பெற்ற மியூசியம் ஆஃப் த ஃபியூச்சரை வந்து தற்காலிகமாக க்ளோஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ எதற்காக அப்படின்னா, 2027லேருந்து ஸோ அடுத்த தலைமுறைக்கு ஒரு புதிய டெக்னாலஜிலாம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு நல்ல விஷயத்துக்காக இந்த இனிஷியேட் எடுத்திருக்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி நம்ம பார்க்கலாம். ஸோ செப்டம்பர் 1லேருந்து க்ளோஸ் பண்ணுறாங்க தற்காலிகமாக தான். அண்ட் எஸ்
1: உலகம் முழுவதும் சேஃபா உங்கள் கார்கோவை அனுப்புங்கள். The bridge to your home. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae.
0: And யாராவது கோல்டு வாங்க போயிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்காக ஈவினிங் கோல்ட் ரேட்.
1: இன்று தங்கத்தின் விலை
2: brought to you by Ain Gold Wallet. La neenga as low as 1 dirham lende gold savings start pannalam. Any time gold coins bar illana cash ah kuda redeem pannikalam.
0: Okay, so evening gold rate enna na 24 carat gold 554 dirhams 25 fils and 22 carat gold 513 dirhams 25 fils and 21 carat gold 492 dirhams 25 fils and 18 carat gold 421 dirhams 75 fils. And ippo adutha yaaradi nee mohini padathilende oru nalla paattu vandute irukke, ket enjoy pannunga, nama thodarndhu pesalam. Iniki nama show la oru guest vandu join panna poranga, ungalku therinja guest da. தொடர்ந்து பேசுவோம். இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். அன்புடன் நான் பிரியா.
3: Can you feel her? Is your heart speaking to her?

0: டாடி, தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணுங்க டாடி. ஐ நீட் திஸ் டாடி, ஐ நீட் திஸ் பேக் நவ். நானும் யூஎஸ்ல கூட அதே எஃப்எம் தான் டாடி கேட்போம்.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
2: கோல்ட் நெக்லஸா, ரொம்ப அழகா இருக்குங்க.
3: அப்போ இது எப்படி இருக்கு?
2: ஓணம் போடவையா? அள்ளித்தர ஓணம் பண்டிகைய அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ் இன் அற்புதமான நகைகளோட கொண்டாடுங்க.
3: அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். பவர்ட் பை அல்தவசூல் Group of Companies.

0: ஒன்பது காலை திங்கள் முதல் வெள்ளி வரை காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை உங்கள் விஷ்வாவுடன்.
1: This hour of அன்புடன் நான் is brought to you by Bright Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joy Alokas, the world's favorite jeweler.

0: 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. ஏசி பாடுத்து நம்ம துபாயில் இருக்கோம் இல்லை யூஏயில் இருக்கோம் அப்படின்னாலே ஊர்ல இருந்து ஏய் என்னோட பேர்ல வந்து ஒரு லாட்ரி இடேன், என்னோட லக்க ஜோசியக்காரர் சொன்னார் விழுன்னு சொல்லி அந்த மாதிரி எடுக்க சொல்லிகிட்டே இருப்பாங்கல்ல நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் கூட. நீங்களும் வந்து போதும்டா அப்படின்னாலும் சரி எனக்கு ஒன்று செய்து எடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்மளோட மைண்ட் வந்து தோணும் இல்லையா, எப்படியாவது இந்த லக்கு வந்து நம்ம பக்கம் திரும்பாதா அப்படின்னு. ஆக்சுவலி அது உண்மைதானே. த யூஏ லாட்ரி இப்போது அவங்களோட வந்து 85 மில்லியன் வின்னரை வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க. என்ன ஒரு அற்புதமான ஒரு தருணம் இல்லை, அவங்க எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க அவ்வளோ வந்து நம்ம வின் பண்ணுவோமா, நமக்கு அதிர்ஷ்டம் அடிக்குமா அப்படின்னு, பட் அடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். எஸ் ஸோ இந்த எக்ஸைட்மெண்ட் வந்து இதோட வந்து நிக்கலை. ஒவ்வொரு வென்ஸ்டே மற்றும் சாட்டர்டே லக்கி ட்ராஸ் வந்து நடக்குது. 85 மில்லியன் மற்றும் 83 மில்லியன் வின் பண்ணுற வாய்ப்பு உங்களுக்காகவே காத்து கொண்டிருக்கிறது. ஸோ உங்களோட டிக்கெட்ஸை theuaelottery.ai-ல வாங்குங்க. அடுத்த வினர் நீங்களா கூட வந்து இருக்கலாம். த கேம் எல்எல்சி வழங்கும் இந்த லாட்ரி GCGRA லைசன்ஸ்ட் பெற்றது. ஸோ 18 வயசுக்கு மேலே இருக்கவங்க மட்டும்தான் வந்து இந்த லாட்ரியில் கலந்துக்கணும். உங்களுக்கே தெரியும் டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை, மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் சொல்லுங்கள், நீங்களும் சொல்லுங்கள், எல்லோரும் சேர்ந்து. எங்கள் ஆஃபீஸில் கூட நிறைய டைம் என்ன பண்ணுவோம்னா எல்லோரும் சேர்ந்து ஒரு லாட்ரி எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு நம்பர் சொல்லுங்கள் அப்படின்லாம் வந்து எடுத்துகிட்ருப்போம். அதனால் உங்கள் ஆஃபீஸ்லேயும் ட்ரை பண்ணுங்கள். அண்ட் இப்போ அடுத்து உங்களுக்கு பிடிச்ச பாட்டு ஜோ படத்துலேருந்து வந்துகிட்டே இருக்குது, ஆனந்த் அரவிந்த் கிருஷ்ணனோட வாய்ஸில். 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: அன்புடன் நான் brought to you by ஆயுட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயுட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.

0: சூடா ஒரு பாட்டு. இன்கமிங் சுட சுட புத்தம் புது பாட்டு.
1: Brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

0: We'll be back after a short commercial break.
1: ALD Properties in 4th ஆண்டு தொடக்க விழா சலுகையாக தஞ்சாவூர் பிக் பாஸ் ப்ராப்பர்ட்டி மற்றும் திருச்சி ராக்ஃபோர்ட் கார்டன் சிட்டியில் 24 மாத இஎம்ஐ ஸ்கீம் பெற்று மகிழுங்கள். அது மட்டுமல்ல, 18 மாதம் 12 மாதம் இஎம்ஐ கூட இருக்கு. புக் பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்ட புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 056364 3646.

0: 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் ரியா. எஸ், நான் என் கூட வந்து கிருஷ்ணி மணிபாலன் ஜாயின் பண்ணிட்டாங்க. வந்தாலே அப்படியே கலர்ஃபுல்லா தான் இருக்கும். இன்னைக்கு கலர்ஃபுல்லா தான் வந்திருக்காங்க வேற.
1: வணக்கம், வணக்கம்.
0: ஹாய் கிருஷ்ணி. ஓகே, ஆக்சுவலா ஓணம் பத்தி நீங்க நிறைய சொல்லிட்டு இருந்தீங்க, அதோட வரலாறு எல்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க இல்லையா, அதுக்காகவே இன்னைக்கு வந்து ஸ்பெஷலா உங்களை இன்வைட் பண்ணிருக்கேன் ஷோக்கு. அதாவது நேயர் விருப்பமும் கூட, இப்போ நீயும் நீங்களும் கிருஷ்ணியும் பேசுவீங்க பேசுவீங்கன்னு கேட்டுட்டே இருந்தாங்க.
1: ஆமா, ஆமா.
0: சோ நம்ம இன்னைக்கு நம்ம ஆபீஸ் செலிப்ரேஷன் பத்தி உங்ககிட்ட மக்கள் கிட்ட ஷேர் பண்ணும்ல.
1: ஆமா, நம்ம எல்லா நிகழ்ச்சிகளையும் கேட்டிருப்பாங்க நான் நினைக்கிறேன், எப்படி செலிப்ரேஷன் இருந்தது அப்படின்னு. நான் முதற்கொண்டு மதுல இருந்து எல்லாருமே சொல்லியிருப்போம், ஏன்னா அவ்வளோ கலகலன்னு இருந்தது நம்ம ஸ்டுடியோ, நம்மளோட கலைகம் முழுக்க முழுக்க. ஏன்னா இத்தனை வருஷம், இப்ப நான் துபாய்க்கு வந்து 4 வருஷம் ஆகுது, தமிழ் எஃப்எம்மோட இணைந்து 4 வருஷம் ஆகுது. 4 வருஷத்துலயும் வந்து ஓணம் கொண்டாட்டம் இருந்திருக்கு, ஏன்னா எப்பவுமே நம்ம அதை விட்டது இல்லை. பூக்கழம் போடுறதுல தொடங்கி அப்புறம் மதியம் போயிட்டு சத்தியா சாப்பிடுறது, அப்படி ஒரு செலிப்ரேஷன் எப்பவுமே இருந்திருக்கு. ஆனா இந்த முறை வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, ஹோம் எஃப்எம் வந்து நம்மளோட இருந்ததுனால, நம்மளுடைய மலையாள சேனல் எங்களோட வந்து இருந்ததுனால, அந்த கொலீக்ஸோட சேர்ந்து ஓணம் செலிப்ரேஷன் வந்து நாம வந்து கொஞ்சம் பிரம்மாண்டமா நாம பிளான் பண்ணி நிறைய விளையாட்டுகள்லாம் இருந்தது, எல்லாமே ரொம்ப சிறப்பா இருந்தது. இன்னைக்கு அதுதான்
0: ரொம்பவே ஸ்பெஷல். ஏன்னா போன வருஷம் தான் வந்து ஹோம் எஃப்எம் வந்து லான்ச் பண்ணோம் நம்ம, தமிழ் எஃப்எம் கூட இணைந்து சிஸ்டர் எஃப்எம்மா வந்தது புதுசா. அண்ட் நீ சொன்ன மாதிரி ரொம்பவே ஸ்பெஷலா இருந்தது. ஏதோ நம்மளே வந்து இன்னைக்கு மலையாளி மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்க வச்சுட்டாங்க. ஒன் டே மலையாளியா நாங்க இருந்தோம் இன்னைக்கு.
1: ஆமா, ஆமா. இது என்னன்னா, இதுல என்ன இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, இப்ப நான் இலங்கை, நீ வந்து தமிழ்நாடு. தமிழ்நாட்டுல தனியா நீங்க வந்து இந்த காலேஜஸ்ல எல்லாம் வந்து மலையாளிகளும் இருக்கிறதுனால இந்த ஓணம் செலிப்ரேஷன் எல்லாம் நீ பாத்துருக்கலாம். அப்ப எனக்கு வந்து அது ரொம்ப புதுசு. ஒரு சத்தியா அப்படிங்கிற சாப்பாட்டை நான் சாப்பிட்டதே வந்து இங்க வந்ததுதான், யூஏக்கு வந்ததுதான். அந்த மாதிரி நிறைய பேருக்கு அந்த மாதிரி முதல் அனுபவம் வந்து கண்டிப்பா இருந்திருக்கும்.
0: எங்களுக்கும் துபாய் வந்ததாங்க சத்தியானா என்னன்னே வந்து தெரியும்.
1: சரி, இதை தாண்டி இப்ப என்னோட மூதாதையர்களா இருக்கட்டும், பிரியாவோட மூதாதையர்களா இருக்கட்டும், எல்லாருமே வந்து ஒரு காலத்துல ஓணம் கொண்டாடி இருக்காங்க அப்படிங்கறதுதான் ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயம். அதை பத்தி நாம இன்னைக்கு பேச போறோம்.
0: இன்னைக்கு வந்து நாங்க ஷேர் பண்ண போறோம், எங்க சொல்லிருவியோ நினைச்சிருந்தேன். ஏன்னா இல்ல வந்து ஒருத்தர் எனக்கு கேட்டாரு, ஒரு கமெண்ட் கூட வந்து பண்ணிருந்தாரு. என்ன கமெண்ட் பண்ணாரு நான் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் சொல்றேன். பாட்டை வந்து பிளே பண்ணிட்டு வந்துடலாம். ஏன்னா எங்க ஆபீஸ்ல நடந்த நிறைய சிறப்பான விஷயங்களை பத்தியும் நடுவு உங்கள்கிட்ட நாங்க ஷேர் பண்ண போறோம். 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க, அன்புடன் நான் ரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக், நம்ம கூட பேசிட்டு இருக்குது நம்ம கிருஷ்ணி மணிபாலனும் தான்.

0: கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர்,
1: கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர்,
2: brought to you by பிரைட் கலெக்ஷன் அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். ஜோயாலுகாஸ், தி வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.

0: 89.4 தமிழ் FM. தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: செப்டம்பர் 5th அன்னைக்கு முருநாள் தாக்கூர் இருக்காங்கல்ல, அவங்க அபுதாபிக்கு வராங்களா?
2: For what? Meralda Jewels ஓட ஹம்தான் ஸ்ட்ரீட் கிராண்ட் இனாகரேஷனுக்கு தான்.
1: Wow! அப்ப ஜுவல்லரி லவர்ஸ்க்கு ஒரு ஸ்பெஷல் ட்ரீட் தானே?
2: எக்ஸாக்ட்லி, லிமிடெட் பீரியட் ஸ்பெஷல் இனாகரேஷன் ஆஃபரும் இருக்கு. அப்போ இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணவே கூடாது. செப்டம்பர் 5th மெரால்டா ஜுவல்ஸ் ஹம்தான் ஸ்ட்ரீட் அபுதாபி.

0: எங்கள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
1: This hour of Anbudan Naan is brought to you by Pride Collection Alikum Thannambikeyudan. Ungal vaazhkai milirattum. Joyalukas, the world's favorite jeweler.

0: 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. சுவாதி வந்து மனசை தொட்ட மெட்டுக்காக திருச்சிற்றம்பலம் படத்துல இருந்து ஒரு சாங் கேட்டிருக்காங்க. அனிருத்தோட மியூசிக்ல வந்துட்டே இருக்கு. எனிஸ் இந்த ஓணம் ஸ்பெஷல் பத்தி நானும் கிருஷ்ணன் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கோம்ல. இந்த பாட்டு முடிஞ்சதுக்கு அப்புறமா நாங்கள் வந்து தொடர்ந்து ஷேர் பண்றோம். நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச பாட்டை எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம் 0502528940 இந்த நம்பருக்கு. எல்லாரோட பாட்டுமே வந்து கொடுக்கணும் இல்லையா, அதனால கொஞ்சம் தாமதமாச்சுன்னா கோச்சுக்காதீங்க, தொடர்ந்து பேசுவோம். இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.
2: Request a song. Call or WhatsApp 0502528940. Manasu thottu mittu.

0: 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. எஸ் நம்ம கூட கிருஷ்ணி மணிபாலனும் இருக்காங்க. நாங்க ரெண்டு பேரும் ஆபீஸ்ல நடந்தத ஓணம் செலிப்ரேஷன் பத்தியில அவங்க கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்கும்போது, கிருஷ்ணி இன்னைக்கு நிறைய ஒரு கேம் நடந்தது இல்ல, ரொம்ப சுவாரஸ்யமான இருக்க ஒரு விஷயம் வந்து என்ன போது அதை பத்தி?
1: சுவாரஸ்யமானா என்ன? எல்லாமே சுவாரஸ்யமா இருந்தது. என்ன எது கேக்குறீங்கன்னு எனக்கு புரியல, சொல்லுங்க.
0: ஆக்சுவலா வீடியோ வந்து வரப்போகுது, உங்களுக்கு முன்னாடி நாங்க டீசர் நாங்க வந்து இப்போ ரேடியோல சொல்றோம். ஒரு பாட்டில் ஒண்ணு வச்சுட்டோம், அந்த பாட்டில்ல வந்து அந்த டிப் இருக்கும் இல்லையா, அந்த கேப், அந்த கேப்பை வந்து டச் பண்ணிட்டு ஒரு 10 ரவுண்ட் வந்து சுத்தணும். இது வந்து கிருஷ்ணிய வச்சு நாங்க தெரியாம ட்ரையல் பார்த்துட்டோம்.
1: ஆமா,
0: சோ அவங்க வந்து அதை வச்சு 10 சுத்து சுத்திட்டு வந்து
1: ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து கப் வச்சு சுத்தணும். இந்த பேப்பர் கப்பை வச்சு என்ன வச்சு ட்ரையல் பார்த்தாங்க. 10 ரவுண்ட் சுத்திட்டு அந்த கப்பை எடுத்துக்கொண்டு வந்து நேரா ஒரு சேர்ல வந்து ரொம்ப தூரம் நடந்து வந்து அதை வைக்கணும். இது டாஸ்க்.
0: இவங்க வந்து 10 சுத்து சுத்திட்டு வச்சுட்டாங்க. ஓகே, ஆர்த்தி எங்க ஆபீஸ், உங்களுக்கு ஆர்த்தி தெரியும்ல, வந்து 10 சுத்தெல்லாம் பத்தாவது போல ஒரு 20 சுத்தாவது சுத்தணும், அப்பதான் தலை சுத்தணும் நினைக்கிறேன் அப்படின்னு அவங்க சொல்ல.
1: ஏன்னா எனக்கு சுத்தல அவ்வளவா தலை, இவங்க எதிர்பார்த்த மாதிரி எனக்கு வந்து தலை சுத்தல. நான் வந்து ஸ்டெடியா இல்ல, கொஞ்சம் எனக்கு அப்போ கொஞ்சம் ஜெக் ஆச்சுதான், பட் ஆனாலும் ஸ்டெடியா கொண்டு வந்து வந்து வச்சுட்டேன். சரியா,
0: அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா,
1: இப்ப அடுத்து கேம் ஸ்டார்ட் ஆச்சு.
0: ஸ்டார்ட் ஆச்சு. ஒரு சேச்சி சேச்சி வந்து சுத்தினாங்க. அவங்க சுத்தி என்ன அப்படின்னா, பின்னாடி ஒரு கிளாஸ் இருந்து அந்த கிளாஸ் தாண்டி பறந்து போய்
1: விழுந்துட்டாங்க.
0: அண்ட் எனக்குமே வந்து நானும் போய் சேச்சிகள் மேல போய் விழுந்துட்டேன்.
1: எல்லாரும் ஆல்மோஸ்ட் விழுந்துட்டாங்க.
0: சோ அதுதான் வந்து இருக்கிறதே வந்து ரொம்ப சுவாரஸ்யமா. அதுக்கப்புறம் டான்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம
1: இருங்க, அதுக்கப்புறம் முன்னாடி நீங்க பண்ணது வந்து ட்ரையல், இப்பதான் ஒரிஜினல் கேம். இப்ப நீங்க மறுபடி சுத்துங்க அப்படின்னு எனக்கு இன்னொரு டாஸ்க், அதாவது ரெண்டாவது தடவை என்ன சுத்த வச்சாங்க. அப்போ நான் அதை அதாவது முன்னாடி பண்ணதுக்கு விட இதுல வந்து ரொம்ப சுத்தி எனக்கு தலையே சுத்தல, ஸ்டெடியா கொண்டு போய் நான் வந்து அந்த பாட்டில வச்ச நான் தான் வின்னர் அதுல.
0: ஆமா, இல்ல அது சொல்ல மாதிரி
1: அது என்ன அப்படின்னா, ஆக்சுவலி எல்லாரும் கேட்டாங்க எப்படி உங்களுக்கு மட்டும் தலையே சுத்தல அப்படின்னு. நான் சொன்னேன் இது ஒரு மைண்ட் கேம், நான் மைண்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் தலை சுத்தக்கூடாது, நம்ம வந்து ஸ்டெடியா போய் வைக்க போறோம் அப்படின்னு நான் அதை ஃபிக்ஸ் பண்ணி என் மைண்டுக்கு சொன்னதுனால எப்பவுமே நம்ம மூளை வந்து நம்ம கண்ட்ரோல்ல இருக்கணும். சரியா, மூளையை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண விடக்கூடாது. அதே மாதிரி வெளியில இருக்கிற விஷயங்கள் நம்மளை கண்ட்ரோல் பண்ண விடக்கூடாது, நம்ம தான் அதை வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு
0: இது நம்ம ஷோக்கு ஏத்த ஒரு விஷயத்தை வந்து கரெக்டான டைமிங்ல வந்து கிருஷ்ணி வந்து
1: அதனால நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டதுனால என்னால அது பாசிபிளா இருந்தது, அதை செய்ய முடிஞ்சது அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
0: சோ நம்ம எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த லெமன் இந்த ஸ்பூன் மியூசிக்கல் சேர் அதான் ஓகே, இதெல்லாம் வந்து நம்மளால முடியாது. ஏன்னா நம்ம ஒரு 4-5 சுத்துலயே வந்து நான் ஆக்சுவலி 10 சுத்து சுத்திட்டேன், பட் ஸ்டில் என்னால கண்ட்ரோலே பண்ண முடியல. அது சத்யா வேற சாப்பிட்டுட்டு அந்த ஒரு கேம் விளையாடணுமா கேட்கவே வேண்டாம். சோ அந்த மாதிரி இருந்தது. கூடிய விரைவில் மேபி நாளைக்கே வந்து இந்த நாங்க பண்ண லூட்டீஸ் எல்லாமே வந்து நீங்க பாக்கலாம்.
1: கண்டிப்பா.
0: சோ இன்னைக்கு நான் ஸ்டேட்டஸ் வச்சிருந்தேன். சோ என்ன ஸ்டேட்டஸ் வச்சிருந்தேன்னா, என்னோட ஓணம் பிக்சர், ஓணம் சாரி கட்டினதை வந்து ஸ்டேட்டஸ் வச்சிருந்தேன். அப்போ ஒருத்தர் வந்து கேட்டாரு, மதுரையில எல்லாம் ஓணம் செலிப்ரேட் பண்ணுவாங்களா அப்படின்னு ஒருத்தர் வந்து கேட்டாரு. அப்ப நான் சொன்னேன் அவருக்கு, மதுரையில வந்து மதுரையிலதான் ஓணமே வந்து கொண்டாடி இருக்காங்க, அது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொன்னேன். எஃப்எம் காரவங்க சொன்னா கரெக்டா தான் இருக்கும். அவர் போயிட்டாரு. அவருக்காகவே இந்த விஷயத்த இன்னைக்கு நம்ம ஓபன் பண்றோம். இன்னும் கொஞ்ச நேரத்துல 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் இருக்கேன், அன் கூட பேசிட்டு இருக்கிறது நம்ம ஆர்ஜி கிருஷ்ணி மணிபாலன். இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: entonces, ¿qué hacemos de esto, man?
1: Rolex. Rolex.
2: Sir! Yes, sir!
3: இதை விட பெஸ்டா என்டர்டைன்மெண்டா ஒரு எஃப்எம் காட்டுறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்லாம்.
4: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
5: ஏய், உனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் சொல்லவா?
6: என்ன?
5: செப்டம்பர் 5 அன்னைக்கு மிருனால் தாக்கூர் இருக்காங்கல்ல, அவங்க அபுதாபிக்கு வராங்களாமா?
6: ஃபார் வாட்?
5: மெரால்டா ஜுவல்ஸோட ஹம்தான் ஸ்ட்ரீட் கிராண்ட் இனாகரேஷனுக்கு தான்.
6: வாவ், அப்ப ஜுவல்லரி லவர்ஸ்க்கு ஒரு ஸ்பெஷல் ட்ரீட் தானே?
5: எக்ஸாக்ட்லி, லிமிடெட் பீரியட் ஸ்பெஷல் இனாகரேஷன் ஆஃபர் இருக்கு.
6: அப்போ இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணவே கூடாது.
5: செப்டம்பர் 5 மெரால்டா ஜுவல்ஸ் ஹம்தான் ஸ்ட்ரீட் அபுதாபி.
7: சொல்லுங்க மிஸ்டர் ராமானுஜம், ஆர் யூ ஃபீலிங் கம்ஃபர்டபிள்?
8: ஒண்ணும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
9: உனக்கு இப்ப 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?
10: பிளாக் அண்ட் ஒயிட் டிவில ஒளி மொழியை பார்த்துட்டு இருக்க.
9: உனக்கு இப்ப 15 வயசு, இப்ப நீ என்ன பண்ற?
10: அப்பாவோட அம்பாசிட்டர் கார்ல ரேடியோல பாட்டு கேட்டுட்டு.
6: ஹலோ டாக்டர், இருங்க இருங்க, ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க?
11: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே. ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள். தானே? For details call 056-415-4242.

0: 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. ஓகே கிருஷ்ணி, ஆக்சுவலா நம்ம ஓணம் பத்தி நிறைய பேசிட்டு இருக்கோம். விஷயத்துக்கு நம்ம வரோம், இப்பதான் நம்ம விஷயத்துக்கு வரோம். என்கிட்ட ஒருத்தர் கேட்டாருன்னு
1: சொன்னேன்,
0: இந்த மாதிரி ஓணம் வந்து மதுரையில எங்க செலிப்ரேட் பண்ணுவாங்கன்னு எனக்குனே வந்து நீங்க கேட்டாரு. அவர்கிட்ட நான் வந்து நேற்று நம்ம பேசிட்டு இருந்தனால அவருக்கு நான் ரிப்ளை கொடுத்துட்டேன், ஓணம் வந்து மதுரையில தான் கொண்டாடி இருக்காங்க உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு. டீட்டெயிலா அவர்கிட்ட நான் எதுவுமே சொல்லல.
1: ஓகே ஓகே,
0: நீங்க தொடங்குங்கள்.
1: ஆமா, மதுரையில வந்து இப்ப ஓணம் வந்து ஆமா தமிழ்நாட்டுல கொண்டாடுறாங்களா? நீங்க என்ன புதுசா நீங்க வந்து கொண்டாடுறீங்க அப்படிங்கிற கேள்வி இப்ப உங்களுக்கு கேட்டமாதிரி நிறைய பேர் வந்து நிறைய பேருக்கு அந்த ஒரு கேள்வி வந்திருக்கலாம். ஆமா, ஓணம் வந்து தமிழ்நாட்டுல கொண்டாடப்பட்ட ஒரு பண்டிகை தான், தமிழர்கள் வந்து மறந்து போன ஒரு பண்டிகை அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம முற்காலத்துல நம்ம முன்னோர்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க, என்ன நடந்தது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்மளுடைய இலக்கியங்களை வச்சு நம்ம வந்து பாக்குறோம். இலக்கியங்கள் வந்து முற்காலத்துல அந்த காலத்தை காட்டக்கூடிய கண்ணாடி அப்படின்னு சொல்லுவாங்க, சரியா? அப்போ நான் என்ன நடந்தது எல்லாமே இலக்கியத்துல இருக்கு, அங்கங்க குறிப்புகள் இருக்கு அப்படிங்கிறது தான். அதன் அடிப்படையில பார்க்கும் போது மதுரை காஞ்சி அப்படிங்கிற சங்க இலக்கியம், அதுல ஓணம் பண்டிகை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கு. மதுரை காஞ்சி அப்படிங்கிறது மதுரையில நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து மாங்குடி மருதனார் என்ற புலவர் வந்து எழுதியிருக்காரு அந்த ஒரு இலக்கியம். அதுல ஓணம் பத்தி ஒரு குறிப்பு வருது, என்ன தெரியுமா? கணம் கொள் அவுணர் கடந்த புலந்தார் மாயோன் மேய ஓண நன்னாள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. மாயோன் அப்படிங்கிறது இதுல திருமாலை குறிக்குது. செய்யோன்னா முருகன், மாயோன்னா திருமால். அப்ப திருமாலினுடைய பிறந்த நாளை குறிக்கிறதுக்கான ஒரு கொண்டாட்டமா அந்த காலத்துல இந்த ஓண நன்னாள்ல வந்து ஒரு கொண்டாட்டம் நடந்திருக்கு அப்படிங்கிறது இந்த ஒரு விஷயம். அது மதுரையில நடந்த கொண்டாட்டம் தான். ஆமா, இது தவிர இன்னும் சில இலக்கியங்கள்ல வந்து தேவார பாடல்கள் எல்லாம் வந்து ஓணம் கொண்டாட்டம் பற்றிய விஷயங்கள்லாம் வருது. அதை பத்தி நம்ம தொடர்ந்து பேசலாம்.
0: ஓகே, நீங்க சொன்னது எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. என் பாட்டி வந்து எனக்கு சொல்லுவாங்க, ஓ பெருமாள் பிறந்த நாளன்னைக்கு பிறந்திருக்காவ அப்படின்னு. என்ன சொல்லி?
1: திருவோண நட்சத்திரமா நீங்க?
0: தெரியல, சம்திங் அந்த மாதிரி.
1: திருவோண நட்சத்திரம் தான் இப்ப பல தசாப்தம் கடந்து பல தலைமுறை கடந்து நாம ரெண்டு பேரும் இங்க அதுவும் துபாயில வந்து கொண்டாடிட்டு இருக்கோம் அப்படிங்கறது எவ்வளவு சிறப்பான ஒரு விஷயம்.
0: நம்ம வந்து ஓஜி மலையாளியா?
1: இல்ல, அப்படி இல்ல. மலையாளம் அப்படிங்கிறது தமிழோட ஒரு இன்னொரு வடிவம் தான். இப்ப பேச்சு வழக்குல வந்து ஒரு வட்டார வழக்குல ஒரு வட்டார வழக்கு இருக்குல்ல. இப்ப இலங்கையில ஒரு மாதிரி தமிழ் பேசுறாங்க, மதுரையில ஒரு தமிழ் பேசுறீங்க, திருநெல்வேலி தமிழ்னு இருக்கு. அப்ப அந்த மாதிரியான ஒரு வட்டார வழக்காதான் இந்த மலையாளமும் இருந்திருக்கு. ஏன்னா சேர நாடு இல்லையே, சேர நாடு தானே அந்த காலத்துல மூவேந்தர்கள்ல சேரர்கள் ஆட்சி செய்த ஒரு நிலப்பகுதி தானே. சமஸ்கிருதம் கொஞ்சம் அதிகமா கலந்திருக்கு, அதனாலதான் அது வேற மொழி மாதிரி நமக்கு இருக்கு. ஆனா மலையாளத்துலதான் தூய தமிழ் சொற்கள் வந்து இன்னைக்கும் புழக்கத்துல இருக்கு.
0: நம்மளை விட ரொம்ப அந்த கிளியரான ஒரு தமிழ் உச்சரிப்பெல்லாம் வந்து மலையாளத்துல நம்ம
1: கண்டிப்பா உச்சரிப்பு அடிப்படையிலையும் வந்து ஒரு தூய இலக்கண அடிப்படையிலான உச்சரிப்பு கூட மலையாளிகள்கிட்ட தான் இருக்கு. இதை வந்து கூர்ந்து அவதானிச்சு பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா தெரியும்.
0: ஆமா, தொடர்ந்து பேசலாம். 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. ஆர்ஜி பிரியா என் கூட கிருஷ்ணி மணிபாலன் தான் ரொம்ப அழகா வந்து நம்மளோட வரலாறை பத்தி ரொம்ப அழகா பேசிட்டு இருக்காங்க. தொடர்ந்து பேசுவோம். நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
2: அன்புடன் நான் ப்ராட் யூ பை ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, டிஐபி மற்றும் சிலிக்கன் ஓயாசிஸ். கால் 0588204172.

0: பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்ட புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 056-364-3646.
1: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
2: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

0: 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் ப்ரியா. இனிமே யாராவது உங்ககிட்ட தமிழர்கள் வந்து ஏன் ஓணம் கொண்டாடுறீங்க, நீங்க என்ன மலையாளியான்னு கேட்டாங்க அப்படின்னா, இன்னைக்கு வந்து ஒரு சரியான ஒரு பதில், ஒரு ஆன்சர் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கு. எஸ் கிருஷ்ணி வந்து அதை இன்னைக்கு ஷோல வந்து சொல்லிட்டு இருக்காங்க. கேட்கும் போது சந்தோஷமா தான் இருக்கு. நம்ம பிரிச்சு பார்க்க வேண்டிய தேவை கிடையாது, எல்லாருமே வந்து ஒண்ணுதான் அப்படின்னு நம்ம மனசுல வந்து இருந்தாலே அது போதுமானதுன்னு நினைக்கிறேன். கிருஷ்ணி, இப்போ ஒரு மதுரையில தான் வந்து ஓணம் முன்னாடி எல்லாம் கொண்டாடி இருக்கிறாங்க.
1: மதுரையில மட்டுமா கேட்டா, இல்ல மதுரையில மட்டும் கிடையாது, இன்னும் இன்னும் நிறைய இடங்கள்ல வந்து கொண்டாடி இருக்காங்க. சில இடங்கள்ல வந்து சிவனை வழிபடுறதுக்காக வந்து சிவனுக்கான ஒரு விழாவா வந்து ஓணத்தை கொண்டாடி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான குறிப்புகள்லாம் வருது. இன்னொரு இடத்துல பார்த்தோம்னா திருஞான சம்பந்தர் தேவாரம் இருக்கு இல்லையா, அதுல சைவ பக்தி இலக்கியங்கள்ல வந்து திருஞான சம்பந்தர் தேவாரத்திலையும் அவர் வந்து ஓணம் பத்தி குறிப்பிட்டிருக்காரு. அது வந்து ஐப்பசி ஓண விழாவும் அருந்தவர்கள் தூய்ப்பனவும் காணாதே போதியோ பூம்பாவாய் அப்படின்னு எழுதியிருக்காரு. அப்போ ஆமா, ஐப்பசியில ஒரு ஓண விழா வந்து கொண்டாடி இருக்காங்க அப்படிங்கறத நம்ம வந்து அதுல வந்து உறுதியாகுது. அதுக்கப்புறம் வந்து இன்னொரு இலக்கியத்துல வைணவ பக்தி இலக்கியம், சைவ பக்தி இலக்கியத்திலையும் இருக்கு, வைணவ பக்தி இலக்கியத்திலையும் இருக்கு, பெரியாழ்வார் வந்து எழுதியிருக்காரு. அதுலயும் வந்து திருபோண திருவிழாவில் அந்தியம் போதில் அரியுருவாகி அரியை அழித்தவனை பந்தனை தீர்ப்பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு என்று பாடுதுமை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுலயும் வந்து அரி அரின்னு சொன்னா வந்து எந்த கடவுள் அப்படின்னு எனக்கு சரியா தெரியல, ஆனா அந்த அரியை அழித்தவனை அப்படின்னா ஏதோ ஒரு இந்த ஒரு போர் செஞ்சு ஒருத்தரை வீழ்த்தின மாதிரியான ஒரு விஷயம்தான். அப்ப அவரும் வந்து திருவோண திருவிழா பத்தி குறிப்பிட்டிருக்காரு. அப்படி பார்க்கும்போது நம்ம இலக்கியங்கள் எல்லாத்துலயும் வந்து இந்த ஒரு பண்டிகை பற்றி இருக்கு. இந்த ஓணம் வந்து மலையாளிகள் வந்து ஏன் கொண்டாடுறாங்க அப்படின்னா, அது ஒரு இந்த வேளாண் திருவிழா. இப்ப நமக்கு தைப்பொங்கல் எப்படி இருக்கு, அது மாதிரி அது ஒரு வேளாண் திருவிழாவா தான் இருக்கு. அவங்களுடைய பாரு சத்தியால வந்து அத்தனை விதமான சாப்பாடுகள் எல்லாம் செஞ்சு வச்சு, அது அது எதுக்காக இப்ப நம்ம பொங்கல் பண்றோம், அது மாதிரி இது ஒரு சத்தியாங்கிறது அவங்களுடைய ஒரு பாரம்பரியமா இருக்கு. அப்ப இது எல்லாமே வந்து இயற்கையோடு இணைந்த வாழ்வியலை நம்ம முன்னோர்கள் முன்னெடுத்திருக்காங்க அப்படிங்கறதுக்கான சான்றுதான். வேற எதுவும் இல்லை. ஏன் எப்படி மறந்தாங்க, என்ன ஆச்சு, ஏன்னா நிறைய மாற்றங்கள் நடந்திருக்கும். இப்ப சங்க காலத்துக்கு அப்புறமா வந்து களப்பிரர் ஆட்சின்னு ஒண்ணு வருது, வேறு இடங்கள்ல இருந்து வந்து ஆட்சிக்கு வராங்க. அந்த காலத்துல வந்து பெரிய இலக்கியங்கள்லாம் எதுவுமே வரவே இல்லை. அதுக்கப்புறமா சங்க மருவிய கால இலக்கியங்கள்னு வருது, அப்புறம் வேற வேற பக்தி இலக்கியங்கள்னு வருது. அதுக்கப்புறமா அப்படி காலம் மாறி மாறி போகும்போது நிறைய விஷயங்கள் வந்து மறந்து போச்சு. இப்போ நம்ம முன்னோர்கள் இப்ப இலக்கியங்கள் சங்க இலக்கியங்கள் எடுத்து பார்த்தா, நம்ம வந்து எல்லாருமே இயற்கையை தான் நம்ம வணங்கி இருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு வந்து ஆதாரம் இருக்கு. கோயில்களோ அந்த மாதிரியான வழிபாடுகளோ எதுவுமே இருந்திருக்காது. இப்ப மாயூன் செய்யூன் அப்படின்னு சொல்லும் போது திருமால் பத்தி பேசுறோம், முருகன் பத்தி பேசுறோம். இவங்கெல்லாம் நம்மளுடைய முன்னோர்கள் அப்படிங்கிற ஒரு ஒரு முடிவுக்கு வந்து நம்ம வர்ற மாதிரி இருக்கு. பின்னாட்கள்ல பக்தி காலம் அப்படி வரும்போதுதான் மற்ற இப்ப நம்ம நமக்கு வழிபடுற அந்த வழிபாட்டு முறைகள் எல்லாமே பின்னாடி வந்து சேர்ந்ததுதான். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான இப்ப ஓணம் தைப்பொங்கல் இது எல்லாமே நம்ம இயற்கையோடு இணைந்த ஒரு வாழ்வியல் அந்த காலத்துல நம்ம முன்னோர்கள் முன்னெடுத்திருக்காங்க அப்படிங்கிறதுக்கான அந்த ஒரு விஷயம்தான். அதை நம்ம இப்ப வரைக்கும் நம்ம அப்படியே நம்ம காப்பாத்தி கொண்டு வந்திருக்கோங்கிறது அது ஒரு பெருமையான விஷயம் தான். அதனாலதான் நம்ம மொழி வந்து 2000 வருஷம் கடந்து இன்னும் நம்ம வந்து இருக்கு, அழியாம ஒரு செம்மொழியா இருக்கு அப்படிங்கிறது
0: ஒரு பெருமையான ஒரு விஷயம். இன்னமும் நம்ம வந்து கொண்டு போகணும். நம்மள வந்து குச்சி வச்சு அடிக்கிறதுக்கு ஒரு ஆள் வந்து இருக்கிறாங்க ஆபீஸ்லயே, எங்களை கண்காணிச்சுட்டு நீங்க ஏதாவது தமிழ் ஏதாவது ஒரு மிஸ்டேக் வந்துச்சு அப்படின்னா அடி உழும் அப்படின்னு சொல்லிட்டு. குழந்தைங்க பேசுற அந்த இதெல்லாம் நீங்களும் வாட்ச் பண்ணுவீங்க நினைக்கிறேன். நம்ம தொடர்ந்து பேசலாம், எனக்கு ஒரு டவுட் இருக்கு நான் வந்து கேக்குறேன். கேட்டு இருக்கீங்க அன்புடன் நான் ப்ரியா, அண்ட் கூட கிருஷ்ணி மணிபாலன் ஓணம் பத்தி ஓணமோட ஹிஸ்டரி பத்தி ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. தொடர்ந்து பேசலாம். இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
1: சொல்லு.
0: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கிறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் சூப்பர்.
2: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
3: செழித்தையும் தமிழை ஒளி.

0: நிகழ்ச்சிகள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.

0: 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. அன்புடன் நான் ப்ரியா. ஆக்சுவலி கிருஷ்ணி, நீங்கள் இப்போ ஓணம் பற்றி ஷேர் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ எனக்கு என்ன ஒரு பயம் இருக்குது அப்படின்னா, எனக்கு மட்டும் இல்லை நிறைய பேருக்கு அந்த ஒரு பயம் இருக்கும். இப்போ நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம பெருமையாக பேசிகிட்டு இருந்தோம், நம்மளோட தமிழரோட பாரம்பரியம் அந்த பொங்கல் திருவிழாலாம் வந்து இன்னமும் நம்ம வந்து கொண்டு வந்துட்டுருக்கோம் அப்படின்னு. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா முன்னாடி பொங்கல் ஃபெஸ்டிவல் வந்து எப்படி இருந்தது அப்படின்னா, நம்ம ஊரில் நல்லா வந்து மூணு நாளுமே வந்து பயங்கரமா ரொம்பவே சிறப்பா வந்து கொண்டாடுவாங்க. முத நாள் இது, அதுக்கப்புறம் வந்து மாட்டுப்பொங்கல், அதுக்கப்புறம் தைத்திருநாள் அப்படின்னு சொல்லிட்டு
1: காணும் பொங்கல்
0: இதெல்லாம் வந்து இருக்கும். அப்ப எப்படின்னா இயற்கையோட அந்த எப்படி சொல்றது, வெளியில தான் வந்து மண்பானை வச்சு அந்த அடுப்பு வச்சு பொங்கல் வந்து வைக்க ஆரம்பிச்சாங்க. சூரியனை நமஸ்காரம் பண்ணிட்டு அந்த மாதிரி எல்லாம் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வந்து என்னாச்சு அப்படின்னா, அந்த அடுப்பு கிச்சனுக்குள்ள வந்துச்சு. முன்னாடி கொண்டாடின அளவுக்கு இப்ப கொண்டாடுறாங்களான்னு
1: கேட்டீங்கன்னா,
0: அந்த ஒரே ஒரு நாள் அந்த பெரிய பொங்கல் அன்னைக்கு மட்டும் வந்துட்டு வீட்டுல வந்து குக்கர்ல வந்து
1: வேளாண் சமூகமா இருந்தாங்க, விவசாயம் தான் ஆதாரம். அப்ப கண்டிப்பா அந்த கொண்டாட்டம் அந்த மாதிரி தான் இருந்தது. மூணு நாளைக்கு வந்து கொண்டாடுவாங்க, அதுக்கப்புறம் போயிட்டு உறவினர்களை பார்க்கறதுக்காக காணும் பொங்கல், மாட்டு பொங்கல், இந்த மாதிரி. இன்னும் கிராம பகுதிகளில் அந்த மாதிரி கொண்டாட்டம் இருக்கு. இப்போ எல்லாருமே இப்போ நம்ம வந்து வேலைக்காக நம்ம இங்கே வந்திருக்கோம். அப்போ இங்கே வந்து நம்ம வெளியில் போயிட்டு பொங்கல் வைக்க முடியுமா? அதற்கான அனுமதி கிடையாது.
0: இன்னும் ஒரு சில பேர்லாம் நான் பார்த்துருக்கேன்,
1: பல்கனில வந்து கொண்டு போய் வைக்கிறவங்க, மேல மொட்டை மாடியில வந்து வைக்கிறது நான் பாத்துருக்கேன்.
0: சூரியன்,
1: ஆமா ஆமா ஆமா ஆமா. இங்க பெருசா நமக்கு அனுமதி இல்ல. அந்த மாதிரி நம்ம வெளிநாடுகள்ல போயிட்டு நிறைய பேர் வந்து குடிபெயர்ந்து இருக்கிறதுனால,
0: வெளிநாட்டுக்கு வந்திருந்தா பரவாயில்ல, ஒரு ரீசன் இருக்கு. ஓகே, எங்கனால இவ்வளவுதான் வந்து. நம்ம ஊர்ல எங்க மதுரையிலேயே வந்துட்டு குக்கர்ல வந்து பொங்கல் வைக்கிறாங்கன்ற,
1: அதெல்லாம் வந்து நம்ம ஏற்றுக்கொள்ளவே முடியாத விஷயங்கள். ஆனா இப்ப பாருங்க, இப்ப சோசியல் மீடியா வந்து நம்ம வந்து நல்ல விதமா பயன்படுத்துறதுக்கு நிறைய வழி இருக்கு. இப்ப சோசியல் மீடியால நம்ம வந்து தமிழ் வந்து ஒரு காலத்துல வந்து ஐயோ மெல்லச்சாகும் அப்படின்னு பாரதி கூட சொல்லியிருப்பாரு. ஆனா இப்ப சோசியல் மீடியால தமிழ் சார்ந்து பேசுறது, விஷயங்களை கொண்டு போறது வந்து அதிகரிச்சிருக்கு. எதுக்காக இல்லைனாலும் சரி, ஒரு கான்டென்ட்டா நம்ம பண்ணணுமே அப்படின்னு கூட பண்றவங்க கூட இருக்காங்க.
0: கிருஷ்ணிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பங்கு இருக்கு அப்படின்றது
1: இல்ல. நம்ம இந்த மாதிரிதான், இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து அழிஞ்சு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக நமக்கு ஒரு சமூக பொறுப்பு இருக்கு. அதனால நம்ம வந்து அதை வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம். நம்மளால முடிஞ்ச விஷயங்களை வந்து நம்ம பண்ணி இந்த மொழி வந்து இவ்வளவு சிறப்பானது, இந்த விஷயங்கள் நம்ம கொண்டு போகணும். இப்ப நீங்க சொன்ன மாதிரி இந்த விஷயங்களை பேசுவாங்க. சரி, இப்ப இன்னைக்கு ஓணம் பத்தி நம்ம வந்து அந்த காலத்திலேயே மதுரையில கொண்டாடி இருக்காங்க, இந்த மாதிரி இலக்கியங்கள் இருக்கு அப்படிங்கிறது இப்ப நம்ம சோசியல் மீடியால பாக்கும்போது எத்தனையோ பேர் அது பற்றி பேசுறாங்க. அப்ப அது நிறைய பேருக்கு போய் சேருது. அது ஒரு நல்ல விஷயம், ஆரோக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. அதனால நம்ம வந்து இப்படி ஒரு சிலரை வந்து இயங்கினா கூட நம்ம போது, இப்ப இன்னைக்கு நம்ம ரேடியோல நம்ம அதை பத்தி பேசிட்டு இருக்கோம் இல்லையா. ஒரு ஒரு காலத்துல வந்து ரேடியோனா வந்து இவ்வளவுதான், ஆர்ஜிஸ் வந்து இவ்வளவுதான் பேசுவாங்க, பாட்டு போடுவாங்க, அவங்களுக்கு இலக்கியம் சார்ந்தெல்லாம் அறிவெல்லாம் இருக்காது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தது. ஆனா அது கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு வருது
0: கண்டிப்பா. சோ வந்து எங்களுக்கு ஃப்ரீ கிளாஸஸ் எல்லாம் குடுக்கறனால எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதை பத்தி லேர்ன் பண்ணும், கத்துக்கணும். எல்லாருக்குமே வந்து எல்லாமே தெரியும். லிசன் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா வந்து உங்களுக்கும் நிறைய வந்து தெரிஞ்சிருக்கும்.
1: ஆமா கண்டிப்பா.
0: யாரையுமே நம்ம வந்து
1: குறைச்சு மதிப்பிடவே முடியாது. நம்ம இங்க இருந்து பேசுறோம், வெளியில இருந்து கேட்டுட்டு இருக்காங்க, அவங்களுக்கு நம்மளை விட ஆயிரம்
0: விஷயங்கள் வந்து தெரியும். அதை வந்து நாங்க ரெஸ்பெக்ட் பண்றோம். எப்பவுமே வந்து அது இருக்கும், யார் என்ன சொன்னாலுமே அந்த ஃபீட்பேக்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். யா, நம்ம தொடர்ந்து பேசலாம். 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் ப்ரியா, கூட கிருஷ்ணி மணிபாலனும் பேசிட்டு இருக்காங்க. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
2: ஆனா எனக்கு கிடைச்சது
3: எனிவே 4 மணி ஆயிடுச்சா? சரி ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துறேன்.
4: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட் கோஹோஸ்டா இருக்கணும். ஹோஸ்டா இருக்கணும்.
5: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
1: போன் ரிங் ஆச்சா? சாரி சைலண்ட்ல போட மறந்துட்டேன்.
5: ஏய் நிவி,
1: இதா கேட்ட ஓவர் திங்க் பண்றதனா கவனிக்கவே இல்ல. மக்கா சொல்லு, மக்கா சொல்லு.
2: உணர்ந்துட்டாங்க, திருந்திடுவாங்கன்னு நினைக்கிறேன்.
1: டேய் டேய் டேய், என்ன பத்தி எல்லாமே போட்டு குத்திட்டியா? அவ்வளவுதானே நம்ம நட்பு? முடிஞ்சு. இதோட உனக்கும் எனக்குமான ஃப்ரெண்ட்ஷிப் கட்டு. நான் கிளம்பி இந்தியா போறேன். நான் இந்தியால இருந்து வீக்கெண்ட் ஷோ தான் பண்ணுவேன். அப்ப கூட நான் உன் கூட ஷோ பண்ண மாட்டேன். முடிஞ்சு. தனியாவே பண்றா ஈவினிங் கார்.
3: நிவி நிவி போகாத, போயிட்டியா? அப்ப 4 மணி நேரம் நான் மட்டும் ஜாலியா தனியா ஷோ பண்ணவா? ஓகே ஓகே, பாய். அவ்வளவுதான், அவளே சொல்லிட்டா. சோ 4:00 டு 8:00 எவ்ரிடே ஈவினிங், ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜே பிராவோ. டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
6: The Evening Correct, presented by VNCT Global in biggest Tamil Nadu plot and villa property show, now at Dubai and Sharjah. Friday, Saturday and Sunday நடக்கிற ஸ்பெஷல் ஈவெண்ட்ல இந்த வில்லா புக் பண்ணாலும் 1 bedroom free. Brought to you by அன்னத்தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ். கலை நயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னத்தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய்.

0: 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. நேரம் ஓணம் பத்தி பேசிட்டே இருந்தோம் கிருஷ்ணி, நீங்களும் நானும். இப்போ நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து நீங்க ஷேர் பண்ணீங்க. இப்போ யூஏ ஓணம் பத்தி ஷேர் பண்ணும் மக்கள் கிட்ட.
1: ஓணம்னாலே யூஏ தான், ஏன் சொல்லுங்க? யூஏல வந்து மலையாளிஸ் மட்டும் இல்ல, ஓணம்னாலே அது வந்து எல்லாருக்குமான பண்டிகை ஆகிரும். இப்ப நமக்கு வந்து இதுக்கு இந்த பண்டிகைக்கும் நமக்கும் எந்த தொடர்பும் இல்லைன்னு தெரிஞ்ச காலத்துல இருந்து வந்ததுல இருந்து நம்ம வந்து ஓணத்துக்கு ரெடியாகி வாரோம், புது புடவை வாங்குறோம் இல்லையா? அந்த ஓணம் நாள்ல நாங்களும் வந்து ஒரு மலையாளியா இருக்கணும்
0: அப்படிங்கிற
1: நீங்க சொன்ன மாதிரி அது ஒரு ஆசை எல்லாருக்குமே இருக்கு. கண்டிப்பா இருக்கணும், ஏன்னா எல்லாரும் ஆபீஸ்லயோ கொலீக்ஸ் இருக்காங்க, இல்லனா கொலீக்ஸே இல்லனாலும் கூட நம்ம வந்து ஓணம் கொண்டாடி இருக்கோம். நேத்து நம்ம ஆபீஸ்க்கு வந்து அந்த மாவேலி வந்தாரு இல்லையா, அப்போ வந்து அந்த செண்டை மேலம் எல்லாம் அடிச்சுட்டு வந்தாங்க. அப்போ ஒருத்தர் வந்து இந்த பில்டிங்ல ஒருத்தர் வந்து மாவேலி பக்கத்துல நின்னு போட்டோ எடுக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காரு. அப்ப அவரை பார்க்க அவர் யாரு, எந்த ஊர்லாம் தெரியல. அவர் மாவேலி வந்து கேள்வி கேக்குற, நீங்க எந்த ஊரு, எவ்வளவு ஊர்ல, நாட்டுல எவ்வளவு, நான் பாகிஸ்தானியான அழகான ஒரு விஷயமா இருக்கு இல்லையா? யூஏ வந்து அந்த மாதிரியான ஒரு மண்ணு தான். இப்ப நம்மளே வந்து இப்படி ஒரு தொடர்பு இருக்கு அப்படிங்கறது நம்ம இங்க வந்து தானே தெரிஞ்சுக்கிட்டோம்.
0: ரெண்டாவது என்ன, இப்ப இங்க யூஏல இருக்கவங்களுக்கு என்ன பிளஸ் அப்படின்னா, ஃப்ரெண்ட்ஸோட வந்து ஜாஸ்தியா வந்து என்ன பண்டிகை வந்தாலும் ஃபேமிலியை மிஸ் பண்றவங்களுக்குலாம் இங்க இருக்க ஆபீஸ் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு ரொம்பவே, இப்ப வந்து நீ மிஸ் பண்ணாத ஃபேமிலி, நாங்க இருக்கோம், நாங்க தான் உங்களுக்கு ஃபேமிலி, நாங்க தான் உங்களுக்கு சொந்தக்காரங்க அப்படின்னு ஒவ்வொருத்தருமே வந்து ரொம்ப ஸ்பெஷலா வந்து கவனிச்சுப்பாங்க. ஏன்னா அவங்க லோன்லியா அன்னைக்கு வந்து ஃபீல் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காகவே. இப்ப இன்னைக்கு நம்ம ஹோம் எஃப்எம்ல கூட அவங்களுக்கு ஃபேமிலிஸ் இருக்கு, பட் ஸ்டில் எல்லாருக்கூடையும் வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு தான் வந்து போனாங்க. நம்ம கூட தீபாவளி வந்தாலே யாருமே வீட்டுல தனியா உட்காந்துருக்க மாட்டோம், எந்திரிச்சு ஆபீஸ் வந்துருவோம். ஆபீஸ்ல வந்து ஒரு கச்சேரி மாதிரி பண்ணி
1: கண்டிப்பா
0: ஒரு ஃபுட் சாப்பிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம போவோம்.
1: இந்த வருஷம் நம்ம பொங்கல் கொண்டாடினதுதான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. அக்ஷய் இருக்காரு இல்லையா மலையாளம் சேனல்ல,
0: மார்னிங்
1: ஷோ பண்ணுவாரு ஆர்ஜே அக்ஷய். அவர் வந்து அந்த நம்ம தமிழர்கள் மாதிரி பெரிய ஒரு பட்டு துண்டு இப்படி மேல போட்டுட்டு வந்தாரு. அப்ப ஒரு ஒரு ஆபீஸ் அப்படின்னு வரும்போது நம்ம எல்லாருமே எல்லாத்தையும் வந்து கொண்டாடுறோம், எல்லாத்தையும் கடந்து மொழி வேறையா இருக்கலாம், மதம் வேறையா இருக்கலாம், வேறு வேறு வேறுபாடுகள் இருக்கலாம், ஆனா ஒரு கொண்டாட்டம் அப்படின்னு வரும்போது எல்லாரும் சேர்ந்து அதை பண்றோம். அது ஒரு நாடாவே இந்த யூஏல வந்து அது அப்படிதான் அமைஞ்சிருக்கு.
0: சீரியஸ்லி, அண்ட் முக்கியமா யூஏல டிஃப்ரெண்ட் நேஷனாலிட்டி பீப்புள் வந்து இருக்கும்போது நம்ம வேற ஒரு நேஷனாலிட்டி, அவங்க வந்து வேற யாருன்னு தெரியல, அவங்க எந்த ஊருன்னு தெரியல, பட் வேற ஒரு கண்ட்ரி தான், இந்த கண்ட்ரியில அவங்க ஒரு நாள் சாரி கட்டி வந்துட்டு இருக்கும் போது கூட ரெண்டு மூணு பேரு நின்னு உங்க சாரி வந்து நல்லா இருக்கு அப்படின்னு ஒரு அப்ரிஷியேட் பண்ணிட்டு மாஷால்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விஷ் பண்ணிட்டு வந்து போறாங்க. லைக் ஒரு பெண், இப்ப நம்ம ஊர்லாம் பார்த்தேன்னா சில பேர் என்ன பண்ணுவாங்க, என்ன பெரிய அப்படின்னு ஒரு சிலருங்க இருப்பாங்க. ஒரு சிலவங்க ஒரு பெண் இன்னொரு பெண்ணை பார்த்து அப்ரிஷியேட் பண்றது இந்த ஊர்ல நான் வந்து பார்த்தேன்.
1: அது ஒரு நல்ல விஷயம்,
0: உங்களுக்கும் கொடுத்துருப்பாங்க.
1: கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா அது இருக்கு. அடுத்தது நம்ம மத்த நாட்டவர்கள் வந்து என்னென்ன, அவங்களுடைய கலாச்சாரம் என்ன, அவங்க பண்பாடு என்ன, நிறைய விஷயங்கள் நம்ம இங்க தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கு. அது ஒரு நல்ல அழகான விஷயம். இப்ப கிறிஸ்துமஸ் வந்தா நம்ம எல்லாருமே கொண்டாடுவோம்.
0: ஆமா, அன்னைக்கு எல்லாமே ஒரு ட்ரெஸ் போட்டு நன்றி. சோ இன்னும் வந்து தமிழ் பத்தின நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கும் வரலாறு பத்தி வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கும் ரகரம் ஷோ ஒவ்வொரு நாளும் வந்து மதியம் 2 மணிக்கு வந்து கேட்க மிஸ் பண்ணிடாதீங்க. நம்ம கிருஷ்ணி மணிபாலனோட அண்ட் இப்போ அடுத்து உங்களுக்கு பிடிச்ச பாட்டு வந்துட்டே இருக்கு. 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா, இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
2: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588 204 172.

0: 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: We'll be back after a short commercial break.
2: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
3: ஹாய், நான் காஃபி.
4: ஹலோ, நான் தான் டிராவல். வணக்கம், நான் நினைவுகள்.
5: ஹாய், நான் தான் இயற்கை.
2: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
5: எங்கப்பா மனசு காணோம்?
3: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
4: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
6: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
4: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் எஃப்எம். 89.4 தமிழ் எஃப்எம். ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: மேடம் ஒரு நிமிஷம்.
2: எஸ்.
1: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
2: ஹா, நல்லா தெரியுமே.
1: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
2: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
1: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனு தெரியுமா?
2: எது? மதுவா?
1: அட என்ன மேடம், பெண்கள் அவன் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலிவா சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
2: ஓ மை காட், யார் அவரு?
1: அது நான் தான். அது என்னோட ஷோ தான்.
2: டாம் இட்.
0: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது.
2: அடிங்க.
0: மசாலா கேஃபே brought to you by corporate tax on time க்கு ஃபைல் பண்ண the vat consultant, your trusted partner for tax compliance and business growth. Ayers premium veg restaurant JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்சாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது. மற்றும்
3: there is no place like home, there's no home like that.
2: ஓகே, வீட்டுக்கு போலாமா? 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. எசவல் நேரம் நிறையா உங்ககிட்ட நானும் கிருஷ்ணி வந்து ஷேர் பண்ணோம். நான் ஷேர் பண்ணேன்னு சொன்னதை விட கிருஷ்ணி வந்து நிறைய ஷேர் பண்ணாங்க. ஸோ இன்னொரு ரகடம் ஷோ வந்து நீங்கள் கேட்ட மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் வந்திருக்கும். ஏன்னா நமக்கு தெரியாத விஷயங்களை கேட்கும்போது இன்னும் என்ன அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும்னு தோணும் இல்லை, அதில் ஒரு ஆர்வம் வந்து இருக்கும், யூஸ்ஃபுல்லாக ஏதாவது நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு. ஸோ அதில் ஸ்பெஷலாக அந்த ஹிஸ்ட்ரி பற்றி தெரிஞ்சுக்கணும்னா ரொம்ப ஆர்வம் இருக்கும். ஸோ இன்றைக்கி அப்படி தான் போச்சு. உங்களுக்கும் இன்றைக்கு இன்றைய நாள் ரொம்பவே சிறப்பாக போயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒன்ஸ் அகெயின் எல்லாருக்கும் வந்து ஹாப்பி ஹாப்பி ஓணம். அண்ட் இன்றைக்கி நம்ம ஷோ பற்றின ஃபீட்பேக் நீங்கள் என்கிட்டையும் அண்ட் முக்கியமாக கிருஷ்ணிக்கிட்டையும் நீங்கள் ஷேர் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா Krishni19 அப்படின்னு அவங்க இன்ஸ்டாகிராமில் இருக்காங்க. அண்ட் நான் ஆர்ஜே பிரியா ஆஃபீஷியல் அப்படின்னு நானும் இருக்கேன். அண்ட் 89.4 தமிழ் எஃப்எம்மோட சோஷியல் மீடியா பேஜஸை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் நம்ம தமிழ் எஃப்எம்மோட ஆப்பையும் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க, ப்ளே ஸ்டோர் ஆப் ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. அண்ட் இப்போது சாப்பிட்டீங்கன்னா குட், இல்லைனா சமத்தா சாப்பிட்டுட்டு நிம்மதியாக தூங்குங்க. நாளைக்கு ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப ஹாப்பியான ஒரு டே வந்து காத்துட்ருக்கு. பிகாஸ் ஃப்ரைடே இஸ் அ ஹாலிடே அப்படின்றனால இன்னும் கொஞ்சம் சந்தோஷமாகவே வந்து நீங்கள் ஆஃபீஸ் போவீங்க. ஸோ அந்த ஒரு நல்ல விஷயத்தை நினச்சிட்டு நிம்மதியாக தூங்குங்க. ஓகே, ஸோ வீட்டுக்கெலாம் கால் பண்ணி பேசிடுங்க. நான் எங்கே போனாலும் வந்தாலும் சேஃபாக போயிட்டு சேஃபாக வீட்டுக்கு ரீச் ஆகிடுங்க அப்படின்னு நான் ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறேன். எல்லாருக்கும் குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ், டேக் கேர், பை பை.
0: அன்புடன் நான் brought to you by ஆயுட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயுட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கன் ஓயாசிஸ். கால் 0588204172.

0: 99.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்
1: 89.4 தமிழ் எஃப்எம் விரிவான செய்திகள்
2: Brought to you by Dhanya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
3: வணக்கம் விரிவான செய்திகள் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
3: நேபாளத்தில் நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதியில் தமிழர்கள் சென்ற 2 பேருந்துகள் சிக்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நிலச்சரிவு பகுதியில் சிக்கிய 2 பேருந்துகளில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த 46 பேர் இருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. நேபாளத்தில் ஏற்பட்ட வெள்ளத்தால் 133 இந்தியர்கள் உட்பட 400 வெளிநாட்டவர்கள் காணாமற் போயுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. காத்மண்டுவில் இருந்து 150 கிலோமீட்டர் தொலைவில் ஆயுதப்படை முகாம் அருகே 20 தமிழர்கள் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. நேபாளத்தில் ஏற்பட்ட வெள்ளத்தில் சிக்கியுள்ள தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்களை மீட்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் விஜய் தெரிவித்தார். நேபாள பெருவெள்ள பாதிப்பில் காணாமற் போன தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்களை விரைந்து மீட்கவும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான உதவிகளை வழங்கவும் அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளுமாறு புதுடெல்லியில் உள்ள தமிழ்நாடு இல்ல அரசு உயர் அலுவலர்களுக்கு உத்தரவிட்டுள்ளேன் என்று தமிழக முதல்வர் விஜய் தெரிவித்தார். நேபாளத்தில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கில் தமிழர்கள் உட்பட இந்தியர்கள் பலர் காணாமல் போனதாக வரும் செய்திகள் அறிந்து மிகுந்த அதிர்ச்சியும் துயரமும் அடைந்தேன் என்று அவர் இஸ்தலத்தில் பதிவிட்டுள்ளார். இதனிடையே நேபாளத்தில் சிக்கியுள்ள தமிழர்களுக்கு உதவி தேவைப்படும் நிலையில் அவர்களோ அல்லது தமிழ்நாட்டில் உள்ள அவர்களது உறவினர்களோ தொடர்பு கொள்ள ஏதுவாக அவசர தொலைபேசி எண்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. மேலும் இந்திய வெளியுறவு அமைச்சகம் மற்றும் நேபாளத்தில் உள்ள இந்திய தூதரகம் ஆகியவற்றின் வாயிலாக தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள் குறித்த தகவல்களை பெற்று அவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய தேவையான நடவடிக்கைகள் விரைந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக முதலமைச்சர் விஜய் தெரிவித்துள்ளார். கர்நாடக வனத்துறையால் 3 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட வழக்கு சிஐடிக்கு மாற்றப்பட்டுள்ளது. வழக்கை குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு மாற்றி கர்நாடக அரசு உத்தரவிட்டுள்ளது. வழக்கை சிபிஐக்கு மாற்றுமாறு ஹனூர் கிராம மக்கள் கோரிக்கை விடுத்திருந்த நிலையில் அரசு இந்நடவடிக்கையை எடுத்துள்ளது. 3 தமிழர்கள் படுகொலை விவகாரத்தில் தாவிகா அரசின் அலட்சிய போக்குக்கு சீமான் கண்டனம் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டு மக்களின் வாக்குகளை பெற்று வென்ற முதலமைச்சர் விஜய் இதற்காக கர்நாடக அரசுக்கு ஆதரவாக நிற்கின்றார் என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார். மக்களுக்கு ஒன்று என்றால் நான் முன்னால் வருவேன் என்று சொன்ன முதலமைச்சர் விஜய் கர்நாடகாவில் 3 தமிழர்கள் திட்டமிட்டு படுகொலை செய்யப்பட்டது உடற்கூராய்வில் உறுதியாகியும் வராமல் எங்கே சென்றார் என்று சீமான் வினவியுள்ளார். 3 தமிழர்கள் வனத்துறையினரால் சுட்டுக் கொல்லப்பட்டது திட்டமிட்ட படுகொலை என்பது உடற்கூராய்வு அறிக்கையின் மூலம் உறுதியான பிறகும் கூட தமிழ்நாட்டின் முதலமைச்சர் விஜய் அமைதியாக கடந்து செல்வது பெருத்த ஏமாற்றம் அளிக்கின்றது என்றும் அவர் கூறினார். பரந்தூர் விமான நிலையத்துக்காக கையகப்படுத்தப்பட்ட நிலங்களை விவசாயிகளிடமே ஒப்படைக்க வேண்டும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பே சண்முகம் வலியுறுத்தியுள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார கிராமங்களை உள்ளடக்கி புதிய விமான நிலையம் அமைக்கும் திட்டம் முழுமையாக கைவிடப்படுவதாக சட்டப்பேரவையில் முதல்வர் அறிவித்திருந்தார். இதனையடுத்து பரந்தூர் விமான நிலையத்துக்காக கையகப்படுத்தப்பட்ட நிலங்களை அரசு என்ன செய்யப் போகின்றது என்று சட்டப்பேரவையில் எம்எல்ஏக்கள் கேள்வி எழுப்பினர். அதற்கு பதிலளித்து பேசிய தொழில்துறை அமைச்சர் அந்த நிலங்களை மாற்று தொழில் திட்டங்களுக்கு பயன்படுத்தப் போகின்றோம் என்று தெரிவித்ததாக அவர் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். நிலம் கையகப்படுத்துதல் மறுவாழ்வு மற்றும் மறு குடியேற்ற சட்டம் 2013 அடிப்படையில் குறிப்பிட்ட திட்டத்துக்காக கையகப்படுத்தப்பட்ட நிலம் 5 ஆண்டுகளுக்குள் பயன்படுத்தப்படவில்லை என்றாலோ அல்லது அந்த திட்டம் கைவிடப்பட்டாலோ நிலத்தை சம்பந்தப்பட்ட விவசாயிகளிடமே மீண்டும் ஒப்படைக்க வேண்டும். வேறு ஒரு திட்டத்துக்கு அந்த நிலத்தை மாற்ற முடியாது. எனவே சட்டத்துக்கு விரோதமாக தமிழக அரசு நடந்து கொள்ளக்கூடாது. விவசாயிகளிடம் நிலத்தை ஒப்படைக்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பே சண்முகம் வலியுறுத்தியுள்ளார்.
1: இந்திய செய்திகள்.
3: நேபாளத்தில் ஏற்பட்ட பெருவெள்ளம் பீகாரை தாக்கும் என்ற எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. நேபாளம் கோஷி ஆற்றில் ஏற்பட்ட காற்றாற்று வெள்ளத்தை அடுத்து உத்தரப்பிரதேசம் பீகாரில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. மகாராஜ்கஞ்ச் குஷி நகரில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை உத்தரப்பிரதேச அரசு தீவிரப்படுத்தியுள்ளது. கோஷி ஆற்றில் ஏற்பட்ட காற்றாற்று வெள்ளம் பீகாரின் வால்மீகி நகரையும் அடையும் என்று அச்சம் வெளியிடப்பட்டது. நேபாளத்தில் வெள்ளப்பெருக்கு நெருக்கு ஏற்பட்டதை அடுத்து உத்தரப்பிரதேசம் பீகாருக்கு தேசிய பேரிடர் மீட்பு படை சென்றுள்ளது. உத்தரப்பிரதேசத்தின் குஷி நகர் பீகாரின் வால்மீகி நகருக்கு தேசிய மீட்பு படைகள் சென்றடைந்துள்ளன. பிரதமர் நரேந்திர மோடி நேபாளத்தில் ஏற்பட்ட வெள்ள பாதிப்புகள் குறித்து அந்நாட்டு பிரதமரை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கேட்டறிந்தார். பேரிடரால் பாதிக்கப்பட்டுள்ள நேபாளத்துக்கு இந்தியா துணை நிற்கும் என பிரதமர் நரேந்திர மோடி உறுதியளித்தார். நேபாளத்துக்கு இந்தியா சார்பில் நிவாரணப் பொருட்கள் விரைவில் அனுப்பி வைக்கப்படும் என்றும் பிரதமர் தெரிவித்தார். நேபாளத்தில் ஏற்பட்ட பேரிடரால் பாதிக்கப்பட்ட அனைவருடனும் உறுதுணையாக நிற்கின்றேன் என்று ராகுல்காந்தி தெரிவித்தார். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி தெரிவித்தார். வெள்ளப்பெருக்கில் சிக்கிய இந்திய யாத்ரீகர்கள் உட்பட நூற்றுக்கணக்கானோர் காணாமற் போயுள்ளனர். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றேன். தங்கள் அன்புக்குரியவர்கள் குறித்த தகவலுக்காக ஆவலுடன் காத்திருக்கும் குடும்பத்தினரின் துயரத்திலும் பங்கேற்கின்றேன் என்று அவர் இத்தளத்தில் பதிவிட்டுள்ளார். காணாமற் போன இந்திய குடிமக்களை கண்டறிந்து அவர்களை பாதுகாப்பாக திரும்பி அழைத்து வருவதை உறுதி செய்ய நேபாள அதிகாரிகளுடன் இணைந்து சாத்தியமான அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்ளுமாறு இந்திய அரசை வலியுறுத்துவதாக ராகுல்காந்தி கூறியுள்ளார். நேபாள மக்களுடனும் இந்த துயரமான பேரிடரால் பாதிக்கப்பட்ட அனைவருடனும் உறுதுணையாக நிற்கின்றேன் என்று அவர் கூறினார்.
1: இலங்கை செய்திகள்.
3: நேபாளத்தின் ரசுவா மாவட்டம் மற்றும் பிற பகுதிகளில் வெள்ளப்பெருக்கினால் ஏற்பட்டுள்ள பேரழிவு குறித்து பெரும் கவலையடைவதாக இலங்கை வெளிவிவகார அமைச்சர் விஜிதஹீரத் தெரிவித்தார். பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் குறிப்பாக இந்த சவாலான காலத்தை எதிர்கொண்டுள்ள குடும்பங்கள் மற்றும் சமூகங்களுக்கு எமது அனுதாபங்களை தெரிவிப்பதாக அவர் தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். நிவாரணம் மற்றும் மீட்பு பணிகளில் ஈடுபட்டுள்ள நேபாள அதிகாரிகள் மற்றும் அனைத்து பணியாளர்களின் முயற்சிகளையும் வெகுவாக பாராட்டுகின்றேன் என்று கூறியுள்ளார். இந்த சவாலான காலகட்டத்தை கடந்து செல்லும் நேபாள அரசாங்கத்துடன் மக்களுடனும் இலங்கை முழுமையான ஆதரவுடனும் தோழமையுடனும் நிற்பதாக இலங்கை வெளிவிவகார அமைச்சர் விஜிதஹீரத் தெரிவித்துள்ளார். இதனிடையே நேபாளத்தில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கினால் இலங்கையர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக இதுவரை எவ்வித தகவல்களும் கிடைக்கப்பெறவில்லை என்று இலங்கை வெளிவிவகார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. எனினும் தொடர்ந்தும் இலங்கையர்கள் தொடர்பான விவரங்கள் சேகரிக்கப்படுவதுடன் அவர்களுடன் தொடர்பினை ஏற்படுத்தி வருவதாக வெளிவிவகார அமைச்சின் ஊடக பேச்சாளர் தெரிவித்தார். தற்போது 85 முதல் 100 வரையிலான இலங்கையர்கள் நேபாளத்தில் தங்கியிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். நபிகள் நாயகம் முகமது சல் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு எதிர்வரும் வெள்ளிக்கிழமை துபாயில் பொது தரிப்பிட வசதி அறிவிக்கப்பட்டுள்ளது. வெள்ளிக்கிழமையன்று பொது தரிப்பிடங்களுக்கு கட்டணம் அறவிடப்பட மாட்டாது. எனினும் பல அடுக்கு தரிப்பிட வசதிகளில் இந்த சலுகை பொருந்தாது என்றும் வழக்கமான கட்டணம் வசூலிக்கப்படும் என்றும் RTA தெரிவித்துள்ளது. துபாய் மெட்ரோவின் ரெட் மற்றும் கிரீன் லைன்கள் காலை 5 மணி முதல் மறுநாள் அதிகாலை 1 மணி வரை இயக்கப்படும். துபாய் டிராம் காலை 6 மணி முதல் மறுநாள் அதிகாலை 1 மணி வரை இயங்கும் என்று துபாய் சாலைகள் மற்றும் போக்குவரத்து ஆணையம் அறிவித்துள்ளது. ஐக்கிய அரபு அமீரகத்தின் அரசு பள்ளிகளில் கிண்டர் கார்டன் முதல் 2ஆம் வகுப்பு வரை படிக்கும் மாணவர்களுக்கு 2026-27 கல்வியாண்டு முதல் வழக்கமான வீட்டு பாடங்கள் வழங்கப்பட மாட்டாது என்று அமீரக கல்வி அமைச்சகம் அறிவித்துள்ளது. சிறு குழந்தைகளின் கற்றல் அழுத்தத்தை குறைத்தல், பள்ளி நேரத்திலேயே அடிப்படை கற்றலை சிறப்பாக வழங்குதல், குழந்தைகளுக்கு ஓய்வு விளையாட்டு மற்றும் குடும்பத்துடன் செலவிடும் நேரத்தை அதிகரித்தல், வீட்டில் கட்டாய வீட்டு பாடத்துக்கு பதிலாக தினசரி வாசிப்பு பழக்கத்தை ஊக்குவித்தல், வாசிப்பு எழுதுதல், கணிதம் மற்றும் தொடர்பாடல் போன்ற அடிப்படை திறன்களை வகுப்பறை நடவடிக்கைகள் மூலம் வளர்த்தல் என்பன இந்த மாற்றத்தின் முக்கிய நோக்கமாகும். இந்த புதிய விதி அரசு பள்ளிகளுக்கு மட்டுமே பொருந்துகின்றது. தனியார் பள்ளிகளுக்கு இது பொருந்தாது என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது.
1: உலகச் செய்திகள்.
3: நேபாளத்தை தாக்கிய பெரு வெள்ளத்தில் 95 பேர் வரையில் உயிரிழந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நூற்றுக்கணக்கானோர் காணாமற் போயுள்ளதாக நேபாள செய்திகள் தெரிவிக்கின்றன. நேபாள சுற்றுலா வாரியத்தின் ஆரம்ப பதிவுகளின்படி 384 பயணிகள் காணாமற் போயுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அவர்களில் 291 பேர் வெளிநாட்டவர்கள் என்பதுடன் 105 இந்தியர்கள் என்றும், 37 இந்திய வம்சாவளியினர் என்றும், 12 பிரிட்டன் மற்றும் 3 அமெரிக்கர்கள் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகள் அடங்குவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. சீன அரசு ஊடகங்களின் தகவலின்படி 3 பேர் உயிரிழந்ததுடன் 265 பேர் காணாமற் போயுள்ள தெரிவிக்கப்படுகின்றது. பனிப்பாறை உடைந்ததே பெருவெள்ளத்துக்கு காரணம் என்று நேபாள பேரிடர் மேலாண்மை ஆணையம் தெரிவித்துள்ளது. அமெரிக்கா விதித்துள்ள புதிய பொருளாதார தடைகளின் மூலம் அமெரிக்காவினால் எதையும் சாதிக்க முடியாது என்று ஈரான் தெரிவித்துள்ளது. அரசின் பொருளாதார துறைகள் அமெரிக்காவின் அழுத்தத்தை சமாளிக்க தேவையான நடவடிக்கைகளை முன்கூட்டியே திட்டமிட்டுள்ளதாக ஈரான் ஜனாதிபதி மசூத் பெசிஷ்கியான் தெரிவித்தார். போரின் போதும் அமெரிக்காவால் தனது இலக்குகளை அடைய முடியவில்லை, அதேபோன்று தற்போதைய பொருளாதார அழுத்தத்தாலும் எதையும் சாதிக்க முடியாது என்று பெசிஷ்கியான் தெரிவித்தார். மேலும் பேச்சுவார்த்தை மற்றும் பரஸ்பர புரிதல் மூலம் பிரச்சினைகளை தீர்ப்பதே ஈரானின் கொள்கை என்றும், அதே நேரத்தில் பொருளாதார அழுத்தங்களுக்கு எதிராக ஈரான் தொடர்ந்தும் உறுதியாக நிற்கும் என்றும் அவர் தெரிவித்தார்.
1: விளையாட்டுச் செய்திகள்.
3: இந்தியா மற்றும் இலங்கை அணிகளுக்கிடையிலான இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் நான்காம் நாள் ஆட்டம் இன்று நடைபெற்றது. தமது முதலாவது இன்னிங்ஸில் இலங்கை அணி இன்று துடுப்பிட தாடியதுடன் 290 ஓட்டங்களுக்குள் சகல விக்கெட்டுகளையும் இழந்தது. இதற்கமைய ஃபாலோ ஆன் முறையில் இலங்கை அணி துடுப்பிட தாட பணிக்கப்பட்டது. இன்றைய ஆட்ட நேர முடிவு வரை இலங்கை அணி 6 விக்கெட் இழப்பிற்கு 229 ஓட்டங்களை பெற்றுக்கொண்டது. இதற்கமைய இலங்கை அணி 16 ஓட்டங்களினால் முன்னிலை பெற்றுள்ளது. இந்திய அணி முதல் இன்னிங்ஸில் 503 ஓட்டங்களுக்கு 9 விக்கெட்டுகளை இழந்திருந்த நிலையில் ஆட்டத்தை நிறுத்தியது. இந்த போட்டியின் ஐந்தாவதும் இறுதியுமான நாள் ஆட்டம் நாளை நடைபெறவுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகின்றது. வணக்கம்.
1: விரிவான செய்திகள்
2: was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alain since 1982.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.

இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அது கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.

0: தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.

0: 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: நினைக்கல, அது தமிழ் FM ல நீங்க பாட்டு கேப்பீங்கன்னு கொஞ்சம் நினைச்சு பாக்கலீங்க. இட்ஸ் a very good choice.

0: rounds, bro. I'll take you down in two. Let's go.
1: சொல்லுங்க மிஸ்டர் ராமானுஜம், are you feeling comfortable?
2: ஒண்ணும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
3: உனக்கு இப்ப ஆறு வயசு, நீ என்ன

0: இப்போ நீ என்ன பண்ற?
1: அப்பாவோட அம்பாசிட்டர் கார்ல ரேடியோல பாட்டு கேட்டுட்டு.
2: ஹலோ டாக்டர், இருங்க இருங்க, ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க?
3: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே. ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
4: தானே?
5: For details call 056-415-4242.

நீங்கள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னீரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.

0: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
1: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
2: இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அதை கப் சிப்புன்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ. ஹுக்கும் தமிழ் FM கா ஹுக்கும்.

தெரிக்க லியோவை எவ்வளவு நாள் தான் தேடுவேன், பேசாம தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணு, பாட்டாச்சு கேட்போம்.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். ஹுக்கும்
1: ஹுக்கும். அர்த்தமாயிட்டா ராஜா.

0: मुझे कैसे बुलाया तुमने?
1: Rolex. Rolex.
2: Sir! Just sir!
3: இதை விட பெஸ்ட் என்டர்டைன்மெண்ட்டா ஒரு FM காட்டுறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்டா.

0: உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
1: ஹாய், நான் காஃபி.
2: ஹலோ, நான் தான் டிராவல்.
3: வணக்கம், நான் நினைவுகள்.
2: ஹாய், நான் தான் இயற்கை.
0: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
2: எங்கப்பா மனசு காணோம்.
1: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
2: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
4: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
3: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
1: சொல்லு.
0: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் சார் சூப்பர்.
2: எனக்கு ஒரு தடவை தோணுச்சு,

0: மேடம் ஒரு நிமிஷம்.
1: எஸ்
0: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
1: ஹா, நல்லா தெரியுமே.
0: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
2: திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது. Masala Cafe brought to you by Corporate Tax on time ku file panna the VAT consultant, your trusted partner for tax compliance and business growth. Ayers Premium Veg Restaurant JLT matrum Dubai Internet City ai thodarndu tharpodu Burjman Exit 1 Rag Bank arigilum Jafsavil pudhiya kilai brahmandamaga thirakkapattulladu matrum
3: there is no place like home, there's no home like that.

0: வர்றதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும். மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
1: ஆனா எனக்கு கிடைச்சது
2: எனிவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு நான் வந்துறேன். ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோ ஹோஸ்டா இருக்கணும்.
3: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
2: பாய். அவ்வளோதான், அவளே சொல்லிட்டா. ஸோ 4 o'clock டு 8 o'clock எவ்ரிடே ஈவினிங் கரக் வித் மீ ஆர் ஜே பிராவோ. டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
4: த ஈவினிங் கரக் பிரசன்டட் பை VNCT குளோபலின் பிகஸ்ட் தமிழ்நாடு பிளாட் அண்ட் வில்லா ப்ராப்பர்ட்டி ஷோ நவ் அட் துபாய் அண்ட் ஷார்ஜா. ஃப்ரைடே, சாட்டர்டே அண்ட் சண்டே நடக்கிற ஸ்பெஷல் ஈவெண்ட்ல எந்த வில்லா புக் பண்ணாலும் 1 bedroom ஃப்ரீ. ப்ராட் யூ பை அன்னத்தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கலை நயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னத்தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய்.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM. 89.4 தமிழ் FM.

பலபக்கம் நானே, இடப்பக்கம் நானே, தலை மேல ஆகாயம் மொத்தம் நானே. தப்பும் நானே, ஏ ரைட்டும் நானே, தப்புக்கும் ரைட்டுக்கும் அப்பென் நானே.

பாட்டு

0: தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். ஹுக்கும்
1: ஹுக்கும். அர்த்தமாயிட்டா ராஜா.

0: se bude to ne.
1: Rolex. Rolex.
2: Sir! Just sir!
3: இதை விட பெஸ்டா என்டர்டைன்மெண்ட்டா ஒரு எஃப்எம் காட்டுறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்டா.